முனி, அண்ணமார், ஐயனார், பைரவர் என்றெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம்? பயந்து போ, கொடியது செய்யாதே, தீயனவற்றை அதை வந்து திருட போறவன் கூட இப்படி தெய்வத்துக்கு வந்து போக மாட்டான்.

0: கூட அது செய்வ குற்றமாகிவிடும். ஏன்னா அது செய்யக்கூடாதது. ஆனால் அதையெல்லாம் மீறி விடுகிறார்கள், மீறி வருகிறார்கள். மீறி வந்து கொண்டுதான் தாங்கள் செய்தது சரி என்றதை நிரூபிப்பதற்காக பல தில்லுமில்லுகளை செய்து மக்களை ஏமாற்றுகிறார்கள், நம்ப வைக்கிறார்கள். அதுகள் எங்கட மனச்சாட்சி எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் நடந்து போகின்றோம், அதிலே ஒரு சூலம், ஒரு மரத்துக்குள்ளே சும்மா ஒரு சூலம் இருக்கின்றது, அதிலே ஒரு கல் ஒன்று இருக்குது, அந்த கல்ல கொஞ்சம் கருப்பு நிறமா இருக்கு, யாரோ கைப்புறங்குழுதி கும்பிட்டுருக்கார்கள். அது என்னதுக்காக வைத்தார்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை கடந்து நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது எங்களை அறியாமல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு கும்பல் ஒரு வணக்கம் செய்து அது முருகனோ அல்லது பிள்ளையாரோ அல்லது பைரவரோ அல்லடி ஜெயனோ அம்மனோன்றவங்களும் தெரியாது, உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு ஒரு வணக்கம். அதுதான் பக்தி. அதை சிலர் நடிப்புக்காக செய்கின்றார்கள், தங்களை தாங்கள் மேம்படுத்துவதற்காக. புரியுது, ஆலயத்தில் தரிசனம் அதேதான் பக்தி
1: என்றும் மனசுக்குள்ளதான் இருக்குது பக்தி.
0: பெரிய ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகங்களை குடமுழுக்களை நாட்டி பெரிய பெரிய ஆலோகல என்னன்னு சொல்றது ஆரவாரம் பற்றி எல்லாம் செய்து கொண்டாடும் இடத்திலே தான் கடவுள் இருக்கின்றார் என்றல்ல. எங்கள் வாதங்கள் வீட்டில் கடந்து போகும்பொழுது ஒரு ஆலமரத்துக்குள்ளே ஒரு வேப்பு மரத்துக்குள்ளே ஒரு சூலத்தை வைத்து கடவுளை என்ன அதை கடவுள் இருக்கிறாருன்னு நாங்கள் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை
1: தான்
0: அந்த நம்பிக்கை தான் திருப்பதி என்று இவர்கள் கூறுகிறார். ஒரு தடவையாவது போய் வர வேண்டும் என்று எங்களுக்கும் ஆவல் உண்டு. அங்கே நடக்கின்ற சம்பவங்களை எப்படி எழுதுகிறார்கள்? போய் வந்தவர்கள் தான் எழுதுகிறார்கள். அவர்கள் எழுதுவதை உண்மை என்று நாங்கள் நம்புவதற்கு நாங்கள் அவர் எழுதுவதை நம்புவோம். நாங்கள் நேரே போனால் எங்களுக்கு தெரியும் நல்லதோ கெட்டதோ உண்டு, அதை நாங்கள் செய்ய மாட்டோம். நாலு பேர் சொல்லுவதை வைத்து அங்கே காசு கொடுத்தா கிரியா போதான், காசு இல்லை அவட்டால் ஆறுதலா போதான் நின்று நின்று போவோம். அந்த உண்மையிலே நின்று நின்று போவனுக்கு நின்று சென்று நடைமுறை தியானம் அதிகமாக இருக்கும் ஐயா. திருப்பதியில நின்று தாமதித்து போனால் அதன் அர்த்தம் தாமதித்து போகும் வரையும் அந்த இறைவனுடைய எண்ணம் திருப்பதியான எண்ணம் மனதிலே நிறைய வந்து கொண்டிருக்கும். அவனை பற்றி தான் நினைப்போம். போனவுடன் டக்கன் போய் அவருக்குடனே 1000 ரூபாய் காசை கட்டி உடனே போய் 1000 ரூபாய் போட்டு ஓடினா போய் அங்கே வருவதில்லை. எண்ணம் வரும், எண்ணம் தான் முக்கியம்.
1: முக்கியம், ஆமாயா.
0: அதை இப்பொழுது செய்பவர்கள் தங்களது தங்களது வாழ்க்கை இந்த வேகமாக ஓடுகின்ற வாழ்க்கை பயணத்திலே அவர்களுக்கு நேரம் இல்லை. ஆறுதலாம் பணத்தால செய்து கொள்ளலாம் என்று அந்தஸ்தால செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அதென்ன நிலைக்காது, அதென்ன நிலைக்காது ஐயா. அந்த ஆலயத்துக்கு சென்று அதிலே ஆறுதலாக நின்று தியானித்து தியானித்து தியானித்து போக வேண்டும். நல்லது தேவா, நீங்கள் திருப்பதி போயிருக்கின்றீர்களா?
1: திருப்பதி போனவனும் போறவங்களை கேட்டு பாருங்க, அவரு நம்மள நம்ம நம்ம என்னென்ன செஞ்சோமோ அத வந்து அந்த கியூலயே நம்மள படாபடுத்திடுவாங்க. திருப்பதி போனவனும் போறவங்களை கேட்டு பாருங்க, அவர் நம்மள நம்ம நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதை வந்து அந்த கியூ நம்மளை படாபடுத்திடுவாங்க. ஒரு நாள் ஆயிடும், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஆயிடும், 24 மணி நேரம் எப்படி ஆனாலும் சரி திருப்பதிக்கு போனாக்கா அந்த ஒரு நாள் அங்க நின்றுதான் ஆகணும்.
0: அந்த
1: நிப்பையே நம்மள அவரு கோயிந்தானாவே சொல்ல வச்சிருவாரு, அவரு பேரை உச்சரிக்கிற மாதிரிதான் இருக்கும். அவங்க கோஷம் வந்து சொல்றப்ப நமக்கு நல்லா இருக்கும். திருப்பதியில வந்து கொங்கனாரு முருகன் சொன்னீங்க, அது உண்மை, அது முருகன் சிலைங்கிறது உண்மைதான். அது கொங்கனாருங்கிறவரு அங்க சமாதி ஆயிட்டாரு, அவருதான் வந்து திருப்பதிய இது பண்ணிருக்காரு
0: முருகனை.
1: எல்லா சாமிங்கிறாலே ஒரு 1 நிமிஷம் நிக்க முடியாது, 24 மணி நேரம் கியூலன்னு அந்த இடத்துக்கு வரப்ப நம்ம 1 நிமிஷம் நிக்க முடியாது.
0: உண்டியல்ல
1: என்னவென்றால்
0: முன்னாள் பல விளையாட்டுகள் இருக்கும். அந்த பிள்ளை எல்லா விளையாட்டுகளையும் எல்லாம்
1: விளையாட்டு
0: விளையாட்டு அப்ப அதுக்கு அதே போன்று நாங்கள் ஒரு தெய்வங்கள்

0: எல்லாமாக இருக்கின்றது இல்லையா?
1: எல்லாமாக இருக்கு,
0: எல்லாமாக இருக்கு, எல்லாமாக இருக்க வைமுறையருளால் நாங்கள் அதற்கெல்லாம் எல்லா இல்லாமல் இறைமுடிவர்கள் இருக்கும் பிறகு ஒரு குறையும் வராது இல்லையா? சரி, அப்ப அந்த கோவை மாநகரத்திலே இந்த புரட்டாணி விரதம் அனுஷ்டிப்பது அப்படி இருக்கிறது, அங்கே ஏதாவது சென்னை விரதம் இருக்கலா, அதற்காக ஈஸ்வரனுக்கென்று ஆலயம் இருக்கின்றது, வேறு ஏதாவது ஆலயத்தில் சென்று எந்த ஆலயத்திலாவது
1: சென்று புரட்டாசிக்கு சம்பந்தமே
0: இல்லை.
1: அனீஸ்வரன் வந்து தனியாச்சு ஐயா, அது புரட்டாசி சனிங்கிறது ஒரு திருமாலுக்குள்ள விரதம்.
0: அப்படியா? அப்ப சனீஸ்வரன் எல்லாம் சனி பகவானுக்கு இருக்கிறோம் போகின்றார்களே.
1: புத சனிக்கிழமை வந்து சனீஸ்வரன் கும்பிடுறவங்க இருப்பாங்க. புரட்டாசினின்னு சொன்னா அது காலுக்கு தான் உகந்த
0: உகந்த
1: வெங்கடமா கோவிந்தா.
0: ஓ, அப்ப சனி பகவானுக்குரியது இல்லையோ?
1: சனி பகவானுக்குரியது சனியா இருக்க கூட இருக்காது ஐயா, எனக்கு தெரிஞ்சு.
0: நீ எப்படி அந்த சரி, நீங்கள் எப்படி அந்த புரட்டாசி சனியை விரதமாக அனுஷ்டிப்பதா இருந்தால் எப்படி நீங்கள் அதை கடைவீர்கள்?
1: அதுக்கான பழக்கம் இல்ல, அந்த பழக்கம்
0: கிடையாது.
1: அது நாங்க வந்து சிவன் கும்பிடுற சிவன் வழிபடுறதுனால அப்படியா இருக்கலாம். எங்க முன்ன வந்து இதுக்கான வந்து
0: முன்னுரிமை கொடுப்பதில்லை, முன்னுரிமை கொடுப்பதில்லை.
1: ஆமா, சாமி கும்பிட போவோம், பெருமாள் கோயில் போய் சாமி கும்பிடுவோம், வருவா வீடு வீடா வந்து வெங்கட்ராமா இருந்தான் வருவாங்க. அவங்களுக்கு
0: பெருமாள் கோயிலுக்கு பெருமாளை வணங்க போயிருக்க, அங்க சனீஸ்வரர் இருக்க மாட்டாங்க,
1: அது கும்பிடுவா, அது கும்பிடலாம்.
0: அப்ப அங்க சனீஸ்வரர் கிரகம் இருக்க மாட்டாரா பெருமாள் கோயில்?
1: பெருமாள் கோயில் சார் இருக்க மாட்டாங்க,
0: இருக்காதா?
1: இருக்காது, ஆலயங்கள் இருக்காது, சிவால நவகிரகங்கள்
0: இருக்கு.
1: அது யாரு யாரு புது கதை புரட்டாசி சக்கரம்ல சனீஸ்வரது
0: இல்ல, இங்க புரட்டாசனி புரட்டாசனி என்று கூறுகிறார்கள். சனி எனக்கு சனீஸ்வரன் கூறுகிறார்.
1: புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சமை வந்து ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதத்துல வரக்கூடிய விக்கிழமை எப்படி விசேஷம், அம்மனுக்கு விசேஷம் மாதிரி புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை வந்து பெருமாள் ரொம்ப ரொம்ப விசேஷம்.
0: அதனால்தான் இல்லத்திலே வடபகுதியில் பெருமாள் ஆலயம் என்று அந்த சனி புரட்டாசி சனி எண்ணெய்களை அடித்து வணங்குவோர் அனுப்புவார்கள். எல்லாத்துக்கும் பொதுவாக சிவன் ஆலயத்திலே செய்வார்கள். இது எங்கள் பகுதியிலே நான் சின்ன வயதிலிருந்து கண்டது.
1: திருநெல்வேலி நவருப்பதின்னு சொல்லி ஒரு கோள்களுக்கும் ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. இந்த வைப தலங்கள்ல பாடல் பிரஸ்தலம் சொல்றாங்கல்ல, திவ்ய தேசம், திவ்ய தேசம் சொல்றாங்க. அது அந்த ஒன்பது கோயிலும் இது, அந்த ஒன்பது கோயில் ஒவ்வொரு கோயிலும் பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வித்தியாசத்துல இருக்கு. இல்ல, அந்த ஒன்பதுலயுமே வந்து இந்த தாமிரபரணி ஆத்தங்கரையிலே
0: இருக்கு.
1: ஆறு ஓடு
0: இடைநிறுத்தி ஒவ்வொரு கோவிலும் ஒரு கிரகங்கள் இருக்கின்றதா? சனீஸ்வரன், ராகு,
1: கிரகங்கள் இருக்காது. அந்த கிரகங்களான பலன் என்னவோ அதுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் என்னவோ அது அவங்களுக்கே செய்யறாங்க. இங்க வந்து இந்த கிரகங்களுடைய விக்கிரகம் காது, பெருமாள் அதுக்கான பெருமாள் இருக்கிறாரு. சனீஸ்வரான பெருமாளா இருக்கு, குருவுக்கான பெருமாளா இருக்கிறாரு,
0: கிரகங்கள்
1: செவ்வாய்க்கான ஆளா இருக்கிறாரு. ஒவ்வொரு
0: பெருமாள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தானே பொறுப்பேற்று தானே அவதாரமாக இருக்கின்ற அவதாரம் தான் ஒன்பது பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி
1: ஒன்பது கிரகங்களுக்கு இருக்குது.
0: அப்ப அவர் ஒருவர் சென்று விட்டால் ஒன்பதுங்கிறதாக முடியும், சரிதானே?
1: அப்படி சொல்ல முடியாது. அந்த ஒன் கோயிலுக்கு போனா இப்ப ஒருத்தருக்கு வந்து பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கு.

0: அவங்க அதுக்கான எந்த பெருமாளும் அந்த கோயில போய் தான்.
1: அதனால தான் குரு சென்ற கிரகத்துக்கு உள்ள கால புரட்டாதி மாதம், அந்த புரட்டாதி மாதம் பெருமாளை பெரிதாக வேண்டிக் கொள்வது. இந்த மாதத்தில் சனீஸ்வரனுடைய ஆட்சி கூடுதலா இருக்கும். அதனால் அந்த சனீஸ்வரனுடைய ஆட்சியை அவளுக்கு பாதகமாக இல்லாமல் தூரமாக போகாமல் ஓரளவு பாதுகாப்பாக வேண்டும் அவரை வேண்டிக் கொள்வதை. சனீஸ்வரன் தனிப்பமாக ஒரு வைக்கிறது ஆலயத்தை வைக்கல் பெருமாள் தான். அதே போன்று கிரக நாட்களையும் அவரிடம் இவர்களை நித்து அவருக்கு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்வார்கள். அப்படித்தான்
0: பயங்கரமா பெருகுமாமா.
1: அத சனீஸ்வரரை கும்பிட்டால் ஒரு பக்கம், அவரை கும்பிட்டால் ஒன்று அல்ல. ஒரு மனிதன் மூன்று கரணங்களும் ஏற்படும் தன்மைகளும், துன்பங்கள் உண்டு, விபூஷம் நீங்குவதும், அடுத்தது சுபூஷம் கிடைப்பதும் உண்டு. பொங்கி மங்கி பொங்கி தந்து இன்னும் ஒரு தடவை மரணச்சனியாகவும் அந்த நேரத்தில் மனிதன் மரணச்சனியும் கண்டகச்சனியனும் கூறுவார்கள் மரணச்சனி. இது மந்திர வருடங்களுக்கு பிரிச்சு இருக்குமா என்ன கூறுகிறார்கள். முற்பகுதியிலேயே இந்த தோஷமனுடைய பார்க்கிறது அவர்கள் சனி பார்வை இருக்கின்றது துன்பங்கள் படலாம். இரண்டாவது சனி பார்வை பரவாயில்லையே அவங்க நீங்கிற சனி காலமாக இருக்கு. அடுத்த பொங்கு சனி என்ற அந்த கிரகத்தினுடைய எனக்கு எங்களுடைய நான் பிறந்த நட்சத்திரத்துக்கு அதனுடைய பார்வை கணக்கெடுக்கிறார்கள். 12 ராசிகள் 20 நட்சத்திரங்கள் உண்டு. அந்த அந்த கணக்கின்படி போய் பொங்கு சனி வருடம் கும்பிட்டா போய் தர மாட்டார். மங்கு சனி செய்தே ஆகும், மங்கு சனி ஆட்சி செய்தே ஆகும். மங்கு சனி அதே நேரம் பொங்கு சனி இருக்கிற பொங்கு சனி ஊழல்கள் மங்கு சனி அந்த காலங்களே அவருக்கு துன்பங்களாது அதிகம் அவருக்கு பொங்கு தெரியும். அந்த அவருடைய பறவை இருக்கும் வேலையினால் தான் இன்னும் இருக்கின்றது. உலகத்தில் உள்ள ஆன்மங்கள் அத்தனைக்கும் இருந்தது போல ஒரு தடவை எங்களுடைய சிவபெருமான் ஒரு குளத்தினுள்ளே சக்திகள் நிறைந்த இடத்துக்குள்ளே அவங்க சகுள்ளே அமர்ந்திருந்தார். அந்த வழியாக பெருமாள் வருகின்றார், கிருஷ்ணர் வருகின்றார் அந்த காலத்தில். அவர் கேட்டார் மைத்துனா என் எதுக்குள்ளே சக்தி என்ன வழியில் கூப்பிட்டுருக்கார். அவர் சொன்னார் இது சனீஸ்வரனை பற்றுகிற நேரம்னால் தான் மறைந்திருக்கின்றாராம். அதற்கு கிருஷ்ணன் சனீஸ்வரன் என்ன பற்றின படியே நீ சகதிகளை பாவலையில வாண்ட முடிந்து விட்டது 7 வினாடி சரியா. அதனால் எல்லா மக்களையும் அந்த சனி பார்வை நிச்சயமாகப்படும். சனீஸ்வரன் பாடுகிற இடத்தில் பாதிப்பை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள மூலமா இருக்கட்டும், கொஞ்சம் குறைந்து போய் தெய்வத்தையாவது நாங்கள் வழிபட்டுக் கொள்வது உண்டு. அதற்காக கலன் செய்யும் குழந்தை கடவுள் அந்த கடவுளை வாங்கினா இதெல்லாம் அங்கே கூட முடியாது புரியுறது ஐயா. அது சனியுடைய பார்வை அதே போன்று தன்னுடைய பார்வை, சூரிய பார்வை, சனனுடைய பார்வை, சிவனுடைய பார்வை, வியாழ பார்வை, ராகுனுடைய பார்வை, பார்வை எல்லாம் இருக்கின்ற கட்டம் இருக்கின்றது. இந்த 60 வருடங்கள் இந்த ஒரு ஒருவர் வாசிட்டு 60 அதனால் 60 முடிந்தவுடன் அடுத்த வாழ்வு அடுத்த சுற்றுக்கு வருகின்ற 60வது விழா செய்வார்கள் இல்லையா. அப்படி சனீஸ்வரனுடைய பார்வை மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்தே அது அவர் பிறக்கும் பொழுது எங்கே இருக்கின்றார் சுற்று வரும் பொழுது எங்களுக்கு கிடையாது. சிலருக்கு சனீஸ்வரனுடைய பார்வை இவன் இந்த உயிரும் வாழ முடியாது. பங்கு சனி காலத்தில் வந்து கொண்டே இருக்குவா அது மரம் வேலை அது மங்காக இருக்கலாம் பொங்குதாக இருக்கலாம் இடம் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மரணம் என்று ஏற்படும் இல்லையே சனீஸ்வரன் மரண சேர்ந்தே ஆகும். பகை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றாக பழகிக் கொள்வோம். ஒரு ஆபத்தான நிலை அவருடைய உதவி எங்களுக்கு ஏற்படுவது உண்டு. நான் இருக்கின்ற குறைந்த வந்து அடாவடி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பந்தங்கள் என்ன காரணம் அப்படி மத காரணத்துக்கு அவனு கை மனுஷன்

0: நல்ல மனுஷனே இந்த மனுஷனுக்கு என் துன்பம் அவன் வந்து பாதுகாப்பான். அதே மாதிரிதான் சனி சனி தரணும். ஏன் பிள்ளைகள் வரும் வேளையும் தாளை கொடுத்தாலும் நேரத்திலே அவர் காத்துக்கொள்ளுவாராம். அதனால் எத்தனையோ தடைகள் வந்து ரூபாய் தடைகள் இருந்து எவ்வளவு சொத்துக்கள் பத்துக்கள் இருந்து கூட சில பெண்கள் மாங்கல் பொருத்தம் இல்லாதவர்கள் கூட சனி பார்வை அந்த பொங்கு செய்வார காலத்திலே திருமணம் நடைபெறும். அது கூறவில்லை, நான் என்னுடைய கூறவில்லை, கூறவில்லை, நான் கண்ணாத்திருக்கேன் என் வாழ்க்கை என்னுடைய சுற்றாடவர்களுக்கு என்றோ ஒன்று ஒன்று நடக்கும் போது அந்த நேரத்தில் அந்த கிரகம் சனியினுடைய பொங்கு சனி காலமாக இருக்குமா. ஈஸ்வரர் துன்புறுத்தினார் போகும்போது நன்மை கொடுத்து விட்டு போவார். நலமா என்ற புராணத்தை எடுத்து பாருங்கள், ஒவ்வொருடைய இதிகாசங்களை பாருங்கள், சிறங்களை எடுத்து பாருங்கள். வந்தது நன்மை தீ சகசம் சுலபம் சுபிட்சம். அதுக்கு சனியுடைய அதனால் சனீஸ்வர் படைத்தல் காத்தளித்தல் அருள் மைத்தலை வைத்து செய்தார் எல்லாம் அவருக்குள்ளே அனுசரணையும் அந்த வலிமை இருக்கு. சனி ஈஸ்வரன் அவர் அழகவர் கருத்தவர் ஒவ்வொரு சம்பவங்கள் நடத்த வைத்து அனுமதித்தான் இந்த உருவங்களை பெறார்கள். இறைவனை யாரும் நேரால் கண்டவர்கள் இன்று இல்லை. யோகிகள் பெரிய சித்தர்கள் அவர்கள் கண்டிருந்தால் தங்களுடைய அந்த உள்ளத்திற்பட்ட உருவத்தை வர்ணிக்கின்றார்கள். திருஞான சம்பந்து தோளுடைய செவியன் பாடத்தை மூன்று வயதுல பாடினார். நேரம் பார்த்துட்டு பாட அவருக்கு பார்த்தது போல அவருக்கு அந்த பிரமை.
1: ஆமா
0: அப்ப அப்ப சொல்ற எப்படி இருப்பாருன்னா இப்படி இப்படி நாங்கள் உருவாக்கி காப்பை பிடித்துக் கொண்டு ஓடுகிறான். அவன் கருப்பு சட்டு போட்டிருந்தான், கையில ஒரு தடி வைத்திருந்தான், எனக்கு மிட்டாய் எல்லாம் கூறுவதை கற்பனை பண்ணி நாங்கள் வரையல. தவிர கண்ணாலே பார்ப்பதில்லையே. அதே போன்று
1: உங்களுக்கு இருதுல ரொம்ப விசமானது வந்து விஜயராகவன் இருக்கிறது தான்.
0: அவர் சொல்ற விஜயராகவன் திருநள்ளாறு
1: ஐயா அங்க போனோம்னா அதோட வைப்ரேஷன் இருக்குது, நம்ம வித்தியாசம்
0: தெரியுது. சசனுடைய அந்த கிரகம் இருக்கிற இடத்துல அதனுடைய ஆட்சி இருக்கிற இடத்துல விமானங்கள் கூட திரும்பி விடும் ஐயா. அல்லது சிறப்பான பேசினோம் என்ன கேட்கலாம் நினைச்சிருக்கின்றீர்கள்.
1: பாடலாக
0: இருக்கு இல்ல அன்று போட்டிருந்தேன். அன்று ஒரு சின்ன சின்ன வேறு யாரோ ஒரு பாடல் போட்டிருந்தேன் சின்ன முருகையா அன்று.
1: ஓ வேற வேற பாட்டு கேட்கலாம்.
0: சின்ன சின்ன முருகையா தோணி பாக்குறேன் கிடைத்தால் தரேன். இந்த நேரத்தில் இப்ப நேரத்தில் ஒளிபரப்பு நேரம் ஒளிபரப்பு நான் நேரம் எடுத்து செய்தி எல்லாம் கொண்டு வரது நான் ஆராய்ச்சி இருக்கலாம். இதுலயே
1: ரெண்டு அப்படி இல்லையா ரெண்டு பாராட்டு கட் பண்ணிருக்கேன்.
0: அப்படின்னா ஒரு பிள்ளைத்தான செய்ய முடியாது செய்ய முடியாது. கேட்பவர்கள் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒலிபரப்பு ஒலிபரப்பு துறை இருக்கிற நாங்கள் ஒரு நீண்ட ஒரு பாடலை எங்களுக்கு பதிவேற்றம் செய்திருந்த அவருடைய பதிவேற்றத்தை நாங்கள் சுருக்கிட்டே செய்ய முடியாது. அப்படி செய்தது வந்து அது விசாரணை கட்டதாகும். அதனால தான் நீண்ட பாடல்கள் கொடுப்பில்லை, நாங்கள் கொடுப்பதில்லை, கொடுக்க கூடாதென்ற நாங்கள் வானொலியில் 30 வருட காலமாக 7 நிமிடத்துக்கு 1 நிமிடம் ஏற்பட்டிருந்தாலும் கொடுப்பதில்லை. எல்லாருக்கும் பொது அது அதனால தான் அதுக்கப்பொழுது என்ன செய்திருக்கிறேன் நீநேர பாடலுக்கு இசை சரம் சரம் என்றா நீண்டு உடனே போகும் மாலை என்றா வளைந்து நின்று இசை ஆமா ஆமாம் இசை சரம் பெயர்ல நிகழ்ச்சி மாதத்து முதலாம் தேதியிலே முதல் தரம் வந்துவிட்டது. அது 5 பாட்டு தான் மணித்தியத்துக்கு என்ன கொடுக்க முடியும். நிகழ்ச்சி முடிவடைக்கும் பிரச்சாத்தியமாக செய்தேன். அது 5 பாடல்கள் மணித்தியாலத்தில் கூடியதா இருக்கு. அதுக்கு நான் தொகுத்து வழங்க கூடியது தனிப்பட்ட முறையில போகலாம். நான் அந்த பாடலை நான் மணித்தியாலத்துக்காக பாடலை சுருக்கி வெட்டியை இசையை குறைத்து போட முடியாது ஐயா, செய்ய முடியாது கூடாது.
1: அப்போ

0: ஆனால்
1: ஒன்று சில சில பாடல்கள் சுருக்கமாக இங்க பாடப்படுகிறான் பார்த்திருக்கேன். அது அதாவது இப்ப பிரபல்யமானவருடைய பாடலா இருக்கா அது கேட்டு பிரியும் இல்ல தானே. அடுத்த என்ன பாடம் சொன்னி?
0: கோள்கள், கோலங்கள் திரைப்புல கோலவில்லியம்மா ராகாலியம்மான்னு ஒரு பாடம்.
1: ஓ அந்த பாடம் கோலவில்லியம்மா.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி. சில சில விடய வித்தியாசமான வகையில் அனுப்பார்த்தோம். பக்தியே வந்தது என்றால் என்ன என்பதை நிரூபி வகையில் வித்தியாசமான வகையில் நாங்கள் சென்றதை வழிநடத்தி கொண்டு போவீர்கள் என்னோடு இணைந்து வாழ்க்கை நாகப்பன். நன்றி மீண்டும். அடுத்து வரை நம்முடைய அன்பு என்று பேசுகளை அகப்பட்டிருந்த எஸ் கிருஷ்ணன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா அனுஷியா, எப்படி இருந்தீர்கள்?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா?
1: நாங்கள் நாம் மகிழ்வாக இருக்கோம். நீங்களும் மகிழ்வாக இருக்கிறீர்கள் தானே? இப்பொழுது பேசும்போது உங்கள் அயல பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றது என்று கிருஷ்ணன் கூறியிருக்க மற்றவர்களும் கூறியிருக்கிறார் என்று எந்த ஆய்வு வந்தீர்கள்? புரட்டாதி மாதத்தில் சனிக்கிழமை நாட்டதும் ஆரம்பத்தில் உங்களுக்கு கஸ்தூரி சொல்லி புரட்டாதி என்றால் என்ன யாருக்குரியது விட்டார். ஆனால் நாங்கள் நல்லாக கடைப்பிடிப்பவர்கள் அடிப்படை அனுபவம் இல்லாமல் மற்றவர்களும் செய்கிறார்கள் நாங்களும் செய்கிறோம் என்று கூறப்படுகின்றது. செய்கிறார்கள் பொய்யன்றில்லை விளையாட்டும் இல்லை. இதற்காக எங்கே தெரியாமல் எல்லாரையும் செய்வோம் என்று எல்லாரும் செய்கிறார்கள் நாங்களும் செய்வோம் என்று. சார் இந்நாள் இறுதியமாகி கொண்டிருக்கின்றது. என்ன நிலையை நீங்கள் விரும்பி கேட்க போகின்றீர்கள்?
2: நிம்மதி இல்லை மகளே
1: வீட்டிலே இருக்க இருந்த வேலையில் நிம்மதியா இருக்கிறானே சிவபெருமானே நாங்கள் நிம்மதி கிடைக்காலும் கிடைக்காத விட்டாலும் இறைத்தான் நாங்கள் நாடு நிம்மதி கிடைக்காது விட்டாலும் என்ன எனக்கு நிம்மதி கடவுளே நான் கிடையாது என்று கேட்கின்றோம் நினைந்து கொண்டு. கிடைத்து விட்டாலும் இறைவா ஒன்று அருணையால் நிம்மதியாகிறேன் என்று கூறுகிறோம். அப்ப கிடைப்பதும் கிடைக்காம இறை அருள் தான் சிறப்பு மகளே. நல்ல பாடல் உங்களோடு நாங்களும்
3: வணக்கம்
1: வணக்கம் இருக்க முடியுமா கிருஷ்ணா என்று எந்த ஆலயம் சென்றீர்கள்? காமாட்சி அம்மன். மகள் கூட விட்டாரு. அம்மா அப்பாவிடவும் போறான் அம்மாவிடவும் போறான். அம்மா இருக்கிடம் தானே இருக்க இடமா இருக்கும். அப்படி இடம் தானே அம்மாவும் இருக்கிடமா இருக்கும். வாழ்த்துக்கு. எப்படி இருந்தது சார்கள் கூட்டம்? சிறியா ஆனால் உங்கள் அயலிலே பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கன்று எங்களுடைய தேவாமோ யார் சொல்றாரு?
3: இருக்கு. திருவிடை மகா
1: திருவிடை

0: மருதூர் நம்பர் தடவை நீங்க கொடுங்கள், கூறுங்க வாழ்த்துக்கள் சிறப்பு.
1: கோவிந்தபுரம்
0: அல்லது கிருஷ்ணகாரி நாதரன் இருக்கின்றது வாழ்த்து. அப்ப உங்கள் உங்கள் உள்ள உள்ள கோயில்கள் அதிகமான பெரிய ஆலயங்கள் பெருமாள் ஆலயம் தான் இருக்கும் இல்லையா?
1: சிவன்
0: கோயிலும் இருக்கு. சரி, இந்த மாதம் புரட்டாதம் வருகின்ற சனிக்கிழமைகளில் விரதம் அனுஷ்டிக்கிற கடைபிடிக்கிற அது சிவனுக்கான விரதமா பெருமாளுக்கு விரதமா?
1: பெருமாளுக்கு
0: விரதம் எந்த சனிக்கிழமை? நாங்கள் வந்து அடிப்படை ஞானம் குறைந்து அடுத்தவர்கள் செய்கின்றார்கள் என்று பார்த்து பின்பற்றிக் கொண்டு போவதால் தான், செய்வதற்கு பொருள் கூற முடியாமல் இருப்பதால் அந்நிய மதத்தவர்கள் எங்களை எழுதி நகையாடுகின்றார்கள். ஒத்துக்கொள்ளுங்கள், ஏனென்றால் வந்து கேட்டு பதில் கூற முடியாது, ஆனால் பின்சார் கொண்டாடி கொண்டிருப்போம். ஏன் கொண்டாடுகின்றோம் என்று தெரியாது. அடிப்படை அறிவு அதை பற்றி அவன் முன்னுக்கு செய்தார் தானே, நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் செய்கிறோம், அண்டை நாம் கிராமங்கள் செய்து நாங்களும் செய்கின்றோம். நின்று விட்டதா கேட்டீர்களா? கிருஷ்ணன் நின்று விட்டார் முன் வளைக்கப்படும் பாடம் கூறவில்லை. கிருஷ்ணா முன்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் செய்ய விட்டார். மீண்டும் கிருஷ்ணன், என்ன நடந்தது கிருஷ்ணன்? சனீஸ்வரருடைய நாங்கள் அவரை கூறுவோம், என்ன சனியான சனீஸ்வரன் கூறுவோம். சரி, அப்ப சனிக்கிழமை வந்து சனீஸ்வரனுக்காக நாங்கள் விரதம் இருந்து கடைபிடிய நாள் என்று இருக்கின்றதா? அது இந்த நாள் ஒன்று எனக்கு தெரியும், ஜதக பலனின்படி கிரகதோஷம் சனியினுடைய இருக்கின்றதா, சனீஸ்வரர் வணங்க வேண்டும் ஒன்று இருக்கின்றதா, அது என்ன நம்ம நடவே வணங்க இருக்கும். சனீஸ்வரருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வணக்கத்துக்குரிய குறிட்ட பெரிய கொண்டாட்டமாக கொண்டாட விரதத்தை அனுபவிக்க நாளாக ஒன்று இருக்கின்ற தினம் அறியவில்லை. வாழ்த்து. சரி, என்று நீங்கள் காமாட்சி வணங்கியவர்கள் அம்மா கோயில் எல்லா துறையிலிருந்து சிறப்பானவர்களுடைய என்ன பாட்டு நீங்கள் கேட்டு மகளை கூறுவீர்கள்?
1: பன்னீர் விழிகளிலே பன்னீர் விழிகளிலே பரிவுடனே நீ ஒரு முறை பார்த்தாலே போதும். இறைவா முருகா,
0: இறைவாவா முருகாவா?
1: முருகா
0: இறைவா என்று கூறினார் முருகன். இறைவன் அவதாரத்திலே ஒருவர் தான். வாழ்த்துக்கள். அந்த பன்னீர் விழிகளே ஒரு விழி பார்த்தான் என்ற பாட்டை நான் ஒளிபரப்ப செய்கிறேன். நன்றி கூறுவோம். அடுத்து மாதங்கள் நீண்ட நேரமாக அழைத்தவருக்கு இடம் கிடைக்கவில்லை. நீங்கள் முடிந்தாரலாம் நல்லதுனா மகளே அனுஷி வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக மகாலிங்கத்தை எதிர்பார்க்கலிங்க நீங்கள் வர வேண்டும். நேரம் சென்றால் அறியவில்லை, இருபது நேரமானால் நீங்கள் வரலாம். உங்களுக்கு வந்த இருக்கிறது திருபதி, நீங்கள் வருவதற்கு அழைத்தீர்கள். சியாமங்கள் வருவதற்கு எச்சரித்தால் நீங்கள் வரலாம். நிகழ்ச்சி நீட்டிப்பதற்கு அவரிடம் நான் அனுமதி வைத்திருக்கின்றேன். பாருங்கள், பேசுவோம். முதலில் போலையில் நாங்கள் நீண்ட முதல் வந்தவர்களோடு சொல்கிறோம். ஒன்று தமிழ் வானொலி 24 மணி நேர பணியிலே நாங்கள் என்று பக்தி வரை இணைந்து கொண்டிருக்கின்றோம். பக்தி வேளையிலே நாங்கள் மகளை இருக்கும் பாடல்கள் இருக்கின்றீர்கள். அந்த பாடல்களை உங்களுக்கு நான் நிகழ்ச்சி நிகழ்வு நேரம் படியால் பார்ப்போம். காலிங்கம் வருகின்றீர்களா? இல்லை, அவர் சென்று விட்டார் பொழுது. சியாமலா ரேவதி உங்களது சாந்தி, உங்களுக்கு இடம் இருக்கின்றது, நீங்கள் வரலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்கலாம். சிறந்த பேசி மகளெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் எங்களோடு வந்து கொள்ளலாம்.
2: பணிவோ நின்று திருநணிந்து மரவத சிந்தை கொண்டை பரிவு குண்டு புகழ் துதிவிந்து எதிர் தணங்கி உணங்கி நின்று பக்தி குண்டாடுவோம். பரிவு குண்டு புகழ் புரிந்து என் தலைவன்

0: வணக்கம் வணக்கம் சாந்தி, வணக்கம் சாந்தி, வணக்கம். நலமாக இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக
0: அழகி நாங்கள் பக்தி இணைந்து பேசிக்கொண்டிருக்கிறோம், நீண்ட நேரமும் பேசுகிறோம், நீண்ட உரையாடல்கள். இவைய நேரம் என்றால் நாங்கள் எப்படி இந்த பக்தியை கொண்டோம்? பக்தி என்றால் என்ன? மனித ஆன்மாக்களுக்கு, மனிதர்கள் இந்த ஆன்மாக்களுக்கு அத்தனைக்கும் பக்தி என்பது மிகவும் பக்தி பணிவு வருகின்றது, பண்பாடு இருக்கின்றது. சரி, உங்களுடைய இன்றைய நாளிலே புரட்டாதி சனி காலம், அதாவது சனியை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். புரட்ட சனி என்றால் என்ன? எதற்காக இந்த விரதத்தை அனுபவி புரட்டாதி விரதம் கண்டிப்பாக கூறுங்க.
1: நாராயணன்
0: அனுபவங்களுக்கு நலமாக அமைய வேண்டும் என்று நாராயணரை வேண்டிக் கொள்ளும் காலம், அப்படித்தானே? தினம் வந்து யாரிய தினம்? சனீஸ்வரருக்கு உரிய தினமா, பெருமாளுக்கு உரிய தினமா?
1: இல்லை,
0: பெருமாளுக்குரியது. வெளியே கொண்டு சென்று அந்த இடத்துல எடுத்துக்கொண்டு சில எடுத்துக்கொண்டு வெளியே காகத்தை அழைத்து அதற்கு கொடுக்கிறோம். அது காகம் வந்து சனீஸ்வரருக்குரிய உணவா, இறை பெருமாளுக்குரிய உணவா? அந்த உணவை எடுத்துதான் காகத்தை அழைக்கிறோம். ஓ, அப்ப அது காகம் பெருமாளுடைய வாகனம் இல்லையே, அது சனீஸ்வரருடைய வாகனம்.
1: சனபகவான் வந்து யுகம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது என்னோட பக்தர்கள் வந்து என்ன நினைச்சு இருக்கும் போது நீ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் பெருமாள்.
0: ஓ, என்னை இருக்கும் வரை வணங்கினால் என்னை யார் வணங்குறார்கள் அவருக்கு நீ தொல்லை
1: கொடுக்காத
0: முடமானது காரணம் நீங்கள் இதை சுடாத நேரத்தில் வேண்டும் என்று அடம்பிடி சென்றதால் அவர் தூக்கி வீசிட்டு கால் உடைந்த வெறும் ஒரு பார்ப்போம். மற்றவர்கள் அப்படி ஒரு
1: முன்னாடி வந்து முடா இருந்தாரு அவருக்கு நடுவுல போட்டு விட்டு அதை மறாங்க அந்த பட்டைய அப்படின்றவருக்கு உண்டு. இல்லாம நீங்க இதுல பாரு, திருப்புகள்ல பார்த்தா அந்த மலைய பத்தி பாடுங்க ஐயா, மலை இருந்திருக்கு. அப்ப வந்து அங்கதான் இருந்திருக்காரு, குடியிருக்கும் இடம் எல்லாம்
0: ஆதிகாலத்திலே அங்க முருகனுடைய சிந்தனை இருந்ததாக
1: சொல்றாங்க.
0: இடப்பிரிவுகள் வரும்போது

தொடர்வது இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து மத பாடல்கள். வானர வீரனான வாலிக்கு அவன் தந்தை தங்க சங்கிலி பரிசளித்தான். இந்த தங்க சங்கிலியை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களை எதிர்த்து போருக்கு யார் வந்தாலும் எதிரியின் பாதி பலம் வந்துவிடும். இந்த நிலையில் வாலியின் தம்பி சுக்ரீவனுக்காக ராமர் போரிட நேர்ந்தது. அவர் வாலியுடன் நேருக்கு நேர் மோதாமல் மறைந்து நின்று கொன்றார். இது ஒரு செவிவழி செய்தி. இந்த தங்கச்சங்கிலி ரகசியம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. திருப்பரங்குன்றம், பழனி, திருவண்ணாமலை போன்ற மலைத்தலங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் மலையை சுற்றி வழிபடுவர். முழுமையான புண்ணியம் கிடைக்க குடை பிடித்தோ செருப்பு அணிந்தோ வாகனத்திலோ செல்லக்கூடாது. குடையுடன் நடந்தால் கால் பங்கு புண்ணியமும் செருப்பு அணிந்தால் அரை பங்கு புண்ணியமும் நீங்கிவிடுமாம். வெயிலை தவிர்க்க காலை அல்லது மாலையில் சுற்றி வரலாம். இனி ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் கோவில்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தரிசிக்கலாம். ஒவ்வொரு முறை இங்கு செல்லும் பொழுதும் சுவாமி உம்மை மீண்டும் தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தந்தருளுக என்று பிரார்த்திக்க வேண்டும். புனர் தரிசனம் பிராப்திரஸ்தோ என்பர். அப்போது சுவாமியிடம் இன்னொரு கோரிக்கையும் வைக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் நலமோடு இருப்பது போல உலகில் உள்ள அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும். இதையே சர்வோஜனா சுகினோ பவந்தோ என்று வேதம் குறிப்பிடுகிறது. பெண்கள் திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் அணிந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட ஆயுளும் பெண்களுக்கு சுமங்கலி பாக்யமும் உண்டாகும். மஞ்சள் கயிறு அழுக்காகிவிட்டால் புதிய கயிறை திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளில் மாற்றுவது நல்லது. அன்று காலை நீராடியதும் சாப்பிடும் முன் சுவாமியை வழிபட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். மாலை இரவு நேரத்திலோ ராகுகாலம் யமகண்டத்திலோ மாற்றக்கூடாது. சாவி, ஊக்கு, தாயத்தை மாங்கல்யத்துடன் அணியக்கூடாது.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். ஒரு முதலாளியிடம் தொழிலாளி இறுதி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்கு பைபிளில் நீ மரண பரியந்தம், அதாவது இறக்கும் வரை உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்ற வசனம் இருக்கிறது. ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பர்க் நகரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருடன் அவரது செல்ல நாயும் உடன் இருந்தது. அது அவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அந்த நாயும் உடன் சென்றுவிடும். ஒரு நாள் அந்த விவசாயி இறந்து விட்டார். அவரை அடக்கம் செய்த இடத்தில் கல்லறை கட்டப்பட்டது. அந்த நாய் கல்லறை அருகே போய் படுத்துக் கொண்டது. அதை விட்டு நகரவே இல்லை. யாராவது எதையாவது கொடுத்தால் சாப்பிடும், மற்றபடி பசிக்காக கூட அங்கிருந்து நகரவில்லை. இப்படியே 12 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த செல்ல நாயும் அந்த கல்லறை மீது இறந்து கிடந்தது. தனது முதலாளி மீது அது கொண்டிருந்த அன்பை பாருங்கள். ஒரு நாய்க்கு இருக்கும் விசுவாசம் மனிதனிடம் இருக்க வேண்டாமா? அவன் தனக்கு உணவளித்த முதலாளியிடம் எந்த அளவுக்கு விசுவாசம் காட்ட வேண்டும் என்பது இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம்.

தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் ஒரு குணம் உண்டு. தன்னிடம் புதிதாக சீடராக சேர வருபவர்களுக்கு அவர் ஒரு பரீட்சை வைப்பார். தெளிந்த நீருள்ள ஒரு குளத்தை காட்டி, இதனுள் நீ என்ன பார்க்கிறாய் சொல் என்பார். இதை பல காலமாக கவனித்த மூத்த சீடன் ஒருவன், ஐயா, புதியவர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்றான். அதற்கு சாக்ரடீஸ், எனக்கு இந்த கேள்விக்கு புதியவர்கள் இரண்டு விதமான பதிலை சொல்கிறார்கள். சிலர், என் பிம்பம் குளத்து நீரில் தெளிவாக தெரிகிறது என்பார்கள். சிலர், குளத்துக்குள் மீன்கள் அழகாக நீந்துகின்றன, அடியில் பலவித செடிகள் வண்ணப்பூக்கள் முளைத்து உள்ளன என்பார்கள். இதில் முதல் தரப்பினர் சுயநலவாதிகள், தங்களை பற்றியே சிந்திப்பவர்கள். இவர்கள் தான் என்ற அகங்கார சிந்தனை கொண்டவர்கள். இவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது என முடிவெடுக்கிறேன். எனவே குளத்துக்குள் இருக்கும் மற்ற விஷயங்களை காண்பவர்களையே என் சீடனாக ஏற்கிறேன் என்றார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்காகவைகளையும் நோக்குவானாக என்கிறது பைபிள்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். என் மகளுக்கு நிக்காஹ் செய்ய முடிவு செய்துள்ளேன். அடுத்த மாதம் உங்களை சந்திப்பேன். உங்களால் எனக்கு பண உதவி செய்ய முடியுமா என்று ஒருவர் உங்களிடம் உதவி கேட்டால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று பதில் சொல்லுங்கள். இந்த சொல்லுக்கு அல்லாஹ் விரும்பினால் என்று அர்த்தம். ஆம், இறைவனின் விருப்பமில்லாமல் எதுவும் நடக்காது. உதவி கேட்பவரும் உதவி செய்பவரும் அதுவரையில் உயிருடன் இருக்க வேண்டும். அப்படியே இருந்தாலும் இன்று செல்வச் செழிப்புடன் இருக்கும் உதவியாளர் நாளையே செல்வத்தை இழக்கலாம். ஆக எது நடந்தாலும் இறைவனின் விருப்பப்படியே நடக்கிறது. எனவே இறைவனின் விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லுங்கள். அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று அவனையே வேண்டுங்கள். அறிமுகம் இல்லாதவர்கள் மரணம் அடைந்தால் கூட அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இதனால் மரணித்தவரின் குடும்பத்திற்கும் கலந்து கொள்பவர்களின் குடும்பத்திற்கும் இடையே ஒரு புதிய உறவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தில் சண்டை வரும்பொழுது நீ செத்தால் கூட உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என கோபத்தில் சொல்வார்கள். சொன்னபடியே வரவும் மாட்டார்கள். இதனால் இரு குடும்பங்களுக்கும் இடையே பகைதான் வளரும். அப்படி கோபத்தில் சொன்னவர்கள் கூட தன்னால் வெறுக்கப்பட்டவர் மரணமடைந்தால் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க வேண்டும். அப்பொழுது இரு குடும்பத்திற்கும் இடையே உள்ள பழைய பகை மறந்து போகும். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்கள் பாதியில் திரும்பக்கூடாது. உடல் அடக்கம் செய்யப்படும் வரை இருக்க வேண்டும். இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவருக்கு ஒரு மடங்கு நன்மையும், ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரை காத்திருந்து வருபவருக்கு இரண்டு மடங்கு நன்மையும் கணக்கில் எழுதப்படும் என நபிகள் சொல்கிறார்கள். ஒரு பாடலை கேட்கலாம்.

அன்பு நேச நெஞ்சங்களுக்கு, இன்றிலிருந்து ரமலான் நோன்பு ஆரம்பமாகிறது. தினம் ஒரு சிந்தனைகளை பார்ப்போம். ரமலான் சிந்தனைகள். நபிகள் நாயகம் ரமலான் மாதத்தை கண்ணியம் நிறைந்த, அருள் வளம் நிறைந்த மாதம் என்கிறார். இந்த மாதத்தின் பெருமையை அளவிட வார்த்தைகள் இல்லை. இந்த மாதத்தில்தான் சலைதுல் கதர் என்னும் மகத்தான இரவு வருகிறது. நாம் இதனை தெளிவாக வேதத்தினை அருள் பாலிக்கப்பட்ட ஒரு இரவில் இறக்கி வைத்தோம் என ஏக இறைவனான அல்லாஹ் புனித வேதமான குரான் அருளப்பட்ட நாள் குறித்து சொல்கிறார். நமது தேவைகளை மறக்க பயிற்சி அளிக்கும் மாதம் ரமலான். இந்த புனித மாதத்தில் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக பசி தாங்கி நோன்பிருக்க வேண்டும். ரமல் என்றால் கரித்தல். ஆம், பாவங்களை நோன்பியிலிருந்து சுட்டு பொசுக்கும் நல் வாய்ப்பு மிக்க மாதம் இது. இந்த மாதத்தில் நோன்பிருப்பவரின் முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே ஆனந்தமாக நோன்பை துவங்கலாம். பொன்மொழிகள். சிறிய தந்தை, அதாவது தந்தையுடன் பிறந்தவர், சிறிய தாய், தாயுடன் பிறந்தவர், இருவரும் பெற்ற தாய் தந்தையருக்கு நிகரானவர்கள். குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய நற்செயல்களே அல்லாவிற்கு மிகவும் பிரியமாக இருக்கும். வட்டி எவ்வளவுதான் வருமானத்தை பெருக்கினாலும் அதன் முடிவு குறைந்து போகக்கூடியதே. வட்டி வாங்கி அதனை உண்ணச் செய்பவன், அதன் கணக்கை எழுதுபவன், அதன் சாட்சியாளன் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள். வயது வந்த பெண் மக்களுக்கு திருமணம் செய்து வைப்பதில் விரைந்து கொள்ளுங்கள். வயதும் காலமும் வீணாகும் முன் நன்மையான செயல்களை செய்வதிலும் விரைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையே ஏற்படும் சண்டை சச்சரவு சமாதானம் மூலம் தீர்த்துக் கொள்வதில் விரைந்து கொள்ளுங்கள். வாங்கிய கடனை திருப்பித் தருவதில் முந்திக் கொள்ளுங்கள்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரையில் இருந்து அனு சாத்தப்பன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலில் நமது சிந்தனைக்கு, மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி, சொல்கிறார் சாந்தானந்தர். பிறர் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் நினைத்தாலும் கவலைப்படாதீர்கள். பிறரை பற்றி நீங்களும் சிந்திக்க கூடாது. உங்கள் மனதுக்கு நீங்கள் நல்லவராக இருந்தால் போதும். பிறருக்கு இயன்ற உதவி செய்யுங்கள். மற்றவர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உத்தமர்களின் வரிசையில் உங்களை முதலிடம் பெறச் செய்வது கடவுளின் பொறுப்பு. அன்றாடம் அரை நிமிட நேரம் ஒதுக்கி நீங்கள் மன தூய்மை கொண்டவரா என்பதை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். தவறுகளை திருத்திக் கொள்ள இது உதவியாக இருக்கும். தர்மத்தின் வழியில் மட்டும் செல்லுங்கள். அது ஒன்றே நல்வாழ்வுக்கு துணை நிற்கும். உலக ஆசைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவை நம்மை பாவத்தில் தள்ளிவிடும். கணவருக்கு பணிவிடை செய்வதை தவிர வேறு எதையும் பதிவிரதை எண்ணமாட்டாள். அதுபோல கடவுளை சரணடைந்த பக்தன் அவரை தவிர வேறொன்றை சிந்திக்க மாட்டான். சிந்திக்கும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நன்றியுடன் கடவுளை வழிபடாமல் போனால் மனிதன் விலங்கு நிலைக்கு தாழ்ந்து விடுவான். தன்னம்பிக்கை விடாமுயற்சியுடன் உழைப்பில் ஈடுபட்டால் கடவுளின் அருள் துணை நிற்கும். அவன் வாழ்வில் எல்லா மேன்மைகளையும் அடைவான். ஒழுக்கம் மனிதனின் உயிருக்கு சமம். படிப்பு, பணம், புகழ் என அனைத்து செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவற்றுள் பயன் இல்லை. நதி வழியே ஓடும் தண்ணீர் கடலை சென்று அடைவது போல உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் என்றாவது ஒரு நாள் கடவுளை சென்று அடைவது உறுதி. மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வதன் நோக்கம் உடல் நலனை காப்பதுதான். அதுபோல கடவுளால் கொடுக்கப்படும் சோதனை அனுபவங்களும் நம்மை பண்படுத்துவதற்கான முயற்சியே ஆகும். உண்பதற்காக உலகில் வாழ்வது கூடாது. நாவை முதலில் கட்டுப்படுத்த வேண்டும். எல்லாம் தானாகவே அடங்கிவிடும். உள்ளத்தில் கர்வம் இருந்தால் சொல்லும் செயலும் முரண்படும். அடக்கம் இருந்தால் சொல்லும் செயலும் ஒன்றுபடும். கடவுள் சிந்தனையோடு உணவை உட்கொள்ள வேண்டும். இதை பின்பற்றினால் சாப்பிடும் அனைத்தும் அவருக்கு படைக்கப்பட்ட பிரசாதமாகிவிடும். வாழ்நாள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் மதிப்பு மிக்கது. எப்பொழுதும் நல்ல பணியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக்குங்கள். சத்திரத்தில் சில நாள் தங்குவது போல மனிதனுக்கு உலக வாழ்வு என்பது சில காலம் மட்டுமே. சத்திரத்திற்கு உரிமையானவன் ஒருவன் இருப்பது போல உலகிற்கு கடவுளே உரிமையாளர் என்கிறார் சாந்தானந்தர். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது எம்டிஆர் நேரம், இது தகவல் அறியும் நேரம். சோழர் கால துறைமுகப்பட்டினம் பூம்புகார். பூம்பட்டின நாகரீகம் சோழ பேரரசர்களின் தலைநகரமாகவும் துறைமுகப்பட்டினமாகவும் இருந்தது காவிரி பூம்பட்டினம். இது பூம்புகார் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கடல் கோள் காரணமாக இந்த நகரம் அழிந்து போனது. 2ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்த ரோம் நாட்டு சுற்றுலா பயணி டாலமி பூம்புகார் முக்கிய வணிக நகரமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் இந்த நகரை கெபாரிஸ் எம்போரியன் என்று கூறியுள்ளார். திருச்சியை அடுத்த உறையூர் சோழர்களின் தலைநகராக இருந்தது. கரிகாலன் பூம்புகாரை தன்னுடைய 2வது தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். பட்டினப்பாலை, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற தமிழ் இலக்கியங்களில் பூம்புகார் நகரை பற்றிய குறிப்புகள் உள்ளன. பெரியதும் சிறியதுமான படகு துறைகளும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடந்ததை பற்றியும் பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் என்று நீளும் அந்த பாடலில் எந்தெந்த ஊர்களில் இருந்து என்னென்ன பொருட்கள் வந்தன என்பதை பட்டியலிடுகிறது. அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளவை என்ன என்றால், அரேபிய நாட்டிலிருந்து கடல் வழியாக குதிரைகள் வந்தன. ஏற்றுமதிக்காக சேர நாட்டில் பகுதியில் இருந்து தோணிகளில் கருங்கரி என்று சொல்லப்படும் மிளகு மூட்டைகள் வந்தன. கலிங்க பகுதியில், அதாவது தற்போதைய ஒடிசா, அங்கிருந்து பொன்னும் மணியும் வந்து இறங்கின. பாண்டிய நாட்டு துறையிலிருந்து முத்துக்கள் வந்தன. ஈழத்திலிருந்தும் காழகத்தில் இருந்தும், அதாவது தற்போதைய மியான்மர், சில பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. காற்று வருவதற்காக மான் கண் போல ஜன்னல் வைத்த மாளிகைகள் கட்டப்பட்டிருந்தன. நகரில் பொருட்களை கூவி விற்கும் வணிகர்கள், பொருட்களை சேமித்து வைத்திருந்த பண்டகசாலைகள் இருந்தன. பட்டு, பருத்தி போன்றவற்றின் நூல்களால் நுட்பமாக தைக்கும் காருகர் எனப்படும் தையல் கலைஞர்கள் இருந்தார்கள். உணவுப் பொருட்களை வகை வாரியாக பிரித்து விற்பனை செய்ய கூல வீதி இருந்தது. அந்த வீதியில் கல்லை விற்கும் மகளிர், மீனை விற்கும் பரதவர், உப்பு வெற்றிலை வாசனை பொருட்களை விற்கின்றவர்கள், பல வகை மாமிசங்களை விற்பனை செய்பவர்கள் நிறைந்திருந்தார்கள்.

0: சூழல் குழல் யாழ் இசைக்கருவிகளை மீட்டுபவர்கள் பாணர் வீதியில் வசித்தனர். இவர்களைத் தவிர அரசர்கள் வாழும் வீதி, தேரோடும் வீதி, பார்ப்பனர்கள், உழவர்கள், மருத்துவர்கள் வாழும் வீதி என முறைப்படி வீதிகள் பிரிக்கப்பட்டிருந்தன. பட்டினப்பாக்கத்தில் குதிரைக்காரர்கள், யானைப்பாகர்கள், தேரோட்டிகள், பெருவணிகர்கள் வசித்தனர். மறுவூர் பாக்கத்தில் சாதாரண படை வீரர்கள், சாதாரண கணிகையர் வசித்து வந்தனர். பூம்புகாரில் இந்திர விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. அரசனே விழாவை முன்னின்று நடத்தியுள்ளான். இந்திரனுக்கு விழா எடுக்கும் நாட்களில் அந்நகரத்தில் இருந்த எல்லா தெய்வங்களுக்கும் விழா எடுக்கப்படும் மரபு கடைபிடிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் எடுக்கும் இந்த விழா அரசன் ஊரில் இல்லாத காரணத்தினால் நடத்தப்படவில்லை. அதனால் கடல் பொங்கி நகர் அழிந்ததாய் காரணம் சொல்லப்படுகின்றது. இணைந்திருங்கள், இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.
1: அங்க என்ன பண்ற? நான் தூங்க போறேன். நீ இன்னும் தூங்கலையா?

ஞாபக மறதிக்கு விடை கொடுப்போமா? மாணவர்கள், இளைஞர்கள், அலுவலர்கள், முதியவர்கள் என அனைவரும் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனை ஞாபக மறதி. பொதுவாக ஞாபக மறதி என்பது இரு வகைப்படும். ஒன்று தற்காலிகமானது, மற்றொன்று நிரந்தரமானது. இரண்டாம் வகை வயோதிகம் காரணமாகவும் மூளை மற்றும் நரம்பு மண்டல பிரச்சனைகள் காரணமாகவும் வெகு சிலருக்கு மட்டுமே ஏற்படுகிறது. இவ்வகை ஞாபக மறதியை தீர்க்க மருத்துவரின் உதவி தேவைப்படும். ஆனால் முதலாம் வகை பொதுவாக அனைவருக்கும் வரக்கூடியது. அது பெரும்பாலானோரின் அன்றாட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக அமைகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தால், இன்றைய அவசர சூழலில் ஏற்படும் அதீத பதற்றம், வேலை பழு மற்றும் மன உளைச்சல். உடலியல் காரணங்களை காட்டிலும் உளவியல் காரணிகளே மறதிக்கு பெரும்பாலும் காரணமாகிறது. தன்னம்பிக்கை குறையும் போதும், மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதினாலும், தாழ்வு மனப்பான்மையினாலும், தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகளினாலும் மறதி ஏற்படுகிறது. இது தவிர ஊட்டச்சத்து குறைவு, தவறான பழக்க வழக்கங்கள், பிடிக்காத பணி, குடும்பம் மற்றும் அலுவலக சூழல் போன்றவற்றாலும் ஞாபக மறதி ஏற்படுகிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? அன்றாடம் ஏற்படும் ஞாபக மறதியை சில எளிய பயிற்சிகள் மூலம் பெருமளவு குறைத்துவிட முடியும். இதற்கு எந்த ஒரு காரியத்திற்கும் திட்டமிடுதல் அவசியம். உதாரணமாக, மறுநாள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு முதல் நாள் இரவே ஒரு அட்டவணை தயாரித்துக் கொள்ளுதல் வேண்டும். அவற்றை ஒரு தாளிலோ அல்லது அலைபேசியிலோ குறித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மனதை ஒருமுகப்படுத்த பயிற்சி எடுக்க வேண்டும். இதனால் வலுக்கட்டாயமாக கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. இறைச்சலில் இருந்து விடுபட்டு நமக்கு பிடித்த சுற்றுச்சூழலில் மனதுக்கு பிடித்த இசையையோ அல்லது பாடல்களையோ கேட்கலாம். அன்றாடம் குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்கினால் உடலோடு சேர்ந்து மனமும் புத்துணர்வு பெறும். பொழுதுபோக்கில் அதிக கவனம் செலுத்தாமல் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிவிடுதல் நலம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்னும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் குழப்பம் தவிர்க்கலாம். மல்டி டாஸ்கிங் என்னும் அடிப்படையில் பல்வேறு வேலைகளை ஒரே நேரத்தில் இழுத்து போட்டு கொண்டு செய்யாமல் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. கோபம், பொறாமை, அச்சம், குழப்பம் உள்ளிட்ட தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தலும் உடற்பயிற்சி தரும் ஊக்கமும் ஞாபக மறதியை விரட்டும். இணைந்திருங்கள், ஒரு நல்ல பாடலை கேட்கலாம்.

MTR நேரம் தொடர்கிறது. இப்பொழுது நீதி நூல்களில் நிர்வாகம். வேம்பும் வெல்லமும் தக்காரும் தக்க வரலாறும் தண்ணீர்மை எக்காலும் குன்றல் இலராவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. நல்லவர்கள் என்றும் நல்லவர்களே, அதுபோல கெட்டவர்கள் என்றும் கெட்டவரே. பொதுவாக இரு தரப்பினரும் தம் குணத்தை மாற்றிக்கொள்வது இல்லை. நல்லவர்கள் எல்லோரிடத்திலும் நல்லவர்களாகவே நடந்து கொள்வார்கள். கெட்டவர்கள் தம்மை போல கெட்டவர்களிடம் மட்டுமல்லாமல் நல்லவர்களிடம் கூட கெட்டவர்களாகவே நடந்து கொள்வார்கள். இவர் மிகவும் நல்லவராயிற்றே, இவருக்கு போய் நாம் கெடுதல் செய்யலாமா என்று கெட்டவர்கள் நினைப்பது இல்லை. நல்லவர்கள் இந்த நபர் கெட்டவராயிற்றே, இவருக்கு நாம் நல்லது செய்ய வேண்டுமா என்று யோசித்து தயங்குவதில்லை. நல்லவர்கள் எல்லாருக்குமே நன்மை செய்வார்கள். இதை இரண்டு உதாரணங்கள் மூலம் இந்த நாலடியார் பாடல் விளக்குகிறது. அதாவது, கரும்பு சாறு யார் சாப்பிட்டாலும் இனிக்கும், இவர் கெட்டவர், ஆகவே இவருக்கு நான் கசப்பாக இருப்பேன் என்று கரும்பு சாறு நடந்து கொள்வது இல்லை. அதுபோல யார் தின்றாலும் வேம்பு கசக்கும், தின்பவர் தேவராயிற்றே என்பதால் வேம்பு இனிப்பதில்லை. சிந்தித்து பார்க்க இயலாத கரும்பு வேம்பு இரண்டின் இயல்பு இப்படி என்றால், சிந்தித்து பார்க்கும் மனிதன் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டாமா? கெட்டவர்களுக்கும் நல்லது செய்வதே மனித பண்பு. அதைத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நான நன்னயம் செய்துவிடல் என்றார். நாம் ஒருவருக்கு கெடுதல் செய்து இருந்த போதிலும் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே என்று வெட்கப்பட்டு போகும் நபர் அதுவரை சிலருக்கு வேம்பாக இருந்தாலும் பிறகு எல்லோருக்கும் கரும்பாக இருப்பர். கரும்பு மனிதர்கள் பிறரை கரும்பு ஆக்குவார்கள், ஆனால் வேம்பு மனிதர்கள் என்றும் எவருக்கும் வேம்புதான். ஆடுகோடு ஆடுகோடாகி அதரிடை நின்றதூம் கால் கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னகத்தே ஒன்றவன் தாழ்வின்றி தன்னை செய்யின். கொஞ்சம் கரடுமுரடான வார்த்தைகளைக் கண்டு நாம் இரண்டு போய்விட வேண்டாம். மிகச்சாதாரண சமாச்சாரம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளில் சில இன்று புழக்கத்தில் இல்லை, அவ்வளவுதான். எவனோ ஒருவன் தாழ்வின்றி தன்னை ஒரு ஆளாக்கிக் கொள்கின்றானோ அவன் வளரக்கூடியவன், வளர்ந்து உதவக்கூடியவன், மனிதனின் முயற்சி பயனளிக்கும் என்பதை நல்ல உதாரணத்துடன் எடுத்துச் சொல்லும் பாடல் இது. முயற்சி உடைமை பற்றி சொல்லாத நீதி நூல்கள் தமிழிலே இல்லை என்றே சொல்லலாம். நெடுஞ்சாலைகளில் சில இடங்களில் மிகப்பெரிய மரங்களை பார்க்கிறோம் அல்லவா? அவை தம் பரந்த கிளைகளுடன் பெரியதொரு வட்டத்திற்கு நிழல் பரப்புகின்றன. காரில் நெடுந்தொலைவு செல்லும் பயணிகள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். ஆதியில் அந்த மரங்கள் எல்லாம் தளிர்களாக இருந்து வளர்ந்தவையே ஆகும். ஆடுகோடு என்றால் ஆடுகின்ற இளம் செடி என்று அர்த்தம். மரம் தன் இளநிலையில் காற்றில் ஆடக்கூடியதாகத்தானே இருந்திருக்கும். ஆனால் வளர்ந்த பின்னரோ அந்த மரத்தில் யானையை கூட கட்டி வைக்க முடிகிறது. வாழ்க்கையும் ஒரு ஆடுகோடு களிர் அணைக்கும் கந்து ஆவது போலத்தான். மழையை தாங்கி வெயிலில் வாடி காற்றில் அசைந்து வேர் பிடிப்பினை விட்டுவிடாமல் வளர்வது அல்லவா மரம். மனிதனும் அதுபோல இருக்க வேண்டும். இளவயதில் தன் காலில் நிற்பதற்கு சிரமப்படுகிறான். விதி அசைத்து பார்க்கிறது, ஆனால் தாக்கு பிடிக்கிறான். வளர்ந்த பின்னால் திரண்டு பருத்து உரமேறிய மரம் போல மனிதனும் பலருக்கு ஆதரவாக இருக்கின்றான், இருக்க வேண்டும். மரமே களிர் அணைக்கும் கந்து ஆகும் பொழுது மனிதன் பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டாமா? இணைந்திருங்கள், பாடலை கேட்கலாம்.

இனி திருத்தலம் உலா வரலாமா? நம் உள்ளார்ந்த பக்தியை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தி பரவசப்படுவதற்கு மட்டுமல்ல ஆலயங்கள், தன்னை தேடி வரும் உண்மையான பக்தன் சுயநலமின்றி வேண்டிடும் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி அருள் புரிவதற்காகவும் அவை அமைந்துள்ளன. இந்த வகையில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 18வது தலமாக போற்றி வணங்கப்படுவது திருக்கருகாவூர், சம்பந்தர் மற்றும் அப்பரால் பாடப்பெற்றது. கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஊர். திரு என்பது இத்தலத்தை உயர்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது. கருகாவூர் என்பது கரு பிளஸ் கா பிளஸ் ஊர் என பிரித்து பொருள் கொண்டால் இத்தலத்தின் சிறப்பை எளிதில் புரிந்து கொள்ளலாம். கருகாவூர் என்பதற்கு வயிற்றில் உள்ள கருவை காத்து ரட்சிக்கின்ற ஊர் என்று பொருள். திருமணமான ஒரு பெண் முழுமை பெறுவதற்கு அவள் தாய்மை பேற்றை அடைய வேண்டும். ஆனால் மணமான எல்லா பெண்களுக்கும் இது அமைவது இல்லை. அத்தகைய பெண்கள் திருக்கருகாவூரில் குடிகொண்டுள்ள அன்னை கர்ப்பரட்சாம்பிகையை முறைப்படி வழிபட்டால் தாய்மை பேறு உண்டாகும் என்பது ஐதீகம். குழந்தை இல்லாதவர்கள் அந்த பாக்கியம் பெறவும் கன்னியர்களுக்கு திருமணம் கூடி வரவும் கருகாத்த நாயகியை வேண்டி தூய நெய்யால் சன்னதிப்படியை மெழுகி கோலமிட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள். அம்மன் திருப்பாதத்தில் வைத்து மந்தரிக்கப்பட்ட நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து தம்பதிகள் இரவில் சிறிதளவு உட்கொண்டு வந்தால் குழந்தை பேறு அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையுடன் வந்து தொட்டில் கட்டி துலாபாரம் செய்து நன்றியுடன் வழிபட வேண்டும். கருவுற்ற பெண்கள் கருக்காத்த நாயகியை வணங்கி அம்மன் பாதத்தில் விளக்கு எண்ணெய் வைத்து வாங்கி செல்கின்றனர். கர்ப்பிணிகள் 5 அல்லது 7 மாதத்தில் இருந்தே வயிற்றில் இந்த விளக்கெண்ணெய் தடவி வர நலம் உண்டாகும். கருகாத்த நாயகி என்ற சிறப்பு இந்த அம்மனுக்கு உண்டாக காரணமான இந்த தல வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளலாமா? வடமொழியில் ஸ்கந்த புராணத்தில் உள்ள க்ஷேத்ர வைபவ காண்டத்தில் சனத்குமார சங்கதியில் நாரதருக்கு சனத்குமாரர் கூறுவதாக இந்த தல வரலாறு அமைந்துள்ளது. முல்லை வனமான இத்தலத்தில் கௌதமர், கார்கேயர் என்ற 2 முனிவர்கள் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தனர். நித்ருவ முனிவரும் அவரது மனைவி வேதிகையும் இங்கு தங்கி முனிவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தனர். தங்களுக்கு குழந்தை இல்லாத ஏக்கத்தால் ஒருநாள் முனிவர்களிடம் கவலை தோய்ந்த குரலில் இவர்கள் சொன்னார்கள். அதற்கு, இங்கு எழுந்தருளியுள்ள சிவனையும் அம்பாளையும் வணங்கினால் வேண்டியது கிட்டும் என்று அருள் ஆசி வழங்கினார் முனிவர்கள். அதன்படி முல்லைவனத்தில் எழுந்தருளியுள்ள அவர்களை வணங்கினார்கள் இந்த தம்பதியர். தங்களுக்கு குழந்தை பேறு வாய்க்க வேண்டும் என்று உருக்கமாக பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். தெய்வங்களின் பரிபூர்ண ஆசை இவர்களுக்கு கிடைத்தது. அந்த ஆசையின்படி கர்ப்பவதியானாள் வேதிகை. அப்பொழுது கடும் வெயில் காலம். வேதிகையின் கணவரான நித்ருவ முனிவர் க்ஷேத்ராடனம் போயிருந்தார். அன்றைய தினம் அவளுக்கு பேறுகால அவஸ்தை ஏற்பட்டது. அந்த நேரம் பார்த்து ஊர்துவர் என்ற முனிவர் பிட்சை கேட்டு வாசலில் நின்றார். முனிவரின் குரல் கேட்டும் வேதிகையால் எழக்கூட முடியவில்லை. குரல் கொடுக்கவும் இயலாத அளவு வலி தாங்க முடியவில்லை. வேதிகையின் அவஸ்தை பற்றி அறியாத ஊர்துவர் அவளை தன்னை அவமதிக்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவளுக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது சாபம் கொடுத்து விட்டார். அவ்வளவுதான், வேதிகையின் கரு அடுத்த நிமிடமே கலைந்து போனது. அன்னை கர்ப்பரட்சாம்பிகையால் கிடைத்த குழந்தை பாக்கியம் இப்படி ஆகிவிட்டதே என அந்த அன்னியிடமே போய் நின்றாள் வேதிகை. அம்மா, இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கவும் அம்பாள் அவள் முன் தோன்றினாள். கலைத்த கருவை ஒரு குடத்துக்குள் ஆவாகனம் செய்து, வேதிகை கவலை வேண்டாம், கலைந்த உன் கரு இந்த குடத்தில் பத்திரமாக இருக்கிறது, உனக்கு இதிலிருந்தே குழந்தை கிடைக்கும் என்றாள். அதன்படி குடத்தை தன்வசமே வைத்திருந்து குழந்தை பிறக்கும் வரை காப்பாற்றி கொடுத்தாள் அந்த குழந்தைதான் நறுவன். அம்பாளின் அருள் மகிமை அனுபவத்தால் உணர்ந்த வேதிகை, அன்னையே, இனி இந்த தலத்தில் நீ கர்ப்பரட்சாம்பிகை என்ற பெயரில் எழுந்தருளி கருத்தரித்தவர்களையும் அவர்களது கருவையும் என்றென்றும் உடனிருந்து காப்பாற்ற வேண்டும். கர்ப்பவதிகள் சுகப்பிரசவம் காண வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அம்பாளும் அவ்வாறே அருள் பாலித்தாள். குழந்தை நறுவனுக்கு தாய்ப்பால் இல்லாததால் அம்பாளே காமதேனுவை அனுப்பி பால் கொடுக்கச் செய்தாள்.
காமதேனு தல் கான் குளம்பில் கீறவும் ஒரு பால் குளம் தோன்றியது. அது ஆலயத்திற்கு முன்புறம் இன்றும் காணப்படுகிறது. இதை க்ஷீரகுண்டம் என்பார்கள். க்ஷீரம் என்றால் பால். மாதவிடாய் கோளாறு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களும் திருக்கருகாவூர் வந்து கர்ப்பரட்சாம்பிகையை வழிபட்டு நலம் பெறுகின்றனர். இங்குள்ள சிவனின் திருநாமம் முல்லைவனநாதர். மகப்பேறு அளிப்பதால் கர்ப்பபுரீஸ்வரர் என்றும் அழைப்பர். கர்ப்பரட்சாம்பிகை மிகவும் அழகாக காட்சி தருகிறார். கர்ப்பரட்சகி, கருகாத்த நாயகி, கரும்பனையாள் என்றெல்லாம் இவளுக்கு பெயர்கள் உண்டு. 5.5 அடி உயரத்தில் இடது கையை இடுப்பில் வைத்தபடி, அதாவது கர்ப்பத்தை தாங்கியபடி அருள் பாலிக்கின்ற திருக்காட்சி நம்மை மிகவும் பரவசப்படுத்தும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு நாட்டின் அரசன் மிகவும் நல்லவன், நீதிமான், சைவ உணவுகளையே உண்பான். அவனை எப்படியாவது அசைவம் சாப்பிட வைக்க வேண்டும் என திட்டம் போட்டான் அரண்மனை சமையல்காரன், சமையலில் மகா கெட்டிக்காரன். ஒரு பறவையை சமைத்து சைவ உணவுடன் லாபகமாக கலந்து அரசனுக்கு பரிமாறி விட்டான். அரசனும் சமையல்காரனே ஆகா ஓகோவென புகழ்ந்து தள்ளிக்கொண்டே சாப்பிட்டான். இது போன்ற உணவு தினமும் வேண்டுமென்று உத்தரவும் போட்டுவிட்டான். சமையல்காரனும் அதன்படியே செய்தான். இந்த கதையை சொன்னவர் கிருஷ்ணர், கேட்டவர் கௌரவர்களின் தந்தை திருதராஷ்டிரன். கதையை முடித்த கிருஷ்ணன், திருதராஷ்டிரரே, இப்பொழுது சொல்லும், இந்த சமையல்காரன் குற்றவாளியா ராஜா குற்றவாளியா என்றான். திருதராஷ்டிரன் தெளிவாக சொன்னான், ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் அனைத்தையும் பகுத்தறிந்து கண்டுபிடிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். சமையல்காரன் செய்தது சிறு குற்றம். ஒரு உணவில் கூட மாற்றம் இருப்பதை அறியாத ராஜா நாட்டை எப்படி ஆள முடியும்? அவனே குற்றவாளி என்றான். உடனே கிருஷ்ணர் சொன்னார், நீங்களும் இதே தவற்றைத்தான் செய்கிறீர்கள் திருதராஷ்டிரரே. உங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை தடுத்து நிறுத்தாமல் அழிவுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன, நான் சொல்வது சரிதானே என்று கேட்கவும் திருதராஷ்டிரனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. நம்பிக்கையை நெஞ்சில் வை. இன்னொரு குட்டி கதை. ஒரு முறை சிவனும் பார்வதியும் கங்கை கரைக்கு வந்தனர். ஏராளமான மக்கள் நீராடி கொண்டிருந்தனர். அப்பொழுது பார்வதி சிவனிடம், ஐயனே, இங்கு இவ்வளவு மக்கள் குளிக்கிறார்கள், கங்கையில் குளித்தால் சொர்க்கம் என்றீர்கள், ஆனால் சொர்க்கம் நிரம்பவே இல்லையே, என்ன காரணம் என்றாள். சிவன் உடனே முதியவராக மாறி பார்வதியையும் முதியவளாக ஆக்கினார். பார்வதி, நான் கங்கையில் மூழ்குவது போல நடிக்கிறேன், பாவம் செய்யாத யாராவது ஒருவர் என் கணவரை காப்பாற்றுங்களேன் என நீ சத்தம் போடு, நடப்பதை வேடிக்கைப்பார் என்றார். சொன்னபடி கங்கையில் மூழ்குவது போல நடித்தார். கரையில் நின்றவர்கள் நீரில் பாய முயன்றதும் பார்வதி அவர்களிடம், உங்களில் பாவம் செய்யாதவர் மட்டுமே என் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தாள். எல்லோரும் பின்வாங்கிய நேரத்தில் ஒரு இளைஞன் மட்டும் கங்கையில் குதித்து முதியவரான சிவனை தூக்கி வந்தான். அப்பா, நீ பாவமே செய்யவில்லையா என்று பார்வதி கேட்டாள். பாட்டி, நான் பாவம் செய்தவன்தான், ஆனால் கங்கையில் என் உடல் பட்டவுடன் நான் செய்த பாவங்கள் தான் பறந்திருக்குமே, அதுதானே நாம் காலம் காலமான நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். பார்த்தாயா பார்வதி, இந்த இளைஞன் கங்கையை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு இல்லை. அவர்கள் கடமைக்கு இதில் நீராடுகிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே சொர்க்கம் வர முடியும் என்றார். ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எதிலும் நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கனியை பறியுங்கள். பாடலை கேட்போமா?

இசை தென்றலின் இன்பத்தை அனுபவிக்க காத்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு இன்றைய பொதிகை தென்றலில் சிலுவை சந்தனராஜ். மலருடன் நீ மனம் விட்டு பேசும் உன் மொழி கேட்க எங்கள் விழிகளோடு செவிகளும் உற்று நோக்கியபடியே உள்ளன. தூக்கமின்றி நீ இருந்தபோதும் என்னவளின் கனவுகள் கலைந்திடா வண்ணம் மெல்ல வீசு தென்றலே, நீ மெல்ல வீசு.

இசைப்பாடும் தென்றலாய் நம்மை இணைத்திருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். சத்தமின்றி முத்தமிட்டு செல்லும் நீ, மலைத்துரலாய் இசை சாரலாய் நித்தமும் நீ தீண்டிச் சென்றிடு.

தெண்டலே, நீ தீண்ட வருவது மலருக்கு மட்டுமா தெரியும், எங்கள் மனதுக்கும் தெரியும். அன்பு மலையில் நனைந்திட்ட இந்த இரு உள்ளங்களையும் உலர வைக்க அவ்வப்போது வந்து அளவோடு வீசிச் செல்.

24 மணி நேரமும் நறுமணம் வீசும் இந்த சோலை இது எம்டிஆர் எஃப்எம். உள்ளம் துடித்திடும் ஓசையை எடுத்துச் சென்று என்னவளின் உள்ளத்திடம் ஒலிக்க விடு. தென்றலே, பிரிவு என்பதும் உறவுக்காகத்தான் என்பதையும் உரக்க கூறிடு.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் நிகழ்ச்சிகளை தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். விழிமூடி திறந்த போதெல்லாம் வீணையாக என்னை நீ மெல்ல மெல்ல மீட்டுகின்றாய், அனுதினமும் அதே அன்போடு தாளாட்டும் தெம்மாங்கு பாடலோடு தழுவிடு இனிய தென்றலோடு.

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம். கன்னி இவள் கனப்பொழுதில் கண்ணில் நூறு கோலம் போட்டதை கண்டாயா தென்றலே, அதனை அவள் மாமன் மனதுக்குள் மறக்காமல் சொல்லிவிடு.

உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம். சந்தம் தேடி சிந்து பாடும் உந்தன் இளமை கனவின் நினைவுகளை கண்டு தென்றலது சொல்லிவிட்டு சென்ற செய்தி என்னவோ தெரிந்து கொள்வோமா?

இணையத்தால் இணைத்திடும் இந்த வானொலி, இது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். தேவமங்க இவள் வானில் சிறகடித்தாலும் வசந்த தென்றலாய் நீ வாழ்த்து சொல்லிடு.

மீண்டும் ஒரு புதிய தண்டிலே இனிதாக சந்திப்போம் அன்புறவர்களே. அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்திரராஜ், சிதம்பரம், வண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே. மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

அவர்களை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு, நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று காற்றலையில் உன் காதோரம் வந்து இணைந்து கூறிக்கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கேட்ட வேளையிலே இங்கிதமாக நாங்கள் இணைந்து சிறப்பிக்க இருக்கும் நிகழ்வு வாரம் ஒரு நாள் மலரும் இந்த வார நேயர்.

வாரம் ஒரு நாள் மரபும் சிறப்பான நிகழ்வு இந்த வார நேயர். இந்த வார நேயராக யார் வருவார் என்ற எண்ணம் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். நீங்கள் சிந்திக்கின்ற அவரா இருப்பாரா இவரா இருப்பாரா என்று ஆணா பெண்ணா எவர் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே அதிகம் நாங்கள் குழம்ப தேவையில்லை. ஏனென்றால் எங்கள் வானொலியின் நேய நேரத்திலும் விடுமுறை விருப்பத்திலும் தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டு வருபவர்கள் அந்த உறவுகளுக்குள்ளே தான் எங்கள் குழுவினர்கள் பல காரணங்களை வைத்து தெரிவு செய்து அவர்களை அந்தந்த வாரம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் வரும் அன்பு நேயர் யாரென்றதை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அவர் நீண்ட காலமாக மொன்றியல் தமிழ் வானொலியோடு பயணித்து கொண்டிருப்பவர். அது மட்டுமல்லாமல் நீண்ட காலமாக பயணிக்கும் வேளையிலே வானொலியின் வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர். பல உறவுகளை எங்களுக்கு அறிமுகமாக்கி அவர்களை நீடித்து எங்களோடு இயங்கிக் கொண்டிருக்க செய்பவர். மொன்றியல் தமிழ் வானொலியின் குறை நிறை நன்மை தீமைகளோடு கலந்து கொள்ளும் குழுவிலே அவரும் இருக்கின்றார். அவர் வேறு வானொலிகளோடு அனுபவம் பெற்ற ஒரு உறவு, பல உறவுகளை கொண்ட நண்பர்களை கொண்ட ஒரு நல்ல மனிதர். அது மட்டுமில்லாமல் நாளின் நாள் முழுவதும் உறவுகளோடு பழகும் அவரும் ஒருவர். அப்படியான ஒரு ஸ்தாபனத்தை வைத்திருப்பவர். அவரை தொட்டு தமிழ்நாட்டிலிருந்து அநேகமான உறவுகள் எங்களோடு இணைந்து இன்றும் வானொலியை சிறப்பித்து கொண்டு அனைவரும் இருக்கின்றார்கள். அவர் வந்து எங்களோடு இணைந்து அன்பாக பேசி மகிழ்ந்து எல்லோரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு செல்பவர். அது மட்டுமில்லாமல் நிகழும் நிகழ்வுகளிலெல்லாம் இணையாமல் விடுவதும் இல்லை. அவர் ஒரு மொன்றியல் தமிழ் வானொலியின் படைப்பாளி. அது மட்டுமல்ல, இந்த பாட்டும் பதமும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் பல தடவை ஜாம்பவானாக திகழ்ந்தவர். இப்பொழுது புரிந்திருக்கும் யாராக இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? அவர் வேறு யாருமல்ல, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இன்றைய இந்த வார நேரை காண இருக்கின்றோம்.

மற்றவர்கள் கேட்கும் பாடல்களை விட மற்றவர்கள் எழுதும் பாடல்களை விட இவருடைய பாடல் வித்தியாசமான நோக்கிலேயும் போக்கிலேயும் போய்கொண்டிருக்கும் அந்த வகையில் இன்று எங்களுடைய இந்த வார நேயராக வருகின்றார் வாண்டிகேட் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள்.

தினமும் ஒலிக்கும் பாடல்களில் எங்களை திசை மாற்றி ரசிக்க வைக்கும் ஒரு ரசிகர் கலைஞர் அன்புடன் அவருக்காக இன்று 10 பாடல்களை நாங்கள் கொண்டு வந்து அவர் இதுவரை காலங்களிலும் கேட்ட பாடங்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் அவற்றுள்ளே ஒரு 10 பாடலை தெரிவித்ததை நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம் என்று அன்புடன் அவரை வரவேற்று அவருக்கான பாடல்களை தருவோம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வருக வருக என்று உங்களை வரவேற்று மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயராக உங்களை சிறப்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் தந்த பாடல்களுள் நாங்களும் தெரிவு செய்து உங்களோடு இணைந்து அந்த பாடல்கள் ஒவ்வொன்றாக கேட்போம். முதல் பாடலை உங்களுக்காக நாங்கள் தெரிவு செய்த பாடல், எல்லோருக்கும் அதிகாலை என்றால் மிகவும் சிறப்பான ஒரு நேரம் தானே. அந்த காலை விழித்ததும் இத்தனை எண்ணங்கள், இத்தனை கனவுகள், இத்தனை நினைவுகள், இத்தனை சிறப்புகளை உணர இருக்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு முதலில் ஒரு சிலர் கடவுளை வணங்குவார்கள், ஒரு சிலர் நண்பர்களை நினைப்பார்கள், ஒரு சிலர் தாய் தந்தையர்களை வணங்குவார்கள். இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை சக்கரத்திலே இன்று ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த அதிகாலையை பற்றித்தான் அந்த பாடல். நான் சொன்னதே சட்டம் என்ற திரைப்படுத்து பாடலாக கிடைத்திருக்கின்றது. அதிகாலை நேரம் கனவில் உன்னை கண்டேன், நாங்களெல்லாம் நனவிலே வந்து நினைத்தோம், இது கனவிலே வந்து கண்டேன் என்ற ஒரு பாடலாக வருகின்றது. எங்கே சந்தன்ராஜ் உங்களோடு அந்த பாடலை நாங்களும் கேட்கின்றோம். இதோ அந்த பாடல், அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். இந்த பாடலை ஒலிக்க இருக்கின்றது, காது கொடுப்போம்.

முதலாவது பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் கேட்டவுடன் சிரித்திருப்பார், மகிழ்ந்திருப்பார், நாங்களும் சிரித்தோம் மகிழ்ந்தோம், இனிமையான ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அப்படி என்றால் இரண்டாவது பாடல், நீங்கள் தந்த பாடல் இன்ற ஆண்டு கணக்காக ஆயிரக்கணக்கான பாடல்கள் தான் அதிலே ஒவ்வொரு பாடலாக தெரிவித்திருக்கிறேன். அடுத்தது வருகின்றது, எப்பொழுதும் மனதிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்வான நினைவுகள் பெற வேண்டும், அதே நேரத்தில் பழைய நினைவுகளை நினைவூட்டி கொள்ள வேண்டும், மறக்க முடியாத நினைவுகள் கூட மனதிலே வந்து வந்து போகும், ஆனால் அவருக்கு அப்பொழுது நல்ல மகிழ்வான நினைவுகள் தான் வந்து வந்து போவது போல் தெரிகின்றது. அதனால் இரண்டாவது பாடலை அவருக்காக நான் தெரிவு செய்து தருகின்றேன். புது வருஷம் என்ற ஒரு திரைப்படத்து பாடல், மனசுல மனசுல பாட்டு கேட்குது என்ற பாடல். எங்கே கேட்போமா நாங்களும் அந்த பாடலை?

மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வார நேயர், இந்த வார நேயராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் வண்டிகை சிலுவை சந்தனராஜ். அவர் நீண்ட கால உறவு, நீண்ட காலமாக தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொண்டிருப்பவர். அல்லும் பகலும் இந்த நேரத்தில் வானொலியின் கண்ணோட்டமும் காதோட்டமும் கூர்மையாக கேட்டுக் கொண்டிருப்பார். ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே மஞ்சள் கடுதாசி அனுப்புவதில் வல்லவர். மஞ்சள் கடுதாசி என்றால் அறிவிப்பு கடுதாசி, இப்படி நடக்கின்றது இப்படி நடக்கின்றது உடனே அறிவித்து விடுவார். அது மட்டுமல்லாமல் அவர் கேட்கும் பாடல்கள் வித்தியாசமானதாக இருக்கும், யாரும் கேட்காத பாடலாக இருக்கும், அதிகம் காற்றலைக்கு வராத பாடலாக இருக்கும். நீண்ட காலத்து மென்றாலும் அந்த பாடல் அதிகமாக வராத பாடலாக கேட்டு மகிழ்வார்கள். திருநர் அடித்து விடுவார் பாடலின் பல திரைப்படத்தின் பெயரையும் பாடலையும் கூறி திருநர் அடித்து விடுவார். தேடி எடுக்க கடினமாக இருக்கும், உடனே நான் அவருக்கு எழுதுவது உண்டு, அந்த பாடலை ஒரு தடவை அனுப்பி வையுங்கள் என்றால் அவருடனே கேட்பார். நானும் அதை அழகாக ஒளிபெருக்கி எல்லோரோடும் மகிழ்ந்து கொள்வோம். அந்த வகையில் ஒரு பாடல் வருகின்றது. இந்த காற்றிலே எத்தனை காற்று இருக்கின்றது, புயல் காற்று, வாடை காற்று, தென்றல் காற்று, கொண்டல் காற்று என்றெல்லாம் எத்தனை எத்தனையோ காற்றெல்லாம் இருக்கின்றது. ஆனால் இவர் ஒரு பாடலை தருகிறார், அது விசக்காற்றாக வருகின்றது. அது இமை என்ற திரைப்படத்தில் ஒழித்த பாடலை அவர் கேட்டிருந்திருக்கின்றார். அந்த பாடலை நான் ஒளிபரப்பி இருக்கின்றேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இன்றும் அந்த பாடலை கேட்போம். விசக்காத்தா வீசுற என்ற பாடல் தான் அந்த பாடல். இதோ கேட்கின்றது, கேட்போம்.

பொன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் காற்றலையில் கலந்து வந்து கொண்டிருக்கின்ற பாடல்கள் கடந்த காலங்களிலே நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்திற்காக தனக்கு விருப்பமான பாடலாக கேட்டு மகிழ்ந்த சந்தானராஜ் அவர்கள் இன்று அந்த பாடல்களை வரிசையாக ஒரு 10 பாடலை கேட்டு மகளும் வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார். அதனால் தான் அவர் இந்த வார நேராக திகழ்கின்றார். அவருக்கான அடுத்த பாடலை நான் ஒலிக்க இருக்கின்றேன். அந்த பாடல் ஒரு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களால் மறக்க முடியாத நினைவுகள். இந்த காலம் ஒரு மறக்க முடியாத காலம் இருக்குது. பாலர் பருவம், குமர் பருவம், பலர் பருவம், இளம் பருவம், பாலிவ பருவம் என்றெல்லாம் பருவங்கள் பல இருந்தாலும் இந்த பள்ளிக்கூட பருவம் மிகவும் முக்கியமான ஒரு பருவம். அந்த பள்ளிக்கூடத்திலும் அதுவும் பள்ளிக்கூடத்தில் கல்லூரி கலாசாலை உயர்கல்வி நிலையங்கள் அல்ல, பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் என்றால் நாங்கள் அறியாத பருவம், வளராத பருவம், எங்களுக்கு சிறிந்த ஒரு குறைந்த ஒரு வளர்ச்சி அடைந்த மூளையோடு நாங்கள் நண்பர்களாக எல்லோரையும் கருதி கொள்ளும் போது அங்கே காழ்ப்புணர்வுகள் இருக்காது, சண்டை இருக்காது, போட்டி பொறாமை இருக்காது. நண்பர்களாக நன்மை தீமை தெரியாமல், வரவு செலவு தெரியாமல், ஏற்ற இறக்கம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு பரஸ்பரமான காலம் அந்த இளமை காலம். அந்த இளமை காலம் அதிலேயும் பள்ளிக்கூட காலம் மிகவும் சிறப்பான காலம். அதனால் அவர் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார். நேர் நேரத்திலும் விடுமுறை விருப்பத்திலும் மட்டுமல்ல, நேரொலியில் கூட வந்து இந்த பாடலை அவர் பாடியும் காட்டியிருக்கார் என்று எண்ணுகிறேன். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக பாடியும் காட்டுவார். மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்று கூறும் ஒரு பாடல் எங்களை எல்லாம் அப்படியே அழைத்து கொண்டு இளம் பிரவாயத்தில் பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவத்துக்கு எங்களை இழுத்துச் செல்லும் பாடலாக இருக்கும். பள்ளிக்கூடம் என்ற திரைப்படுத்து பாடல் இன்று அவருக்காக இந்த வார நேரை அலங்கரித்து ஒலிக்கின்றது. அன்பு உறவுகளே,

முங்கில் தமிழ் வானொலியில் இந்த வார நேயர் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த வார நேயராக எங்கள் அன்பு உறவு பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். மிகவும் அன்பான உறவு, மகிழ்வானவர், நோக பேச தெரியாதவருக்கு எல்லோருடன் அன்பாக அது அறிவுரையாக கூட இருக்கும். எத்தனையோ பேருக்கு எத்தனை அறிவுரைகளை எல்லாம் அவர் செலுத்தியிருக்கார். உறவுகளின் நட்பை நீடிப்பதில் அவர் வல்லவர். அது மட்டுமல்ல, அவர் எத்தனை வானொலிகளோடு அன்றிருந்த உலகளாவை ஒலிக்கும் இலங்கை தமிழ் வானொலிகளில் கூட அவர் பெரிய நேயராக இருந்திருக்கின்றார். கடித காலத்திலிருந்தே அவர் உறவு கொண்டிருக்கின்றார். அவருக்கு பாடல்கள், கலை உணர்வுகள், கலாச்சார விழுமியங்கள் தெரியும். அந்த வகையில் எங்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து வழி நடத்தி கொண்டு செல்வதில் முதல்வியானவர். அவர் ஒரு பாடல் தருகின்றார். உல்லாசமாக பாடல்களை, சல்லாபமான பாடலை கேட்கும் பொழுது உடல் பாடலையும் கேட்பது வழக்கம். அதற்காக உனக்காகவே வாழ்கிறேன் என்று ஒரு பாடல், திரைப்படுத்து பாடல். இது யாருக்காக கேட்டாரோ தெரியவில்லை. இதுவோ அந்த பாடல், கண்கள் ரெண்டும் சந்தம் சொல்லும். என்ன அற்புதமான வரி! இந்த பாடலையும் அவருக்காக முன்னியல் தமிழ் வானொலி இந்த 10 பாடல்களுக்கே ஒரு பாடலாக கொடுக்கின்றது. கேட்போம் பாடலை இந்த வாரநேயர் நிகழ்விலே சந்தனராஜ் அவர்களோடு.

அன்புடன் அவர் இன்று முன்னியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயராக திகழும் வேளையிலே எல்லோருக்கும் மகிழ்வாக இருக்கும், அவர் எல்லோருக்கும் தெரியும் என்று நான் கூறியிருந்தேன் தானே முதலில். அவரை தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றாகவும் இணைந்தோம் இந்த முன்னியல் தமிழ் வானொலியிலே என்றால் அது மிகையாகாது. இந்த வேளையிலே இந்த மாதங்கள் 12 மாதம் இருக்கின்றது ஒரு வருடத்திலே. அந்த 12 மாதங்களிலும் மலர்களும் மலர்ந்து வருகின்றது. அந்த மலர்களும் ஒவ்வொரு மாதத்திற்கும் விசேஷமான மலர்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு மாதத்திலும் விசேஷமான மலர்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு மாதத்தின் மலர் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று பரம்பரை பரம்பரையாக அந்த பூவை நாங்கள் வாழ்த்துவது, போற்றுவது, உபயோகிப்பது என்றெல்லாம் இருக்கும் வேளையிலே அந்த அது எந்த மாதமாக இருக்கும், எந்த மாதத்தில் பூத்த பூவாக இருக்கும் என்று பரம்பரை என்ற ஒரு திரைப்படத்து பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் வைகாசி மாதம் பூத்த பூவே, வைகாசி மாதத்து பூவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் போலும் வருகின்றது அந்த பாடல். அதையும் கேட்டு பார்ப்போம். சந்தன்ராஜ் உங்களோடு நாங்கள்.

இனிமை சேர்க்கும் இதமான பாடல்கள். இந்த வார நேர் நிகழ்ச்சியிலே வித்தியாசமான கோணங்களிலே பாடல்களை கேட்டு மகிழும் சந்தனராஜ் அவர்கள், அதிகம் காற்றலைக்கு வராத பாடல், மற்றவர்கள் கேட்காத பாடல் என்றெல்லாம் அவர் புதிய புதிய ஞாபகங்களை ஊட்டும் பாடல்களை கொண்டு வந்து கொடுக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல். இந்த சிறு வயதிலே நாங்கள் தாலாட்டை கேட்டு தூங்கியது உண்டு. ஏன் பெரிய வயதில் கூட தாலாட்டை கேட்டால் எங்களை அறியாமல் எங்களுக்கு தூக்கம் வருவது வழக்கம். அந்த வகையிலே தாலாட்டில் பல வகை உண்டு. அந்த தாலாட்டை மனிதர்கள் பாடுவது உண்டு. ஏன் மிருகங்கள் கூட தாலாட்டுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பறவைகள் அதைவிட அதிகமாக தாலாட்டுகின்றது. மிருகங்கள் பேச முடியாது, ஆனால் பறவைகளுக்கு பாட முடியும். அதாவது இசையை இசைவோன் இசையாலே எங்களை மயக்க முடியும். அந்த வகையிலே குயில்களை எடுத்துக்கொண்டால் அந்த குயில்கள் பாடும் வேளையில் மிகவும் இனிமையாக இருக்குது. குயிலின் இனிமையை குரல், அந்த குரலுக்கு ஈடாக எதுவும் இல்லை என்றும் கூறுவார்கள். அந்த குயிலின் இசை பலவிதமாக இருந்தாலும் கோடை காலம், மாரி காலம், வசந்த காலம், கார்காலம் என்றெல்லாம் அது அந்த குயில் கூவும். ஆனால் அந்த கோடை காலத்து குயில் ஒரு பாட்டு பாடுமாம், அந்த பாடல் தாலாட்டு பாடுவது போல் இருக்கும், மிகவும் தாகம் தீர்ந்தது போல் இருக்கும் என்பதை மனதில் வைத்தோ என்னவோ ஒரு பாட்டு தந்திருந்தார். கோடை குயில் ஒரு பாட்டு என்று ஒரு பாட்டு, தாலாட்டு பாடவா என்ற திரைப்படத்து பாடல் தான் அந்த பாடல். இதோ கோடை குயில் ஒரு பாட்டு என்ற பாட்டை அவரோடு இணைந்து நாங்களும் கேட்போம். தூங்கிவிட வேண்டாம், கருத்தை ஆழமாக

அன்பு உறவுகளை, இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இந்த வார நேயர். இந்த வார நேயராக தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவர் இணைந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அவர் நேரொழியிலே எல்லாம் வந்து இணைந்த வேளையிலே இந்த சில நிகழ்வுகளுக்கு அவர் மட்டுமல்ல, அவர் மனைவி, மகள் எல்லோரும் வந்து எங்கள் வானொலியில் பங்கு பெற்று சிறப்பித்திருப்பவர்கள். வானொலியில் நான் நேரொழி நிகழ்வு நிகழ்த்தும் வேளையிலே சில வேளை வரவு குறைவாக இருக்கின்றதே என்று எண்ணும் வேளையிலே உடனே வந்து விடுவார்கள். கணவன் மனைவியாக வந்து பாடல்களை தந்து நிகழ்ச்சியை முழுமை பெறச் செய்வார்கள். அந்த வகையிலே அவர் காதலுக்கு பலவிதமான கருத்து உள்ள ஊடல் பாடல்களை தந்திருக்கின்றார். ஆனால் காதல் எப்படிப்பட்டது என்பதை பற்றியும் பல பாடல்களை தந்திருக்கிறார். அந்த வகையிலே அவர் இந்த காற்றை விட வேகமாக பரவக்கூடியது காதல் என்ற கருத்தோடு வரும் ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் கூறும் வேளையில் பார்த்தால், காதலா காற்றா, எது வேகம் அதிகமானது, காதல் வருவது வேகமா காற்று வருவது வேகமா என்று அறியும் வண்ணம் ஒரு பாடல். நான் கூறினேன் அல்லவா, புதுவிதமான கருத்துக்களை எல்லாம் புகுத்தி புதுவிதமான கோணத்திலே அவர் பாடலை கேட்டு ரசிப்பதிலே வல்லவர். அந்த வகையில் காலம் பதில் சொல்லும் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் தந்திருந்தார். அந்த பாடல் இப்படி பாடுகிறது, காற்று வேகமா காதல் வேகமா என்று கேட்டு பாடுகிறது. எங்கே அந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

வண்ணம் கொண்டாமிச்சமோ மாலை மயங்கிது மயங்கட்டும் வீடம்மா மையல் தொடங்கிது தொடங்கட்டும் தோடம்மா மாலை மயங்கிது மயங்க

உத்வேகமானது என்று பாடலின் வரிகளை கேட்ட வண்ணம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று எண்ணும் இந்த வேளையிலே அவர் வேதனைகளை பற்றியும் ஒரு பாடலை பல பாடலை தந்திருக்கின்றார். அதிலே ஒரு பாடல் என்னால் கவனித்து கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. இந்த மனதிலே ஆசைகள் வளர்வது உண்டு, அதே வேளையில் அதை வெளிப்படையாக சொன்னால் காதல் வருவது உண்டு. அந்த காதல் ஒரு பக்க காதல், இரு பக்க காதல். அதை ஒரு தலை ராகம் என்று கூறு. ராகம் பல வகையாக இருக்கின்றது. ஒரு தலையாக ரகத்தை, ஒரு தலையாக ஆசை வைப்பதை, ஒரு தலையாக எண்ணத்தை எண்ணிக்கொண்டு மறுபக்கத்தினுடைய முடிவு தெரியாமல் இருப்பதை பலர் அனுபவித்திருப்பீர்கள். நாங்கள் கண்டுவிருப்போம், கேட்டுவிருப்போம், அறிந்துவிருப்போம், திரைப்படங்களில் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ஒருவர் ஒருத்தர் மீது காதல் வைக்கும்போது அந்த ஒருத்தர் மீது இன்னொருவரும் காதல் கொண்டால் அப்படி இருக்கும். அப்போ வானத்திலே வெண்ணிலா ஒன்று தானே, அதை எத்தனை பேர் விரும்புகிறார்கள்? அதற்கு ஈடாக ஒரு பாடல் இன்மனத்திலே நான் நினைத்தேன் என்ற அந்த நான் இப்பொழுது பாடலின் விமர்சனத்துக்கு செல்ல விரும்பல, அப்படி ஒரு கருத்தமைந்த ஒரு பாடல் வருகின்றது. எண்ணிக்கொண்டிருந்து விட்டு அது எனக்குரியதல்ல இன்னொன்றுக்குரியது என்று எண்ணும் பொழுது அதை வேதனையை மறக்க முடியாமல் கோபிக்கவும் முடியாமல் ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. காதல் தேசம் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல். ஓ வெண்ணிலா இது வானிலா என்று கேட்கின்றது அந்த பாடல். வரிகளிலேயே கருத்து அப்பட்டமாக தெரிகின்றது. அந்த பாடலை கேட்போம். ஓ வெண்ணிலா இது வானிலா என்று கூறும் ஒரு இனிமையான பாடல். அப்படியே இதயத்தை பிழிப்பது போன்று அந்த பாடலான அது சோகம், கோபம், தாகம், விரகம் அதுக்குள்ளே அடங்கி இருப்பதை அந்த பாடலை கேட்கும் பொழுது நாங்கள் கேட்கலாம். சபாஸ் குருவின் சந்தன்ராஜ் அவர்களே இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களையும் மகளை வைப்பதற்கு இதோ உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஓ வெண்ணிலா இரு வானிலா என்ற பாடலை.

இத்தனை பாடல்களை மாறுபட்ட கோணங்களிலே கருத்துக்களோடு தந்த பாடல்கள், அது நகைச்சுவையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், தாகமாக இத்தனையோ ரசங்களை புகுத்தின பாடல், புதிய புதிய கோணங்களிலே வராத திரைப்படுத்த பாடலை கேட்கும் வேளையிலே அவர் பக்திக்கும் தலைத்தவர் அல்ல, எல்லா மதத்துக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுப்பவர். அந்த வகையிலே அண்மையிலே ஒரு பாடலை தந்திருந்தார், ஒரு பக்தி பாடல் உண்டு. இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலில் வந்த பாடல்கள் எல்லோரையும் கவர்ந்திருந்தது. அன்று நடந்த விடுமுறை விருப்பத்து நிகழ்விலே அந்த பாடல் தான் தலைப்பாக இருந்தது. எனக்கு கருத்துக்கள் தெரிவித்திருந்தார்கள். மிகவும் முச்சாய்ப்பாக இருந்தது அந்த பாடல், எல்லோரையும் கவர்ந்திருந்த ஒரு பாடல். வேறு ஒன்றுமில்லை, பல ஆண்டுகளாக இசை அரசியால் பாடப்பட்ட ஒரு பாடல். இறுதியாக அந்த பாடலை தருகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு மகுடம் சூட்டியது போல் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த பாடல் எந்த பாடல்? இந்த பாடல்.

எத்தனையோ பாடல்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். உபரிபரம் ஆயிரக்கணக்கான பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். நாளும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் பாடல்களை நாங்கள் ஒலிபரப்புகின்றோம். அதிலே விடுமுறை விருப்பம், நேயர் விருப்பம் மிகவும் முக்கியமானது. அந்த நேயர் விருப்பம் நிகழ்வில் நீங்கள் எழுதியிருக்கின்ற பாடல்களை தெரிவு செய்து தரும் வேளையிலே இன்று வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுக்காக 10 பாடல்களை என்னால் தரக்கூடியதாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த சந்தன்ராஜ் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நீங்கள் கேட்டு இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்களை பற்றி நாங்கள் என்ன கருத்து எண்ணக்கூடியதாக இருக்கும் என்றதை ஊர்ச்சிதப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் எங்கள் மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையின் வாரம் ஒரு நாள் மரலும் இந்த வார நேய நிகழ்வை நீங்கள் அலங்கரித்திருக்கின்றீர்கள் என்று கூறி, உங்களை நாங்கள் அன்போடு மரியாதையோடு வாழ்க வளர்க என்று கூறி, நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று மகிழ்ச்சியான குடும்பத்தோடு எங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாக முற்போக்காக இருக்கின்றீர்கள் என்று வாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இந்த இறுதி பாடல் அப்படியான ஒரு பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். அதை மறக்க முடியாது. உங்கள் பாடல்கள் வித்தியாசமான கோணம், வித்தியாசமான ஒரு பாதையை எங்களுக்கு வகுத்து கொடுக்கின்றது இசை உலகிலே என்றுதான் கூற வேண்டும். எத்தனை இசை ஜாம்பவான்களுடைய பாடல்கள், எத்தனை எழுத்த கவிஞர்களுடைய பாடல்கள் இருப்பினும் நீங்கள் சூதகமாக செருவி செய்து தருவீர்கள். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். நீண்ட நேரம் எனக்கு கொடுக்கப்படவில்லை, கொடுத்த நேரத்துக்குள் முடித்துவிட்டேன் என்று எண்ணுகிறேன். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்தும் வணக்கங்களும் கூறி காற்றலையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வாழ்த்தும் வணக்கங்களும் கூறி விடைபெற்று செல்கின்றேன். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, அன்பு உறவுகள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு, அவர்கள் எல்லோரும் மகிழ்வதை பார்த்து நீங்களும் மகிழ்வீர்கள் என்று கூறி காற்றலையில் விடைபெற்று செல்கிறேன். மீண்டும் ஒரு இந்த வார நிகழ்வில் சந்திப்போம். என் அன்பு உறவுகளே, வாழ்வோம் வளமாக. இது மொன்றியல் தமிழ் வானொலி. விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

அன்புடன் வணக்கம் கூறி இணைகின்றேன். காற்றலையில் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மொன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் கலை அரங்கம். இன்றைய கலை அரங்கம் காணவிருப்பது இசை மேடை. இன்றைய இசை மேடைக்கு மீண்டும் வருகின்றோம். அன்பு உறவுகளே, உங்கள் நலம் நாடி எங்கள் நலம் கூறி மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் கனடா கலையகத்தின் ஒலிபரப்புள் உங்களை அழைக்கின்றேன். கடந்த கலை அரங்கத்தில் இசை மேடை கண்டு அந்த மேடையிலே ராகத்தை பற்றி பார்த்திருந்தோம். அன்றைய தினம் நான் கூறியது உங்களுக்கு ஆபேரி ராகத்தின் திரை இசை பாடல்களும் ராகம். அந்த வகையில் என்றும் நாங்கள் ஆபேரி ராகத்தின் இரண்டாவது பகுதிக்கு செல்வோமா அன்பு உறவுகளே.

ராகங்கள் தாய் ராகங்கள் 72 என்று அறியப்படும் வேளையில் அதில் 22வது மேளகர்த்தாவில் பிறந்த ஹரஹர பிரியா ராகம், அந்த ராகத்திலிருந்து பிறந்ததே அதனுடைய ஜன்னிய ராகமான ஆவேரி ராகம். தாய் ராகங்களிலிருந்து ஜன்னிய ராகங்கள் பிரிந்து பிரிந்து பிரிந்து பிரிந்து ஆயிரக்கணக்கான ராகங்கள் வந்திருக்கின்றன. ஒரு ராகம் தாய் ராகமாக இருந்து அதிலிருந்து 7 சுரங்களையும் எடுத்து அந்த சுரங்களில் சில சுரங்களை மாற்றி அமைத்து புதிய புதிய வழியிலே அந்த இசையை கொண்டு செல்லும் பொழுது ஜன்னிய ராகங்கள் பிறக்கின்றது என அறிய கிடக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆபேரி ராகம் அன்று பேரி யாழ் என்ற பெரிய யாழ், அதற்கு 1000 தந்திகள் இருக்கின்றன. அந்த 1000 தந்திகளை மீட்டிய பேரி யாழ் அந்த யாழினை இசைக்கும் பொழுது எழுந்த இசைதான், அந்த நாதம்தான் ஆபேரி ராகமாக உதித்தது என்று வரலாறுகள் கூறுகின்றது. அந்த உறவுகள் இந்த ஆபேரி ராகம் ஹிந்துஸ்தானி ராகத்திலே பீம் பிளாஸ் என்று அழைக்கப்படும். ஹிந்துஸ்தானி ராகத்தில் ஹிந்துஸ்தானியிலே அந்த நடையிலே பாடல்களை அமைக்கும் பொழுது பீம் பிளாஸ் ராகம் என்று கூறுவார்கள். இது பெரும்பாலும் பெண்பால் ராகம் என்று கூறப்படுகின்றது. பெரும்பாலும் இந்த ராகத்துக்குரிய பாடல்களை அந்தி சாயும் நேரத்திலே, அந்தி மயங்கி செல்லும் நேரத்திலே பாடும் பொழுது மிகவும் ரம்மியமாகவும் அது மிகவும் பக்தி மயத்தையும் காதல் மயக்கத்தையும் போதையை தரக்கூடிய ஒரு அன்பின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகம் என்று கூறப்படுகின்றது.

அதிக நேரம் இந்த விளக்கம் எங்களுக்கு ஓரளவு இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு பாடல்களுக்குள் செல்வோம். அன்பு உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகம் கடந்த முறை பகுதி ஒன்றிலே ஆபேரி ராகத்து பாடல் சிலவற்றை திரைப்படங்களிலிருந்து தெரிவு செய்திருந்த வேளையிலே இன்றும் அதே மாதிரி சில பாடல்களை உங்களுக்கு தந்து அறிமுகப்படுத்தி பகிர்ந்து கொள்வோம் என்று எண்ணிக்கொண்டு வந்த வேளை, வானம்பாடி என்ற ஒரு திரைப்படம், வானம்பாடி திரைப்படத்தை அநேகம் பேர் பார்த்து ரசித்திருப்பீர்கள். அந்த திரைப்படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசை அமைத்து பி சுசீலா அம்மாவினுடைய குரலிலே பாட வைத்திருந்தார்கள். அந்த வானம்பாடி திரைப்படத்து பாடல் ஒன்று எங்களுக்கு இன்று காற்றலைக்கு வந்து ஆபேரி ராகத்தை ஞாபகப்படுத்துகின்றோம்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

காவேரி ராகத்தின் சாயல் கேட்டுக் கொண்டிருந்த வேளையிலே தங்களுக்கு வானம் பாடி திரைப்படம் ஞாபகம் ஊட்டி ஒரு இனிமையான பாடலை தந்திருந்தது தென்னகத்து திரைப்பட துறையின் ஊடாக. அந்த பாடலை இன்று மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்தின் ஊடாக உங்களோடு பகிர்ந்து ஆவேரி ராகம் இப்படித்தான், அதில் வந்த பாடல் இதுதான் என்று கூறி ஒலிபரப்பு செய்தது. அந்த திரைப்படத்தின் ஆவேரி ராகத்தில் இந்த பாடலை இசை அமைத்து சாயல் மாறாமல் ஆவேரி ராகம் என்றும் மனதிலே நிலைக்கக்கூடிய வகையில் ஒரு இனிமையான பாடலாக எங்களுக்கு கருத்து ஆழமுள்ள பாடலாக தந்திருந்தார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். அதற்கு ஈடாக கான சரஸ்வதியாக இருக்கும் எங்கள் பி சுசீலா அம்மா அந்த பாடலை தன்னுடைய சொந்த குரலில் பாடி எங்களை மயக்கி இருந்தார். ஆகவே ஆவேரி ராகத்து பாடல் இப்படித்தான் இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையில் அந்த பாடல் எங்களுக்கு தந்தது. ஆனால் ஒவ்வொரு பாடல் வித்தியாசமாக எங்களுக்கு தோன்றுகின்றது. இருப்பினும் ராகம் அடிப்படை ஒன்றாகத்தான்

மனதை தட்டி எழுப்பி ஒரு இனிமையான உணர்வை தரும் நேரமும் அந்த ராகம் வரும் காலமும் ஆகும். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடல் வருகின்றது. மிகவும் நீண்ட காலத்திற்கு முன்பு, அது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை தாண்டி விட்டது. அந்த திரைப்படம் மந்திரி குமாரி என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கான இசையை இசை மேதை ஜி ராமநாதன் ஐயா இயற்றி விடும் பொழுது, எங்கள் முதல் தென்னகத்து திரைப்படத்து நாயகர்களுக்கு பின்னணி குரல் பாடலாக இசைத்த பின்னணி பாடகராக வந்த திருச்சி லோகநாதன் ஐயா பாடுகின்றார் தலை சிறந்த பாடகி ஜிக்கி அம்மாவோடு அந்த பாடலை. அந்த பாடலை நாங்கள் பல தடவைகள் கேட்டிருக்கின்றோம். அந்த ராகத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. நாங்களும் பாடிக்கொண்டு திரிவோம். எங்களை அறியாமல் அது எங்களை ஆட்சி கொண்டு விடும். அந்த பாடலின் ராகம் நல்ல ராகமாக அமைந்து அந்த பாடல் அமைந்து வரும் பொழுது அந்த இசை எங்களை வசமாக்கி எங்கள் இதயத்திலே பதிந்து மனதிலே மறக்க முடியாமல் இருக்கும் அந்த ராகம். ஆனால் அது என்ன ராகம் என்று எல்லோருக்கும் தெரிவதில்லை. இருப்பினும் இந்த பாடலை எத்தனையோ தடவைகள் நாங்கள் பாடியிருக்கின்றோம், பாட கேட்டிருக்கின்றோம். இது என்ன ராகம் என்று நினைக்கவில்லை. அதனால் அந்த பாடலை காற்றலையில் தருகின்றேன். அன்பு உறவுகளே, எந்த பாடல் என்று கூறாமல் தந்தால் உங்களுக்கு அது ஆதங்கமாக இருக்கும். கேட்க வேண்டும், அது என்ன பாடல், அது என்ன பாடல் என்று. அநேகமானவர்களுக்கு இப்பொழுது விளங்கி இருக்கும் அது என்ன பாடல் என்று. இருப்பினும் அந்த பாடலை காற்றலையில் ஒலிக்க விடுவது என் கடமை அல்லவா?

ராகம். அட வாராய் நீ வாராய் என்ற பாடல் ஆவேரி ராகத்திலா என்று நாங்கள் இப்பொழுது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பிறந்திருக்கின்றது எங்கள் மனதில். ஏனெனில் அந்த பாடலை எத்தனையோ தடவைகள் நாங்கள் காதார கேட்டு மனதார மகிழ்ந்த வேளை எங்களை அறியாமல் அது வாயார வெளிவந்து பாடிக்கொண்டும் இருந்திருக்கின்றது. ராகத்தை சரியாக பாட முடியாது விட்டாலும் எங்கள் மனதிலே அடித்தளத்திலே அந்த ராகம் பதிந்து கொண்டு அதை பின்பற்றி கொண்டு எங்கள் வாய் அசைக்கும் இசைக்கும் அந்த பாடலை. அப்படிப்பட்ட ஒரு பாடல் எல்லோருடைய வாயிலும் ஒரு காலத்திலே எந்த நேரம் உச்சரித்து கொண்டிருந்த ஒரு பாடல். ஏன் இப்பொழுது கூட பாடசாலை மாணவர்கள், கேளிக்கையாக திரிபவர்கள், பொழுதுபோக்குக்கு செல்பவர்கள் இதை நையாண்டியாக கூட பார்த்து வாராய் நீ வாராய் என்று கூறி பாடியிருப்பதை நான் கேட்டிருக்கின்றேன். நாங்களும் செய்திருக்கின்றோம். ஆனால் இந்த பாடல் என்ன ராகத்தில் அமைந்தது? இந்த பாடலை இந்த இடத்திற்கு, அந்த திரைக்கதைக்கு, இந்த இடத்திற்கு பொருத்தமான பாடலுக்கு கருத்தை புகுத்தி எழுத்தாளர்கள் இசையை போடுங்கள் என்று எழுதி பாடலை கொடுத்த வேளை அந்த இசை அமைப்பாளர் மண்டையை போட்டு குழப்பி இதுக்கு இந்த ராகம், இந்த ராகம், இந்த வேளையிலே பாடக்கூடிய ராகம், இந்த அர்த்தத்திலே பாடக்கூடிய ராகம், இதற்கு இந்த பாடகர் தான் சரியாக இருக்கும் என்று அந்த இசையமைப்பாளரும் இயக்குனரும் கதாசிரியரும் தயாரிப்பாளரும் தலையை பிசைந்து கொண்டு நாட்களுக்காக குழம்பி குழம்பி திருப்பி திருப்பி போட்டு பார்ப்பார்கள். அதுதான் இசை அமைப்பு. இன்று அப்படி இல்லை தானே. கணனி வாயிலாக அங்கு ஒரு துண்டு இங்கு ஒரு துண்டு எடுத்து பொருத்தி விட்டு இசையமைப்பாளர் நாங்கள் பெயர் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இசை சேர்ப்பவர்கள், கோர்ப்பவர்கள், உண்மையில் இசை அமைத்தவர்கள் அவர்கள். எத்தனை நாள் எடுக்கும் அந்த இசையமை? ஒரு பாடலுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அமைய அந்த பாடல் இந்த ராகம், அது அந்த சோல், அந்த உயிர் ஓட்டம் இல்லை என்றால் தயாரிப்பாளர் முகத்தை சுழிப்பார், இயக்குனர் தலையை என்னுவார், திருப்பி மறுபடி திருப்பி செய்யுங்கள்னு எல்லா வார்த்தியங்களையும் கொண்டு வந்து படைத்து. அப்பப்பா எத்தனை வார்த்தியங்கள்! தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி என்று எங்களுடைய மரபு கருவி வார்த்தியங்கள் பல விதங்கள். ஒவ்வொரு வார்த்தியங்களும் ஒவ்வொரு விதமான ஓசையை கொடுக்கும். அந்த துல்லியத்தை கண்டு இசையமைப்பாளர் அமைத்து கொடுப்பார் அந்த பாடலை. அந்த வகையிலே ஆரபி ஆவேரி ராகத்தில் வந்த வாராய் நீ வாராய் என்ற மந்திரி குமாரி திரைப்படத்து பாடலை ஜி ராமநாதன் ஐயா இசை மேதை, இசை அமைத்துவிட பின்னணி பாடகர், பல விருதுகள் பெற்றவர் திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களும் ஜிக்கி அம்மா அவர்களும் இணைந்து பாடிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வேளையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆவேரி ராக பாடல்கள் அடுத்து எங்களுக்கு வேறு உருவத்தில், வேறு வடிவத்தில், வேறு அந்த இசை வித்தியாசம் மாதிரி எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அதனுடைய அந்த அடி ராகம் அடிப்படை ஆவேரி ராகம்தான். இன்னும் ஒரு பாடல் சலபதி ராவ் அவர்கள், ராஜேஸ்வர ராவ் அவர்கள் இசை அமைத்த பாடல், ஏ எம் ராஜாவும் பி லீலா அம்மாவும் பாடிய பாடல், மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து வருகின்றது. என்ன பாடலாக இருக்கும்? இதுதான் அந்த பாடல் ஆபேரி ராகத்தில் அமைந்த மிஷியம்மா திரைப்படுத்து பாடல்.

காவேரி ராகம் சங்கீத மேதை மேடையிலே இசை கச்சேரி நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த ராகத்தை அழுத்தி தொண்டைக்குள் நிறுத்தி அந்த ஓசையை இசையாக வெளிக்கொண்டு வந்து எங்களை எல்லாம் லயிக்கும் வரையில் அவர்கள் ரசித்து அதற்குள்ளே மூழ்கி படிப்பார்கள். அந்த ராகங்கள் அவர்களை ஆட்கொண்டது போல் அவர்கள் பாடும் பொழுது எங்களையும் ஆட்கொண்டு விடும் இல்லையா உறவுகளே? இந்த வாராயோ மண்ணிலாயே என்ற பாடல் மாலை நேரத்தில் வெண்ணிலவை பார்த்து தூது சொல்லுகின்ற பாடல் போல, செய்தியை சொல்லுகின்ற பாடல். ஒரு வெண்ணிலவை ஒரு நீதிபதியாக்கி கணவனும் மனைவியும் தங்கள் பிணக்குகளை கருத்து வேற்றுமைகளை தீர்த்து கொள்ளும் வகையிலே பாடிய ஒரு பாடல். அந்த பாடல் அன்பு நிறைந்த அன்பு வெளிப்பாடாக வந்த பாடலாக இருந்தது. சலபதி ராஜேஸ்வர ராவ் அவர்கள் இசை அமைத்துவிட ஏ எம் ராஜாவும் பி சிசுலா பி லீலா அம்மாவும் பாடியிருந்தார்கள். மிஸ்யமா திரைப்படத்திலிருந்து அந்த பாடலும் ஆவேரி ராகம். அந்த படத்தில் வேறு பாடல்களும் வந்திருக்கின்றது. எந்த பாடலுக்கு எந்த நேரத்துக்கு எந்த கட்டத்துக்கு இந்த பாடல் தேவை என்று தான் இசையமைப்பாளர்கள் இசை வழங்கி விடுவது. இப்பொழுது துரித இசையிலே இந்த புதிய இசைக்கருவியை போட்டு அடித்து உடைத்து சத்தத்தை போட்டு அந்த சத்தங்களை கீதமாக்குகின்றோம் என்று கூறிக்கொண்டு புதிய இலக்கணங்களை வகுத்து பார்க்கின்றார்கள். ஆனால் எங்கள் பரத நாட்டின் பரத கலையின் கர்நாடக சங்கீதத்தின் தமிழ் இசை பாடல்களுக்கு ஏற்ற இசை பின்னணி வார்த்தியங்களான தோல் கருவிகள், துளை கருவிகள், நரம்பு கருவிகள் என்று மரபு இசை கருவிகளை வைத்து இசை அமைத்து வெளிப்பாடு காட்டிய பாடல்தான் இந்த பாடல்கள். அன்றும் என்றும் நூற்றாண்டு காலமாக இருந்து அழியாத ஓவியங்களாக அது காவியமாக இருக்கின்ற பாடல்கள். உறுப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையின் இசை மேடையிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். கலை அரங்கம் தந்து கொண்டிருக்கும் இசை மேடை, அந்த மேடையிலே இன்று ஆவேரி ராகத்தில் வந்த திரைப்பட பாடல்களை பார்த்து கொண்டிருக்கும் வேளை அடுத்து ஒரு பாடல் வருகின்றது. மீண்டும் கோகிலா. மீண்டும் கோகிலா திரைப்படத்திலும் மன்னிக்கவும் ஆவேரி ராகத்தில் அமைந்த பாடல் ஒன்று இருக்கின்றது. அதை எங்களுடைய இசை ஞானி இளையராஜா ஐயா அவர்கள் கண்டுபிடித்து இந்த பாடலுக்கு இந்த ராகம்தான் இந்த நேரத்துக்கு பொருத்தம் என்று இசை அமைத்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களோடு பத்மஸ்ரீ எஸ்பி சைலஜா அவரையும் இணைத்து பாட வைத்திருக்கின்றார் அந்த பாடலை. அந்த பாடல் எதுவென்று பார்த்துக்கொள்வோம் அன்பு உறவுகளே.

உறவுகளே, இந்த திரைப்படத்து பாடல் வந்தபோது இந்த பாடலை நீங்கள் எத்தனை பேர் உச்சரித்திருப்பீர்கள்? என்றும் உச்சரிக்கின்றோம் சில சமயத்திலே. மீண்டும் கோகிலா திரைப்படம் இசை அமைப்பாளர்களுக்கு ஏற்படும் ஒரு சிறு சப்தம் கூட இசையாகத்தான் தோன்றும். இந்த பாடலை அவதானித்திருப்பீர்கள். பாக்கு, வெற்றிலை, தாம்பூலத்தை ஒரு உரலிலே போட்டு சிறிய உரக்கையினால் ஒரு வயதானவர் இடிக்கின்றார். அந்த இடிக்கின்ற சத்தமும் அந்த இடித்த பாக்கு தாம்பூலத்தை ஒரு கரண்டியினால் அப்படியே பிராண்டி வெளியிலே எடுக்கும் பொழுது வார சத்தத்தை கூட அங்கே அதை ஒரு இசையாக கோர்த்து, ராகமாக கோர்த்து, தாளத்தோடு அதை செய்கிறார்கள். அதுதான் இசை அமைப்பாளர்கள். இந்த ஒரு சுரவரிசை அமைந்த ஒரு பாடல், இது ஆரோகணத்தில் 5 சுரங்களும் அவரோகணத்தில் 7 சுரங்களும் அமைந்த ஒரு ராகம். இந்த ராகத்தில் அமைந்த அந்த பாடலுக்கு இசை அமைக்கும் பொழுது அந்த இசையமைப்பாளர்கள் இப்படி அமைத்திருக்கின்றார்கள் என்றால் அவருடைய இசை ஞானம் அப்படி இருக்கும். இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா ஐயா இசை ஞானி அவர்கள் இசை கோர்த்துவிட, இசையை அமைத்து தயாரித்து அந்த பாடலை முழுமையாக்கி கொடுத்து விட டாக்டர் கேஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சேர்ந்து பத்மஸ்ரீ எஸ்பி சைலஜா அம்மாவும் இணைந்து பாடியிருந்தார்கள். ஒரு ஜனரஞ்சகமான பாடலாக தோன்றிய இந்த வேளையிலே அந்த பாடல் இன்று ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலைக்குள் புகுந்து வந்து கனடா கலையகத்திலிருந்து உங்கள் காதோரம் படுகின்றது. இது ஆவேரி ராகத்தில் அமைந்த பாடல்கள் இன்று காற்றலையில் கலந்து வந்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, ஆவே

அந்த வேளையில் அடுத்து ஒரு ஆவியரி ராக பாடல் கிடைத்திருக்கின்றது அன்பு உறவுகளே. அந்த பாடல் எதுவென்று நாங்கள் பார்த்தால், இதுவும் நாங்கள் எப்பொழுதும் கேட்ட பாடல்கள். அன்றாடம் ஊடகங்களிலே அந்தந்த வானொலிகளில் எப்பொழுதும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கப்படுகின்ற பாடல். தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பி செய்யப்படுகின்ற ஊடகங்கள் அத்தனையிலும் நாங்கள் கேட்கக்கூடிய பாடல்கள் தான் இந்த பாடல்கள். ஆனால் இது எந்த ராகம், இந்த ராகத்தை ஏன் இதற்கு அமைத்தார்கள் என்பதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ப உறவுகளே. அடுத்து வருகின்ற பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் ஒரு பாடல் வருகின்றது. இசை ஞானிதான் இதற்கும் இசை அமைத்திருக்கின்றார். டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடும் பொழுது அவரோடு இணைந்து சின்ன குயில் சித்ரா குரல் கொடுத்திருக்கின்றார்கள். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்து பாடல். அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் கலந்து விடுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் கலை அரங்கத்தின் இசை மேடையிலே ஆவேரி ராகத்தில் ஒலிக்கின்றது காற்றலையில் இப்பொழுது.

புது புது அர்த்தங்கள் திரைப்படத்து பாடல் கேட்டோம் அன்பு உறவுகளே. அந்த பாடலுக்கு இசை அமைத்து விட்டவர் இளையராஜா ஐயா அவர்கள். அந்த வேளையிலே டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு சீனக்குயில் கே எஸ் சித்ரா அம்மா அவர்களும் குரல் கொடுத்து பாடிய அந்த பாடல் காதோரம் பல தடவை கேட்டிருந்தாலும் இன்று எங்களுக்கு தெரியும் அந்த பாடல் ஆவேரி ராகத்தில் வந்த பாடல் என்று. ஆனால் ஒவ்வொரு பாடல்களும் எங்களுக்கு வித்தியாசம் போல்தான் தெரிகின்றது. ஆனால் அடிப்படை ஆவேரி, அதற்கு சில சுரங்களை ஏற்ற இறக்கங்களுள் மாற்றி நெளிவு சுழுவுகளை வைத்து கமகங்களை போட்டு இந்த இசையமைப்பாளர்கள் சுருட்டி வளைத்து சுற்றி அழித்து எதற்காகத்தான் அவர்களை கூறுவது இசை ஞானிகள் என்று, இசை சித்தர்கள் என்று பெயர் படைத்தவர்கள் அவர்கள் எல்லோரும். ஆவேரி ராகத்தில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அன்பு உறவுகளே. கர்நாடக இசை கச்சேரிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ராகத்தை நாங்கள் நினைத்து கொண்டிருந்தால் வரும் அத்தனை கீர்த்தனங்கள், உருப்படிகள், பாடல்கள், கீர்த்தனங்கள் அத்தனையும் அது அந்த ராகத்தை அடிப்படையாக வைத்து அப்பட்டமாக எடுத்து காட்டி கொண்டிருக்கும் எங்களுக்கு. அந்த பாடலை கேட்டபடி இது இந்த ராகம் என்று கூறலாம். ஆனால் எங்களுடைய திரை இசை பாடல்களுக்குள் கண்டுபிடிப்பது சரியா

வருகின்ற பாடல் கங்கை அமரன் அவர்கள் இசை அமைத்த பாடல். திரு கங்கை அமரன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கின்றார் ஒரு பாடலுக்கு. அந்த திரைப்படம் வாழ்வே மாயம். வாழ்வே மாயத்தில் பல பாடல்கள் உண்டு. அதில் இந்த பாடல் அவேரி ராகத்து பாடல் என்று சிந்திக்கின்றீர்களா என்பது உறவுகளே, எஸ்பி பாலசுப்ரமணியம் டாக்டர் பாடிய பாடல். இசை துறையிலே டாக்டர் பட்டம் பெற்ற எங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே ஒலிக்கும் அந்த பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்தில் ஒலித்திருக்கின்றது. அந்த பாடலை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுதும் அந்த பாடலை உச்சரிப்போம். சில சமயங்களில் அந்த பாடலின் ராகம் எங்கள் மனதிலே, அந்த சாயல் எங்கள் மனதிலே இருக்கின்றது. நாங்கள் உச்சரிக்கும் பொழுது அதை தழுவிக்கொண்டு தான் உச்சரிக்கின்றோம். அது சரியாக வருதோ வரவில்லையோ அந்த இசையை நாங்கள் எழுப்பி பார்ப்போம். ஆனால் உண்மையான ராகம் ஆவேரி ராகம்தான் அந்த பாடலுக்குரிய ராகம். அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்டு விடுவோம் காற்றலையில். அந்த பாடலை இசை அமைத்து தருகின்றார் கங்கை அமரன் அவர்கள். அந்த பாடல் காற்றலையில் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கலையரங்கத்தின் இசை மேடையில் என்று கேட்கின்றது உங்களுக்கு.

வாழ்வே மாயம் திரைப்படத்தில் கங்கை அமரன் ஐயா அவர்களினாலே இசையமைக்கப்பட்டு டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே ஒலித்த நீலவான ஓடையில் திரைப்பட பாடல் அந்த பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்தில் வந்த பாடல் ஒரு ஆவேரி ராகத்தை அடிப்படையாக வைத்து அதிலே புனையப்பட்ட பாடல்தான். அதிலே அந்த இசையை எடுத்து அமைத்து இந்த வரிகளை அதனை கோர்த்து அந்த இசை சொற்களுக்கு பொருள் சிதைவுபடாமல் அந்த பாடலை அந்த ரசம் சொட்ட கொடுத்திருந்தார் கங்கை அமரன் அவர்கள். அந்த வகையிலே அடுத்து ஒரு பாடல் வருகின்றது அன்பு உறவுகளே. அந்த பாடலை பாடியிருக்கின்றார் பி சுசீலா அம்மா அவர்கள். மன்னிக்கவும், இசை குயில் எங்கள் எஸ் ஜானகி அம்மா பாடியிருக்கின்றார் என்ற பதிவில் இருக்கின்றது. இசை ஞானி அவர்கள் இசை அமைத்துவிட்ட அந்த பாடல் என்ன பாடலாக இருக்கும் அன்பு உறவுகளை? இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் இசை மேடை கலையரங்கம் தந்து கொண்டிருக்கின்றது. ஆனந்த ராகம், அதிசய ராகம் போன்ற எத்தனையோ ராகங்கள் இருக்கும் வேளையிலே இன்று ஆவேரி ராகத்தில் வரும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கவிக்குயில் திரைப்படுத்து பாடல் ஒன்று காற்றலையில் காத்து கொண்டிருக்கிறது வருவதற்காக. அந்த கவிக்குயில் திரைப்படுத்து பாடலை பாடுகின்றார் இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்கள். இதுவும் ஒரு ஆவேரி ராகத்து பாடல்தான்.

கவிக்குயில் திரைப்படத்து பாடல் கேட்டோம் அன்பு உறவுகளே. அந்த திரைப்பட பாடலும் ஒலித்தது இன்று காட்டலையில் ஆவேரி ராகத்தில். அதற்கு முன்பு நாங்கள் பல தடவை அந்த பாடலை கேட்டிருந்தாலும் இன்று ஆவேரி ராகம் என்றால் என்ன, ஆவேரி ராகத்தில் வந்த பாடல்கள் எவை எவை என்ற சாயல்களை கண்டுகொண்டோம் அன்பு உறவுகளே. கலை அரங்கம், கலை அரங்கத்தில் இசை மேடையில் கலந்து கொண்டு இருக்கின்றோம் அன்பு உறவுகளே. ஆவேரி ராகம் பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றன. நல்லது உறவுகளை, இதுவரை நேரமும் நாங்கள் ஆவேரி ராகத்தில் தென்னகத்து தமிழ் திரைப்பட துறையினர் எங்களுக்கு தந்த பாடல்களை தினமும் நாங்கள் கேட்டிருந்தாலும் பேதம் தெரியாமல் கேட்டிருக்கின்றோம். அத்தனை பாடல்களும் உருப்படிகள் மாறி மாறி இருக்கின்றன. எங்களுக்கு உருவங்கள் அந்த ஓசைகள் மாறி இருப்பது போல் இருந்தாலும் அடிப்படை ராகம் இது ஆவேரி ராகம். ஆவேரி ராகத்தில் அமைந்த சில பாடல்களை நாங்கள் கலந்து கொண்டோம் காற்றலையிலே. உறவுகளே, மீண்டும் ஒரு கலையரங்கம் நிகழ்வோடு உங்களை நான் சந்திக்கும் வரை இப்பொழுது நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே. நிறைவு பெற்றது இசை அரங்கம், இசை மேடை கலையரங்கம்.

சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பம். வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலமா என்று அன்போடு கேட்டு நாங்கள் அனைவரும் நலமே என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் வளமை போல் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். முதல் முதல் வரும் சுகம் என்ற பாடல்தான் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல். காலங்களில் அவள் வசந்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் கேட்க இருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் என் ஜீவன் பாடுது என்று பாடுகின்றது நீதானா அந்த குயில் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை அன்புடனே அனுப்பி வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலேயே டி ரான்சி.

மீண்டும் ஒழிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். ஆகாய கங்கை என்ற வரியெடுத்து தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தனுஷன் கனடா மொன்றியலிலிருந்து தருகின்றார். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை என்ற பாடல் அங்காடி தெருவிலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அவருக்கான பாடல். அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்து பாடல்தான் என்று அவருக்காக ஒலிக்க இருக்கின்றது. ஓடுகிற தண்ணியிலே என்ற வரியை எடுத்து

அன்பு உறுப்புகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை விடுமுறை விருப்பமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

வன்கூவர் மாநிலம் கனடா. அங்கிருந்து சாந்தினி அனுப்பி வைத்த பாடல் காசேதான் கடவுளடா என்ற திரைப்படத்திலிருந்து மெல்ல பேசுங்கள் என்று பாடுகின்றது.

0: யாரும் அறியா ரகசியமோ, தனியே பேசும் மந்திரமோ தோகை மயிலின் தந்திரமோ, தனியே பேசும் மந்திரமோ தோகை மயிலின் தந்திரமோ.
1: நல்ல பேசுங்கள், பிற கேட்கக்கூடாது.

மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தியும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்ற சவாலே சமாளி திரைப்படுத்து பாடலை.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாட வைக்கின்றார்கள். மனசிற்கேத்த மகாராசன் திரைப்படுத்து பாடலை. அந்த பாடல் முகம் ஒரு நிலா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்டகால இசைப்பயணம் செய்கின்றார் எங்களோடு கேதீஸ். நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ராஜ பார்வை திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் அழகே அழகு என்று முதல் வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இவர்களோடுதான் அன்பு ரமணி அவர்களும் நீண்ட காலமாக எங்களோடு இணைகின்றார். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ என்ற இனிமையான ஒரு பாடலை தங்க மகன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி தேடி வந்து பாடகளை முன்னியல் தமிழ் வானொலியை நாடி கேட்ட வேளையிலே ஓடிச் செல்கின்றது அவர்கள் உரம் இனிமையான பாடல்கள் கூடி மகளுங்கள் விடுமுறை விருப்பத்திலே என்று சிங்கப்பூர் சிங்காரப்பூமி மகாலிங்கம் அவர்களும் தந்த பாடலை. அன்பே வா என்ற திரைப்படத்தில் ஒரு அழியாத காவிய பாடலாக இன்றும் ஒலிக்க கேட்க மகிழும் பாடல் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்று பாடுகின்றது.

இந்த பொழுது ஐரோப்பா கண்டம் செல்வோம். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேசன் பாடலை கேட்போம். விநாயகா விநாயகா என்று வரியெடுத்து பாறை என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

பிரிட்டன் வந்துவிட்டால் என்னவள் அவர்களும் ஐரோப்பிய மண். ஆனால் அவர் ஈழமணி திருநாட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே முதல் மரியாதை திரைப்படுத்த பாடலை தருகிறார். அந்த பாடல் ராசாவே உன்னை நம்பி என்று உருக்கமாக பாடுகின்றது.

பழமை போல இன்றும் இறுதி பாடலை தந்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்று வசந்த மாளிகையில் இருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள்.

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நிரமும் தித்திக்கும் தீனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிய சர்வதேச நேயர் விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு தடவை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலையில் விடைவிட்டுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் திருமகள் தேடி வந்தாள். இனிமையான இந்த பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்தில் ஒலித்த வேளையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க வைக்கின்றார் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் தான் மட்டும் அல்லாமல் வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

வளமையாக வாழ்த்துக்களை கூறுவது போன்று இன்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அது மட்டும் அல்லாமல் அவர் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷாசேகர் ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் இணைத்து கேட்கின்றார் ஒரு பாடல். என்றும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இருந்து பாசமுள்ள பாண்டியரே என்று பாடும் பாடலை.

அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடல், ஆடல் காணீரோ என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல். மதுரை வீரன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க வைக்க செய்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. வழமை போல ஷியாமலா பிரபா இணையும் வேளையிலே அவருடன் இணைந்து சுவை மடுப்பார்கள் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நர்முகையாள், தமிழ் இனியாள் என்றும் இணையும் வேளை நாங்களும் இணைவோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த ஒரு பாடல். ஓரளவு மனம் தேறி வரும் பொழுது சில உண்மைகளை உணர்ந்த பின்பு மனோநிலை எப்படி இருக்குமோ அதே போன்று இன்றும் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் என்று ஒரு பாடலை அன்போடு எழுதி அனுப்பியிருப்பவர் நீண்டகால உறவு, எங்கள் அன்பு உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். இந்த பாடல் தாளம்பு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இன்றும் அவரோடு இணைந்து நாகூர் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை. தமிழ்நாடு, தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் உங்கு உன்னடா செல்வமே என்ற ஒரு பாடல், கார்த்திகை தீபம் திரைப்படத்தில் இருந்து. இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல். நாங்கள் இணைகின்றோம் உங்களோடு.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்களோடு இன்னமொரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது இந்தியன் என்ற திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் கேட்க வேண்டும் என்று அவர்களோடு இணைந்து கேட்கும் அந்த பாடல் பச்சை கிளிகள் தோளோடு என்று வரியெடுத்து பாடுகின்றது டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலிலே. இந்த பாடல் இந்தியன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்த வேளை இங்கும் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடலையும் அதே முகவரியில் இருக்கும் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை உலகத் தமிழரோடு கேட்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். கிளிஞ்சல்கள் திரைப்படுத்த பாடலை கிளையில்லா மரங்களில் என்று முதல் வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. அவருக்காக நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகிழ்கின்றோம்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் திருமலை தென்குமரி திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை அன்போடு தருகின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா என்று பாடுகின்றது அந்த பாடல்.

மேலும் ஒரு பாடல், ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி ஊர்வலத்தில் என்று வரி கொண்ட பாடல், வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம். மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தருகின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஸ். ஒரு துளி இரு துளி என்ற முதல் வரி கொண்டு ஆச்சரியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் திங்கட்கிழமை ஆனா என்ற பாடல், அலை என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வடமை போல என்றும் வளைகுடா மண்ணிலிருந்து குவைத் நாட்டில் ஜோர்ஜ் நீங்கள் கேட்கின்றீர்கள், ஒலிக்கின்றது பாடல்.

0: நாளைக்கு சண்டே லீவ்டா, அவ வரமாட்டா.
1: அடுத்து ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல், மீண்டும் கோகிலா திரைப்படுத்து பாடல். சின்னஞ்சிறு வயதில் என்று ஆரம்பிக்கும் அந்த வரியை கொண்டு பாட வைக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

பாட்டும் பதமும் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி, அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா, நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் வாரத்தில் ஒரு நாள் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்களோடு சிறந்த கருத்துக்களை சுமந்து வந்து தத்துவத்தை எடுத்துக் கூறும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே ஒன்றியல் தமிழ் வானொலியில் எல்லோரும் ஜனரஞ்சகமாக எதிர்பார்க்கும் ஒரு நிகழ்வு கடந்த 348 வாரங்களாக மலர்ந்த பாட்டும் பதமும் என்று 349வது பாட்டும் பதமுமாக உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கின்றது. வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலரும் வேளையிலே பழமை போல தத்துவமான கருத்துக்களை வாழ்வியல், அரசியல் அல்லாத பொருளியல், சமூகவியல், விஞ்ஞானவியல், ஆன்மீகவியல் என்று பலவிதமான கருத்துக்களை சுமந்து எங்கள் வாழ்க்கை பயணத்துக்கேற்ற வழிமுறைகளையும் தத்துவங்களையும் கூறிக்கொண்டு செல்லும் வகையில் பல படைப்பாளிகள் பலவிதமான வகையிலே இதை கடந்த காலத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் படைத்து வரும் பாடல்களுள் சிறந்த பாடல்களும் சிறந்த பதங்களும் வந்து கருத்துக்களை தந்து எங்களை விழிப்புணர்வு அடைய வைத்து எங்களை பின்பற்றி நடக்கவும் வைக்கின்றது. சமூகத்திற்கு வாழ்க்கை பயணம் சிறக்க வேண்டுமென்றால் தத்துவங்கள் உண்டு, அந்த வழிபாதைகள் பல உண்டு, அதற்கான கொள்கைகள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், விழுமியங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து அவற்றை தேர்ந்தெடுத்து ஒரு பக்கம்

இன்று ஒலிக்க இருக்கும் 349வது பாட்டும் பதத்திற்கு அவர் 129வது படைப்பினை அழைக்கும் வேளை அதற்காக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 9 திரைப்படத்திலிருந்து பாடல்களை தெரிவு செய்து பக்குவமான 9 பாடல்களையும் கேட்டு மகிழும் வண்ணம் தந்து சிந்திக்க வைக்கும் பதங்களை அங்கே தொகுத்து ஒரு வாக்கியத்தை தந்திருக்கின்றார். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பக்குவமான பண்பு. அதற்காக நாங்கள் 349வது பாட்டும் பதத்தை இன்று கேட்க ஆவலோடு இருக்கும் வேளையிலே முதல் பாடல் வருகின்றது, வானத்தை போல என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே அந்த பாடலை கேட்டு முதல் பதத்தை பெறுவோமா?

0: முதல் பாடல் எங்கள் என்று ஆரம்பித்து முதல் பதமாக எங்களுக்கு அதை தரும் வேளையிலே எங்கள் என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற நாங்கள் எங்கள் எல்லோரையும் குறிக்கின்றது. அப்படி என்றால் இரண்டாவது படம் எதை கூறப்போகின்றார் என்று இப்பொழுது எங்களுக்கு புரியாது. இரண்டாவது படம் பாடல் என்ன பாடல் அது தருகின்றது என்று கேட்டால், இவன் அவனேதான் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது முதல் பதத்திற்காக.
1: வாழ்

வாழ்க்கையின் என்று முதல் வரி கொண்டு பாடிய அந்த இனிமையான பாடல், ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பாடலின் கருத்துக்கள் எங்களுக்கு பொருத்தும். இந்த பாட்டும் பதமும் 349க்கு இதன் முதல் பதமான வாழ்க்கையின் என்ற பதம் பொருந்த இருக்கின்றது. அதனால் ஒரு தடவை பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையின் என்று வந்துவிட்டது. எங்களுடைய வாழ்க்கையின், நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையின். அடுத்த பாடல் நீங்கள் நன்றாக கேட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இசை மாமன்னர் எங்களுடைய MS விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரலிலே பாடும் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

அந்த பாடல் வாழ்க்கையின் பயணம் என்று பாடியது. பயணம் பயணம் என்ற வகையிலே வாழ்க்கையின் பயணம் என்று கூறுவது, பாடம் கூறவில்லை. அதனால் எங்கள் வாழ்க்கையின் பயணம், அடுத்த வரி மீண்ட சொர்க்கம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் பாடி தன்னுடைய முதல் பதத்தை எங்கள் பாட்டும் பதமும் 349 உவந்தளிக்கின்றது. அது என்ன பாடல்? இந்த பாடல்.

சிறந்த பாடலான மனநாட்டிய மேடையில் ஆடினேன் என்ற அந்த பாடலே மன என்ற பதம் எங்களுக்கு உதவுகின்றது. எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன என்று இருக்கின்றது. எங்களுக்கு இது என்ன கூறப்ப உண்டார் என்று இப்பொழுது கூற முடியாத ஒரு பூடகமாக இருக்கின்றது. அடுத்த பாடலை கேட்டு பார்ப்போம். அந்த பாடல் பாட இருக்கின்றது ஒளி விளக்கு என்ற திரைப்படத்திலிருந்து எங்களுக்கு ஐந்தாவது பதத்தை தருவதற்காக இப்படி ஒலிக்கின்றது.

தைரியமாக என்ற பதத்தை விட்டு செல்லும் வேளையிலே நாங்கள் அதை தொட்டு சென்று இதோடு பொருத்தி விடுவோம். ஒட்டுவிட்ட பதங்கள் எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக என்று வந்துவிட்டது. ஆமாம், எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக. எத்தனை மேடு பள்ளங்கள், இடக்கு முடக்குகள், இடர்பாடுகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற வாழ்க்கையின் பயணத்திலே மன தைரியம் வேண்டும் என்றதை கூறுவது போல் கூறுகின்றது. மனம் பேதமைப்பட்டால், பயந்தால், ஒடுங்கினால், சிந்திக்காமல் விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த வாழ்க்கை பயணத்தின் பயணம், இந்த வாழ்க்கையினுடைய பயணம் மன தைரியம் ஆக, அந்த பயணத்தை செய்யும் பொழுது மனம் தைரியமாக என்ற கருத்தை கொண்டு வருகின்றது அல்லவா? சரி, ஆறாவது பாடலை கேட்போம். ஒன்பது பாடல் தானே அவர் தரப்போகின்றார். அதிலே ஐந்து பாடல்கள் சென்று விட்டன. இந்த பாட்டும் பதமும் 349 அலங்கரிக்க தயாரித்த சிந்தனை செல்வதின் சீரான கருத்துக்கள் 129 படைப்பாக மலர்கின்றது. அந்த வகையிலே ஆறாவது பாடல் என்னவாக இருக்கும் என்றால், மேயர் மீனாட்சி என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கும் பாடல் பாட வைப்போம், கேட்போம்.

நாம் இருந்தால் என்று வந்திருக்குது. என்ன இருந்தால்? எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால். ஆம், நாங்கள் செல்லும் பாதையிலே கோழையாகவோ பயந்தோ அல்லது ஒடுங்கியோ அல்லது தெரியாமலோ விழிப்புடைய இல்லாமலோ சிந்திக்காமலோ இருந்தால் இந்த வாழ்க்கையின் பயணம் கடினமாக இருக்கும். அதற்காக எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் அலைப்பாயுத திரைப்படுத்து பாடல் ஏதோ ஒன்று கூற வருகின்றது. ஏழாவது பதமாக சேர்த்து விடுவோமா அந்த பாடலை கேட்டு?

நாம் என்றென்றும் அன்றும் என்றும் என்றும் என்றென்றும் எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால், என்றென்றும் எங்களுக்கு மனம் தைரியமாக இருக்கும் பொழுது, எந்த நாளிலும் துவண்டு விடாமல், சோகப்படாமல், துன்பம் வந்தபோது துவளாமலும், இன்பம் வந்தபோது துள்ளியலாமலும், நெகிழாமலும், மகளாகாமலும் என்று அல்ல, எல்லா உணர்வுகளையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இதயம் தாங்கும் இதயம் மன தைரியத்தோடு வேண்டும். இதற்கெல்லாம் இந்த மனம் தைரியமாக இருக்க வேண்டும், துவண்டு போகக்கூடாது. எத்தனையோ பேர் இந்த மன தைரியத்தை இழந்து அவர்கள் புலனற்றவர்களாக, செயலற்றவர்களாக, புத்தி சுவாதீனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். சோகத்தினாலே விபரீதமான முடிவுகளை எடுக்க இருக்கின்றார்கள். துன்பத்திலே கிடந்து துவண்டு துவண்டு வெளியே வர முடியாமல் இருக்கின்றார்கள். காரணம், மன தைரியம் இல்லை. மனோ தைரியம் மிக முக்கியம் என்பதை உறுதிப்படுத்தி எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் என்றென்றும் எப்பொழுதும் என்பதை கூறியிருக்கும் வேளையிலே என்ன செய்யும், அது கட்டுமரக்காரன் என்ற ஒரு திரைப்படுத்து பாடல் வந்து முதல் வரியை தந்து, முதல் பதத்தை தந்து கூறுகின்றது இப்படி.

என்ற பதத்தை விட்டு சென்ற அற்புதமான அந்த பாடல். எங்கள் வாழ்க்கையின் பயணம் மனது தைரியமாயிருந்தால் என்றென்றும் வெற்றி, என்றென்றும் வெற்றி. இன்னும் முடிவடையவில்லை, எட்டு பதங்கள் தான் வந்திருக்கின்றது. அப்படி என்றால் ஒன்பதாவது பதம் வந்து அற்புதமாக இன்றைய பாட்டும் பதமும் 349 நிறைவு செய்ய இருக்கின்றது. எங்கே அந்த பாடல், எந்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்? நிமிர்ந்து நெல் திரைப்படத்திலிருந்து வர இருக்கின்றது. அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

சிறந்த ஒரு பாடல், சிறந்த ஒரு பதத்தை முதல் பதமாக கொண்டு வந்து எங்களுக்கு தந்து அதை 9வது பதத்திலே சேர்த்து கொண்டு சென்று முழுவதையும் படியுங்கள் என்று கேட்ட வேளையிலே எங்கே படித்து பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். தேடி வரும் என்ற பாடலோடு முடிவடைத்து எங்கள் என்ற பதத்துடன் ஆரம்பித்து இடையிலே மீதி பதங்களை தந்து இன்று இந்த 9 பதங்களும் கூறும் கருத்து எங்கள் வாழ்க்கையின் பயணம் மனம் தைரியமாக இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். எங்களுக்கு தோல்வி வராது, துன்பம் வராது. ஏன்? எங்களுக்கு மன தைரியம் வேண்டும் என்ற அற்புதமான ஒரு பண்பான ஒரு புலிமியத்தை நாங்கள் தாங்க வேண்டும், அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இந்த பாட்டும் பதமும் இன்று கூறுகின்றது. நாளாந்த வாரந்தோறும் வரும் பாட்டும் பதமும் எங்களுக்கு ஒவ்வொரு அற்புதமான கருத்துக்களை தந்து எங்களுக்கு மனிதனாக்கும் ஒரு பண்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விழிப்புணர்வு பாடல்களாக வரும் வேளையிலே இன்றைய பாடலும் 9 பாடல்களும் தந்திருக்கின்றது. 9 பதங்களை எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியம் இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். நாங்கள் நாள் முழுவதும் இன்றும் நாளையும் வருங்காலத்திலும் எங்கள் மேடு பள்ளங்கள் கரடுமுரடான பாதைகளில் பயணம் செய்யும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் வேளையிலே மன தைரியம் என்று ஒன்று இருந்தால் நாங்கள் வெற்றி கொள்ளலாம். எந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் மனத்தில் தைரியத்தை வளைத்து வரவழைத்து அதை முகம் கொடுத்து வெல்ல வேண்டும், வெல்லலாம் என்ற உறுதியை தரும் இந்த பாட்டும் பதமும் சிந்தனை செல்வன் அவர்களின் 129வது படைப்பாக வந்து எங்களை விழிப்படைய வைக்கின்றது. 349வது பாட்டும் பதவுமாக இவர்களுக்கு வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பாட்டும் பதத்தில் சந்திக்கலாம் என்று கூறும் இந்த வேளையில் இன்னும் ஒரு தடவை படிக்கின்றேன். எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியமாக இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும். நாங்களாக புகத்தவில்லை, அவதையே தேடி வரும் எங்களை என்று கூறும் சிறப்பான கருத்து கொண்ட பாட்டும் பதத்தை இன்று 9 பாடல்களோடு நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகம். உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியம் இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும் என்ற பாடலோடு துணிவை தந்துவிட்டு செல்லும் இந்த பாட்டும் பதத்தை தந்தவருக்கும் கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு பாட்டும் பதத்தில் சந்திக்கலாம் தானே என்று அன்புடன் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை மீண்டும் ஒரு தடவை படிக்கட்டுமா? எங்கள் வாழ்க்கையின் பயணம் மன தைரியம் இருந்தால் என்றென்றும் வெற்றி தேடி வரும் என்று கூறி உறுதியோடு இருப்போம், மன உறுதியோடு இருப்போம், மன தைரியத்தை வளர்ப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் எனக்கு பிடித்த ரோஜாவே என்ற பாடல். பணம் பகை பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்த வேளையிலே அந்த பாடலை வனமை போல இன்றும் அவரோடு இணைகின்றார்கள் கேட்டு மகிழ்ந்திட தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி அவர்கள் கேட்கும் இந்த பாடலை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

முன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்து பாடல். தன்னன் தனி காட்டுக்குள்ளே என்ற முதல் வரியை எடுத்து தொடர்ந்து பாட வைக்கின்றார் வளமை போல என்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தரும் அன்பு உறவு தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள். வளமையாக மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்கும் வேளை அவரது உறவுகள் நண்பர்கள் இணைவார்கள். அந்த வகையில் என்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் முனைகின்றார்கள். நாங்கள் முனைவோமே.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் தினமும் பாடலை கேட்கும் பொழுது தாங்கள் தெரிவு செய்யும் பாடல்களை அனைவரும் விரும்பி கேட்கும் பாடல்களாக தந்து மகிழ வைக்கின்றார்கள். அந்த வகையில் அடுத்து வரும் ஒரு பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நீங்களும் தனிமை இல்லாமல் உங்களோடு இணைத்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சுசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பபி, நரமுகையாள், தமிழினியால் இவர்களை இணைக்கும் வேளை மரகதம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள். அற்புதமான ஒரு பாடல் ஆடினாள் நடனம், ஆடினாள் என்று வரியெடுத்து

0: வடக்கி திறன் கைகளின் வீர நீட்டி காலை வடக்கி திறன் கைகளின் நீட்டி
1: நம்ம அலமாமா தான் பாடுறாங்க. நீங்க வேணா சொல்லட்டுங்களா?
2: வேண்டாம், நீ போ.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களை தந்து எங்களை மகள வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை. வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா, நீங்களும் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். நாம் பிறந்த மண் என்ற திரைப்படத்திலிருந்து இனிமையாக பாடுகின்றது. தாய் பாடும் பாட்டுத்தானே தாலாட்டு என்று மாற்றுக்கருத்து இல்லாத கருத்தை கொண்ட பாடல். கேட்டு மகிழ்ந்திருவோம்.

இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தித்திக்கும் திறனான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும் ஒரு பாடலை ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை முனைத்து கேட்கின்றார். கேப்டன் என்ற திரைப்படத்திலிருந்து கன்னத்துல பை என்று வரி எடுத்து பாட வைக்கும் வேளை நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

இருவர் உள்ளம் திரைப்படுத்த பாடல் வந்து எங்கள் எல்லோரையும் அமைதியாக கேட்க வைக்கும் ஆழமான கருத்துள்ள ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் அன்பு உறவு, நீண்டகால உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் ஷாதிக் அவர்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷகானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு இணைந்து கேட்க வேண்டும் என்று ஏனழுதாய் ஏனழுதாய் என் உயிரி ஏன் அழுதாய் என்று கேட்டு பாடுகின்றது அந்த பாடல்.

குரல்களை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் மீண்டும் ஒரு பாடல் கேப்டன் மகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. எந்த பெண்ணிலும் இல்லாத என்ற ஒரு வரி கொண்ட பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையே சேப்பு விஜயராகன் அவர்கள் வணக்கம் நன்றி கூறி எழுதியிருக்கும் வேளையிலே நாங்களும் அவரோடு இணைந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.

கிழக்கு வாசல் திரைப்படுத்த பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே. பச்சைமல பூவு நீ உச்சி மல தேனு என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட வேளையிலே அந்த பாடலை அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் அன்பு உறவுகளும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் தையல் காரன் என்ற திரைப்படத்து பாடல். வை வை கை வை என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை தருபவர் வேறு யாருமல்ல, தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள்.

இது முன்னியல் தமிழ் வானொலி ஒலித்து கொண்டிருப்பது விடுமுறை விருப்பத்திற்கான தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை மகிழ்ச்சியோடு நிரப்பிக் கொண்டிருக்கின்றன.

அனைத்து உறவுகளும் கேட்டு மகிழும் வண்ணம் பலவிதமான ரசனைகளோடு பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு ரசனையை தருவதோடு அல்லாமல் உள்ளத்தில் எங்கள் கருத்துக்களை மீளப்பெறும் வகையிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தொடரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது பிரபல பின்னணி பாடகர்கள் எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மா அவர்களோடு ஆர் பால சரஸ்வதி அம்மாவும் பாடிய ஒரு பாடல் மகாதேவி என்ற திரைப்படத்து பாடல். சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே என்ற ஒரு அற்புதமான பாடல். உலக தமிழர்களோடு நான் கேட்டு மகள விரும்புகிறேன் தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வைத்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் ஒழிக்க இருக்கின்றது. அந்த பாடல் வீரக்கனல் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் என்ற வரியை நகைச்சுவையோடு கருத்தாளமாக தருகின்றது ரவிச்சந்திரன். நீங்கள் தந்த பாடல் காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற இந்த பாடலோடு என்னமோர் பாடலை ஓடி வந்து தருகின்றார். சிட்டுக்குருவி தந்த வனத்தில் என்று டமுக் டமுக் என்று டமுக்காரம் அடித்து பாடும் பாடலாக நெய்வேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமின் சரவணன் உங்களோடு தங்கம் சரவணன் சாமி பெரியசாமி ஜனனி ஆகியோர் முனைந்து கேட்க நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் யார் தந்த பாடலாக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடலை முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள். உப்புக்கர்வாடு உருவைத்த சோறு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து எங்களை மேலும் மகிழமைக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோஜ் அவர்கள். நீண்டகால உறவே உங்கள் காதோரத்தில் மனதிலே மாயம் செய்தாய் என்ற திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி. விண்மீதிலே பிறந்தாள் இவளே என்ற பாடல்தான் அந்த பாடல். எங்கே கேட்டு மகிழ்ந்துடுவோம்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வாரத்துக்கு விடுமுறை நாட்களை கண்டவுடன் சர்வதேச விடுமுறை விருப்பமாக ஒலிக்க இருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள். அந்த வகையில் முதலில் ஒரு பாடல், முடிஞ்சா இவனை புடி என்று திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். யாவும் நீதானே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். ஆங்கிலேய நாடன இங்கிலாந்தான அருள் மோகன் அவர்கள் தந்த பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல், காத்து இருந்தாளே ராஜகுமாரி என்ற பாடல். சுயம்பரம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கேட்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்து டிரான்சி.

மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணியும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சிந்து நதி கரையோரம் என்று வரியெடுத்து நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

குடும்புறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்து வரும் பாடல் கனடாவிலிருந்து தனுஷன் தந்த பாடல். பல்லாங்குழி கண்ணம் என்ற வரி பயம் அறியான் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அவரோடு இணைந்து அடுத்த பாடலை தர இருக்கின்றார் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி. நீ வாழ வேண்டும் என்ற திரைப்படத்திலிருந்து அந்தி வரும் நேரத்திலே என்ற வரி முதல் வரியை கொண்ட பல்லவியோடு முழுவதையும் பாடுகின்றது.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்தில் விடுமுறை நாட்களை அலங்கரித்து வரவென்று தங்கள் மனவிருப்ப பாடல்களை தெரிந்து உலக நாடுகளெங்கும் கேட்க வேண்டும் என்று உலக நாடுகளிலிருந்து அனுப்பி வைத்த அன்பு உறவுகர்கள் சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களாக அனுப்பி வைத்த வேளையில் தொடர்ந்தும் ஒலிக்கின்றன.

தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். அவர்களுள் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். நேர்மை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து தமிழ் பாடட்டும் என்ற வரியை கொண்டு பல்லவியோடு சரணங்களை இணைத்துவிட்ட வேளை உரைக்கின்றன அந்த பாடல்கள்.

அடுத்து வரும் பாடல் கூட சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து. தினமும் வந்து பாடலை கேட்டு இணைந்து கொள்ளும் அன்பு உறவாக ரமணி தந்திருக்கின்றார். என்னோட ராசி நல்ல ராசி என்று கூறும் மாப்பிள்ளை என்ற தனுஷ் நடித்த திரைப்படத்து பாடலாக.

குறிப்பிட்டு தங்கள் தங்கள் விருப்ப பாடல்களை எழுதி கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை உலகளாக இருக்கும் உறவுகள் கேட்க வேண்டும் என்று ஒரு பாடல், ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா என்று பாடுகின்றது மதன மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து தினமும் வந்து எங்களோடு இசைப்பயணம் புரியும் கேதீஸ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து வரும் பாடல்கள் மீண்டும் கனடா உறவுகளாக வன்கூவர் மாநிலம் இளவரசி தந்த பாடல். மாய கண்ணாடி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஒரு மாய லோகம் என்று கூறும் வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

அந்த வேளையில் சிட்டுக்குருவி என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் மிலிட்டரி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பாட வைக்கின்றார் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தி.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை, சர்வதேச விடுமுறை விருப்பங்கள். விடுமுறை விருப்பம் சர்வதேசத்துக்கான உறவுகள் கேட்க வேண்டும் என்று சர்வதேசத்தில் இருந்திருக்கும் உறவுகள் தொடர்ந்து அனுப்பி வரும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா மாநகரம் தனுஷன். தனுஷன் தந்த அந்த பாடல் பாடுகின்றது காலேஜ் வாழ்க்கையிலே என்ற கருத்து கொண்ட ஒரு பாடல். மஞ்சள் வெயில் திரைப்படத்திலிருந்து அவருக்காக பாடுகின்றது.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் அன்புடனே தருகின்றார் மகாலிங்கம் அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து. சிங்காரபூமி என்று நான் கூறும் வேளையிலே பஞ்ச கல்யாணி என்ற ஒரு திரைப்படத்து பாடலை இன்று கேட்க வைக்கின்றார். ஆமணக்கு தோட்டத்திலே என்று வரியெடுத்து நகைச்சுவையோடு தத்துவமாக பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண் என்னவள் என்று ஈழமணி திருநாட்டில் இருந்து கொண்டு எங்களை மறமாமல் நல்ல முடிவு என்ற ஒரு திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார். நீ இன்றி நான் இல்லை என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். என்னவளே உங்களோடு நாங்களும்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். பால் பொங்கும் பருவம் என்ற பாடலை மனிதனும் தெய்வமாகலாம் திரைப்படத்திலிருந்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் வராமல் விடுமுறை விருப்பமாக இன்று விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் பாடலாக தங்கள் தங்கள் மனோ நிலைக்கேற்ப உலகளாவே இருக்கும் உறவுகளும் விரும்பக்கூடிய பாடலை தெரிவு செய்து அனுப்பியவர்கள் தித்திக்கும் தேனான பாடல்களை தந்தார்கள். அவை எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்றன என்ற மன நிறைவோடு மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

நேரம் 11:32 முற்பகல் கனடாவில். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 13வது நாள் ஞாயிற்றுக்கிழமை.

இன்றைய இந்த நன்னாளில் 23 பாகை வெப்பநிலையோடு காற்றலையில் இணைந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவற்றையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழையும் தந்த எல்லாம் வல்ல இறைவா, ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தோடு உங்கள் அனைவரின் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி உலகளாக இருக்கும் என் முகம் தெரிய தெரிந்த தெரியாத அன்பு நேயர்களே, உறவுகளே, உங்களுக்கும் அன்புடன் வணக்கமும் நன்றியும் கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டுக்கொண்டு நாங்களும் நலமாக இருக்கின்றேன் என்ற நல்ல செய்தியை கூறும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் அன்பு நேயர்கள் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்திருக்கும் காலத்தில் வாழும் அந்த குணாதிசயங்களோடு வாழும் வேளையில் நானும் அவர்களோடு இணைந்து மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சியுடனும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

இரவு நேரம் 9:04 தொட்ட தென்னகத்து உறவுகளே, இளமணி திருநாட்டின் உறவுகளே, ஏனைய நாடுகளிலும் தங்கள் பருவகாலத்துக்கேற்ப காலநிலையில் அமைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அழைப்பது இன்று மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய நிகழ்வான

இந்த இசையோடு வரும் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடலை கேட்டவுடன் மகளும் நாங்கள் பாடுவோர் பாடலாம். கடந்த 30 வருடங்களாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் தோறும் வரும் பாடுவோர் பாடலாமை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு நாங்களும் நீங்களும் உலகளாக இருக்கும் உறவுகளும் இருக்கும் வேளையிலே இன்று மலர இருக்கின்றதல்லவா, அதற்கு நீங்கள்தான் மூல காரணம். எங்கே யார் யார் வரப்போகின்றீர்கள், என்னென்ன பாடலை தரப்போகின்றீர்கள், எங்களை எல்லாம் எப்படி இசைத்தட்டுகளிலும் வலைத்தளங்களிலும் சினிமா துறைகளுக்கும் எல்லா இடங்களும் கேட்ட பாடல்களை தனிய சொந்த குரலில் எப்படி பாடப்போகின்றீர்கள், எங்களை எப்படி மகள வைக்கப் போகின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி எங்களோடு.

இன்றைய நாள் நான் இன்று கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் என்று எழுதியவுடன் அழகாக இன்றைய கதம்பன் தருவது பாடுவோர் பாடலாம் என்றதை மிக்க மகிழ்ச்சி என்று வரவேற்று அன்பு மகள் சியாமலா உடனே பதில் தந்துவிட்டு இப்பொழுதும் வந்தாச்சு வந்தாச்சு என்று துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றார். வருக வருக என்று கூறும் இந்த வேளையில் வளமை போல இன்றும் எந்த நிலை இருந்தாலும் மொன்றியல் தமிழ் வானொலியில் அக்கறையும் ஆதரவும் உள்ள அன்பு ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து எம்ஜிஆர் வழங்கும் நேரலை பாடுவோர் பாடலாம் வழங்க இருக்கின்றார்கள். வாருங்கள், இணைந்திடுவோம் என்று அறை கூவிவது போன்று படம் ஒன்றை அனுப்பி வரவேற்றிருக்கின்றார். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வரக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிப்போம். பாடல் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அநேகம் வந்து பாட வேண்டும், அதனால் நாங்கள் நீண்ட நேரம் உரையாற்றாமல் உங்கள் வருகையை எதிர்பார்க்கின்றேன். யார் முதலில் அழைக்க இருக்கின்றீர்கள் அழையுங்கள். 6 4 8 7 4 6 4 1 5 உங்கள் கரத்தில் இருக்கும் கைபேசியை சுழற்றி விடுங்கள், தொட்டு விடுங்கள், வந்து விடுவீர்கள், இணைந்து விடுவோம். என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்? பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பாடலை முதலில் ஓடி வந்து பாடிவிடுங்கள். என்றால் நீங்கள் ஆயத்தப்படுத்தி தயார் நிலையில் வைத்திருக்கும் பாடலை இன்னொருவரும் பாட முடியும் அல்லவா? அதனால் முதலில் வந்து பாடுங்கள். முதலில் வந்து பாடுபவர்கள் மீண்டும் ஒரு பாடலை பாடுவதற்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வார்கள், பெற்றுக் கொள்வார்கள் என்றும் கூறிக்கொண்டு உங்கள் கரத்தினில் தொலைபேசியை விட்டு விடுகிறேன்.

தடை நீட்டினார் ஒருவர், அவர் சரியாக இணைக்கப்படவில்லை, இன்னும் அவர் சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணுகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வழமையான தொலைபேசி இலக்கம் எண் நீங்கள் உலகத்தின் எந்த பக்கத்திலிருந்தும் அழைத்துக் கொள்ளலாம், எந்த வயதினரும் அழைத்துக் கொள்ளலாம். சிறியோர் முதல் பெரியோர் வரை உங்களுக்கான தளம் இது. வாருங்கள், களமாடுங்கள், பாடுவோர் பாடலாம்.

0: எனக்கு தெரியும் நன்றாக, நானும் அப்படித்தான். சில சமயத்திலே இப்படியான பொது நிகழ்வு வந்தவுடன் இங்கே பார்ப்போம் யார் வருகிறார்கள் பார்ப்போம், முதல் யாராவது வரட்டும் அதன் பின்பு பார்ப்போம் என்று. அப்படித்தான் சபைகளிலே சென்றாலும் முன்னிலையில் இருப்பதற்கு, முன் வரிசையில் இருப்பதற்கு தயங்குவோம். ஆனால் நான் அப்படி அல்ல, நான் சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே அங்கே சென்று அதிலே பிரசன்னமாகி விடுவேன். இங்கு நடக்கும் விழாக்களிலும் கூட வந்து பின் இறுதியில் சென்றால் கூட நான் நுழைந்து முன்வரிசையை தான் நாடுவேன். இப்பொழுது வருகின்றார் தேவநாதன் அவர்கள் போல் தெரிகின்றது, எங்கே பார்ப்போம், இணைந்து விடட்டும். இல்லை, வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமசிவாய. நச்சியாறு கோயிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நம சிவாய என்று அன்போடு அருளோடு அருள் கூட்டி வருகின்றார் எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். முதல் நேயராக வருக வருக வருக வருக என்று பல முறை
1: வரவேற்கிறோம்.
0: முதலாவது நேயராக தேவன் வந்தால் அவ்வளவு அழகாக இருக்கும், எங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் தேவன் வருகின்றார் என்றார்.
1: ஐயா குரலை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வைக்கணும், ஆனந்தம் மகிழணும், எல்லாரும் நலமா இருக்கணும். எம்டிஆர் நேரில் அத்தனை பேரும் நலமோடும் வளமோடும் ஜெயமோடும் இருக்கணும் ஐயா.
0: எல்லோரும் நீங்கள் கூறுவது போன்று இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு, நீங்களும் அப்படி இருக்கின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டு, நாங்களும் அப்படி இருப்போம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். அதற்கு முன்பு உங்களுடைய காலநிலையை ஒரு தடவை கூறிவிட்டு நுழைவோம்.
1: ஐயா சுமாரான வெப்பம், சுமாரான குளிரி, சுமாரான இது எல்லாம் சுமார் தான் மனசுல
0: எல்லாம்.
1: ஆமா சுமாரா எப்படி ஐயா எல்லாரும் சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறேன், உடல்ல எப்படி பச்சை தண்ணி குடிச்சா வெந்நீர் வருதோ யூரின் போறப்போ அதே மாதிரி இயற்கை மாற்றங்கள்ல எல்லாம் சகஜம்தான். அத இத வந்து பெருசா நிறுத்திக்கிட்டு ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு போறது ரொம்ப முட்டாள்தனம். சும்மா ரெண்டு வெங்காயம்
0: அனுபவம் பேசுது, அனுபவம் எதையும் தாங்கும் இதயம். வாழ்த்துக்கள் தேவன், தேவா வந்து அருள் கொடுத்தது போன எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும், சமாளித்து போகணும். சமமான காலநிலை என்றும் கூறிய வேளையில் எங்கே சமமான வகையில் இன்று நீங்கள் பாடுவதற்காக என்ன பாடலை தீர்மானித்திருக்கின்றீர்கள், பாடுங்களையும் கேட்போம்.
1: ஐயா ஒரு சின்ன பாட்டு, அது எனக்கு இது குரல் சரியா இல்லையா, குரல் கரெக்டா இருக்கா எனக்கு.
0: இருப்பினும் சமாளிக்க வேண்டும் என்று பாருங்க. கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள், எங்கே கொண்டு வாருங்கள் கேட்போம்.
1: நாயகன் பட்டு இந்தியா பாருங்கய்யா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மண் போலே வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அமுதம் தாங்க என் தென்பாண்டி சீமையிலே தேரோடு மீதியிலே மண் போல வந்தவரே யாரடிச்சாரோ எங்க ஐயாவை யாரடிச்சாரோ தென்பாண்டி சீமையிலே தேரோடு மீதியிலே மண் போல வந்தவரே எங்க ஐயா யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ இனியும் அழுது புலம்பாதே அழுதா மனசு தாங்காதே. அவ்வளவுதையா, சிறப்பா
0: சிறப்பாக சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு குழப்பம் இல்லாமல் ஒரு பாடல் வந்தபோல கவிஞராகவும் மாறிவிட்டார். டெய்லி ஐயாவே யார் அடித்தார், என்ன யாரும்
1: அடிக்கவில்லை. பாட்டு ஐயா இது கேளுங்க, ஐயா பாட்டு இந்த நீங்க வராதப்ப போட்ட பாட்ட போட்டு இந்த ஸ்பீக்கர்ல போட்டுக்கிட்டு இந்த பைல படுத்தின பாடு இருக்க அன்னைக்கு இந்த இது வருதுன்ட்டு சம நல்ல பெரிய பெரிய பாட்டியா அது போட்டீங்க. நேற்று நான் என் பொண்ணு ஊருக்கு போயிட்டேன், அந்த இதுக்கு லீவுக்கு போட்ட பாட்டு நீ வரலன்னு எல்லாம் இங்க இருந்துகிட்டே ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே என்னடா அது அப்படின்ட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாதா ஐயா கிட்ட மரியாதை குறிச்சா இருக்குன்ட்டு நான் வந்தேன்னு பாக்கினா செமங்க செமங்க செமங்கிற எல்லாரும் அதாவது பட்டறையில வந்து 8-inch ஸ்பீக்கரு, அந்த போட்டு அந்த பாட்டு போட்டோம்னா அவனுக்கு ஆர்டரு விளக்கு சரக்கு இந்த நைட்ல கொஞ்சம் ஓவர் டைம் செய்வாங்க.
0: உற்சாகம்
1: பாட்டு
0: போட்டோன்னு உற்சாகம்
1: மீரம்மாவான்னு தெரியல, யாருன்னு தெரியலையா, எப்படி இவெல்லாம் செலக்ஷன் பண்ணீங்க, எப்படி அதுக்காக தான் சும்மா பாட வந்து அப்புறம் வந்து பாடுறேயா, எப்படியும் உங்களை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டேன்.
0: பிடிச்சிட்டீங்க, வாங்க அடுத்த பாடல்கள். சிறப்பு சிறப்பு,
1: நன்றியா.
0: மீண்டும் என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் தேவா? விருப்பமான பாடல்
1: நினைத்து
0: கொண்டு பாருங்கள். நன்றி,
1: வர நேயர்களுக்கு
0: நன்றி
1: சொல்லணும் தான். அந்த பாடல் நீங்க வராதப்ப பாடல் போட்டீங்கல்ல, அருமையோ அருமை அருமையோ அருமை அருமை அருமை அருமை அருமையா, நன்றியா.
0: சிறப்பு, மீண்டும் சந்திப்போம். நன்றி தேவா. அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார், பாருங்கள். மீண்டும் அடுத்த உறவா யார் இங்கே இணைகின்றார்கள், ஓடி வாருங்கள். இங்கே எங்களோடு வந்து இணைய வேண்டும் வந்து சிறப்பாக ரேவதி அவர்கள், அடுத்து கஸ்தூரி, சாந்தி இவர்கள் கூட ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று இருக்கின்றார்கள், வர இருக்கின்றார்கள். இப்பொழுது யோகாராஜி நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுடைய அழைப்பு துணிக்கப்படுகிறது போல் இருக்கின்றது. எங்கே வணக்கம், வணக்கம் யோகாராஜி, யோகாராஜி வணக்கம், அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. கஸ்தூரி 6 தடவைக்கு மேல் அழைத்து விட்டார், அவருடைய இணைப்பு வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் யோகாராஜி, வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும்.
0: சரியா கணக்கிட்டு கூறுகிறீர்கள் இந்த வணக்கங்களை, அத்தனை வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் அனைவரும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா யோகாராஜி?
2: சூப்பரா இருக்கிறேன்.
0: சூப்பரா இருக்கும் பொழுது அப்ப எங்களுக்கு சூப்பரான பாடலை தர இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. குறுங்கள் என்ன கூற
2: இருக்கின்றது? மக்கள் திலகம், நடிகர் திலகம் பாட்டு தான்
0: இன்னைக்கு. 2 திலகங்களின் பாடலை தரப்போகின்றார் எங்களை யோகாராஜி அவர்கள். அதற்கு முன்பு ஏதாவது ஏதாவது கொசுறு இருக்கின்றதா, நகைச்சுவை?
2: நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, சும்மா கிராண்டா ஜக ஜக ஜக ஜகன்னு இருக்கு எங்க தெருவுல எல்லாம் விநாயகர் எல்லாம், அப்படி பாக்க கண்கொள்ளா காட்சியா,
0: சிறப்பு.
2: அதுல அந்த மதப்பிலேயே இருக்கேன் இப்போ.
0: ஓ,
2: மரதாணி வேற
0: வச்சுட்டேன், வாயால தானே பாட போகின்ற? எங்க பாடுங்க, கையை இப்படி வைத்து கொண்டு பாடுங்கள், ஒரு இடத்துல தட்டாமல் பாருங்கள். கேட்போம் என்ன பாடல். எந்த திலகம் முதலில், நடிகர் திலகமா மக்கள் திலகமா? மக்கள் திலகத்தின் பாடலை கேட்ப நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம் யோகாராஜின் குரல்ல.
2: Don't touch me, Mr. X. பொம்பளைக்கு பொம்பளை நான், போக்கிரிக்கு போக்கிரி நான், யாரும் என்ன பொம்பளைக்கு பொம்பளை நாம், போக்கிரிக்கு போக்கிரி நான், யாரும் என்னை தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. ஸ்டாப் நான்சென்ஸ், நீ மிஸ்டர் எக்ஸ். வம்பிழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போக மிஞ்சுவதா, சில்லி போலீஷ் நியூசன்ஸ். உனக்கு புத்தி தேடியும் மறந்து எந்த தடையில் இருக்கு, போய் பாருப்பா பித்து பிடித்த. உனக்கு புத்தி தேடியும் மறந்து எந்த தடையில் இருக்கு, போய் பாருப்பா. அப்பப்பா தப்பா, உன்னை தொட்டதால் தப்பா, என்னம்மா கோபம், என்னம்மா சொல்லு, நம்பிக்கை நெஞ்சில் வை, தித்திக்கும் வாழ்க்கை. டோன்ட் ஷாக் மீ மிஸ்டர் எக்ஸ். வம்பிழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போக மிஞ்சுவதா, சில்லி போலீஷ் நியூசன்ஸ். என்னை இருக்கும் இடத்தில் துண்டை வீழ்த்து படுத்து கட்டங்கள் படிக்கும், போய்யா போய்யா துண்டை அத்திப்பாடத்தை எடுத்து கொத்தி கட்டித்து சுவைத்து சித்தம் நீடிக்கும் வயது. வாமா வாமா தப்பையா தப்பு, நம்பி வந்தேனே தப்பு, ஏனம்மா கண்ணு கோபம், என்னம்மா பொண்ணு. தப்பையா தப்பு, நம்பி வந்தேனே தப்பு, கண்ணம்மா கண்ணு கோபம், என்னம்மா கொண்ணு. கன்னங்கள் என்னாகும், இன்னும் தான் பொன்னாகும். Don't touch him, Mr. Yes. Pam, pam, pam, pam, pam, pam, pam, pam, pam, pam, pam, pam, pam, pam, pam. உருகும் போராட்டமாம், எடுத்து சின்ன இடையில் ஓடித்து தத்தி நடக்கும் அழகு தோயிலோட்டம். ஏமையா ஏமி நீ எந்த ஊரு சாமி, கேளம்மா கேளு நான் காஞ்சிபுரத்தாலு. ஏனம்மா ஏமி நீ எந்த ஊரு சாமி, கேளையா கேளு நான் காஞ்சிபுரத்தாலு. நம்பிக்கை நெஞ்சில் வை, தித்திக்கும் உன் வாழ்க்கை. டோன்ட் டச் ஹிம் மிஸ்டர் எஸ், டோன்ட் ஷோக் மீ மிஸ்டர் எஸ். பம்பிலுக்கு வந்தவளே, மாயடக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போக கெஞ்சுவதா, சில்லி போலீஸ் நியூசன்ஸ்.
0: பொம்பளைக்கு பொம்பளைனா, ஆம்பளைக்கு ஆம்பளைனா. நல்ல ஒரு பாடலை தெரிவித்து கொண்டு வந்தீர்கள். தெரிவெடுக்கும் பாடல்களை சரியாக உள்வாங்கி அப்படியே கொண்டு வந்து ஒப்படைப்பதில் வல்லவர் யோகாராஜ். சிறப்பாக இருந்தது, நல்ல பாடல். என்ன திரைப்படத்தில் இந்த பாடல்?
2: எங்கள் தங்கம்.
0: ஓ, அது எங்கள் தங்கத்தில், அதுதானே நான் பார்த்தேன். சிறப்பு, நல்ல பாடல் ஒன்றை தெரிவு செய்து கொண்டு வித்தியாசமான வகையில் அல்ல, உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். மேலும் வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நலமாக இருந்தது மகளே, சிறப்பான பாடல். என்ன பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும், விருப்பமான பாடல்?
2: எனக்கு இந்த பாட்டை போடுங்களா, இல்லைன்னா தங்க பதக்கத்தின் மேலே.
0: தங்க பதக்கத்தின் மேலே என்ன பாடல் வேண்டுமா? சரி, அந்த பாடலை கொடுத்துருவோம். தங்க பதக்கத்தின் இந்த பாடல் நீங்கள் பாடி காட்டி விட்டீர்கள். அதனால் அடுத்த பாடலாக தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போல அந்த பாடல் தானே, தங்க பதக்கத்தின் மேலே. சரி, தங்க பதக்கத்தின் மேலே முத்தை பதித்துக் கொள்ள நலமாக நீங்கள். அங்கே மழை பெய்கிறதாக சூரி,
2: சம வெயில்.
0: சம வெயில் அப்படின்னா நல்ல வெயில் தான், ஒரு பிள்ளையும் இல்லை, அப்படிதானே. வெயிலுக்கு போகாதீர்கள், தொண்டை கட்டிவிடும், வெயிலுக்கு போகாதீர்கள். மீண்டும் அடுத்த பாடலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஓடி வாருங்கள். நன்றி உங்களுக்கு. அடுத்த உறவு,
2: நன்றி.
0: அடுத்த உறவு காட்டிக் கொண்டிருக்கின்ற நன்றி யோகாராஜ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது இணைந்து விட்டார் பல தடவை அழைத்தும் இணைப்பு கிடைத்து விட்டது மகள்வோடு, அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன் அவர்கள் லண்டனில் இருந்து, இங்கிலாந்தில் இருந்து. வாருங்கள் கட்டளைக்கு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: வணக்கம் மகளே, நாங்கள் நலமாக இருக்கிறோம். வணக்கம் மகளே, வணக்கம், வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் கஸ்தூரி? இறங்கிவிடும், அதன் பின்பு வேந்து கூடிக்கொண்டு கூடி குறைந்து அப்படித்தான் வரும். படிப்படியாக மரங்களிலே பார்த்தால் எங்கள் வீட்டுக்கு முன்புறம் இருக்கும் அழகான பெரிய மரம், அதிலே இடையிடையே மஞ்சள் நிறம் தோன்றுகின்றது. இலைகள் பழுப்படைய ஆரம்பிக்கின்றன. நல்லது. மழை இடையிடையே தூறிக்கொண்டு இருக்கு. இப்பொழுது மழை காலம்தான். அந்த மழையோடு சேர்ந்த இந்த குளிர் மெல்லிதாக வந்து
3: கொஞ்சம் இருந்தது.
0: இப்பொழுது குளிரை எங்களுக்கு தந்து மீன்பு பனியாக வந்து மேலும் பெருங்குளிரை தரும். அதுதான் உள்ள காலநிலைகள். சிறப்பு. இந்த வேளையில நீங்கள் இன்று பாடுவதற்காக இந்த பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்தீர்கள். எப்படி பாடப்போவீர்கள், பாடி காட்டுங்களேன், சந்தர்ப்பம் கிடைக்கிறது.
3: எனக்கு இது அம்மா நானும் கொஞ்சம் பாட்டுகள் சும்மா உட்கார்ந்து இருந்தோண்டு பாடிக்கொண்டு வந்தாங்க. அப்ப அம்மாவும் நானும் பாடிக்கல, ரெண்டு பாட்டு செலவு பண்ணினாங்களா. ஒன்று வந்து இந்த துன்பம் நேர்கையில் ஒன்று பாடல்,
0: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். துன்பம் நேர்கையில் பாடல் சங்கீத கச்சேரிகளிலும் பாடியிருக்கின்றார்கள். ஓர் இரவு என்ற திரைப்படத்திலும் அந்த பாடல் ஒலித்திருக்கிறது.
3: அந்த பாடல் ஒன்று, மற்ற இன்னொன்று வந்து அமுதை பொழியும் நிலவே.
0: சிறப்பான தெரிவு. அப்ப அம்மாவும் பாடுவாரா?
3: எங்க அம்மா சூப்பரா பாடுவாங்க.
0: அப்ப ஏன் பாடு அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பதில் வானொலி அவர் பாடலாமே.
3: அது அவங்க அங்க இருக்கிற நேரத்துக்கு அவங்க சாப்பிட்டுட்டு
0: சந்தர்ப்பம் இருக்கும் போது, சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு
3: பிரச்சனை.
0: இப்பொழுது என்ன உங்களுக்கு இப்ப அங்க நேரம்?
3: 4:55
0: சரி. அப்ப இப்பவே தூங்கி விடுவாரா இப்பவே?
3: மினிமம் 9:30. ஏனென்றால் நாளைக்கு காலையில ஐயா அப்பாவுக்கு ஒரு கணபதி ஹோமம் இருக்குது, விநாயகர் சதுர்த்தி இல்லையா? அப்ப 4 மணிக்கு எந்திரிக்கணும்.
0: அவர்கள் விட்டால்தான் அவர்கள் சென்று அப்படியான ஹோமங்களை செய்து உலகளாவே இருக்கும் ஆன்மாக்களுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்படின்னா நீங்கள் பாடுங்கள். உங்களுக்கான பாடல் எந்த பாடலை பா, துன்பம் நேர்க்கையில் பாடப் போகின்றீர்களா அல்லது இரண்டும் பாடுவீர்கள்? இரண்டும்
3: இந்த பாட்டை நான் முதல் பாடுறேன்.
0: அமுதை பொழியும் பாடுங்கள். நன்றாக பொழியட்டும். இங்கே இசை மலையை கேட்போம்.

இதயம் காதலினாலே

0: அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. நன்றி ஐயா.
1: அமதை பொழியும் நிலவை அருகில் வராததேனோ என்று கேட்டு பாடிய வகையிலே அந்த பாடலை கேட்டு அந்த அமுதை பொழியும் நிலவு உங்கள் அருகில் வரும் என்று கூறிக்கொண்டு சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை எத்தனை தடவைகள் நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஆனால் இப்படி இன்றுதான் கேட்கின்றோம். கஸ்தூரியினுடைய சுழலே சொந்த குழு, அது ஒரு அழகாக சிறப்பாக அந்த அந்த ரசம் அந்த அந்த அந்த ராகங்கள் தன்மைகள் சுரங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் அத்தனையும் ஒரு தொலைபேசி கூடாகவே தந்துவிட்டீர்கள். ஒரு ஒரு மேடையில் இருந்தால் அப்படி இருக்கும், இசை அமைப்பாளர்கள் ஒலிக்கருவிகள் அதோடு நீங்கள் இருப்பீர்கள்னா துல்லியமாக அழகாக இருக்கும். ஆனால் இது அதைவிட பேரழகு, தனிப்பட்ட உங்கள் குரலை முழுமையாக நாங்கள் உள்வாங்கினோம். சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல் என்ன பாடலா இருக்கும்? விருப்ப பாடலாக நான் ஒளிபரப்பு.
0: எனக்கு இன்றைக்கையா அந்த சீன படத்துல கார்த்திக் நடிகர் கார்த்திக் பிறந்த நாள் இன்றைக்கு.
1: பிறந்தநாளா? வாழ்த்துக்கள்.
0: அப்ப அதனால இன்னைக்கு அதோட அவர் நடிச்ச ஒரு பாடல், சீனு படத்துல வணக்கம் வணக்கம் வணக்கம் என்ற ஒரு பாடல் ஒன்று இருக்குது.
1: ஓ, அந்த பாடலா? வணக்கம்.
0: அது கேக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால நானும் எல்லாருக்கும் எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் இந்த பாடல் மூலம்.
1: வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அந்த பாடல்
0: மீராம்மாவுக்கு ஒரு வணக்கம், எங்க ஐயாவுக்கு ஒரு வணக்கம்.
1: மீராம்மாவுக்கு ஒரு வணக்கம், எனக்கு ஒரு வணக்கம், உறவுகளுக்கு ஒரு வணக்கம். மூன்று வணக்கம் பெறப்போகின்றது.
0: ஒரு வணக்கம் கண்டிப்பா.
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் கேட்டு மகிழ்வோம். அடுத்த பாடலை தயாராகி வைத்திருங்கள். வந்து வாழ்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் எல்லாம் சிறப்பாக அமைந்து எல்லோருக்கும் எல்லாம் அனுகூலமும் கிடைக்க நானும் இணைந்து கொள்கிறேன் உங்களுடைய ஹோமத்தோடு மனதாக. நன்றி அம்மா. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இங்கே மகாலிங்கம் அவர்களும் நானும் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்பதை குறிக்கும் வகையில் வாழ்த்து கூறி வரவேற்கின்றேன். இப்பொழுது நேரம் சரியாக 12 மணியை நாங்கள் தொட்டுவிட்டோம். நண்பர்கள், நேரம் ஓடிக்கொண்டிருப்பது போன்று உங்கள் பாடல்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலை தருவதற்கு யாரோ ஒருவர் அழைக்கின்றார், எங்கே பார்ப்போம். அவர் வெளியே வர வேண்டும். யார் அவர்? ஓடி வாருங்கள். மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம். எங்கே பார்ப்போம். யாருடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது, அழைக்கின்றார் ஆனால் வரவில்லை. இது மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. இது இப்பொழுது தேவா இணைகிறார் போல் தெரியும். வணக்கம். வணக்கம் தேவா, வந்து விட்டீர்கள், வாருங்கள். தேவா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வாழ்த்துக்கள். இரண்டாவது வாழை கொண்டு ஓடி வந்து விட்டார் தேவா. கொண்டு
2: வாருங்கள். இல்லையா, முதல்ல முதல்ல சந்தோஷத்துல வந்து இது பண்ணிட்டேன். இப்ப பாடுறையா?
1: பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள், கேட்போம்.
2: பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கட்டா லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கட்டா லட்சணமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா. பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கட்டா லட்சணமா. பட்டிக்காடாக கட்டணமா, ரெண்டும் கட்டா லட்சணமா. இந்த மாமா நேற்று வர மாட்டுக்காரன் தாண்டி இப்ப தாமா சூட்டு போட்டு மாட்டிக்கிட்டு வாராண்டி. இந்த மாமா நேற்று வர மாட்டுக்காரன் தாண்டி இந்த இப்ப தாமா சூட்டு போட்டு மாட்டிக்கிட்டு வந்தாராண்டி. பக்க பக்க பக்கலமா கிட்ட வந்து மூக்கு முழியும் நீட்டி. பக்கலமா கிட்ட வந்து மூக்கு முழியும் நீட்டி. இங்கே கங்கையம் காலையடி தும்ப விட்டு மாலை மாட்டி எதுக்கு நின்று முன்னு மாடி. பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கட்டா லட்சணமாம். ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா. பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கட்டா லட்சணமாம். என்னை மாமான்னு கூப்பிடுறே மங்கையரே வார்மம்மா. ஏமா அந்த சோழகிரி யாருன்னு பாருமம்மா. பட்டி காடா பட்சணமா, ரெண்டும் கட்டான் லட்சணமா, ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா, பட்டி காடா பட்டணமா, ரெண்டும் கட்டான் லட்சணமா. அம்மா நீங்க குஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க, சும்மா வாங்க கொடுக்குங்கம்மா, ரெண்டும் கட்டவிங்கம்மா. அம்மா நீங்க குஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க, சும்மா வாங்க கொடுங்கம்மா, கண்ணம் ரெண்டு வீங்கவா. ஐயோ ஏதோ காலேஜுக்கு போனீங்கன்னு தூங்குனீங்க நேத்து, இப்போ போறீங்க தூங்குறதுக்குமா. அவ்வளோதையா.
1: சிறப்பு தேவா, நல்ல பாடலை தெரிவு செய்து கொண்டு வருகிறீர்கள். கொண்டு வந்த பாடல் தடை இருந்தாலும் விடாமல் பாடி விட வேண்டும் என்று பாடும் அந்த ஆர்வம் உங்களை மேலும் மேலும் கொண்டு போகுமானே, சிறப்பாக இருந்தது. எனக்கு தேவா பாடும் பொழுது என்னவென்றால், பெரிய சிறந்த பாடகர் என்று நான் கூற பெறவில்லை. இவ்வளவு தூரத்துக்கு வானொலியில் பாடும் உறுதி கொண்டு மனத்திடமை கொண்டு வந்து பாடத் தொடங்கிவிட்டீர்கள். போது எத்தனை வருடமாக உங்களோட இருக்கின்றீர்கள், பாடென்று கேட்டால் பாடாமல் ஓடி விடுவீர்கள். இப்பொழுது பாடுகள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, அப்ப என்ன பாடலை நீங்கள், என்ன பாடலை கேட்பதற்காக பதிவு செய்ய போகின்றீர்கள், உங்களோட விருப்பமான பாடல்?
2: ஐயா பாடல் உங்க குரல் தான் இரணையா, எல்லா பாடலுக்குமே உங்க குரல் தான் தலைமை.
1: ஆமா,
2: தலைமைக்கு தேர்ந்த இதே பாட்டை போட்டுங்க,
1: பட்டு
2: போறோம் ஐயா.
1: பட்டுப்பா பட்டுக்காட பட்டினமா உங்களுக்கு விருப்பமான பாடலா? அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன். சிறப்பு இரண்டு பாடல்களை தந்து அழகாக இங்கே எல்லோரும் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு அடுத்த உறவுக்கு இடம் கொடுப்போம் இல்லையா? நன்றி தேவா.
2: கொடுப்பேன், அதான் அதான் அவங்க அவங்க இல்லாதப்ப நான் வந்துருவேன்.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடன் இரண்டாவது பாடலை படைக்க வருகின்றார் யோகாராஜ். எங்கு இப்பொழுது நடிகத்திலகத்தின் பாடல் திறப்பு உண்டு, வாருங்கள் வாருங்கள் யோகாராஜி. வணக்கம் வணக்கம் யோகாராஜி.
3: வணக்கம் வணக்கம் உங்களுக்கும்
1: வணக்கம். நன்றி. இப்பொழுது நடிகர் திலகத்தின் பாடல் தரப்போ உண்டு, அப்படித்தானே?
3: அப்படித்தான்.
1: அங்கே எங்க நடிகர் திலகத்தின் பாடலை எடுத்து பாடுங்கள் கேட்போம். அடுத்தவர் ஆயத்தமா வரிசையில நிற்கின்றார் ஒருவர், நீங்கள் பாடுங்கள்.

இது என்ன தொடர் கதைதான், இதற்கு ஒரு முன்னுரையோ? இது என்ன தொடர் கதைதான், இதற்கு ஒரு முன்னுரையோ? என்னம்மா சொல்லம்மா.

வேண்டுமா?

0: நன்றி யோகாராஜி. இரண்டு பாடலையும் அழகாக வந்து தெரிந்தெடுத்து கொண்டு வந்து பாடியிருக்கிறீர்கள். நல்ல நல்ல பாடல்கள் உங்களுடைய தெரிவு வித்தியாசமான வகையிலே நாங்கள் கேட்க வேண்டும் என்று பாடி காட்டும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது நீங்கள் நல்ல வெயில் கலையோடு இருந்து நித்ரா தேவியை அணைத்துக் கொள்ளுங்க. நாளைய விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி யோகா. திறமான பாடல், நன்றாக இருந்தது. உங்களுடைய கொண்டு வந்து படைக்கின்ற விதம் சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களை.
1: நன்றி
0: நன்றி. மாநில தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அடுத்த உறவு இப்பொழுது மல்லியம் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் அழைக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அவர் தான் அழைக்கின்றார். வணக்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக மகிழவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கீங்க.
0: மகிழ்ச்சியாக இருக்க வேணும். அதனால தானே மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், நீங்களும் மகிழ்ச்சி நாங்களும் மகிழ்ச்சி வந்து விட்டீர்கள் என்றால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே கூட காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது மகாலிங்கம்?
2: மிதமான வெப்ப நிலையா தான் இருந்தது. அதிகமடியாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, அதிகப்படியாகவும்
0: இல்லை. இப்படி காலநிலை கிடைப்பதை அறிந்து பார்ப்போம். போக போக அப்படி மாறுகின்றது. சரி, இப்பொழுது நீங்கள் உங்கள் பாடல் இங்கே எல்லாருக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இங்கே உங்கள் பாடலை தாருங்கள். வாழ்த்துக்களை பெறும் வகையில் என்ன பாடலை என்று பாட போன?
2: ஆமையா,
0: நிதானமா தானே இருக்கின்றீர்கள்? இங்கே மகிழ்ச்சியை கொண்டு வந்து
2: நிதானமா இருக்கையா? நிதானமா தாங்க இருக்கீங்க.
0: அங்க மல்லிகத்துலதான் இருக்கின்றீர்கள்.
2: ஆமா, மல்லியத்துல தான்
0: இருக்கு. மல்லியத்தில் நிதானமாக நல்ல காலநிலை இருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். எங்களை மகள வையுங்கள். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: அன்று வந்ததும் இதே நில சச்சச்சா, இன்று வந்ததும் அதே நில சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நில சச்சச்சா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, அன்று வந்ததும் இதே நில சச்சச்சா, இன்று வந்ததும் அதே நில சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலம்.
0: மாலிகம் மகாலிங்கம் மறைந்து விட்டீர்களா?
2: இல்லையா இல்லையா, அதை வந்துட்டேன்,
0: அறிய விட்டு விட்டு பாருங்க. நன்றி, நல்லது நல்லது, தொடருங்கள் தொடருங்கள்.
2: இருவருக்கும் ஒரே நில கேட்பதற்கு என்றும் நீங்கள் தேடி தேடினால் என்னுடைய அனைத்து.
0: எப்படி செய்து விட்டது நிலா? என்ன
2: இல்லையா, சாரியா,
0: முதல்ல முதல்ல இந்த பாடங்களையும், முதல்ல இந்த பாடங்களையும் தெரியா வரும்.
2: சரியா, அன்று வந்தது அதே நில சச்சச்சா, இன்று வந்தது இதே நில சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, அன்று வந்தது அதே நில சச்சச்சா, இன்று வந்தது இதே நில சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலம்.

0: கவியில் பாடிய பிள்ளை நிலா, கவியில் பாடி ஆடிய பிள்ளை நில, அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளதும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலம். கன்னி ஜூலியட் வென்ற நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, கன்னி ஜூலியட் வென்ற நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, கன்னி ஜூலியட் வென்ற நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, பாவை லைலா பார்த்த நிலா, பாலைவனத்தின் வல்ல நிலா, பாலைவனத்தின் வெள்ளை நிலா, அன்று வந்ததும் அதே நிலா, சச்சா இன்று வந்ததும் இதே நிலா, என்றும் உள்ளதும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா.
1: ஒரு மாதிரி ஒப்படைத்து விடு. இன்றைக்கு ஆர்வம் மிகுதி பாடும்போது சச்சச்சா விட்டு சச்சச்சாவா போய் விட்டதோ நன்றா
2: இல்லைமாட்டு
1: இல்லைம்மா. நீங்க உங்களுடைய எடுப்பு நீங்கள் கொண்டு வந்த அதை தொடுத்த எல்லாம் நல்ல சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு அங்கே இன்று மின்சாரத்தில் எதுவும் பிள்ளை இருக்கின்றதா?
2: இல்லையா இல்லையா என்று கண்ணாடி அணிய
1: அதுதான் நான் நினைத்தேன். இருட்டுக்குள்ள பாக்குறாரோ ஒன்று பார்த்தேன் கண்ணாடியை விட்டு வந்து வாயால தானே பாடுறது கண்ணாடி என்ன நினைத்து விட்டு என்ன நீங்கள் வரியை பார்க்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது கிடைத்து விட்டதா கண்ணாடி?
2: ஆமே இப்போ எடுத்துட்டு வந்து
1: இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் கலாவிலே உள்ள பிள்ளைகள் எடுத்து கொடுத்துருக்கவனும் தடுமாறுகிறார் கண்ணை தெரியாமல் என்றால் அவெல்லாம் கொடுத்து விட்டுருக்கணும். மகளே கலா கவனித்துக் கொள்ளுங்கள். நல்லா இருந்தது பிள்ளை இல்லை. நீங்கள் எடுத்தது அந்த சாச்சாச்சா எல்லாம் அழகாக கொண்டு வந்து பாடலை முழுமையாக தர வேண்டிய ஆர்வம். ஆனால் உங்களுக்கு கண்ணாடியை விட்டது நான் உடனே கூறி நான் நினைத்து சில விட மின்சார தடையினால் இருட்டு இருக்கோதையே தடை
2: தடைகிறேன்.
1: அப்ப என்ன பாடலை கேட்போம் ஒளிபரப்பிலே உங்களுக்காக?
2: இந்த இந்த இந்த பாடலே இனிமையா இருந்தது. நான் ஒரு நிகழ்ச்சியில கேட்டேன் அந்த பாடலை, அதனால இந்த பாடல் பண்ணணும்னு நினைச்சேன். ரிகல்சரும் பண்ணினேன் ஆனா அந்த எடுத்த வரிகள் வந்து தவறா மாறி போய் வந்துடுச்சு, அதனால தடுமாறி.
1: நல்ல பாடல நன்றா இல்லை நன்றாக இருந்தது நன்றாக இருந்த கேட்டோம் மகிழ்ந்தோம். அன்று வந்தது மதே நிலா அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்பில் இன்னொரு பாடல் இருக்கின்றது தானே. சரியாக கண்ணாடியை மறவாமல் தேடி எடுத்துக்கொண்டோம் அடுத்த பாடலையும் தாருங்க.
2: கண்ணாடியும் வரிகளும் சரியா இருக்கும் நினைக்கிறேன்.
1: கண்ணாடி சரியா இருந்தா வரி சரியா இருக்கும் ஐயா. அது கண்ணாடி நன்றி மகளி, அதுவே பெரிய நான் மகிழ்ச்சியா இருக்கின்றது. நன்றி நன்றி
2: நன்றி
1: வாழ்த்துக்கள். மொன்னியல் தமிழ் வானொலியின் இருபத்தி நன்றி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாமை அலங்கரிக்க வருகின்றார் எங்களுடைய சிதம்பரம் இல்லை இப்பொழுது லண்டன்ல இருந்து கஸ்தூரி அவர்கள் இரண்டாவது பாடலை தர வருகின்றார். வணக்கம் கஸ்தூரி, வாருங்கள் கொண்டு வாருங்கள் உங்களுக்கு.
3: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா, நான் என்னோட அடுத்த பாடலை தருகிறேன்.
1: வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள், கேட்க ஆயத்தமா இருக்கின்றோம். மீண்டும் வணக்கத்தை ஏற்றி நாங்களும் உங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தந்து வரவேற்றுக் கொள்கிறோம்.

எப்படி எப்படி மாட்டாயா மக்கின்பம் சேர்க்க மாட்டாயா, ஓஹோ மக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. அப்புறம்

பட்டாயா கண்ணே. ஆஹா, அந்த இடத்துல அற்புதம். கண்ணே கண்ணே, கல்லல் நீக்க மாட்டாயா கண்ணே, அன்பு மழிமையும் சூழும் நாட்டிலே வன்

0: நன்றி ஐயா.
1: சிறப்பான ஒரு பாடல் மகளே. எனக்கு விருப்பமான பாடல்களுக்கு இதுவும் ஒரு பாடல். என்னவென்றால், நீங்கள் இன்று அந்த பாடலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இலங்கையிலே ஊர்காவத்துறையைச் சேர்ந்த தியாகராஜா, சங்கீத பூஷணம் தியாகராஜா அவர்கள், அவர்கள்தான் என்னுடைய ஆசிரிய கலாசாலையில் சங்கீத விரிவுரையாளராக இருந்தார். அவர்களுக்கு அவர் இந்த பாடலை அடிக்கடி பாடி காட்டுவார், எங்களுக்கு பயிற்சிக்கு தருவார், அவரை ஞாபகம் ஊட்டிவிட்டு. அது மட்டும் இல்லாமல், நான் திரைப்படத்தில் நடிக்கும் காலத்தில் அங்கே காரநகர் கஜூனா பீச்சிலே ஒரு படப்பிடிப்பு இருந்த வேளையில் அங்கு தேடி வந்து விட்டார். என்னை தேடி, எனக்கு விருப்பமானவர், அவருக்கும் என்னை விருப்பம், அங்கு தேடி வந்து இருந்த வேளை அவரிடம் நான் விண்ணப்பித்த உடனே அங்கே அவர்கள் சங்கீத பூஷணம் தான் சங்கீத மேடையிலே பாடு, அதை ஒன்றும் விண்ணவில்லை. அந்த எங்களுடைய இந்த இயக்குநர்கள் எல்லோருக்கும் மத்தியில் இந்த பாடலை அவர் பாடிக்காட்டி எனக்கு மேலும் ஒரு பெருமையை அங்கே சேர்த்து தந்தார். ஏனென்றால் அந்த படப்பிடிப்பு துறையினருக்குள்ளே இன்னில் ஒரு மரியாதை ஏற்பட்டது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இவருக்கு நண்பராக இருக்கிறார். நல்லதோர் விரிவாளர் திரு தியாகராஜா சங்கீத பூஷணம் அவர்கள், அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். மிகவும் நல்லவர் என்னுடைய விரிவுரையாளர், அதை நினைவுபடுத்தி விட்டீர்கள். நல்லதோர் பாடல், இங்கேயும் சில சமயம் இந்த பாடலை நாங்கள் நான் கேட்டு பார்ப்பதுண்டு. திரைப்படத்தில் வந்த வரியையும் மாறாமல் அப்படியே கொடுத்து விட்டீர்கள். இசைத்தட்டிலே கேட்ட எங்களுக்கு உங்கள் குரலே நேரில் கேட்டது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. சிறப்பு மகளே, அருமையான பாடல், அற்புதமாக எடுத்து எங்கள் செவியோரம்
0: நன்றி
1: மகளே.
0: வாழ்த்துக்கள். பாடின உறவுகள், பாட போற உறவுகள் அத்தனை பேருக்கும் சிறப்பான நன்றி, வாழ்த்துக்கள், வணங்குங்கள். நம்மளுக்கும் நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
1: சிறப்பு. இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். இன்றைக்கு 30 வருடங்களாக நண்பு மகள் இந்த மூன்று தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களினாலே ஆரம்பிக்கப்பட்டு இசை கலைஞர்களை கொண்டு வந்து கலையகத்தில் வைத்திருந்து பாடகர்களை பாட வைத்து மெருகூட்டியவர், இன்று இங்கு வந்து களமாடியவர்கள் எத்தனைவர் பெரும்பெரும் களங்களிலே தளங்களில் இருக்கின்றார்கள் என்று எண்ணி பெருமைப்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் உறவாக சிதம்பரத்திலிருந்து அன்பு தேவநாதன் முதல் மனைத்திருந்தார், இப்பொழுது அவருக்கு இணைப்பு கிடைக்கிறது. வணக்கம் தேவநாதன் அவர்களே, வருக வருக.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தேவநாதன்?
2: நாங்களும் நலமாக மகிழ்வாக இருந்தோம் ஐயா.
1: சிறப்பு. அங்கே சிதம்பரத்திலே இன்றைய இப்பொழுதைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: இப்பொழுதைய காலநிலை, நாங்கள் வெளியூர் சென்று வந்தோம் ஐயா. எனது மாமா பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடந்தது.
1: மாமான்ற பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வேண்டாம், மைத்துனருக்கு பெரிய மகிழ்ச்சியா தானே இருக்க வேண்டும்.
2: நேற்று மகிழ்வாகவும் இருந்துட்டு இன்றைக்கு காலையில விழாவை கொண்டாடி விட்டு
1: சில மங்களமான நிகழ்ச்சிகளை கலந்து மகிழ்வாக வந்த உங்களுக்கு இப்பொழுது மங்களமாக ஒரு பாடலை பாடும் சந்தர்ப்பம். மூன்று தமிழ் வானொலி, எங்கு பாடங்கள் கேட்போம், என்ன பாடலை பாட போகின்றீர்கள்?
2: துயத்தின் திரும்ப திரைப்படத்தில் வந்த மறைந்த SPB ஐயா அவர்களும் மற்றும் சித்ராம் அவர்களும் பாடியது அஞ்சலி அஞ்சலி என்ற சாங் ஐயா. இதற்கு இசை அமைத்தவர் AR ரகுமான் அவர்கள், இதற்கு பாடல் வரிகள் அமைத்தவர் வைரமுத்து அவர்கள். இந்த பாடலை பாடுகிறேன் ஐயா. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண்காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பேருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி.

0: அஞ்சலி என்னுயிர் காதலி.
1: பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சல், பொன்னே உன் பேருக்கு பொன்னாஞ்சல், கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சல், கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி.

உன் பாதத்தில் புஷ்பாஞ்சல், பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சல், கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சல், கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. சீதையின் காதலில் அன்று விழி வழி நுழைந்தது, கோதையின் காதலில் இன்று செவி வழி புகுந்தது. என்னவோ என் நெஞ்சிலே இசை வந்து துளைத்தது, இசை வந்த பாதை வழி தமிழ் மெல்ல நுழைந்தது.

0: அஞ்சலி இவன் கலை காதலே கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி, நீ உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவி உன் பங்கத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பேருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி.
1: அஞ்சலி அஞ்சலி என்ற பாடலை தந்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள் தேவநாதன். சிறப்பான இந்த வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்? விருப்பமான பாடல் இது
2: எனக்காக ஐயா. இந்த பாடல் ஐயா ஒரு துல்லாத மனமும் துல்லும்
1: அந்த பாடலா இல்ல உங்களுக்காக ஒலிக்கப்படும் பாடலை தந்துவிட்டீர்கள். அடுத்த பாடலும் தருவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, தயார் செய்து கொண்டு வாருங்கள். மகிழ்ச்சியோடு பிரயாண கலைப்போடு இருக்கின்றீர்கள், இருப்பினும் அதை பாராமல் எங்களோடு வந்து பாடி சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி தேவநாதன், நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார்? இங்கே சாந்தியும் இருக்கின்றார். வணக்கம் சாந்தி என்று அழைப்பதற்கு முன்பு மகாலிங்கம் வந்துவிட்டார். வணக்கம் மகாலிங்கம், இப்பொழுது கண்ணாடியோடு வந்திருப்பீர்கள், இரண்டாவது பாடலுக்கு தயாராக வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன்.
3: ஆமாயா ஆமாயா,
1: கொண்டு வாருங்கள் கேட்போம் இரண்டாவது பாடல்.
3: இனி இணை செய்தலும் கொஞ்சம் தகராறா இருக்கு, அவ்வளவுதான்.
1: இணையதளமும் கொஞ்சம் தகராறும் உங்களுக்கு என்ன? ஒரு சிலர் எழுதி இருக்கின்றார் இணையதளத்தில் தங்களுக்கு தாமதமாக கிடைக்கின்றது என்று. எங்களுடைய வலைத்தளத்தில் இங்கு காலநிலை சரியாக இருக்கின்றது, வலைத்தளம் சரியாக இருக்கின்றது. பார்ப்போம் உங்களுடைய இணையதளம். நீங்கள் நின்று பாடுகிற இடம் சரியில்லைன்னா ஒரு தடவை மாற்றி நின்று பாருங்கள், இடத்தை மாற்றி பாருங்கள். சரியா?
3: இல்லையா இல்லையா,
1: சரி. அப்ப பாடுங்கள். என்ன பாடலை பாட போகிறீர்கள், கொண்டு பாருங்கள்.

0: பார்த்துறேன். வந்து விட்டாங்க. பாடலாமையா?
1: பாடுங்கள், பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தான் பாட வேண்டும். ஐயா எங்கே கொண்டு பாருங்கள், கண்ணாடியெல்லாம் சரியா போடுங்கள், பாடுங்கள்.
0: போட்டு விட்டேன்.
1: பாருங்கள், பாடுங்கள்.
0: ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. பொடி மின்னல் போலரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தே. புயல் ஓசை போலொரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தே. பொடி மின்னல் போலொரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தே. புயல் இசை போலே ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தே. நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா, தீயோடு வஞ்சை சேர்த்தா. நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா, தீயோடு வஞ்சை சேர்த்தா. இன்று காதல் ஏக்கம் தந்தால் சென்றா, நாளை என்ன செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. கலை அண்ணம் போல அவள் தோற்றம், இடையில் இடையோ கிடையாது. சிலை வண்ணம் போலரு அவள் தேகம், இதழோ மதுவோ குறையாது. கலை அண்ணம் போலொரு அவள் தோற்றம், இடையில் இடையோ கிடையாது. சிலை வண்ணம் போலொரு அவள் தேகம், இதழில் மதுவோ குறையாது. நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா, தீயோடு வஞ்சை சேர்த்தா. நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா, தீயோடு வஞ்சை சேர்த்தா. இன்று காதல் ஏக்கம் தந்தால் சென்றா, நாளை என்ன செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை.
1: நல்ல வேளை, அவளை பார்க்கும் பொழுது கண்ணாடியை துல்லியமாக போட்டு பார்த்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம். கண்ணாடி போடாமல் அவளை பார்த்திருந்தால் அவளில் என்னென்ன குறை வைத்திருப்பீர்களோ. அடேங்க அப்பா,
0: கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி போட்டு பார்த்ததுதான் இடையே இடையே இல்லையாமா, இடையிலே இடை இல்லை.
1: நல்லலா போட்டீர்களே, பார்த்து விட்டு நல்ல நல்லலா போட்டிருக்கேன். இங்க எல்லாம் எழுதியும் காடுறேன். கண்ணாடி பார்த்துட்டு கண்ணாடி முக்கியம் குறுங்கள்.
0: சரி, இந்த பாடல் மிக சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன் அந்த அதனாலதான் ஒரே ஸ்பீட்.
1: நீங்களும் நல்ல கிளுகளுப்பா பாடி இருக்கிறீர்கள். ஏன்னா கண்ணாடியை போட்டு அழகாக பார்த்திருக்கிறீர்கள். அந்த இடையெல்லாம சிறப்பு சிறப்பு சிம்பு காரணியா, வாழ்த்துக்களையா. நான் இனிமேல் கண்ணாடி போடாம பார்த்து விட்டுறாதீர்கள். வாழ்த்துக்கள், நன்றாக இருந்தது. நன்றாக சிறப்பாக,
0: நன்றி. மகிழ்ச்சி
1: இடத்தை தக்க வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இரண்டு பாடலையும் தந்த உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நல்ல பாடல் தெரிவி வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி. நன்றி, நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையரங்கே. இங்கே எழுத்துக்களை எழுதிக்கொண்டு பாராமல் இருக்கின்றார்கள், வரப்போகின்றார்கள். இப்பொழுதுதான் வருகின்றார் அன்புடனே கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி அவர்கள். மகளே ரேவதி, வணக்கம். வணக்கம் மகளே, எப்படி நலமா இருக்கு? நலமா இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா. நீங்க நலமா?
1: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். சிறப்பு. அங்கே உங்களுடைய சென்னையிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: பகலில் வெயில் இருந்ததப்பா.
1: ஓ,
2: இப்பொழுது அமைதியாக இருக்கிறது,
1: அமைதியா இருக்கு. இந்த வெயில் சூரிய பகவான் அவர் உறங்க சென்று விட்டார். இப்பொழுது நீங்கள் உறங்குவதற்காக காலையிலே அமைதியாக நல்ல சூழலாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கின்றேன்னு கூறிவிட்டீர்கள். தொடர்ந்து உங்களுடைய வைத்தியத்துறையில நீங்கள் அக்கறையா இருக்கின்றீர்களா? மருந்துகளை போதிய அளவு சரியாக செய்கின்றீர்களா? மருந்துகள் எல்லாம்
2: ஓரளவு இப்பொழுது சரியாக இருக்கிறேன் அப்பா, மாத்திரைகள் சாப்பிட்டு.
1: அதை கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற அந்த திருப்தி இருக்கின்றதா? உடல் நலம் நலம் என்ற அந்த ஒரு எண்ணம்.
2: ஆமாம் அப்பா,
1: அந்த திருப்தி
2: நிச்சயமாக அப்பா. நானாக நிறுத்தி விட்டேன், இப்பொழுது மருத்துவர் சொன்னதனால் தொடர்கிறேன். கொஞ்சம் பரவாயில்லப்பா.
1: பரவாயில்லைன்றதை விட நல்லா இருக்கின்ற பதிலே உங்களிடம் இருந்து கேட்கணும். ஒன்று, மருந்து மருந்து கால் மதி முக்கால் உங்களுக்கு அது சரி என்று படும்பொழுது அதை தொடரலாம், அது பிள்ளையென்றால் அதை விட்டு விடலாம். நீங்கள் மனம்தான் இதற்கும் காரணம், ஐ ஆம் ஓகே என்ற மாதிரி இருக்க வேணும். சரிங்க, நல்ல பதில். எல்லோருக்கும் நல்ல உற்சாக மருந்து பருகி கொண்டிருக்கின்றீர்கள் எழுத்து மூலம். இப்பொழுது உங்கள் குரல் மூலம் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் கேட்போமே.
2: ரகசியமாக சொல்றேன்ப்பா.
1: ரகசியமாக சொல்லுங்க
2: பாடல். என்னதான் ரகசியமோ இதயத்திலே.
1: அந்த இதயத்தில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படையா கூறப்போகிறேன். சரி கூறுங்கள் அப்பாவின் அனுமதி கிடைச்சிருக்கிறது. பாடுங்க, கூறுங்கள் அந்த ரகசியத்தை.

0: ரேவதி பாடகிருந்தீர்களா? ரேவதி ரேவதி இணைப்பில் இல்லை போல் தெரிகின்றது. மீண்டும் அழைக்கின்ற வணக்கம் ரேவதி. எங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? மன்னிக்க வேண்டும், தடைக்கு ஆரம்பியுங்கள் இப்பொழுது.
1: என்னதான் ரகசியமோ இதயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, விழி பார்க்க சொன்னாலும் மனம்

சொன்னாலும் மனம் பேச சொல்லாது, மனம் பேச சொன்னாலும் வாய் வார்த்தை வராது. அச்சம் பாதி ஆசை பாதி பெண் படும் பாடு, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, மலர் பஞ்சனை மேலே உடல் பள்ளி கொள்ளாது, அது பள்ளி கொண்டாலும் குயில் கொள்ள விடாது. மலர் பஞ்சனை மேலே உடல் பள்ளி கொள்ளாது, அது பள்ளி கொண்டாலும் குயில் கொள்ள விடாது. ஒரு நேரம் கூட ஆசை நெஞ்சம் அமைதி கொள்ளாது, ஒரு நேரம் கூட ஆசை நெஞ்சம் அமைதி கொள்ளாது, அமைதி கொள்ளாது. நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே.

0: ஒரு ரசிகன் இல்லாமல் தேன் நிறைந்திருந்தென்ன, பொன் வண்டு வராமல் என்ன பெண்மை என்ன மேன்மை, இன்பம் இல்லாமல் நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. முதல் இரவு வந்ததும் இன்ப உறவு வந்ததும் நீ அருகில் வந்ததும் நான் உருகி நின்றதும், முதல் இரவு வந்ததும் இன்ப உறவு வந்ததும் நீ அருகில் வந்ததும் நான் உருகி நின்றதும், என் கன்னத்தின் மேல் கோலம் போட்டு துடிக்க வைத்ததும், என் கன்னத்தின் மேல் கோலம் போட்டு துடிக்க வைத்ததும், துடிக்க வைத்ததும் நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே.
1: இதயம் என்றால் அதுதான் இதயத்தில் உள்ள ரகசியம். இதயத்துக்கு தானே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதுதான் இதயம், தனக்குத்தானே சிரிப்பை கொண்டு வருவது. அதே போன்று இதயம் சுமையையும் தாங்கி வைத்துக்கொண்டு சுமக்க முடியாமல் உழலுவதும் அந்த இதயம் தான். வாழ்த்துக்கள், நல்லதோர் பாடல். இந்த பாடலின் காட்சியை பார்க்கும் பொழுது அதில் நடிகர் பாலையாவும் இணைந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். நடிகர் பாலையா தான் என்று எண்ணுகிறேன். அவருடைய அந்த இணை நடிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் சார். அது நகைச்சுவையாக இருக்கும். சிறப்பான பாடல், நல்ல பாடலே தந்தீர்கள்.
0: ரவிச்சந்திரன் சீலா. ரவிச்சந்திரன் சீலா, இதே கமலம்.
1: ஆமா, இதே கமலம். பாடும்போது அவ பாடும்பொழுது அங்க ஒருவர் இருப்பார் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு, இன்னொருவர். இது ஒரு காட்சி. சரி, என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
0: அப்பா பாட்டு வரும், அந்த பாட்டு. அப்பா
1: பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால்
0: பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். நம்ம எம்டிஆர் வானொலியில கேட்டுக்கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
1: ஓ, பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டால் கேட்டுக்கொண்டாலும் பாட்டு வரும் என்று பாருங்கள். வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றாக இருந்தது. என்ன காரணம், என்னென்ன குறை இருக்கின்றது, எங்கே நான் சரியா செய்தேன், இல்ல வானொலியினுடைய ஒலிபரப்பிலே ஏதாவது தடை இருந்திருக்கின்றதா என்பதை கவனித்துக் கொள்ளலாம். நீங்கள் மறு ஒலிபரப்பு நாங்கள் தருவது உண்டு தானே, மறு ஒலிபரப்பு தருவது உண்டு. அதை கேட்டுக்கொள்வது உங்களுக்கு நன்மைக்காகத்தான் அதை செய்கிறோம். ஏனென்றால் மற்றவர்களுக்கு கேட்ட பாடலே கேட்க வேண்டும் போல உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை கேட்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது பாடியதை உங்களால் கேட்க முடியவில்லை. இதை மறு ஒலிபரப்பு செய்யும் பொழுது நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம், அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அங்கங்கே என்னென்ன மாற்றம் நான் செய்ய வேண்டும், இதை நான் கடைபிடிக்க வேண்டும், எப்படி பாடியிருக்கின்ற என்பதை கண்டு நீங்களே திருப்தி கொள்ளலாம் மகளே. வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடலுக்கு ஆயத்தமாக இருங்கள். நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. ஏசியாமலா சாந்தி இவர்களும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர் எழுதியிருக்கின்ற தெளிவாக வந்தது என்று அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார் என்று பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்து கொண்டிருப்பது பாடுபோர் பாடலாம்.

0: தேவநாதன் அவர்கள் அழைக்கின்றார். இரண்டாவது பாடலை செல்வதற்காக வணக்கம் தேவநாதன், உங்களை இணைத்துக் கொண்டோம், பாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம்.
0: மிக வாருங்கள், இரண்டாவது பாடலை தாருங்கள்.
1: தருகிறேன் ஐயா. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஐயா விழா கோலம் பூண்டுள்ளது. தெருவீதிகளிலும் மற்றும் கடைவீதிகளும் அதன் நினைவாக இப்பாடலை சமர்ப்பிக்கிறேன் ஐயா.
0: சமர்ப்பிங்கள், கேட்போம். நாங்களும் அருளோடு கேட்போம். வாழ்த்துக்கள் உங்களை கொண்டு வாருங்கள்.

இளம்பிரு ஓட்டம் ஏற்றனை

வல்லவனே மட்டெல்லாம் செய்ய வல்லவனே, வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே, நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே, வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். வானமலவியவோ விசித்திரம் கண்டே. வானமலவியவோ விசித்திரம் கண்டே, வானமலவியவோ விசித்திரம் கண்டே, மன்னவனே மெய்பார ஆனந்தம் கொண்டே, மன்னவனே மெய்பார ஆனந்தம் கொண்டே.

வல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே, நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். Ah

0: ஓ மெனும் பிரன்னவ உண்மையுற்றோருளே, ஓதும் கம்பீர நாடே காட்டும் நடருளே. ஓ மெனும் பிரன்னவ உண்மையுற்றோருளே, ஓதும் கம்பீர நாடே காட்டும் நடருளே. சாமி சரவணே செந்தமிழன கருளே. சாமி சரவணேசன் தமிழன கருளே, சாமி சரவணேசன் தமிழன கருளே, சாமி சரவணேசன் தமிழன கருளே. திருசமரசம் எங்கும் அழகு தங்கும், ஜகமதில் எங்கும் புகழது பொங்கும். சமரசம் எங்கும் அழகு தங்கும், ஜகமதில் எங்கும் புகழது பொங்கும். பரமஞான விநாயகனே சரணம் நல்லவனே, மற்றெல்லாம் செய்ய வல்லவனே நல்லவனே, மற்றெல்லாம் செய்ய வல்லவனே. வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம்.
1: கணபதி சஷ்டியின் வேளையிலே விநாயகர் சஷ்டி சதுர்த்தி என்று கூறுகின்ற விநாயகர் சதுர்த்தி வேளையில் விழாக்கோலம் பூண்டிருக்கும் இந்த வேளையில் விநாயகர் துதி ஒன்று பாடி எங்களை மகள வைத்து பக்திக்குள் ஆழ்த்தி விட்டீர்கள். விநாயகர் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறுவோம். நன்றி தேவநாதன், இரண்டு பாடல்களையும் அழகாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்திலிருந்து ஆறுதலாக அமைதியாக எல்லோரும் பாடும் வரை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், வர இருக்கின்றார்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே ஷியமலா நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள். உங்கள் இணைப்புக்கு இடையிலே அடுத்த இணைப்பு வந்துவிட்டது. இப்பொழுது நலமாக இருக்கும் வேளையில் அணைக்க வேண்டும். உங்கள் சாந்தி நீங்களும் பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். இணையுங்கள், இணைந்து சிறப்பிங்கள். இப்பொழுது சாந்தி வருகின்றார்கள் போல் தெரிகின்றது. வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமுடன் இருக்கிறேன் ஐயா. அழகி ராசாவும் நலம்.
1: சிறப்பு, கேட்காமலே கூறிவிட்டீர்கள். அழகி ராசாவின் நல, அது மிக முக்கியமானதானே. சிறப்பு. உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: நல்ல வெயில், 105 டிகிரி வெயில் அடிக்குதுங்க ஐயா.
1: தர்மபுரிக்கு வித்தியாசமான காலநிலைதான். எல்லா இடம் கொஞ்சம் மழையாவது பெய்யும், கொஞ்சம் குளிர்மையா இருக்கும். உங்களுக்கு இப்ப இரவு நேரம் எப்படி இருக்கின்றது?
3: தற்போது நீங்க ஐயா சொல்றீங்க, தற்போது.
1: ஆமா ஆமா, இரவு. இப்பொழுது உங்களுக்கு இரவு தானே? இரவு நேரம் எப்படி இருக்கின்றது?
3: வெக்கையாதான் இருக்கு.
1: ஆஹ், பாக்கலாம். அந்த வெப்பம் தணியவில்லை. இப்ப மழை வரும் என்று எண்ணுகிறீர்களா, நினைக்கின்றீர்களா?
3: இல்லைங்க ஐயா. அந்த மாதிரி
1: நிச்சயமாக வரும், கவலைப்பட வேண்டாம். மழை வரும், உங்களுக்கு மழை கிடைக்கும். நல்ல பெருமழை ஒன்று வரும் மகளே, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். சார், இன்று இந்த வேளையில என்ன பாடலை நீங்கள் பாடலாம் என்று எண்ணீர்கள்?
3: தற்போது மறைந்த சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து பாரதியார பத்தி ஒரு புக் எழுதிட்டு இருந்தாரங்க ஐயா, புத்தகம். அதை முடிக்காமயே அவரோட கடைசிய நிறைவேறாத ஆசைன்னு போட்டிருந்தாங்க. அவரு அன்னைக்குதான் இறந்தாரு. அவரும் 11ஆம் தேதி தான் அவர் பிறந்த நாள் என்று.
1: அவருக்கு
3: பாரதியார் நினைவாக ஒரு பாடல்.
1: சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தமிழ் பேசும் நல்லுலகத்தில் வாழும் நாங்கள் எங்கள் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்வோம். கூறுங்கள், தொடர்ந்து கூறுங்கள்.
3: அதனால பாரதியாரை பற்றி ஒரு பாடல்.
1: பாரதியாரை பற்றி ஒரு பாடல், அவர் விட்டு
3: பாரதியார் எழுதிய பாடல்.
1: அதுலேயே ஒரு பாடல். அங்க வாழ்த்து, நல்ல பாடலா இருக்கிறது. அந்த பாடலை தந்து சாலையா பாப்பம்மன் சாலையா அவர்களுடைய நீங்காத, அதாவது நிறைவேறாத ஆசை ஒன்றை நாங்களாவது நிறைவேற்றுவோம் என்ற எண்ணத்திலே நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள். பாடுங்கள்.
3: எழுதிட்டு அதை முடிக்காம போயிட்டாராம்.
1: அதுக்காக ஒரு பாரதியாரோட பாடல நீங்கள் பாடி முடித்து வைத்து கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. சுட்டும் விழி சுடரா, நல்ல பாடல்.
3: ஆமாங்க.
1: சாந்தி
3: பாடுங்க.

கருமை கொல்லோ, சுட்டும் விழிச்சூடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. பட்டுக்காரு நீல புடவை பதித்த நல்வைரம்.

அலைகளடி கோல குயிலோ செய் உனது குரலின் இனிமையடி பாலை குமரியடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டே.

0: நன்றி ஐயா.
1: வாழ்த்துக்கள். சுட்டும்
0: வரிகள் நிறைய இருக்கின்றன எனக்கு.
1: சார் நல்லது, நல்லது, சிறப்பாக இருந்த எடுத்த எடுத்த வகையில் பாடிய வகையில் நன்றாக இருந்த. சுட்டும் வெளிச்சுடரால்
0: அது தியாகராஜ வாரர் நல்லா பாடியிருப்பாருங்க ஐயா. அதில் இது வந்து வேற யாரோ பாடியிருக்காங்க, கம்மியா இருக்கு வரிகள்.
1: நீங்கள் பாடியது எங்களுக்கு மற்றவர்கள் தேவையில், நீங்கள் பாடியது நன்றாக இருந்தது. சரியான வரிகள் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அதற்குரிய கருத்தையும் அதற்குரிய கருத்தையும் கூறினீர்கள். சாலமன் பாப்பையா அவர்களை நினைவு கூறும் வண்ணம் செய்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த பாடலை கேட்கும் நேரமெல்லாம் பாரதியார் பாடல் இருந்தாலும் வேறு யார்கள் பாடினென்றாலும் ஓஹோ இதுதான் எங்களுடைய சாலமன் பாப்பையா அவர்கள் நிறைவேறாது விட்டு சென்ற ஒரு விடயத்தை பாடி காட்டினார் எங்களுடைய சாந்தி என்ற எண்ணத்தையும் கொண்டு வருகின்றீர்கள். சரி, உங்களுக்கு என்ன பாடல்கள் விரும்ப வேண்டும், விருப்பமான பாடல்?
0: விருப்பமான பாடல் வந்து
1: பட்டுப்பூவே மெட்டு போட வேண்டும், பட்டுப்பூவே மெட்டு போடுவோம், பட்டுப்பூவே மெட்டு போடுவோம். உங்களுக்காக இன்னமொரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கும், நீங்கள் முடிந்தால் வந்து பாடலாமே. நலமாக சிறப்பாக பாடியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்கள் கடமை சரியாக
0: செய்திருக்கிறோம்.
1: பட்டுப்பூவே மெட்டு போடுவது பாடலை உங்களுக்காக நாங்கள் நேர் நேர்த்து தருவோம். நன்றி மகளே, மீண்டும் பாருங்கள், சந்திப்போம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி 12:57 நண்பகல் என்பதை எங்களுக்கு காட்டும். இன்னும் சில வினாடிகளில் ஒரு மணியை தொட்டு விடுவோம். இங்கே வருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா. இதுவரை நேரமும் கேட்டு எல்லோருடைய பாடலையும் கேட்டு மகிழ்ந்து விட்டு தன்னுடைய பாடலை வணக்கம் மகளே, நான் வருகிறேன் என்று கூறியவுடன் துள்ளி குதித்தனீர்கள். வருவதற்கு முன்பே இன்று வருகிறோம் என்றெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சி படும் வண்ணம் அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? எப்படி மகிழ்ச்சி என்று பார்ப்போம். எப்படி இருக்க காலநிலை?
2: நேற்று நல்ல மழை பெய்யுது, நாளும் பயங்கரமான வெயில் இன்னைக்கு அடிச்சது.
1: தொடர்ந்து மழை பெய்தால் மகிழ்ச்சி இருக்காது அல்லவா? அதனால தான் உங்களுக்கு துள்ளி குதிக்கப்பட்டுட்டு
2: எனக்கு இருக்கும். ஆனாலும் இந்த வெயில் சாவடி அடிக்குதுப்பா.
1: ஆமா, அது வெயில் என்றால் அதுதான் பேர். அதனால தான் வெயில் வெய்யோன்னு என்றே அவருக்கு பெருமை பேர் இருக்கின்றது. வெயிலும் மழையும் எங்களுக்கு வேண்டும். வாழ்க்கையில இன்பம் மகிழ்ச்சி மட்டும் இல்லையே, நெகிழ்ச்சியும் உண்டு தானே மகளே. இது வந்து இந்த வெப்பம் வருவது என்றால் மழை எவ்வளவு பெருமழை பொழிகிறதோ அவ்வளவுக்கு கிருமிகள் எல்லாம் சேர்ந்துவிடும். அவற்றையெல்லாம் அழிக்க வேண்டும் என்ற கடமையை கதிரவன் புரிந்து கொண்டிருக்கின்றார். சரியா
2: அப்பா, கிருமி அழிச்சா பரவாயில்லப்பா, எங்களையே சேர்த்து அழிச்சுருப்பா.
1: அது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அடித்து துவைத்து வைக்கிற துணியை கொண்டே வெயிலத்தானே நாடி காய வைக்கின்றீர்கள். அது ஒன்றால் எங்களுக்கு சிறப்பு. நல்ல மீண்டும் வரும் அந்த மழை, மீண்டும் வரும் மகளே, உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் மழை வேணும்னா ஒரு ஒரு குழாய் ஒன்று பூட்டி விடுவோம், எந்த நேரம் தண்ணீர் ஊத்துற மாதிரி மழை குழாய்.
2: போய் அப்பாத்ரூம்ல போய் நினைச்சு நினைச்சிட்டு வருவேன்.
1: உங்களுக்கு அமைக்க வேண்டியது மழை குழாய்.
2: தண்ணி வழி இல்லப்ப அங்க போய் நின்று நினைச்சிட்டு
1: வருவேன். மழை குழாய் ஒன்று வேணும் தான் உங்களுக்கு. சரி சிறப்பு. இந்த குளுமையோடு அந்த வெப்பத்தை நினைக்காமல் குளுமையோடு ஒரு பாடலை பாடுங்களேன் கேட்போம்.
2: பாடுறப்பா
1: பாடுங்கள்.

0: நன்றிப்பா.
1: சிறப்பான ஒரு கருத்தாழம் உள்ள ஒரு பாடலை சொற்களை சரியாக கவனித்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். அந்த எவ்வளவு நேரத்தை பிடிக்க வேண்டுமோ அந்த நேரம் எல்லாம் மாத்திரைகள் எல்லாம் சரியாக செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பான பாடல், சிறப்பான ஒரு பாடல், பாடல். உங்களுக்கு என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
0: இது குடும்ப, ஒரு குடும்பத்தின் கதை படம்பா. கற்பனையில் இருந்தபடி கனவுகள் வளர்ந்தபடி கண்முருங்கும் பருவ கோடி சிரிக்கிறாள். அந்த பாட்டு,
1: அந்த பாடு கற்பனையில் மிதந்தபடி என்ற ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படுத்த பாடல் உங்களுக்கு.
0: ஆமாப்பா,
1: வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும் கேட்டு மகளும். சிறப்பாக இருந்தது. மற்றவர்களை ஊக்குவது, மற்றவர்களுக்கு ஆதரவு, அற்புதமாக நீங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொடுத்து தட்டி கொடுத்து கொண்டு எல்லோரையும் நன்றாக இயங்க வைக்கின்ற உறவுகளுள், நன்றாக இயங்க வைக்க உறவுகளுள் நீங்களும் ஒருவராக இங்கே திகழ்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு அம்மா. சிறப்பு, சிறப்பம்மா. இது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒரு தனி சிறப்பு. அடுத்தவருக்கு கைதூக்கி விடுவது. வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஒழித்துக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். இப்பொழுது அடுத்த பாடகர் யாராக இருக்கலாம்? ஓடி வாருங்கள்.
2: பூமழை தூவிட உரியவன் நீதானே.

0: இரண்டாவது பாடலை பாடும் சந்தர்ப்பம் ரேவதி, சாந்தி, சியாமளா உங்களுக்கு இருக்கின்றது தானே, ஓடி வாருங்கள், இரண்டாவது பாடலையும் தாருங்கள். வணக்கம் மகளே ரேவதி, இரண்டாவது பாடலை வணக்கம், இரண்டாவது வணக்கம் வணக்கம், இரண்டாவது பாடலுக்கு ஆயத்தமாகி விட்டீர்கள். எங்கே அந்த இரண்டாவது பாடலை கேட்க நாங்களும் அவளோடு இருக்கின்றோம். பாடுங்களேன் கேட்போம்.
1: பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன், பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன், மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன், நான் பாடுகிறேன், பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். நீல கடல் அலை போல நீரூழி நீ வாழ்க, நெஞ்சமெனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க, காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க, கடவுளுக்கும் கடவுளென கண்மணியே நீ வாழ்க, பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். வானமழை துளியாவும் முத்தாக மாறாது, வண்ணமிகு மலர் யாவும் உன் போலே சிரிக்காது, தேடி வைத்த பொருள் யாவும் தேன்மழலை ஆகாது, திருவிளக்கின் ஒளி அழகும் அழகை காட்டாது, இல்லை தமிழ் பாடுகிறே, பிள்ளைக்காக பாடுகிறேன், மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன், நான் பாடுகிறேன், இல்லை தமிழ் பாடுகிறேன், பிள்ளைக்காக பாடுகிறேன்.
0: சிறப்பு என்ன பண்ணால், அந்த தொலைபேசி எங்களுடைய கைபேசியிலே உள்ள ஒலி வாங்கியும் ஒலிபெருக்கி திறன் வந்து எங்கள் வாயை நேரடியாக படும் வரை தான் அது இருக்குது. அதுக்கு வேறு உபகரணங்கள் நாங்கள் செலுத்தி விட்டால் அது குளறுபடி ஆகிவிடும். அதனால்தான் உங்களுடைய ஒலி துல்லியமாக சிறப்பாக அப்படியே கேட்கின்றது. பாடும்போது ஒன்றை கவனிக்க வேண்டும், அந்த எங்களுடைய மற்ற ஒலிபெருக்கிகள் அமைக்கப்பட்ட விதம் சற்று தலையை மாற்றினாலும் அது ஈர்த்து கொள்ளும். ஆனால் ஒலி வாங்கி எங்களுடைய கைபேசியின் ஒலி வாங்கி நேரடியாக வரும் ஒலியைத்தான் வாங்கும். அதனால் எங்கு நீங்கள் தலை திருப்பினாலும் கையிலே தானே கைபேசியும் அதுவும் திரும்ப வேணும் உங்கள் வாய் வர பக்கத்துக்கு, அப்பொழுது தெளிவாக வரும் ஒலி எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்படி வைத்துக்கொண்டு அந்த சில சமயம் சில ராகங்கள் சில உயர் ஸ்தானிக்கு போ உயர் உச்சஸ்தாயி போகும்போது தலையை ஒரு சிலர் இப்படி திருப்புவார்கள், கழுத்தை நெளிப்பார்கள், அது இயற்கை. அந்த வேளையிலே ஒலி வாங்கி அமைக்கப்பட்ட வேறு ஒலி வாங்கி அதை என்ன செய்யுமென்றால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை ஈர்க்கும் பவர் அதற்கு இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. எங்களோட கைபேசிக்கு வாய் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அந்த சக்தி இழுக்கும். அதனால தான் நாங்கள் எப்படி நாங்கள் கழுத்தை நிற்பும் போது கையையும் அந்த வாய்க்கு நிறைய எப்பொழுதும் தொலைபேசி இருக்க வேண்டும், இந்த கைபேசி. அப்புறம் துல்லியமாக ஒலி இங்கே வரணும். பலருடைய இதை பார்த்துருக்கேன், பாடும் பொழுது தலையை திருப்பி கழுத்தை நிறுத்தெல்லாம் அந்த உச்சசாயி போவார்கள் இல்லையா. பாருங்கள், நித்ய ஸ்ரீராமநாதன் அவ பாடும் பொழுது உச்சஸ்தாயி செல்லும் பொழுது கழுத்தை நெளிப்பார், வளைத்துத்தான் நிமித்துவார். அந்த நேரம் அங்கே ஒரே இடத்துலதான் மைக் இருக்கும், ஆனா அதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை ஈர்க்கும் சக்தி இருக்கின்றது. ஆனா எங்கள் துறை கைபேசிக்கு அப்படி இல்லை. அதனால் வாய் எங்கு போகின்றதோ அங்கு அந்த கைபேசி போக வேண்டும். வாய்க்கு நேரம் பாடல் நேராக வரும். அந்த இந்த சூட்சுமத்தை அறிந்து கொள்ளும் அநேகருடைய பாடலை நான் கவனித்திருக்கின்றேன். அது அவர்களுடைய பிழை இல்லை, அவர்கள் பாடுகிறார்கள். பாடலை சரியாக சுரஸ்தாயி குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கழுத்தை நீட்டியோ சுருட்டியோ பாடுவார்கள். அது அதாவது இயற்கையானது. சில சங்கீதக்காரர்கள் அப்படித்தான், அந்த தெளிவாக குரல் வெளியே வர வேண்டும் என்பதற்காக, சாரீரத்துக்காக. ஆனால் எங்களுடைய கைபேசி தனக்கு நேரே பெறும் சக்தியை தான் எடுக்கும். இல்லை என்றால் தான் எங்கெங்கு நின்று மக்கள் மத்தியிலே பேசினாலும் எல்லாருடையதும் இல்லை வந்துவிடும். அது குறைவு. நேரடியாக நாங்கள் துல்லியமாக வர வேணும்னா எங்களோட தொலைபேசி வாய்க்கு கிட்ட நேர வாய்க்கு நேரே இருக்க வேண்டும். எங்களோட வாயிலிருந்து வருகிற சத்தம் வருகிற திசையிலே அது இருக்க வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்று சிறப்பாக நீங்கள் சரியாக பாடி அவ்வளவு வார்த்தைகளும் அப்படி தெளிவாக வந்ததே. வாழ்த்துக்களம்மா. சிறப்பாக ரெண்டாவது பாடலையும் சிறப்பாக தந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இறுதியிலே உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வந்து ஒரு முடிவுரையும் தரலாம்.
1: யாராவது சொன்னாலும் நான் பிறகும் வந்து சேர்ந்து கொள்கிறேன். யாருக்காவது சந்தர்ப்பம் கிடைத்து வந்தாலும்.
0: ஆமாம் ஆமாம், வர வேண்டும். ஒவ்வொருத்தரும் வர வேண்டும், வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும். அதற்காக ஒரு 5 நிமிடங்கள் நான் ஒதுக்கி விடுவேன். நன்றி மகளே, வாழ்த்துக்கள், சிறப்பு. ரெண்டு பாடல் நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? ரேவதி வந்து விட்டார். இரண்டாவது பாடலேருந்து இப்போ வர வேண்டியவர்கள் சாந்தி இருக்கின்றீர்கள். ஷியாமலா உங்களுக்கு சந்தர்ப்பம், சாந்தி வர இருக்கின்றார். சாந்தியை இணைத்து விடுவோம். வணக்கம் சாந்தி. இணைத்து விட்டேன் மகளே. சாந்தி உங்களை இணைத்து விட்டேன் பாருங்கள். வணக்கம் வணக்கம். இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வந்திருக்கின்றார். எல்லோரும் மாவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்பதற்கு கொண்டு பாருங்கள் இரண்டாவது பாடலை.
2: நூறாவது நாள் படத்தில்
0: வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள். மணிவிழில் மௌன மொழி பேசும் மண் தன் விரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின். விழியிலே மணிவிழியில் மௌன மொழி பேசும் அன்னம் முந்தன் விரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும். ஜாமங்களில் நடக்கும் இன்பயாகங்களில் கணிதங்களில் வேதங்கள் நீ மோதலாம். விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம் கோடை மின்ன வந்த பாவையானதே ஆனது இவள் ரதீனம் உடல் மலர்வனம் இதழ் மரகதம் மதில் மதுரசம் இவள் காமன் வாகனம் இசை சிந்தும் மோகனம் அழகை படை ஐயோ பிரம்மதேவனே. விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம்

0: சரி கொஞ்சம் தினசரி என்னை அனுசரி மழலை மடியில் தூங்காதரி விடிய விடிய என் பேரை உச்சரி விழியிலே மணிவிழியில் மௌன மொழி பேசும் அண்ணம் உண்டம் வீரல் தோடும் இடங்களில் பொன்னும் மின்னும் ஓ அட்டஜாமங்களில் நடக்கும் மின்மயாகங்களில் தனியிதழ்களில் வேதங்கள் நீ ஊதலாம் விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அண்ணம் நன்றியா.
1: வாழ்த்துக்களம்மா. முழு வரிகளையும் முழுமையாக அழகாக தந்திருக்கின்றீர்கள். விழியிலே மணி விழியிலே என்ற பாடல் மிகவும் சிறப்பான பாடல். இது 100வது நாள் திரைப்படுத்த பாடல் என்று கூறியிருக்கின்றீர்கள். நீங்கள் வானொலியில் எத்தனை பாடலை 100 பாடலை பாடிவிட்டீர்களா? கணக்கு தெரிய கணக்கு தெரியாது. ஆனால் பல பாடல்களை நீங்கள் பல தடவை பாடியிருக்கின்றீர்கள், கணக்கு தெரியல. ஆனால் எங்கள் விஎல் கணபதி அவர்கள், அவர் தான் எத்தனை பாடல்களை எத்தனை முறை பாடியிருக்கின்றேன் எழுதி வைத்திருப்பார். அவ்வளவு தூரம் ஒரு அக்கறை உள்ளவர். புரியுதா? தன்னுடைய ஒரு கலை தனக்கு இது சிறப்பாக இருக்கின்றது என்று தெரிந்து தான் செய்தவற்றை அப்படி எழுதி வைத்திருக்கின்றார் என்று தான் எண்ணுகின்றேன். ஒரு தடவை பேசும்பொழுது அவர் கூறியிருந்தார், எப்பொழுது எங்கே பாடினேன் என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பார். அது அந்த அவருக்கு அதிலே உள்ள அக்கறை, அதிலே உள்ள அந்த திருப்தி, அதிலே உள்ள ஒரு முழு அக்கறை, அதாவது வந்து தான் என்ன செய்கிறேன் அப்போ அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் இருக்கும். இன்று இந்த பாடலை பாடிவிட்டு இன்னொரு பாடலை நான் பாட வேண்டும்னு ஒன்றை தெரிவு செய்து அந்த பாடலை அவர் தயாரித்து விட்டு வந்து பாடுவார். பாடும்பொழுது அதை முழுமையாக்கி வைத்து நான் என்று எப்பொழுது எங்கே பாடியிருக்கிறேன் என்றெல்லாம் எழுதி தொகை கேட்டுப்பாருங்கள் கூறுவார் அவர். அதை நான் கணித்திருக்கின்றேன். அவர் அவர் ஒரு தடவை தான் என்னோட பேசினார் இந்த விடயத்தை. ஆனால் நான் கவனித்து வைத்திருக்கின்றேன். ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே உள்ள விசேஷமான அந்த திறமைகளை தாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை மனதிலே பதித்துக் கொள்வார்கள். அதை நீங்கள் குறித்துக் கொண்டால் நான் 100வது நாள்
0: நேரத்தில் ரேடியோல வரும்போது அதை ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வைப்பேங்க, பதிவு பண்ணி வைப்பேன். நான் பாடுனது எப்படி இருக்கு அப்படின்னு
1: உங்களுடைய பதிவு பண்ணி மறு ஒலிபரப்பு வரும்போது கட்டிக்காரு. ஆனால் 100வது நாள் திரைப்படம் என்று கூறினவங்களுக்கு இந்த எத்தனையாவது பாடல் உங்களுக்கு என்று நீங்கள் குறிக்கவில்லை, பார்த்தீர்களா? அடுத்த இன்னும் ஒரு தகவல், இந்த தொலைபேசியிலே கைபேசியிலே பேசும் பொழுது கைபேசியை பார்த்து பாட வேண்டும். நீங்கள் அதை ஒரு ஒலிபெருக்கியிலே பாடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு முகத்தை வைத்துக் கொண்டு பாட அங்கு பார்த்து இங்கு பார்த்து எல்லாம் பாடக்கூடாது. நன்றாக இருந்தது. நீங்கள் முழுமையாக அந்த ஒலி அந்த சொற்கள் வெளியே வரும். அம்மா
0: தரவுகளை
1: இல்லை இல்லை, ஹெட்போன் பாட போடக்கூடாது. ஹெட்போன் போட்டுட்டு பாடினா உங்கள் பாடல் தான் கேட்கும் உங்களுக்கு. அது ஹெட்போன் போட்டு பாடும்போது நீங்கள் அதிலே கவனத்தை செலுத்தி விடுவீர்கள். இல்லை, நேரடியாக நீங்கள் பாடும் பொழுதுதான் அது சரியாக பெறும். கவனித்து பாருங்க. ஆமா ஆமா,
0: இந்த ஸ்மியூல் ஸ்மியூல் அதெல்லாம் வந்து
1: அதுகள் எல்லாம் ஈடுபடாத விடயங்கள். அதுகள் எல்லாம் கவனித்து புரியதில்லையோ. அதில் பாடும் பொழுது பல குறைபாடுகள், ஒன்றும் திருப்தியானதாக வர மாட்டாது அங்கே ஸ்மூல் எல்லாம். அது சும்மா இந்த வலைத்தளங்கள் வந்து எவ்வளோ வியூவர்ஸ் வருகிறார்கள் என்று தாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்வார்களே தவிர அதிலே கலைஞர்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடையாது. அதிலே அது எங்கு எல்லாம் போகும். இது
0: பலருடைய
1: அது நீங்கள் இசையோடு பாடுவது திருப்தியாக இருக்கும். ஆனால் இசையோடு வானொலியில் வந்து பாடும்பொழுது இசையை போட்டுட்டா நீங்கள் இசையைத்தான் இசையை நீங்கள் காதலே கேட்டுக்கொண்டு கரோக்கியினுடைய இசையை நீங்கள் காதலே போட்டுக்கொண்டு அதோடு சேர்ந்து பாடுங்கள். ஆனால் தொலைபேசியைத்தான் பார்க்க வேண்டும். உங்களுடைய கவனம் தொலைபேசியிலே தான் இருக்கணும். கண்ணும் தொலைபேசியை பார்த்து அது ஒரு மைக் என்று எண்ணிக்கொண்டு பாட வேண்டும். நீங்கள் ஒரு மேடையிலே பாடும் பொழுது மைக்கிலே மைக் பார்த்தா வேறு எங்கேயும் பார்த்து பாட மாட்டீர்கள் தானே? மைக்
0: பாடுவதில் ரொம்ப தெளிவா கேக்குறது வந்து கஸ்தூரி குரல் நல்லா கேக்குதுங்க ஐயா.
1: அப்படியா?
0: அவங்க என்ன உபயோகிக்கிறாங்கன்னு கேக்கு.
1: அவை படித்தான் தொலைபேசியிலே தான் பாடுகிறார். அவருக்கு அந்த எப்படி ஒலி வாங்கி
0: தெளிவா கேக்குது அவங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெளிவு
1: இல்லை. ஏனென்றால் அவருக்கு அந்த ஒலி வாங்கி எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எத்தனை கச்சேரிகளை செய்திருப்பார். அப்போ ஒலி வாங்கி என்றால் என்ன, எங்களுடைய குரல் என்றால் என்ன, எப்படி குரலை நேரே கொண்டு போவது என்று தான் பார்க்க வேண்டும். புரிகிறதா மகளே? ஆனா அந்த மைக் வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சு நிறுத்தி விடுவார்கள், அடி அல்லது கட்டி தொங்க விடுவார்கள், அது ஆடாமல் இருக்கும், நாங்கள் தான் அதுக்கு நிறை பாடணும். இது கைபேசி எங்கள் கையில இருக்கு, நாங்கள் எங்க திரும்புகிறோமோ அங்கெல்லாம் திரும்ப வேணும் கைபேசி அந்த ஒலி வாங்கி அதை பார்த்து நீங்கள் பாட வேண்டும். கரோக்கி இசையை நீங்கள் காதலே போட்டு பாடுங்கள், அதில் பிழையில்லை, அதில் பிழையில்லை. ஆனால் பாடும்பொழுது உங்களோட வாய் அந்த தொலைபேசிக்கு நேரே இருக்க வேணும். பார்த்தீர்களா, இன்னொருத்தர் பாடும்பொழுது துல்லியமாக கேட்கின்றதே அது எப்படி என்று எண்ணுகிறீர்கள்? இவர் ஒன்றுமே உங்களை போன்ற கைபேசியிலான அவரும் பாடுகிறார். இந்த வானொலியிலே வந்து நீங்கள் தொலைபேசியிலே கைபேசியிலே பாடுபவர்கள் வேறு டிவைசஸ் வேறு உபகரணங்களை உபயோகிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும், அது பல தவறுகளை கொண்டு வருகிறது. நீங்கள் பாடலை கேட்கும் பொழுது இன்று பாடிய பாடலை நீங்கள் மறுவலிப்பிலே கேளுங்கள், எப்படி வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இன்று சரியாக நீங்கள் சியாமலெல்லாம் பாடும்போது எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அந்த சொற்களை வானொலிக்குள்ளே வர வைக்கின்றார், வானொலிக்குள்ளே வர வைக்க வேண்டும் உங்களுக்கு குரலை. நன்றி மகளே, சிறப்பு.
0: நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கலாமா?
0: நன்றி ஐயா. விநாயக சதுர்த்தி வாழ்த்துகள். நாளை
1: வாழ்த்துக்கள். அந்த அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் உங்களுக்கும். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
1: மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ். அடுத்து வரும் பாடகர் யாராக இருக்கலாம்? நேரம் சரியாக 1:20 நிமிடத்தை தொடங்கி நாங்கள் இறுதி நேரத்தை எட்டி பிடிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். வர வேண்டும் அடுத்த பாடகர் என்று கூறிக்கொண்டு

பாடக்கூடிய உறவுகள் பலர் இருக்கின்றீர்கள், ஆனால் அவர்களது சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. வேறு பணிகள் இருக்கலாம், தொல்லைகள் இருக்கலாம், வலைத்தளம் சிறப்பில்லாமலும் இருக்கலாம், தயார் நிலையும் இல்லாமலும் இருக்கலாம். வர வேண்டும், பாட்டே உயிராக இருப்பவர்கள் பலர் இருக்கின்றீர்கள். பாட வேண்டும் என்று வந்து சாதாரண நேரத்தில் பேசும் பொழுதே பாடி காட்டி போட்டு செல்பவர்களும் பின்னிக்கின்றீர்கள், என்ன காரணம் என்று தெரியவில்லை. உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அழகாக கொடுக்கப்படுகின்றது. முன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிலை இன்று வந்தவர்கள் அத்தனை பேருக்கு இரண்டு பாடலுக்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு பாடலுக்கு இடம் கிடைக்கவில்லையே என்று ஏங்குவார்கள். ஒரு பாடலுக்கு இடம் கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டு தவம் இருப்பவர் பலர். அந்த வகையிலே முன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு போதிய அளவு நேரத்தை தந்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள். நேரம் சரியாக 1:21 தொட்டுவிட்டது. வாருங்கள்.

இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்த உறவுகளுள் முதல் நேயராக ஓம் நம சிவாய என்று எல்லோருக்கும் இறை வணக்கத்தை கூறிக்கொண்டு வந்து இணைந்த தேவா, அவரை தொடர்ந்து கஸ்தூரி, யோகாராஜி, மீண்டும் கஸ்தூரி, மீண்டும் வந்திருந்தார் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், அவரை தொடர்ந்து வந்திருந்தார் அடுத்த உறவாக அன்பு தேவநாதன் அவர்கள். தேவநாதனை தொடர்ந்து ரேவதியும் வந்து பாடி சாந்தியுடன் ஷியாமலாவும் வந்து பாடி சிறப்பித்தீர்கள். இவர்கள் இரண்டு பாடலையும் பாடி தந்தார்கள். அவ்வளவு நேரம் இன்று கிடைத்தது. என்னுடைய பேச்சை குறைத்து உங்களுக்கு முதல் ஆரம்ப உரையை கூட நான் குறைத்து கொண்டு உங்களுக்காக ஒதுக்கிவிட்டேன். பாடுவோர் பாடலாம் துல்லியமாக எல்லோரும் வந்து பாட வேண்டும் என்று. ஆனால் இன்னும் வர வேண்டியவர்கள் பலர் இருக்கின்றீர்கள், வரவில்லை. அவர்கள் வந்திருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான தளம் இது. உங்களுக்கு கிடைத்த இந்த தளத்தில் வந்து களம் ஆடுங்கள் என்று பல தடவை கூறுகின்றேன். இதை உங்களுக்காக கொடுக்கப்படுகின்றது. அதனால் நீங்கள் தேடி வருந்தி போய் காவலிருந்து எத்தனையோ தளங்களிலே காத்திருப்பீர்கள், அல்லது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்களே உங்களை பாடிக்காட்டி ஒரு தளத்தை அமைக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பினும், இது பலரும் உலகளாவ கேட்கும் ஒரு வானொலி வந்து பாடி உங்களை எல்லோரும் இனங்கண்டு இங்கே வாழ்த்துக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களும் சிறப்பான வாழ்த்துக்களாக இருக்கின்றது. நான் கூறிய சில குறிப்புரைகள் நான் மட்டுமல்ல, இந்த ஒலிபரப்பு துறையிலே அனுபவம் உள்ள ஒரு சிலருடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுத்தான் உங்களோடு நான் இந்த சில நுட்பங்களை கூறியிருந்தேன். அன்பு உறவுகளை இப்பொழுது இரண்டாவது பாடலை பாட விரும்புவோர் வரலாம். இல்லையேல் எங்களுடைய ரேவதி அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றேன். ரேவதி, நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுரையை தாருங்கள். இரண்டாவது பாடலுக்கு இன்னும் ஒரு இரண்டு நிமிடம் தாமதித்து வாருங்கள்.

நான் கூறியதன்படி முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையின் பாடுவோர் பாடலாணிகள் ஏனைய நிகழ்வுகளை விட ஒரு சிறப்பான நிகழ்வு நேயர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் உறவுகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இதனால் பயனடைந்தோர் பலர், உயர்வடைந்தோர் பலர் எங்களால் எண்ணிக்கையாக கூற முடியும். அவ்வளவு தூரம் இருக்கின்றது சான்றுகள். ஆரம்ப காலத்திலே இது இயங்கியவரை என் மகள் இசைக்கருவிகளை இயக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுடைய நேயர்களாக வந்து அந்த இசைக்கருவியையும் கொண்டு வானொலி கலையகத்துக்கு வந்து விடுவார்கள். வந்து பாடுபவர்களுக்கு ஒத்தாசையாக அந்த இசையை ஒழுப்பி கொண்டிருக்கும் பொழுது, இசையை அவர்கள் இசைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் பாடகர்கள் மிகவும் சிறப்பாக அது சேர்ந்து போகும் ஒரு வல்லமையை பெற்றவர்கள். இத்தனை மேடை பாடகர்களாக இருந்து வந்திருக்கின்றார்கள். இன்று அந்த வசதிகள் எங்களுக்கு இல்லை. அவர்களுக்கு முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள், இடம் மாற்றமாக சென்று விட்டார்கள். எல்லோரும் இசைக்கருவியை இசைக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆதலால் உங்களுடைய குரலே நீங்கள் வந்து பாடுகிற ஒரு சிலர் இசையையும் அதுக்குள்ளே இடை இசையையும் யோகாராஜி போன்றவர்கள் இடை இசையையும் புகுத்துவார்கள். அங்கே சிலது வாக்கியங்களோடு வருகின்ற பாடலை கூட நீங்கள் பாடி காட்டுகிறீர்கள். எவ்வளவு சிறப்பாக அதன் டைமிங் எல்லாம் நன்றாக பிடிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு பயிற்சி நன்றாக கிடைக்கின்றது. அதனால் இது ஒரு பயிற்சி களமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மகள் ரேவதி, நீங்கள் வரலாம் வந்து.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அப்பா.
0: வணக்கம், பாருங்கள்.
1: வணக்கம்.
0: எங்கே
1: இன்றைய
0: கொண்டு வாருங்கள்.
1: நானும் காத்திருந்தேனப்பா. நம்மளோட உறவு சகோதரர்கள் யாராவது சகோதரிகள் வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு. சரி, நானே சொல்கிறேன். அதே போல நாகப்பன் சகோதரர் வந்து வணக்கம் போட்டிருந்தாரு. அவர் பாட வருவாருன்னு நினைச்சோம். பாடல் கேட்டுதான் இருக்கார் போல இருக்கு. கடைசியாக வருவார் அப்படின்னு நினைச்சோம், கடைசி வரல. அப்பா, இன்றைய பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சி 12/9/26 இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை வெகு அற்புதமாக ஆரம்பித்து தேவா, அப்பா சொன்ன தேவா, யோகாராஜி, கஸ்தூரி, மகாலிங் அம்மா, தேவநாதன், ரேவதி, சாந்தி, சியாமலா, இவங்க எல்லாரும் வந்து 8 பேர்களும் வந்து சிறப்பித்தார்கள். இதுல சியாமலாவை தவிர மற்ற எல்லாரும் 2 பாடல்களை பாடினாங்க. சியாமலா வந்து மறுபடியும் ஒரு பாடல் சந்திக்கலாம். அப்புறம் அப்பா, இது இந்த நிகழ்ச்சியினால என்ன பயன் அப்படின்னாக்கா, பாட தெரியாதவங்களுக்கு இப்போ பாட வருது. அதாவது அப்போ இது வந்து ஒரு பயிற்சி களமா எங்களுக்கு வந்து அமையிறதுன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே போல இதுல பாடும் இந்த தைரியத்தால என்னன்னாக்கா, நம்மளால வெளியிலையும் நம்மளால சிறப்பாக பாட முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இன்னொன்னு, இந்த சபை கூச்சம், சபை கோழை, அது போகிறது. ஏன்னா எல்லோருமே நம்மளுக்கு அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள். யாரும் ஒருவரை பற்றி மற்றவர்கள் கேலி பேச மாட்டார்கள். ஊக்கதான், உற்சாகம்தான் படுத்துவாங்க. அதே போல இந்த தளத்துல வந்து நமக்கு ஒரு பாடலாவது பாட கிடைக்காதான்னு எல்லா இடத்துலயும் இயங்கும் போது நம்மளுக்கு ஒரு நாட்கு சில நாட்களில் 2 பாடல்களும் கிடைக்கிறது. ஆகையால் அற்புதமான ஒரு தளம். மேலும் வந்து ஒரு வரி பாடிட்டு சும்மா போனவங்க எல்லாம் இன்று பாடுவதை கேட்டால், நிஜமாவே சொல்றேன், இது வெறும்னு அந்த மிகைப்படுத்தி கூடுறதே கிடையாது. அற்புதமாக பாடுறாங்க, எல்லாருமே அற்புதமாக பாடுறாங்க. அன்றைக்கு ஒரு வரிக்கே ஐயோ என்னால முடியாது முடியாது, அந்த அளவுக்கு இது வந்து தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அன்றை இன்று 27 வருடங்களை வரப்போகிறது. மீரா அம்மா வந்து ஆரம்பித்து நாளிலிருந்து அனைவரையும் தன்னுடைய சிரிப்பின் மூலமாகவும் உற்சாகப்படுத்தி எல்லோரையும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே பணியை அப்பா சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். எல்லோருக்கும் அவர்களுக்கு தகுந்த விதத்தில் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி எப்படி பாட வேண்டும், எவ்வாறு சில அதற்கான சில உத்திகளையும் சொல்லி எங்களை அழைத்து செல்வதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். இதை நாங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம். இதனோட இதை தான் நான் அப்பா சொன்ன வந்ததை கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உலக தமிழர்களும் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டுன்னு எங்களை அவங்கெல்லாம் எங்களை எங்கோ முகம் தெரியாதவர்கள்லாம் எங்களை வாழ்த்தும் போது அது எங்களுக்கு மேலும் சந்தோஷத்தை அப்பா சொல்வது மூலம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அது எங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல இந்தியல் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உலகளாவிய நேயர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் இந்த தளத்தை அமைத்து கொடுத்த மீரா அம்மா, வானரசி மீரா அம்மா அவர்களுக்கும், இதை அழகாக நடத்தி எங்களை வழிநடத்தியும் செல்லும் அப்பா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால எல்லாரும் சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். அதே போல திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றம் என்றாலே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பட்டிமன்றம் சொன்னாலே மனதில் நிற்பவர் அவர்தான். அழகான தமிழ் வார்த்தை ஜாலங்களால் அழகாக கொண்டு சென்று அவர் ஆசிரியராக இருந்ததால் அதெல்லாம் அவரால் சிறப்பாக செய்ய முடியுது. அனைவருக்கும் ஒரு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கேட்கும்படியாக அவருடைய நடை இருக்கும். இதை மற்றவர்கள் இனிமேல் பின்பற்றுவார்கள். அவர்

0: என்ற ஒரு தனி இது இருக்கும். அதை வந்து இத இன்று நம்மளோட வானொலியில தெரிவித்துக்கிற அன்னாரோட ஆன்மா சாந்தி அடையணும், தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகள் சிறப்புற்று இருந்தது, அது நாளை வரலாறு பேசும்படியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நான் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
1: நன்றி மகளே. ரேவதி, அழகாக சரமான ஒரு முடிவுரையை தந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன். வந்து அவர் பாடினார் இவர் பாடினார் என்று கூறுவதை கூட இல்லாமல் நிகழ்ச்சியை பற்றியும் நிகழ்ச்சியினுடைய பெருமதியை பற்றியும் இது எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை பற்றியும் கூறி உங்கள் எல்லோருக்கும் இது இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு யார் காரணம் என்று நன்றியெல்லாம் கூறியவளோ உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஒரு உறவு ஒருவர் அழைக்கின்றார், அவர் அழைக்கின்றார், அவர் ஒருவரை பார்த்து விடுவோம். ஆர் என்று பார்ப்போம். நன்றி நன்றி ரேவதி. வணக்கம் வணக்கம். யார் அழைக்கின்றீர்கள்? அவர் அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லையே. இப்பொழுது அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம். காற்றலையில்
0: வணக்கம்.
1: வணக்கம். பேசுவது யாரோ?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர், இந்தியா தமிழகத்திலிருந்து கதைக்கிறேன். நலமாக இருக்கிறீர்கள் ஐயா?
1: நலமாக இருக்கின்றேன், கூறுங்கள். என்ன என்ன வருவது அடவை உங்கள் பெயரை கூறுங்கள்.
2: சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து.
1: ஓ, சந்திரசேகர். எப்படி இந்த வானொலி உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்த யார் உதவி செய்தார்கள், யார் கூறினார்கள்?
2: கணபதி ஐயா எனக்கு அறிய தந்திருந்தார். இப்பொழுது போய் பாடுங்க, உங்களுக்கு இருக்கும்னு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அறிய தந்தார்.
1: யாரு யாரு? அவருடைய
2: விருஞ்சிபுரம் வி எல் கணபதி.
1: வாழ்த்துக்கள். அவர் அவரை பற்றி இப்பொழுதுதான் பேசிக்கொண்டு அவர் பல உறவுகளை இங்கு வந்து இணைச்சிருக்கின்றார். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரமாக இருந்தாலும் நீங்கள் முதல் முதலில் வந்து அழைக்கின்றீர்கள் சந்திரசேகர். மீண்டும் ஒருவரை உங்கள் ஊரின் பேர் எந்த ஊர் என்று கூறுங்கள்.
2: வேலூர் மாவட்டம் கட்படி.
1: வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள் சந்திரசேகர். வருக வருக. வி எல் கணபதி அவர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவதற்காக உங்களை வரவேற்கின்றோம். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைத்துக் கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை பிரதி ஞாயிறு தோறும் நேரொலியிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் பங்கு பற்றி கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் தினமும் இந்த நேரத்திலே நேரொலி பலவித வித்தியாசமான நிகழ்ச்சிகளாக வரும், எல்லோரும் பங்கு பெறக்கூடிய வகையிலே. அந்த வகையில் நீங்கள் இந்த நேரத்தை கணித்து வைத்து தினமும் வந்து இணைந்து கொள்ளலாம். திரு சந்திரசேகர் அவர்களே, வணக்கம் கூறி உங்களை வரவேற்கின்றோம். சரி, இன்று முதல் முதலில் வந்து நீங்கள் என்ன பாடலை பாடலாம் என்று எண்ணுகிறீர்கள்? பாடுங்களேன் கேட்போம்.
2: இதே நேரத்தில் தினமும் நேரில் இருக்கிறது. இதை தவிர்த்து வேற ஏதாவது நேரம் இருக்கிறதா ஐயா? இந்த நேரம் மாத்திரம் தான்.
1: உங்களுடைய நேரம் இந்திய நேரம் 9 மணி, இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். 2 மணிக்கு.
2: அப்ப அனுதினமும் வாரத்தில் 7 நாட்களும் இந்த நேரத்தில் இல்லையா?
1: அழைக்கலாம். உங்களுக்கு வசதியான விருப்பமான நிகழ்வு பங்குபற்றிக் கொள்ளலாம். ஆனால் பாடுவோர் பாடலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் இருக்கும்.
2: அருமை அருமை. இன்று நான் வந்து 10 குள்ளை நம்பர் 1 சொல்ல அந்த பாடலை பாட
1: போகிறேன். உங்கள் முதல் குரலை ஒன்றியல் தமிழ் வானொலியில் வந்து இணைந்திருக்கும் சந்திரசேகர், வேலூர் மாவட்டத்திலிருந்து திரு கணபதி, வி எல் கணபதி எங்களுடைய நீண்ட கால ஒரு உற மூத்த உறுப்பினர், அவருடைய சிபார்சுடன் வந்திருக்கின்றார். நன்றாக பாடுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்கே உங்கள் குரலில் 10 குள்ளை நம்பர் 1 சொல்லு கேட்போம், வாருங்கள்.
2: 10 குள்ளை நம்பர் 1 சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். 10 குள்ளை நம்பர் 1 சொல்லு, என் நெஞ்சு

ஐந்து புலங்களே என்னை ஆட்சி செய்பவள், அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு, பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன் மாய.

தமிழ் முத்தம் போடு, பத்து குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். உள்ளாடும் உணர்ச்சி தீயாக என் உள்ளத்தை மறைத்தாய் நீயாக, ஏதன் நேரில் விழுந்த

நெருங்கி வந்து பார்த்தேன் நீ நெஞ்சழுத்த காரி, நெஞ்சில் விதித்தேன் முதல் நாள் உனையே, என் மடியில் முளைத்தாள்.

0: இவே பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். ஐந்து என்கிறாய் என் ஐந்து நிலம் அவள், ஐந்து புலங்களே என்னை ஆட்சி செய்பவள், அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன்.
1: முதல் முதலாக வந்து இணைந்து சிறப்பாக பாடியிருக்கிற சொற்கள் தெளிவு அற்புதமாக பாடியது தெரிந்துதான் கணபதி அவர்கள் நல்லதொரு பாடகர்களை எங்கள் மூன்றியல் தமிழ் வானொலியில் சேர்த்ததோடு அல்லாமல் உங்களுக்கு நல்லதொரு தளத்தை காட்டி கொடுத்திருக்கின்றீர்கள். களம் ஆடுங்கள், சிறப்பியுங்கள். இந்த நிகழ்ச்சியை இன்று எவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த நிகழ்வை இன்று கேட்டீர்கள்.
0: எனக்கு ஐயா அவர்கள் 10:30 எங்க நேரம் 10:30 வாக்கில் தான் அமித்தார். ஒரு அரை மணி நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அம்மா வந்து சிறப்பா எல்லோரையும் யார் யார் வந்தார்கள் என்னென்ன பாடினார்கள் எல்லாத்தையும் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு அப்படியே பங்கு பெற்று அனுதினமும் நிறைய விடயங்களை சொல்லி நானும் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கலாம் என்று இருக்கிறேன். உலக வானொலிகள் பலவற்றில் நான் இணைந்து கொள்வதுண்டு. இங்கே வரக்கூடிய எல்லா உறவுகளும் முக்கால்வாசி எனக்கு தெரிந்த உறவுகளே. இன்று கணபதி ஐயா எனக்கு இந்த நபர் கொடுத்ததுனால்தான் இந்த வானொலி இருக்கிறது, இந்த நேரத்தில் வந்து சிறப்பிக்கலாம் என்று தெரிந்தது. ஐயா அவர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான விடயத்தை எனக்கு அறிய தந்தார், அவருக்கு ஒரு நன்றியை நான் நேரத்தில் சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆம்,
1: சிறப்பு. அவர் கேட்டுக்கொண்டிருப்பார், உங்களுடைய நன்றி அவருக்கும் கிடைத்து எங்கள் எல்லோருக்கும் தெரிகிறது. எங்கள் நிகழ்ச்சிகளை அரை மணி நேரம் கவனித்து விட்டு எங்கள் வானொலியை விரும்பி வந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது இன்று இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே வந்து 17வது பாடகராக நீங்கள் வந்து பாடியிருக்கின்றீர்கள், 17வது பாடலை தந்திருக்கின்றீர்கள். வேறு நிகழ்வுகளை நான் இப்படி பெருமைக்கு கூறவில்லை. நேயர்களுக்கும் வந்து கலந்து கொள்ளும் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த வானொலி. உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு இது ஒரு தளம். இலைமறை காயாக இல்லாமல் நீங்கள் பகிரங்கமாக வேண்டும். நீங்கள் வந்த பாடும்பொழுது இங்கே என்னுடைய அடுத்த உறவினர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாயும் இருக்கலாம், தெரியாதவர்களாயும் இருக்கலாம், இங்கே உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார்கள், எழுதி கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் தளத்திலே. உங்கள் வரவை பார்த்து நாங்கள் எங்கள் தளத்திலே உங்களை இணைத்துக் கொள்வோம். நீங்கள் பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம், உங்கள் கருத்துக்களையும் பதியும் வாய்ப்புகள் கிடைக்கும் திரு சந்திரசேகர் அவர்களே. சந்திரசேகர், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பணி என்ன, பணி புரிகிறீர்களா, படிக்கின்றீர்களா, அல்லது பிசினஸ் செய்கிறீர்களா, எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நான் ஒரு தொழில்நுட்ப கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா. என்னுடைய சொந்த ஊர் வந்து வேலூர் மாவட்டம். ஆமா, ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வரவேற்றுக் கொண்டோம், நல்லதொரு நேரை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்ற திருப்தியோடு.
0: உங்களுடைய பெயர் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா?
1: சிந்தனை செல்வன் என்று கூறுவார்கள்.
0: ஓ, சரி சரி, சிந்தனை செல்வன். ஐயா,
1: சிந்தனை செல்வன் என்னுடைய கலை உலக பெயர். நீண்ட காலமாக கிடைத்த விருதிலே கிடைத்த பெயரை நான் சூட்டிக்கொண்டு அதன்படி சிந்தனை செல்வனாக கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லோரையும் விட மூத்தவர் நான் ஒரு. அதனால் இந்த வானொலி 30 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது உலக அளாவ. இந்த வானொலியை மொன்றியல் இந்த கனடாவிலே இருக்கின்றது. கனடா மொன்றியல் என்ற மாநிலத்திலே முதலில் தமிழ் வானொலியாக ஆரம்பித்து வைத்த வானொலி இது. இன்றைக்கு 30 வருடங்கள். இதை என்னுடைய மகள் மீரா அவர்கள் தான் இதனுடைய ஸ்தாபகர், இயக்குனர், அதிபர் எல்லாம். இந்த நிகழ்ச்சி எங்கள் வானொலியை இனம் கண்டு உலகத்தின் தாய் வானொலியான முன் எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இலங்கைக்கு சென்றபோது இனங்கண்டு இவரை அழைத்து அங்கே வைத்து எங்கள் வானொலியை கௌரவித்து அவரையும் கௌரவித்து விட்டது ஒரு பெருமைக்குரிய விடயம். இது எல்லோரும் அறிந்த உண்மை. அநேகமான உறவுகள் எங்களிடம் வந்து இணைந்து நீண்ட கால உறவுகளாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு நல்லது என்னவென்றால், ஒரு இன்னும் ஒரு நல்ல அம்சம், நீங்கள் இன்று பாடிய இந்த பாடல் நீங்கள் எப்படி பாடியிருக்கின்றீர்கள் என்று மீண்டும் ஒரு முறை கேட்கக்கூடிய வாய்ப்பு எங்கள் மறு ஒலிபரப்பாக தரும்பொழுதே கேட்பீர்கள். இந்த நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பாக 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கும். அதிலே நேரொலி மட்டும் இந்த நேரத்தில் இருக்கும். ஏனைய நேரங்களில் ஏனைய உறவுகளின் படைப்புகள் வந்து கொண்டிருக்கும். நீங்களும் நல்ல படைப்புகளை தரலாம், உங்களுடைய படைப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களால் என்ன படைப்பு தர முடியுமோ அதை எங்களோட அதிபரோடு ஆலோசித்து இதுதான் அந்த இலக்கம், இதுக்கு நீங்கள் பேசிக்கொள்ளலாம். நீங்கள் வந்ததை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி எந்த விதமான ஊதியங்களும் எதிர்பாராமல் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தமிழ் தொண்டு ஆற்றிக்கொண்டு இருக்கின்றோம். அநேகமாக தமிழிலே தான் உரையாடி கொள்வோம். வேறு விளம்பரங்கள் என்ற நேரத்தை வீணடித்து விளம்பரங்கள்னால் அப்படியெல்லாம் உங்கள் இல்லை, உங்களுக்கு கிடைத்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தும் ஒரு சந்தர்ப்பம். உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியமாக இடம் கொடுப்பது, முதலிடம் கொடுக்கப்படும் ஒரு வாரம் தொடர்ந்து இணைவோம். இறுதி நேரத்தில் வந்திடும் உங்களை நான் நினைத்துக் கொண்டிருந்த புதிய நம்ம இலக்கமாக இருக்கின்றது. யாரோ ஒரு அன்பு உறவு வருகின்றார் என்று அவரை வெளிக்கொண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் முடிவுரைக்கு வந்து ரேவதி அவர்கள் முடிவுரையில் இருந்து நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர நேரம் உங்களை என்னை பார்த்து விட்டேன், இது யார் என்று புரியவில்லை, அழைத்து விடுவோம் என்று அன்பு ஒரு அன்பு உறவு. இறுதி நேரத்தில் தான் அவர் வந்திருந்தார். அவர் வந்து சிதம்பரத்தை சேர்ந்தவர். அவரை அவர் என்று எண்ணிவிட்டேன். ஆனால் இது நீங்கள் வேலூர் மாவட்டம் என்றபடியால் மகிழ்வோடு உங்களை வரவேற்று இப்பொழுது எங்கள் உறவினர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதி கொண்டு வரவேற்கின்றார்கள். அதை உங்களுக்கு குறிப்பிட்டு மீண்டும் நாளை இதே நேரம் எங்களுக்கு உங்களுடைய நேரம் 9 மணிக்கு பாட்டு சவாரி என்று ஒரு நிகழ்வு. அந்த பாட்டு சவாரி வந்து 5 பாடல்களை ஒளிபரப்பும். அந்த 5 பாடல்கள் சிறந்த பாடல் எதுவென்று இரகசியமாக ஒவ்வொருத்தரும் வந்து வாக்களித்து இறுதியிலே எந்த பாடல் வெற்றி பெறுகின்றதோ ஒரு புதுவிதமான ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கலந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி. விநாயகர் சதுர்த்தி அனுகூலம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விநாயகரை வேண்டி மீண்டும் சந்திப்போம். இந்த வழியிலே நண்பர் கணபதி அவர்களே உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நல்ல ஒரு பாடகரை தந்திருக்கின்றீர்கள். அவரும் சிறப்படைய வேண்டும், பலனடைய வேண்டும் என்று நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணும் அந்த நல்ல பண்பு என்றும் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். இப்பொழுது சற்று முன்பு சாந்தியோட பேசும்பொழுது உங்களை பற்றி பேசியிருந்தேன், உங்கள் ஞாபகம் எங்களுக்கு இருக்கின்றது. முடிந்த நேரத்தில் நீங்கள் வாருங்கள், இணையுங்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் நலம் ஆக என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டு 9வது மாதத்தின் 13வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்பு மகள் ரேவதி உங்கள் முடிவிரையோடு என்னுடைய முடிவிரையை தரும் வேளையிலே வந்து இணைந்து இறுதி பாடலை தந்து 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு என்ற பாடலை தந்து சிறப்பித்த சந்திரசேகர் அவருக்கும் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் நன்றி கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் இரகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற அறிவு தமிழ் தந்த அன்பு தமிழுக்கும் இவற்றுக்கெல்லாம் மேலாக இருக்கும் மூலமான எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் ஓம் நமசிவாய என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்து தெரியாத என் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறிக்கொண்டு நிறைவு பெறுகின்றது பாடுவோர் பாடலாம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நெய்யர் நிறுத்தி அலங்கரிக்கும் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திரு நாச்சியார் கோவிலிருந்து ஞானசேகரன் தருகின்றார். ஞானசேகரன் தான் பாடலை வளமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்ற அவருக்கான பாடல் என்னடா பொல்லாத வாழ்க்கை என்று கேட்கும் தப்பு தாளங்கள் திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது.

0: இதுக்கு போய் அலட்டிக்கலாமா.
1: பழமை போல இன்றும் இன்றைய நாள் வாழ்த்துக்களை அன்போடு தந்து மீரா திரைப்படத்து பாடல் ஓ பட்டர்ஃப்ளை என்று பாட வைக்கின்றார் நீண்டகால உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அவர்கள் மட்டுமல்ல கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், சிவா, ஸ்ரீராம், ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இவரோடு இணைந்து கேட்க இருக்கின்றார்கள் அந்த பாடலை.

0: தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள், பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. இந்த பாடல் சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று ஒலிக்க வைக்கின்றீர்கள். அந்த வேளையிலே உங்களோடு இணைந்து வளமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் இணைகின்றார்கள். கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கின்றது பாடல்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பாடல்கள் ஒவ்வொருவருடைய இதயத்துக்கேற்ப அவர்களின் மனோநிலைக்கேற்ப தாங்கள் விரும்பும் பாடல்களை பதிவிடும் வேளையிலே இன்று மீண்டும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர்கள் கேட்கும் அந்த பாடலை பழமையாக கேட்பது போன்று இன்றும் கேட்டு மகள இருக்கின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீச்சா ஷகானா, பர்மின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்று வரி எடுத்து தத்துவமாக பாடுகின்றது பழனி என்ற திரைப்படத்தில் இருந்து.

இந்த விளைவே ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி தந்திருக்கின்றார். சிறை திரைப்படுத்த பாடல் நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடுகின்றது. அந்த பாடலை சாந்தியுடன் இணைந்து சந்துரு நிர்மலம்மா இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல். இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேர் நேரத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள்.

வரப்பிரசாதம் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். அந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். எங்கிருந்து பார்த்தாலும் வானம் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை கூறும் பாடலாக ஒலிக்கின்றது.

அடுத்து வந்த இந்த பாடல்களோடு இணைந்துதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து அன்புக்குரிய சந்தனராஜ் அவர்கள். பண்டிகை சிதம்பரம் சந்தன்ராஜ் அவர்கள் பெண் புத்தி முன்புத்தி என்ற திரைப்படுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: கொலுசே.
1: அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடியிருக்கின்றார். பச்சைமா மலை போல் மீனி பவளவாய் என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளை மனைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து அன்புடன் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திருச்சி லோகநாதன் ஐயாவின் குரலே ஒரு பாடலை கேட்கின்றார். பங்காளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: மேலும் ஒரு பாடலை கேட்போம். பூவே இளைய பூவே என்று பாடும் இனிமையான அந்த பாடல் கோழி கூவுது திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று அன்போடு அனுப்பி வைத்துவிட்டு காத்திருக்கின்றிருக்கிறார்கள் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் அவர்கள். சரவணன் அவர்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனியும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: அன்புடனே நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலோடு அடுத்து வரும் பாடல் கை கை கை வைக்கிறா என்ற பாடல், பகவதி திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் பாலக்காடு ராதேஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது.
1: என்ன
2: என்ன
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணும் இல்லையே.
1: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதாக வளைகுடாமன் குவைத்திலிருந்து ஜோஜ் தந்திருக்கின்றார். பீமா என்ற திரைப்படுத்த பாடலை அவர் காதோரம் சென்று பாட இருக்கும் அந்த பாடல் சிறு பார்வையாலே என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதுகுரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்திட ஆயத்தமாவோம்.

சர்வதேச நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் காற்றலையில் கலந்து வருகின்றது. அன்னை என்ற ஒரு திரைப்படத்து பாடல். முன்ன நாள் வந்த அன்னை திரைப்படத்து பாடல் அழகிய மிதலை நகரத்திலே என்று வரி எடுத்து பாடும். இந்த வேளையிலே இந்த பாடலை கேட்டிருக்கின்றார் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

அவர்களை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல், ஈழமணி திருநாட்டிலிருந்து டிரான்சி கேட்ட பாடல். இவர் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து அவனுக்குத்தான் தெரியும் என்ற பாடலை பாடி பறந்த குயில் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவரோடு அடுத்த பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலே, பூஜைக்கு வந்த மலரே வா என்று பாடுகின்றது பாத காணிக்கை என்ற திரைப்படத்திலிருந்து. மீண்டும் ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல்.

இந்த வேளையிலே கனடாவிலிருந்து மோன்றியல் தனுஷன் ஒரு பாடலை தருகின்றார். நீ என்னதான் சொன்னாலும் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் அடிரா ராஜா அடிரா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

கேட்டு மகிழும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தி அனுப்பி வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார் கேட்பதற்காக, படையப்பா திரைப்படத்து பாடலை. அந்த பாடல் சுத்தி சுத்தி வந்தீக என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னியில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தினமும் போல் என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திதிக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றன.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் அனுப்பிய பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் அனுப்பியிருக்கின்றார்கள் ஒரு பாடல். அந்த பாடல் பாஸ்கரன் மாலா இவர்கள்தான் கண்களே கமலாலயம் என்ற வரியெடுத்து புதிய பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து ரமணியின் பாடலாக கேட்க இருக்கின்றோம். பாபா என்ற திரைப்படத்திலிருந்து நம் நடை கண்டு என்று சக்தி கொடு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் நீண்ட கால உறவு. எங்களோட இசைப்பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து கேதீஸ், நீங்கள் தந்த பாடல் கொஞ்சம் நேரம் என்று ஆரம்பிக்கும் சந்திரமுகி பாடல்தான் நீங்கள் என்று கேட்டீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அந்த பள்ளியிலே அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் ஆங்கிலேய நாடு அருள்மோகன் இங்கிலாந்திலிருந்து. கண்ணுக்குள்ளே புன்னகைக்கும் என்று ஆரம்பிக்கும் பந்தா திரைப்படத்து பாடலாக தருகின்றார்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் மூலம் இந்த பாடலை கேட்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் அந்த பாடலை தருகின்றார் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி. அந்த நிலாவைத்தான் கையில பிடிச்சேன் என்ற பாடல் முதல் மரியாதை திரைப்படுத்தினது அவருக்காக பாடுகின்றது.

பாடுகின்ற பாடல்கள் அத்தனையும் முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பத்தில் பாடிக்கொண்டிருக்கும் வேளையிலே இது தித்திக்கும் தேனான பாடல்கள்தான் என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றது அன்பு உறவுகளே.

0: தொடரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடலும் கனடா வன்கூவர் மாநிலத்து வசந்தி தந்த பாடல். லயன் கிடைச்சிருச்சே என்று அகரம் என்ற புதிய திரைப்படுத்து பாடலாக கேட்கின்றார்.
1: Your number is activated.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு. நிரேஷன் வளமை போல நின்று கேட்கின்றார் ஒரு பாடல். பலூன் என்ற திரைப்படத்திலிருந்து வானம் தானே என்று வரி எடுத்து பாடுகின்றது அவரது பாடல்.

ஐரோப்பிய மன்னன்றவுடன் என்னவளின் ஞாபகம் வரும், என்னவள் என்றும் ஒரு பாடல் தருகின்றார். இதய கமலம் திரைப்படத்து பாடலை ஈழமணி திருநாட்டில் இருந்து மலர்கள் நனைந்தன பனியாலே என்று வரி எடுத்து பாடும் இனிமையான அந்த பாடலை.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடாவில் நேரம் 11:35 முற்பகல் என்று காட்டுகின்றது. 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 20வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. பன்னிரண்டு பாகை வெப்பநிலையில் 18 பாகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மீண்டும் 7 பாகைக்கு வர இருக்கின்றது. நேற்றைய தினம் இரவு நேரம் 5 பாகையை கண்டுவிட்டோம். குளிர் எப்படி என்பது ஆரம்பிக்கின்றது. நாங்கள் குளிர்காலத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். இன்று மந்தார நிலை, மழை இல்லை, காற்றும் இல்லை, ஆனால் தாங்கக்கூடிய வகையிலே தான் இருக்கின்றது. நாங்கள் மகிழ்வாக சென்று திரும்புவோம் எங்கு என்றாலும் என்று எண்ணும் இந்த வேளையிலே இன்று சூரிய பகவான் எங்களுக்கு 12:15 தான் பகல் வேளை தருவேன் என்று கூறுகின்றார். காரணம், சூரிய பகவானை நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் சுழலும் பூமி முகம் கொடுக்கும் வேளை என்று. இனிமையான இந்த வேளையில் நாங்கள் கூட இருக்கின்றோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு என் அன்பு உறவுகளே, அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவற்றையெல்லாம் அறைய வைத்து அன்பும் அன்பு தமிழும் தந்தை எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து மகிழ்ந்து என் முகந்தறிந்து தெரியாத உறவுகளே, உங்களையும் நலம் கேட்டேன், நலம் என்று கூறினேன். நாங்கள் அனைவரும் இணைந்து விடுவோம். முகம் தெரியாத தெரிந்த உறவுகளுக்கு வணக்கம் கூறி இணைத்து கொள்ள இருக்கின்றேன். 6478746464 என்ற எண்களோடு நீங்கள் வந்து இணையலாம் என்ற இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே வளமை போல ஞாயிறுதோறும் முன்னில் தமிழ் வானொலியில் நிகழ்வது நாங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இங்கே இணைத்திருப்பீர்கள். இல்லடா, காலம் தாமதமாகின்றதை இன்னும் ஒரு பேச்சையும் மூச்சையும் காணவில்லையே என்று இல்லையோ என்று எண்ணி இருந்திருப்பீர்கள். அப்படி அல்ல, அல்ல, அப்படி இருந்தால் நான் அறிவிப்பேன். பாடல் ஒன்று நல்ல இனிமையான பாடல் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நிகழ்விலே இடையிலே அந்த பாடலை நிறுத்த முடியாது தானே, அதனால் தான் பாடல் முடியும் வரை தாமதித்தேன். இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றது எங்கள் ஞாயிறுதோறும் ஜனரஞ்சகமாக இயங்கும் ஒலிக்கும்

0: பாடுவோர் பாடலாம். இங்கே அன்புடனே ஜெகவர் சாதிக் அவர்கள், ஜெயம் என்னுடைய அன்புகள் சேமலா, நான் வருவேன் என்ற துணிவோடு இங்கே வந்தாச்சு வந்தாச்சு என்று கத்திக்கொண்டு படமும் மறைந்து எல்லோரையும் வருக வருகொண்டு வரவழைத்திருக்கும் உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பித்து விட்டது குதூகலமான பாடுவோர் பாடலாம். ஆரம்பித்தவுடன் ஓடி வந்துவிட்டார் எங்கள் அன்பு உறவு பாடுவதற்காக. இங்கே அழைப்போம் அவரை. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா, சிவாய நம.
0: ஓம் நமச்சிவாய
1: ஆர் தேவா,
0: சிவாய நம என்று மந்திரம் கூறி முதல் நேயராக இணைந்து இன்று பாடுவோர் பாடலை கடந்த வாரம் போல் அலங்கரிக்க வந்திருக்கின்றார் எங்கள் நாச்சியார் கோயில் தேவா. வணக்கம் தேவா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன் வளமுடன் ஐயா ஆசீர்வாதத்துடன், குறிப்பா ஐயா ஆசீர்வாதத்துடன், நேயர்கள் ஆசீர்வாதத்துடன் நலமுடன் இருக்கிறேன் ஐயா. ஒன்னும் பற்றாக்குறையே இல்ல, நல்லா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள் மோகனே.
1: ஆசீர்வாதம் தான் எனக்கு.
0: போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் இப்படியான குணம். போதும் இது போதும் சிறப்பாக வந்து இணைந்து விட்டீர்கள். முதல் நேராக எங்களோட இணைந்து எல்லோரையும் அணைக்க இருக்கின்றீர்கள், எல்லோரையும் அழைக்க இருக்கின்றீர்கள், எல்லோரையும் இணைக்க இருக்கும் முதல் நேயர். என்ன பாடல்!
1: நேரம் நிறைய வருவாங்கன்னா
0: என்ன பாடல்!
1: ஆனா
0: வருபவர்கள் எல்லோரும் உங்களுக்கு இடம் கொடுப்பார்கள். உங்களுடைய செல்ல குரல்ல நீங்கள் பாடுகிற பாடல் என்ன பாடலை பாடுவோம் என்று நீங்கள் எண்ணி இருக்கின்றீர்கள்?
1: ஐயா திருவிழா படத்துல இருந்து ஒரு பாடல்.
0: எங்க பாடங்கள் கேட்போம்.
1: பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே தேயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே நீங்கி விட்டால் கருகி மிஞ்சுமா. கட்டலுக்கு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டு கட்டையிலே நீர்த்து படுத்து விட்டால் காசு காகுமா. கட்டலுக்கு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டு கட்டையிலே படுத்து விட்டா காசு காகுமா. வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, ஊனி வளைஞ்சி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, ஊனி வளைஞ்சி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே நீங்கி விட்டால் கரியும் மிஞ்சுமா. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையை நம்பி விதை விதைச்சாரு. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையை நம்பி விதை விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. எங்க ஐயா போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு, எங்க ஐயா போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, என தங்கமே நீங்கி விட்டால் கரையும் மிஞ்சுமா. அறுவடைக்கு முடிக்கும் முன்னே விதைக்கல் ஆகுமா, அடா ஆண்டவனே உன்னை நம்பி இத்தனை வேஷமா. அறுவடைக்கு முடிக்கும் முன்னே விதைக்கல் ஆகுமா, அடா ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா. பத்து புள்ள பெத்த பின்னும் எட்டு மாசமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கற்ப வேஷமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, என தங்கமே நீங்கி விட்டால் கரிய நெஞ்சுமா. ஐயா நந்தியா.
0: சிறப்பு தேவா, சிறப்பு. எங்க இந்த பாடலை நான் தெரிவு செய்து அழகாக தயாரித்து நல்ல மனநம் செய்து அழகாக சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள். நல்ல தத்துவமான பாடல் எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்கள்? கிட்டிக்காரன் கிட்டிக்காரன்.
1: உங்க அன்பு தாயா, உங்க அன்புதான் அன்பு. ஒண்ணுதாயா, அன்பு செல்வம்னா செல்வம்
0: தான்யா.
1: இந்த உலகமே அன்பால் தானே, வேற யாரும் இருந்தாலும்
0: சிறப்பா இருந்தது. சிறப்பாக பாடி சொல்பிழை இல்லை, அழகாக உள்வாங்கி நன்றாக சிந்தித்து நிதானித்து பாடுகிறீர்கள். மேலும் நீங்கள் திறக்கவும் என் அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அன்பான வாழ்த்துக்கள், என் ஆசிகளும் உங்களுக்கு.
1: தங்க தங்க தாமரைக்கும் என்னுடைய குரல் கேப்பு கேட்டுப்பாங்க.
0: அம்மா வரே சிரிப்பு உங்களுக்கு குரலை கேட்கும் பொழுது. அப்ப என்ன பாடலை ஒலிபரப் போவதாக, நீங்கள் என்ன பாடலை விரும்பி கேட்க போறீர்கள்?
1: ஐயா, அந்த பாசமலர்ல இருந்து இந்த இது ஒரு வழக்கா எரியும்னு ஒரு பாட்டியா, அது பொம்மைகளை வச்சுட்டு பாடுவாங்களா?
0: அப்படி
1: பொம்மைகளை வச்சுட்டு.
0: ஓ, எல்லாம் எல்லாம் என்ன, எங்களுக்கும் காலம் வரும் அந்த பாடலா?
1: எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் நேரம் வரும், அந்த பாட்டுங்க.
0: இப்ப உங்களுக்கு காலம் வந்திருக்கு ஐயா பாடுவதற்கு முன்கிறத.
1: வந்திருக்கியா வந்திருக்கியா வந்திருக்கியா ஐயா அச்சுருவாங்கய்யா. ஐயா, உங்க வாக்குதான் எனக்கு பலிச்சுக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே. அது மாதிரி இந்த ஞானசேகரனை பத்தி நிறைய சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் ஐயா. இப்ப வேணாம், அவரு அவரு ஒரு போலீஸ்கார மகன், அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு முன்னேறி வந்திருக்காருங்கிறத நம்ம எம்டிஆர் எஃப்எம்ல இருந்து சொல்றோம் ஐயா. அவரு அவ்வளோ முன்னேறி வந்திருக்காரு.
0: வாழ்த்துக்கள் உங்களுடைய கணிப்புக்கு, அவரை பற்றி கூறியதுக்கு நன்றி. மேலும் நாங்கள் இன்னொரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, முடிந்தால் வாருங்கள், இன்னொரு பாடல் பாடுங்கள், பாடுங்கள் பாடுங்கள், பாடிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள்
1: ஐயா. இந்த இந்த இந்த பாடல் எல்லாரும் பாடுறப்ப நேரமே பத்தாது, நீங்க பாருங்க எல்லாம் நிறைய வருவாங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு நிறைவு நிறைவாக வரும். நீங்கள் முதல் நேரா வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த உறவாக வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். இந்த அழைத்து விட்டு சென்று விட்டார். மீண்டும் இங்கே கஸ்தூரி சேந்தன் உங்களை எதிர்பார்க்கணும். உங்கள் அழைப்பு எனக்கு இருந்தது, அதற்கிடையிலே தேவா வந்து பாடிவிட்டார். சிறப்பாக தேவா பாடிச்சினார். பாட முடியாதென்று எத்தனை வருடங்களாக இணைந்த இந்த நீண்ட கால உறவு இப்பொழுது பாடியே எங்களை அசத்துகின்றார். வந்துவிட்டார் மகள் சயந்தன் கஸ்தூரி அவர்கள். வணக்கம் வணக்கம் மகளே கஸ்தூரி, வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உடல்நல குறைவாக இருந்தீர்கள் அல்லவா? நான் நினைத்து கொண்டே இருந்தேன் இந்த மகளுக்கு ஏன் இப்படி இந்த ஜலதோஷம் வந்தது. இப்பொழுது எப்படி இருக்கிறது அம்மா?
2: அன்றெல்லாம்
0: நீங்கள் இந்த சிரமத்தின் மத்தியிலும் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்ததோடு அல்லாமல் பாடியும் காட்டி அழகாக செய்திருந்தீர்கள். இறைவன் கைவிட மாட்டார். இது நோய் என்பது, இது பெரிய என்றால் இது கால மாற்றத்தினால் ஏற்படுவது. அங்கே இன்று லண்டன்லயே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? எங்களுக்கு நாங்களும் அப்படித்தான், ஆனால் எங்களுக்கு இல்லை, நாங்கள் குறைவாக 17 அப்படி. ஆனால் இது வந்து இரவுக்கு 7 பாகையாக இருக்கின்றது. நேற்று எதுவும் 5 பாகைக்கு சென்றது, நல்லா குளிர்ந்தது. நேற்று மாலை நேரத்திலே ஒரு உறவினர் வீட்டுக்கு நான் செல்ல வேண்டியிருந்தது. வெளியே செல்லும்பொழுது குளிர ஆடைகள் தான் கொண்டும் சென்றோம், போட்டு கொண்டும் சென்றோம். இனி அவை தான் உடைகள்
2: எல்லாவற்றையும். நான் காலையில போயிட்டு வந்தேன் நான் ஐயா வெளியில.
0: அப்படியா?
2: உறவினர் வீடுகளுக்கு உடல்நலம் சரியா இல்லாம இருந்திருந்தாங்க, மருத்துவமனையில் இருந்தாங்க 2 நாள். அப்ப என்னோட அண்ணி அவங்க, அப்ப நான் அவங்களுக்கு சரி அவங்கள போய் உடல்நலம் விசாரிச்சுட்டு பாத்துட்டு வருவோம் என்று போயிருந்தேன். பகலான அன்றைக்கு நல்லா இருந்தது, ஒரு மெல்லிய குளிர் இருந்ததுதான். ரெண்டாலும்
0: கூடாது அந்த குளிர் கூடாது, அதுதான் உடல்நலத்தை. என்ன, நாங்கள் கோடை காலத்தில இருந்து குளிர்காலத்துக்கு மாறும் பொழுது கால மாற்றங்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் காலநிலை மாற்றம் வரும் பொழுது உடல்நிலை சற்று கடினமாக இருக்கும், உடலுக்கு கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ அவர் நலகமாக இருக்கின்றாரா? வைத்தியசாலை இருக்க குணமடைந்து வருகின்றாரா?
2: வாழ்த்துக்கள்.
0: சிறப்புகள், அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். சரி, இன்று நாங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்றார்கள் கஸ்தூரியினுடைய பாடலை கேட்பதற்கு. என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
2: காத்திருந்த கண்கள் படத்துல ஒரு பாடல் ஐயா.
0: சிறப்பு, என்ன பாடல்?
2: காற்று வந்தால் தலை சாயும் நாணல்.
0: சிறப்பா, அங்க அவரும் கூறுகிறார் மகன் நாணல் என்று. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், செல்ல மொழியிலே மழலை கேட்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே காற்று வந்தால் தலை சாயும் நாணல் பாடுங்கள் கேட்போம்.

0: சிறப்பு சிறப்பான பாடல் இந்த கைதட்டல் உங்களுக்கு அல்ல, நீங்கள் இயலாத நிலையில் அம்மா பாடுகிறாருன்னு அங்கே அருகிலே இருந்து குரல் கொடுத்தார் அந்த செல்ல கழுத்துக்கு தான் சிறப்பு. அப்படி அவர் இப்படி பின்பற்றி கொண்டு வரார் மகளை. சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. அம்மாவும் மகளும் சேர்ந்து அசத்தி விட்டீர்கள். அம்மாவுக்கு எடுத்து கொடுப்பது போல அவரும் பின்னால இருந்து வருகின்றார். சின்னவர் தானே, பெரியவர் அல்ல.
1: ஆமா
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. அவர் இவர் இளையவரா மூத்தவரா? இளையவர்
1: என்ன? இளையவர்.
0: இளையவர் அற்புதமான வரிகள் தாங்கிய அப்படியா சிறப்பு. ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. இரண்டு மூன்று நாட்களாக கஸ்தூரி மகளை நீங்கள் சங்கீதத்தில் பாண்டித்யம் பெற்றீர்கள். நீங்கள் ஏதாவது பாடல்கள் எழுதி அதற்கு இசையமைத்து பாடியிருக்கின்றீர்களா?
1: அது நானும் அம்மாவுமா சேர்ந்து ஒரே ஒரு பாடல் மட்டும் எழுதி நாங்களே இசையமைச்சு பாடினாங்கள். ஒரு ஆஞ்சநேய பாடல் உண்டு, ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஒன்றுக்காக நானும் அம்மாவும் எழுதி நாங்கள் ஒரு பாடல் உண்டு.
0: ஆஞ்சநேய
1: மைந்தன் சவப்புதல்வன் என்ற ஒரு பாடல் உண்டு.
0: ஓ சிறப்பு சிறப்பு சிறப்பு. சந்தர்ப்பம் வரும்போது அந்த பாடலை
1: சரியான சந்தர்ப்பங்களும் இல்லையா எங்களுக்கு? நாங்கள் சூழல்கள் எல்லாம் பிரச்சனைகள் அதிகம்,
0: திருமணம் ஒன்றியல் தமிழ் வானொலியில் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கு. அம்மாவும் நீங்களும் இதை தயார் பண்ணி ஒரு நிலை ஒரு தடவை பாடி காட்டலாம் தானே எங்களுக்கு? இலைமறை காயாக வைத்திருக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆக்கங்கள் அதை வெளிவிட வேண்டும் என்ற எண்ணம் பாடியிருக்கின்றீர்கள் ஆலயத்தில் வைத்து. ஆனால் அதை நாங்கள் அரங்கத்துக்கு கொண்டு வரும்போது ஒன்றியல் தமிழ் வானொலியின் எங்கள் பாடுவோர் பாடல் நிகழ்வுலே அதை நீங்கள் இருவரும் சேர்ந்து அரங்கேறலாம் தானே? நாங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்கள் இந்த வானொலிக்கு வருகின்ற எங்கள் ஒன்றியல் தமிழ் வானொலி தளத்தில் களத்தில் எங்கள் தளத்தில் புலனத்தில் உள்ள உறவுகள் மட்டுமல்ல ஏனைய புலனங்களில் என்னோடு நிறைய இருக்கின்றார்கள். உங்களை எல்லாம் இனம் கண்டிருக்கின்றார்கள். எங்கள் உறவுகள் பாட இன்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்கே எங்கள் உறவுகளும் வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தடவை அம்மாவும் நீங்களும் ஆலோசித்து ஒரு எடுத்து கூறி வந்து பாடி பாருங்கள், நன்றாக இருக்கும். உங்களுடைய படைப்பு, உங்களுடைய தயாரிப்பு, உங்களுடைய இசையமைப்பு, இருவருடைய இசை குரல் என்று நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம்.
1: என்ன
0: பாடலை விரும்பி கேட்க போகின்றீர்கள் ஒலிபரப்ப வேண்டும் என்று?
1: கோடை மலை திரைப்படத்திலேயா?

0: அந்த மாதிரி வரும்.
1: ஆமா.
0: அது அந்த கண்ணனை பிடிச்ச எங்கட மீராமாவையும் சேர்த்துக்கொண்டு இந்த
1: ஓ,
0: பாடலை கேட்பான்.
1: மீராமாக இந்த பாடல். காற்றோடு குழலூதும்,
0: காற்றோடு குழலின்
1: ஓ
0: நாதமே,
1: காற்றோடு குழலின் நாதம். இனிமையான ஒரு பாடல் அந்த பாடல். அந்த பாடல் உங்களுக்காக
0: அவ்வளவு
1: ஒளிபரப்பப்படும்.
0: அருமையா இருக்கு. எனக்கு அந்த அது என்ன வரிகள், அது அந்த
1: இல்லை இல்லை,
0: என்ன சொல்றது,
1: கவலைப்பட வேண்டாம். அதை நாங்கள் பாடலை தொகுத்து வழங்கி விடுகிறோம். பாடலை
0: உண்மைதானது.
1: கேளுங்க, மீண்டும் ஒரு தடவை நீங்களே
0: ஏன்னா
1: போவது வந்து பாடிங்க கொள்ளலாம்.
0: கண்ணன் வரும் நேரம் யமுனையின் கரையோரம், அவன் வரும் வழிபார்த்து வழிபார்த்து தவிக்கும் மனதில் இனிக்க வருவது காற்றோடின் குழலின் நாதமே.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு அம்மங்களே, வாழ்த்துக்களம்மா. அந்த பாடலை
0: நன்றி
1: தருவோம். இப்பொழுது நீங்கள் முடிந்தால் இன்று
0: நன்றி ஐயா.
1: இன்னும் ஒரு பாடலை வந்து பாடி காட்டலாம் மகனுக்கு, எங்களுடைய வாழ்த்துக்கள் என் பேரனுக்கு. சரியா, வாழ்த்து.
0: நன்றி
1: முன்னியல்
0: ஐயா,
1: தமிழ் வானொலியின் பேரன் அவர். முன்னியல் தமிழ் வானொலியின்
0: நன்றி.
1: வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள்.
0: அம்மாவுக்கு ஒத்து பின்னாடி.
1: அம்மாவுக்கு இளைய குழந்தைகளை போலும் தாய்தானே, தாய்க்குத்தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி
0: ஐயா,
1: அம்மா.
0: நன்றி
1: மீண்டும்
0: வணக்கம்.
1: மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்.
2: பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
3: ஆசை தரும் பார்வையில் எல்லாம்
1: எங்கே கிருஷ்ணன், நீங்கள் அழைத்துவிட்டு சென்று விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். ஒன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். எம்டிஆர் எஃப்எம் வானொலியில் ஞாயிறு தோறும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை உலகளாவ இருக்கும் இந்த சர்வதேச வானொலியாம் ஒன்றியல் தமிழ் வானொலியை காது கொடுத்து கேட்டு மகிழ்ந்து கொண்டு எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து உற்சாகமூட்டி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். இங்கே வந்து இந்த தளத்திலே நீங்கள் களமாடும் வரை உங்களை உலகம் அறியும் வண்ணம் பிரபலிக்க வைக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி. வாழ்த்துக்கள்.
3: ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: வணக்கம் கிருஷ்ணன், நலமாக இருக்கின்றோம். இன்று நல்லது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கும் பின்பு ஏன்டா பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நீங்கள் தவறப்பட்டு விட்டீர்கள் பல தடவை. எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமா இருக்கிறேன்.
1: மழை எப்படி இருக்கின்றதாங்க? மழை வீழ்ச்சி
4: லேசாக, மழை பொழிந்து கொண்டிருக்கிறது.
1: லேசாக பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ குளிர்ந்து கொண்டே இருக்கின்றது, குளிர்மையோடு இருக்கின்றீர்கள். சூடு சொல்றேன், அப்படி சூடெல்லாம் வளர்ந்து வெப்பமாக இருக்கிறது, கவக்காய் இருக்கிறது, குளித்தது மாதிரி குத்தாலும் அருவியில் இருக்கிறேன்னு ஒரு தடவை மகள் கூறியிருந்தார் அனுஷியா கூட. இப்பொழுது அதெல்லாம் மாறி இருக்கின்ற நிலை. வாழ்த்துக்கள் தான் காலநிலை என்பது. சரி, இந்த குளிர்மையான நேரத்தில் மகிழ்வாக இருக்கு நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள், பாடப்போறீங்க? எங்கே பாடங்களின் உங்கள் பாடலை?
4: நான் பெற்ற செல்வம் ஐயா.
1: ஆஹா, நீங்கள் பெற்ற செல்வம் அதுதான். எங்கே அந்த செல்வத்தை கொண்டு வாருங்கள், நாங்கள் கேட்போம்.
4: நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் தொட்டால் மனக்கும் ஜவ்வானு

0: நினைத்தாலும் எட்டை இருந்தே நினைத்தாலும் இனிக்கும் மனக்கும் உன்னுருவம், இனிக்கும் மனக்கும் உன்னுருவம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம். அன்பே இல்லா மானிடரா, அன்னையை இழந்தா இளம் வயதில். அன்பே இல்லா மானிடரா.
1: கிருஷ்ணன், என்ன நடந்தது? தொலைபேசியாகி சதி செய்து விட்டதோ? இப்படித்தான் நேற்று எங்கள் நாகப்பன் அவர்களுக்கு நடைபெற்றது. முடிந்தால் மீண்டும் பாருங்கள். நன்றி.
2: வரும் வரும் வரும்.
1: அவர் பாட வந்தால் சிறப்பாக அழகாக நல்ல பாடல்களை தெரிவு செய்து பாடக்கூடியவர். இந்த பாடலும் எங்களுக்கு முன்பு பாடி காட்டியிருக்கின்றார். இன்றும் அழகாக பாடிக்கொண்டிருந்த வேளையிலே அவருடைய தொலைபேசிக்கு ஏதோ இடையூறு ஏற்பட்டு விட்டது. அவர் சரி செய்து மீண்டும் வந்து பாடுவார் என்று எண்ணும் வேளையில், எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள், நேரத்தை சரியாக கணக்கிட்டு ஓடி வந்து பாடிக்கொள்ளுங்கள், பின்பு நேரம் சென்றுவிட்டால் இடம் கிடைக்கவில்லை என்று கூட சொல்லக்கூடாது. வந்துவிட்டார் அடுத்த உறவாக எங்களுடைய தேவநாதன் சிதம்பரத்திலிருந்து. வணக்கம் தேவநாதன்.
3: வணக்கம் ஐயா, நலமாக உள்ளீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கீர்கள் தேவநாதன்?
3: நாம் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளேன் ஐயா. அனைத்து உறவுகளும் நன்றாக பாடிக்கொண்டிருந்தார்கள். எனது கருத்துக்களை
1: தெரிவித்துக் கொண்டிருந்தேன். நலமாகத்தான் பாடுவீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலை சம்பரத்தில் எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
3: இப்பொழுது இடியுடன் கூடிய மழை ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாமா என கூட சந்தேகித்தேன். மழை விட்டது 20 நிமிடங்கள்.
1: மழை இருந்தாலே தொலைபேசிக்கு இடையூறு, அதுல இடியும் இருந்தால் மேலும் கவனமாக இருக்க வேண்டும்.
3: ஒரு மணி நேரம் ஓயாமல் அடி வெளுத்து வாங்கியது ஐயா.
1: இப்பொழுது நின்று விட்டதா?
3: இடியுடன் கூடிய ஆமா ஐயா,
1: இப்பொழுது நின்று விட்டதா?
3: இப்போது நின்று விட்டது. 20 நிமிடங்கள் ஆகிய
1: அப்ப பயப்படுத்தவே இல்லை. எங்க என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் கேட்போம். எல்லோரும் இனிமையாக பாடுகின்றார்கள் என்று நீங்கள் கூறியபோது உங்கள் பாடலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ன பாடல்?
3: உயர்ந்த உள்ளம் ஐயா.
1: உயர்ந்த உள்ளம்
3: பாடல் இடம் இப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயர்ந்த உள்ளம். 1985 வெளிவந்த இப்பாடலுக்கு மறைந்த SPB ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்பாடலை இசையமைத்தவர் இளையராஜா சார் ஐயா அவர்கள். அதோ வந்தாள் மகாலட்சுமியே என்ற பாடலை உங்களுக்காக பாடுவோம்.
1: சிறப்பு, கொண்டு வாருங்கள் கேட்போம்.

அடியேனின் குடிவாழ தனம் வாழ குடித்தனம் போக வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள்ளாட்சியே. பக்தனின் வீட்டோடு தங்கிவிட்டாள் பண்டிகை நாள் பார்த்து ஆகா பொங்கலிட்டாள். பக்தனின் வீட்டோடு தங்கிவிட்டாள் பண்டிகை நாள் பார்த்து ஆகா பொங்கலிட்டாள். காமாட்சியோ மீனாட்சியோ அபிராமியோ சிவகாமியோ அம்பிகை எங்கொரு கன்னிகை என்றொரு உருவம் எடுத்து உலவி நடந்து வந்த மகாலட்சுமியே.

நண்பா பின் பாவை கண் வண்ணம் கள்ளம் இல்லாத பூ வண்ணம் கண்டேன் சிங்கார கை வண்ணம் தொட்டால் எல்லாமே பொன் வண்ணம் பந்தம் சொந்தம் கொண்டு வந்து வந்தது இங்கொரு வண்ணமயில் வீடு வாசல் எல்லாமே மின்னுது மின்னுது பொன்னகையில் மயங்கினே கரிணிச கரிணிச சரிணி சக கரிணி நினி நிதவம அப்ப நிதவம நிதவம பணிதம பணி நிதபம சரி சரி சரி சனி சரி சனி சரி ரீரி சரி கரி சரி கரி சரி கரி பப பப மாம நினி ச சனி சனி சனி கரி சனி நினி நிதபி சனி.

என் வீட்டில் என்றும் அவள்ளாட்சியே, அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடித்தனம்.

0: ஐயா,
1: சிறப்பான ஒரு பாடலை தெரிவு செய்து அழகாக பாடி காட்டினீர்கள். இடையிடையே உங்களுடைய தொலைபேசி தான் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லையோ, அல்லது நீங்கள் வேறு ஏதாவது உபகரணங்கள் அதோடு இணைத்து இருந்தால் அந்த இணைப்புகளுக்கு ஏதாவது ஏதோ குறையோ தெரியவில்லை. ஆனால் சிறப்பான பாடல் ஐயா, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, மனதுக்குள்ளே ஒரு நெருடல் ஒன்று உங்களுக்கு இருந்தது. மழை பெய்து இடி இடித்திருக்கின்றது, தொலைபேசிக்கு ஏதாவது நடந்து விடுமோன்ற ஒரு ஏக்கம் உங்கள் மனதுக்குள்ளே இருந்து பாடினீர்கள். அப்படித்தானே? எந்த
0: அதாவது ஒலியினுடைய விகிதம் குறைவாக இருக்கிறது ஐயா.
1: இல்லை, இங்கே ஒலி நன்றாக வந்தது ஐயா. இடையிடையே நீங்கள் உயர்ந்த சில சுரவரிசைகளை உயர்த்தி அந்த உச்சஸ்தாய்க்கு எடுத்துக்கொண்டு செல்லும் வேளையிலே உங்களுடைய ஒலியை வெளிவாங்கி கொண்டு வெளியே கொண்டு வருகின்ற ஒலி சக்தி காணாது. அந்த அது நீங்கள் வேறு ஏதாவது டிவைசஸ் போட்டிருக்கீங்களோ தெரியவில்லை, அல்லது அந்த உங்களுடைய ஒலைபேசியில் நீங்கள் சரியாக வாயை நேர வைக்கவில்லையோ தெரியவில்லை. சில சமயங்கள் அந்த சுரவரிசைகள் உச்சஸ்தாயிகள் செல்லும்போது தலையை அசைத்தெல்லாம் திருப்பி பாடுவோம் தானே, அந்த வேளையிலே இந்த கைபேசியில் உள்ள ஒலி வாங்கி சக்தி காணாது. அது நேர இருந்தால்தான் நடக்கும். இப்ப மேடை வழியை நீங்கள் கச்சேரிகளுக்கு செய்யும் பொழுது சில ஒலி வாங்கிகளுக்கு அமைத்திருப்பார்கள், அந்த சுற்றாடலையும் சேர்த்து இழுக்கக்கூடிய பக்குவத்தோடு. இது வந்து நேரே தான் தரும். அதனால் நீங்கள் எங்கு தலை போகின்றதோ அங்கெல்லாம் வாய்க்கு நேரே ஒலி தொலைபேசியை பிடிச்சு கொள்ளுங்கள். முன்பும் ஒரு தடவை கூறியிருக்கின்றேன். நன்றாக இருந்தது, சிறப்பாக இருந்த பாட. எங்கே எப்படி எப்படி எல்லாம் பாட வேண்டுமோ அந்த நெளிவு சுழிவுகளெல்லாம் நன்றாக செய்திருங்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன் அவர்களே, வாழ்த்துக்கள். நன்றாக இருந்தது அந்த பாடல். சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலாக தரப்போகின்றீர்கள், பதிவு செய்ய போகிறீர்கள்?
0: விருப்பமான பாடல் ஐயா, அதாவது திருவிளையாடல் படத்தில்
1: இடம்பெற்ற உங்களுக்காக தருகின்றேன். வாழ்த்துக்கள். முடிந்தால் இன்னொரு பாடல்
0: அசையும் அகிலம்
1: அது பாட்டும் நானே பாடமும் பாடலும் நானே பாடல் என்ற பாடல தான் பெறும். அப்படி யாரும்
0: பாடல் ஐயா, இது வேறு பாடல் ஐயா. நான் அசைந்தால் அசையும்
1: அந்த பாடல் தான் ஐயா. பாட்டும் நானே பாபமும் நானே என்ற பாடல் பாடிக்கொண்டு வரும் பொழுது இடை நிறுத்தி என்னிசை கேட்டால் என்ற அந்த பாடல் வந்த பிறகு இரண்டாவது தடவை அந்த இடையும் ரெண்டும் ஆரம்பத்திலிருந்தான் வரும். பாட்டும் நானே பாபமும் நானே இருந்துதான் அந்த பாடல் வந்து கொண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இன்னும் முடிந்தால் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாடலாம். எப்படி இருக்கின்றால் என்னுடைய பேர்த்தி என்னுடைய அன்பினை அவருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி தேவநாதன், மீண்டும் பெற வேண்டும். நன்றாக இருந்த பாடல் நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்க வாழ்த்துக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் பிறகு? நாங்கள் விரைவாகத்தானே செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஓடிக்கொண்டிருக்கும் நகர்ந்து கொண்ட நாட்கள் இப்பொழுது ஓடி பாய்கின்றது. பாருங்களேன், இப்பொழுதுதான் 2026வது ஆண்டு வந்தது என்றும் அதற்கிடையில் 9 மாதங்கள் கடக்கின்றன. எங்கே வந்து விட்டார் மகள் கஸ்தூரி. மீண்டும் பாருங்கள் கஸ்தூரி, கொண்டு பாருங்கள் உங்கள் 2வது பாடலை.
2: வணக்கம் ஐயா, மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா.
1: பாருங்கள், மீண்டும் மீண்டும் வணக்கம், கொண்டு பாருங்கள்.
2: இந்த பாடல் என் அக்காவும் நானும் அடிக்கடி சும்மா விளையாட்டா பாடுறோம் நாங்கள். ஆனா எனக்கு இந்த பாட்டு முழுசா தெரியாது, ஒரு வழியா முயற்சி பண்றேன்.
1: நீங்க அக்காவை விட்டு தனியா நீங்க பாட போகின்றீர்கள். அக்கா எங்கே? லண்டனில் இருக்கின்றாரா இல்ல இந்தியாவில் இருக்கின்றாரா? இல்லங்கையா?
2: லண்டன்ல இருக்கிறார்.
1: அவரும் கச்சேரிகள் ஏதாவது பாடல்கள்
2: இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. அக்காவுக்கு அழகான கூந்தல் நிறைய இருக்கு.
1: ஓ,
2: அப்ப நான் இந்த பாடல் அவங்க படிக்கிறதோ பின்னாடி என்னோட சேர்ந்து இந்த சின்னன் பாடின மாதிரி அவவும் என்னோட சேர்ந்து
1: பாடுவான். இப்பொழுது நீங்கள் தனிமை பாட போறீங்க, பாடுங்கள். என்ன
2: தனியே? இது ஆண் குரல் பெண் குரலோட குழுவுல உள்ள பாடல் தான். ஒரு முயற்சி தானே?
1: முயற்சி தானே அம்மா, முயற்சி திருப்பினியாக்கும். முயற்சி திருவினையாகும். அதனால் தானே கூறப்படும், தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும்.
2: கூலி தரும்.
1: பாருங்கள் கெட்டிக்காரி, கொண்டு வாருங்கள்.
2: இது டிஎம்எஸ் ஐயா சுசீலாம்மா எல்லாரும் ஈஸ்வரின்ற எல்லாரும் குழுவில் சேர்ந்து பாடினா பாட.
1: நீங்க வந்து தனித்து பாடுறீங்க.
2: தனித்து ராகத்துல பாடல் வரப்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்.

0: கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட. நன்றி ஐயா.
1: சிறப்பு மகளே, சிறப்பு. நீங்கள் பாடும் பொழுது நான் இந்த காட்சியை உள்ளார ரசித்துக் கொண்டு காட்சியின் கண்முன் ஓடுவது போன்று இருந்தது. சிறப்பு. அவர்கள் மூவர்கள் நால்வர்கள் பாடிய பாடல்கள் அதிலே இந்த ஆட என்று முடிந்தவுடன் ஆட என்று எடுக்கின்ற அதை நீங்கள் விடாமல் அழகாக செய்திருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்தது. இந்த பாடல் வந்தவுடன் மகளை இணைத்து விட்டேன் மீராவுக்கு. முன்னொரு காலத்திலே இந்த பாடலை ஒருவர் வந்து பாடும்பொழுது ஒரு நகைச்சுவையான சரித்திரம் உண்டு. அவர் வரும் வானொலிக்கு வரும்பொழுது கேளுங்கள், கூறுவார் எப்படி நடந்தது என்று. சரி, சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல், நல்ல பாடல், மிகவும் கஷ்டமான பாடல். அம்மா தனியொருவர் பாடல்
0: முடிச்சு கொஞ்சமா
1: காமெடியா பாடினால நல்ல அருமையான நல்ல கருத்துக்கள். எனக்கு விருப்பம் அந்த பாடலும் அந்த காட்சியும் நீண்ட பாடல். இந்த பாடல் அழகாக சிறப்பான ஒரு பாடல் அம்மா. நல்ல வரிகள் அங்கே தில்லவன வள்ளிமன நீராட தில்லவனம் போராட. நல்ல நல்ல நல்ல வரிகள். எதுங்க மோனியோட வந்த பாடல் நல்ல சிறப்பான பெரிய இடத்து பெண் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் அழகான அழகான அந்த சௌந்தரராஜன் அந்த ஆண் குரல் வருகின்ற நேரத்திலே அந்த கம்பீரம் அழகாக எடுத்து நன்றாக பாடினீர்கள், நன்றாக பாடினீர்கள். அன்னை கலைவாணி உங்களுக்கு அருள் நன்றாக புரிய வேண்டும். வாழ்த்துக்களை ஆசிகள் உங்களுக்கு
0: இனிமேல் விட்டு கொடுத்தவர்களுக்கு.
1: உடல்நிலை குறைந்த நேரத்திலும் அழகாக நீங்கள் குரலையும் பதப்படுத்தி ஒலியையும் நன்றாக கவனித்து சிறப்பாக தந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. எல்லோரும் மகிழ்ந்து கொண்டிருக்கோம். எழுதி கொண்டே எழுதி கொண்டே இங்க மகள் சியாமலாவுக்கு இதுதான் அன்பே அப்படியே தேடி தேடி எழுதி கொண்டிருப்பா. அதே போல ஒவ்வொருத்தரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு யாராக இருக்க முடிவார்கள்? கிருஷ்ணா, உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வந்து நீங்கள் மீண்டும் ஒரு தடவை பாடலாம். அந்த பாடல் இறுதி சரணத்தில் தான் நின்று விட்டது, காரியமில்லை. நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். உங்கள் பாடலை மீண்டும் ஒரு தடவை உங்கள் வானொலியோ அல்லது உங்களுடைய ஒலிவர ஒலி வாங்கியை சரி பண்ணி வந்து பாடலாம். அடுத்த பாடலுக்குரியவர் யார்? அழைக்கின்றார், அழைப்பு வரவில்லை. அழைக்க வேண்டும், மீண்டும் ஓடி வந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாடுவோர் பாடலாம். நிகழ்விலே 6478746415 என்ற எண்கள் உங்களுக்காக
2: காத்துக்கொண்டிருக்கின்றன.
1: எல்லோரையும் பாடவத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் மென்மகள் சியாமலா, வணக்கம். வணக்கம், எப்படி
3: இருக்கீங்க?
1: வந்துட்டாள் மகள், வந்து விட்டாள்.
3: அப்படியே பேராசப்பா.
1: என்னம்மா மற்றவர்கள் பாடும் பொழுது எப்படியும் இருக்க பாட. அதனால் தானே நாங்கள் பாடலே ஆர்வம் உள்ள நாங்கள், விருப்பம் உள்ள நாங்கள். ஆங்கிலத்திலே பாத்ரூம் சிங்கர் என்று கூறுவார்கள். அங்கு கூட இருந்து பாடி பாடுவோம் நாங்களே அறியாது. சிறப்பு, சிறப்பு. எப்படி எல்லோருக்கும் நல்ல உற்சாகம்
3: கொஞ்சம்
1: கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில், கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில். அதுவும்
3: 3:30 மணி வரைக்கும் வெயில் அடிச்சது, 4:30 மணிலிருந்து மழை பெஞ்சது. மழையில நனைஞ்சுக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்தப்பா.
1: புரியும் தானே மழை என்றால் நீங்கள் வீட்டுல நிற்க மாட்டீங்க. மழையோடு மழையாக வழியே நின்று அதுவே ஒரு அலாதி ஆனந்தம். ஆனால் ஒரு விதமான விரோதமும் வித்தியாசமும் வில்லங்கம் இல்லாமல் நலமாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போ எல்லோருக்கும் நல்ல உற்சாக பானம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் பாடி முடிந்தவுடன் நல்ல நல்ல கருத்துக்களை தருகிறீர்கள். வாழ்த்துக்கள்.
3: நல்லா பாடுறாங்கப்பா எல்லாருமே.
1: எல்லாரும் நல்லா, எல்லாரும் உங்களுடைய
3: உறவு ரொம்ப அருமையா பாடினாருப்பா.
1: அதுதான் அம்மா ஆச்சரியம். பாவம், நல்ல சிறப்பா வந்து முதல் பாடல் வந்து பாடியது நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள்.

0: சரி, இப்பொழுது நீங்களும் தானே செம்மையாக பாடுவீர்கள், நீங்கள் என்ன பாடல் பாட போகிறீர்கள், எங்கு கேட்போம், பாடங்கள் கேட்போம்.
1: ஏதோ மகளுக்கு ஆறுதலுக்காக நீங்க சொல்றீங்கப்பா.
0: இல்லையம்மா இல்லையம்மா, உண்மையை தானே, நான் எனக்கு எல்லோரும் பிள்ளைகள் தானே, அதுல நீங்கள் பாடுங்கள், உங்களை நான் அறிவேன் தானே, பல ஆண்டுகளாக பாடுங்கள் கேட்போம்.

0: கடல் அலை போல மறைந்து போக நேருமா. நன்றிப்பா.
1: ஆண்டுகள் பல கடந்த பாடல் இது. வான்மதி அம்மா தானே பெண்குரல் இந்த பாடல் இருக்கு இல்லையா?
0: ஆமாப்பா, ஆமாப்பா.
1: சிறப்பான ஒரு பாடல். நீங்கள் முன்பும் பாடி இருக்கின்றீர்கள், கேட்டிருக்கின்றீர்கள். பல பாடலை எழுதியும் இருக்கின்றீர்கள். கேட்டு மகிழ்வதற்கு நல்லதோர் வரிகளை தாங்கிய பாடல். இங்கே கஸ்தூரியும் எழுதியிருக்கார், உங்கள் ஆசை நிறைவேறும் சொல்லி மகிழ்வா. நன்றாக, அதாவது வந்து அந்த ஆளுமை என்பது அம்மா, அந்த சொற்களையும் பாடலையும் அதனுடைய சந்தத்தையும் கவனித்து பாடுவது தான் மிக முக்கியம். அது உங்களிடம் நிறைய இருக்கின்றது. சிறப்பாக இருந்தது அம்மா, நன்றாக பாடு. உங்களுக்காக சொல்லவில்லை, நன்றாக பாடியிருக்கு. நீ வாழ்த்துக்கணும். என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
0: இந்த பாட்டே கொடுத்துருக்கப்பா.
1: இந்த பாட்டே கொடுக்கவா? சரி, இந்த பாட்டு
0: நான் பாடினது இல்ல,
1: இந்த பாட்டே கொடுத்து விடுறோம். அது நீங்க பாடிய பாடல், மீண்டும் மறு ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் தானே. எங்கே பிழை விட்டேன், எங்கே சரியாக இருக்கேன், எங்கே இன்னும் மேற்கொண்ட வேண்டும் என்று வரும் இந்த பாடல். நீங்கள் கேட்டு மகளாம் இந்த வானொலி, அது ஒரு நன்மை உண்டு. நீங்கள் பாடியதே கேட்டு அறியக்கூடிய சிறு சிறு, அது உங்களை நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவும் ரசனையாக இருக்கும். ஏன்னா தட்டுகள் இசைத்தட்டிலே வர பாடல் எப்பொழுதும் எங்கேயும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உங்கள் குரல் ஒரு தடவை தானே கேட்கின்றோம். நாங்கள் உலகத்தில் உள்ளவர்கள் எங்களை மற்ற ஏனைய உறவுகளும் சர்வதேசமாக இருப்பவர்களும் ஒரு தடவை கேட்க ஆவலோடு தான் இருக்கின்றார். இந்த பாடல் பாடும்போது அப்படி பலர் எழுதியிருக்கின்றன. ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பு தர, எந்த பாடலை பாட வையுங்கள், அந்த பாடலை பாட வையுங்கள்னாலும் அவ்வளவு பாருங்கள். சரி, நல்லது. வாழ்த்துக்கள். ஆக நம் ஆசை நிறைவேறும், நிறைவேறு பண்ணுவது போல உங்களுக்கு நிறைவேற வேண்டும். நிறைவேறுமா? மன நிம்மதி தானே தேவை அம்மா, அதுதான் மிக முக்கியம். இந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்புறவன்மாவே. அடுத்து இன்னொரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, பாருங்கள். நன்றி அம்மா. உங்கள் நல்ல மருந்து கொடுத்து கொண்டிருக்க, நல்ல ஆரோக்கியமான மருந்து எல்லோருக்கும் கொடுக்குறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் யோகா ராஜ்ய அவர்கள் பல தடவை அழைத்து கொண்டிருக்கிறார். அவரை விட்டால் அவர் நித்ரா தேவியுடன் சென்று ஐக்கியமாகிவிடுவார். அதற்கிடையிலே அவருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அங்கே யோகா ராஜ்ய, நீங்கள் அழையுங்கள், அழைத்தவுடன் வருவேன். ஆனால் ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னால் வர முடியாது தானே. அதனால் நேரத்தை கவனித்து சரியான நேரம் பார்த்து அடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போன்று எங்கே முடியப் போகிறேன் எண்ணுகிறீர்களோ ஒரு பாடல், அந்த வேளையில் அடித்தீர்கள்னா இங்கே வந்து விடுவீர்கள். ஓடி வாருங்கள்.

0: மெமோரியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே 30 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கும் ஒரு பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஞாயிறுதோறும் நிகழும் வேளையில் இன்று வந்து வளமை போல அலங்கரித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டு ஆவலோடு எப்பொழுது வரும் பாடல் என்று எண்ணிக்கொண்டு காத்திருப்பவர்களும் ஒவ்வொருவரும் வந்து தங்கள் சொந்த குரலே பாடும் பொழுது சிறப்பான கருத்துக்களை உற்சாகமாக எழுதி கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லோருக்கும் அன்னை கலைவாணியின் அருள் கிடைக்க வாருங்கள். 6 4 7 8 7 4 உங்களுக்கான தளம். இங்கே 28 தடவை அழைத்திருக்கின்றார் அன்பு உறவு. இங்கே அவருடைய அழைப்பு வரவில்லை. யோகராஜன், நீங்கள் அழைக்கின்றீர்கள், மீண்டும் அழையுங்கள், உங்களை நான் நினைத்துக் கொள்வேன். வாருங்கள், இதுதான் சந்தர்ப்பம். ஓடி வாருங்கள்.
1: அருகில் பெண்மை குடியேற, கை அருகில் இளமை தடுமாற, சென்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயிதமாக.
0: அழகாக கேட்டு மகிழ்ந்து வந்துவிட்டார் யோகராஜ். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் யோகராஜ். இன்னைக்கு ரெண்டு பாட்டு பாட மாட்டான்.
0: என்ன காரணம்
2: யோகராஜி? 5 நாள் டூர் போயிட்டு இன்னைக்குதான்
0: வந்தா. ஊர் எல்லாம் டூர் எல்லாம் போறோம். உங்களுக்கு இந்த முன்னாள் தமிழ் வானொலியில ரெண்டு பாட்டை பாட முடியாதா? எப்படியும் பாடத்தான் வேண்டும். நீங்கள் உங்கள் ரெண்டு பாடலுக்காக காத்து கொண்டிருக்கீங்க. நீண்ட தூரம் போறீங்களா மகளே?
2: மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பாக்க போயிருந்தோம்.
0: ஓ, அப்படி இருந்தது. சிறப்பாக
2: உங்களோடு
0: இருப்பார், காரியம் இல்லை. ஆனால் தேடி சென்று விட்டீர்கள் கும்பாபிஷேகத்துக்கு. கும்ப அபிஷேகம் பார்ப்பது வாழ்க்கையிலே எங்களுக்கு வந்தமா. அந்த குடமுழுக்கை காண்பது ஒரு முழுமை காணும் ஆன்மீகம். அது எல்லோருக்கும் கிடைக்காது அந்த பாக்கியம். சிறப்பான அப்படி பக்த கூட்டம் அப்படின்னா, இப்போ மதுரைக்கு நீங்கள் சென்று எத்தனை நாள் அங்கே நின்றீர்கள்? 5 நாளும் அங்கே தான் இருந்தீர்கள். ஓ, அங்கே
2: போனோம்.
0: அங்கே உறவினர்கள் இருக்கின்றார்களா? அல்லது
2: நாங்க ரூம் போட்டோம். சொந்தக்காரங்க இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க.
0: சேர்ந்து
2: எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் போல.
0: சேர்ந்து மகிழ்ந்து நீராடி குளித்து முழுகி ஆலயத்தை தரிசித்து வந்து விட்டீர்கள். அந்த பக்தி சிரத்தையோடு இருந்த நீங்கள் இப்பொழுது
2: ரெண்டு தடவை போய் மீனாட்சியை சேவிச்சாச்சு. கும்பாபிஷேகம் அன்னைக்கே போய் சேவிச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நேத்து ஒரு தடவை எங்க அம்மாவை சேவிச்சோம். கூடல் அழகர் சேவிச்சேன், நன்மை தருவார் சேவிச்சேன், மதனகோபால் சேவிச்சேன், முருகனை சேவிச்சேன், திருச்செந்தூர் போனேன், திருப்பரங்குன்றம் போனேன்,
0: பழமு யாத்திரைகள். அப்ப இது வெளியே சுற்றுலாவில் யாத்திரை, ஆன்மீக யாத்திரையிலே இருந்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். சரி, அந்த தெய்வீக கடாட்சங்கள் எல்லாம் உங்களிடம் பாலித்திருக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் திருவாய் மலர்ந்தருளுங்கள் ஒரு நல்ல பாடலை கொண்டு வாருங்கள். கூறியிருந்தேன், காலம் போனால் நித்ரா தேவியிடம் சென்று விடுவீர்கள் என்று
2: அறிந்திருக்கிறேன்.
0: கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு ஒரு தடவை மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு பாடுங்கள். என்ன பாடல் பாட
2: போகின்றீர்கள்? மல்லிகை பூவே பார்த்தாயா?
0: ஆஹா, சிறந்த பாடல். எங்கே பாடுங்கள்?
2: தப்பா இருந்தா மன்னிக்கணும், ஏன்னா இந்த பாட்டுல நான் பாடினதே இல்ல.
0: அப்படியா?
2: நீங்கள்
0: பாடுங்கள், அது சிறப்பாக இருக்கும். பாடுங்கள், நன்றாக பாடுகிறேன் என்ற மன துணிவோடு பாடுங்கள்.
2: மல்லிகை பூவே, மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன் மாலை என் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? மல்லிகை பூவே, மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன் மாலை என் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? 1000 கோடிகள் செல்வம் அதை யாருக்கு அறிநொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும். என் பூவே எங்கள் தோட்டத்தை பார்த்து பூத்தாயா? மல்லிகை பூவே, மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? கைகளிலே வண்ணம் சின்னும் ரோஜா பூ, சிரித்து பேசி விளையாடும் நெஞ்சம் எங்கும் அத்தாப்பு, இன்பம் அந்தி வானில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது, டடன் டண்டன் நட்சத்திரம் கண்டு நாளை இன்னும் கொஞ்சம் தூண் தள்ளி போகிறது, டடன் டன் டன் டடன் டன் டன் டன் டன் டடன். எங்களின் கதை கேட்டு தலையாட்டது தாமரை பூ, மயிலே எங்கள் கூட்டத்தை பார்க்க.

கடலில் கலைகள் கிடையாது, எந்த அலைகள் வந்தாலும் எங்கள் சொந்தம் கிடையாது. தலை தட்டி வாரம் கட்டு கண்டது ஆற்று இன்று எங்க போகிறது. டடன் டன் டம் டடன் டடடன் டடன் டன் டன் டன் டடடன். முட்டுவிடு மலரே முட்டுவிடு மலரே காஞ்சிப்பட்டு நூலில் வட்டமிட்டு பறக்கிறதே. டடன் டன் டன் டன் டன் டன் என்

0: எங்கள் தோட்டத்தை பார்த்து பூத்தாயாம், மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயாம். டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன்
1: டன். சிறப்பாக இருந்தது, டன் செய்து விட்டீர்கள். முடிய இன்னும் சந்தேகத்தோடு ஆரம்பித்தேன், நான் சிறப்பாக பாடினேன். நன்றாக இந்த ஆமாம், இப்படியான பாடல்கள் நீங்கள் பாடுவது குறைவு தான். சிறப்பாக நீங்கள் அதை எடுத்தீர்கள். இருந்தாலும் அந்த கொசுர்களை விடவில்லை, சரியாக நேர்த்தியாக கொண்டு வந்து கொடுத்தீர்கள் ஒரு பால். சரி, உங்களுக்காக இந்த பாடலை ஒளிபரப்ப வேண்டும். நாங்கள்
0: இந்த பாட்டை போடுவோம்.
1: இந்த பாட்டை தரவா உங்களுக்கு? மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ, வாழ்த்துக்கள். இந்த பாடலை தரலாம். நன்றாக பாடியிருக்கு நீங்கள், முடியாது என்று கூறவில்லை. நீங்கள் பார்ப்போம் என்று தான் கூறுங்கள். முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு நாங்கள் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். இரண்டாவது பாடலும் உங்களுக்கு முடியவில்லை என்றால் நாங்கள் வில்லங்கப்படுத்தவில்லை. நீங்கள் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும், உடலை வருத்த வேண்டும். நித்ராதேவி இப்போ உதறி தள்ளிவிட்டீர்கள். நித்ராதேவி ஓடிவிட்டார், அது எனக்கு தெரியும். உங்கள் அருகில் வந்தவரை நீங்கள் அணைக்கவில்லை, கலைத்து விட்டீர்கள். அதனால் அவர் சென்று விட்டால் இப்போது வரமாட்டார். முடிந்தால் நீங்கள் இன்னும் ஒரு பாடலை மீண்டும் வந்து பாடலாம். முடியுமா? முடியாது விட்டால் காரியம் இல்லை மகளே. சிறப்பு பங்கு பெற்று விட்டீர்கள். நினைத்து நீங்கள் நீண்ட நேரம் அழைத்தீர்கள். பல தடவை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே பெரும் காரியம். வாழ்த்துக்களம்மா, முடிந்தால் வாருங்கள். நன்றி அம்மா, சிறப்பாக இருந்தது. நல்ல பாடுங்களா, கடைசியா டன் முடித்து விட்டீர்கள். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கலாமா, நன்றி. அடுத்த வரவிடம் போகின்றேன். பாருங்க, நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் வணக்கம் தேவா. இரண்டாவது பாடலை தருவதற்கு வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. யோகாராஜ் இணைப்பை துண்டித்துக் கொண்டார், இல்லை இப்பொழுது வருகின்றார். இருவர் வந்தார், அதுவே இப்பொழுது தேவநாதன் வருகின்றார். தேவநாதன் பாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இரண்டாவது பாடல் வணக்கம் வணக்கம் கொண்டு வாருங்கள். இரண்டாவது பாடலை வணக்கம் வணக்கம் பலமுறை குறிப்பிட்டேன், நீங்க பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த உறவுகள் வரிசையில் இருக்கின்றார்கள். தேவநாதன்
2: வணக்கம் ஐயா.
1: நான் பலமுறை குறிப்பிட்டேன் உங்களுக்கு, நீங்க பாடலை தர வேண்டும். பெற்றவர்கள் பார்த்துக்
2: கொண்டிருக்கிறேன்,
1: அடுத்தவர்களும் பார்த்துக்
2: கொண்டிருக்கிறேன்.
1: கூறுங்கள்.
2: கேட்கிறதா ஐயா?
1: ஐயா நன்றா, அதில் என்ன மீண்டும் பாருங்கள். அடுத்த கிளப்பிலே பாருங்கள். உங்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை போல் தெரிகின்றது. மீண்டும் அழையுங்கள். இப்பொழுது ரேவதி நீங்கள் அழைத்தீர்கள், விட வேண்டாம். அழகே ரேவதி பாருங்கள், உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். ரேவதி வணக்கம. ரேவதி வணக்கம்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம்.
1: வணக்கம். நலமாக இருக்கின்றேன் மகளே. நீங்கள் எப்படி இருக்கீர்கள்? நல்ல நல்ல பதிவுகளை எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுக்கு. நாங்கள் நலம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் எப்படி
3: இருக்கீங்க? இணைந்து கொண்டேன்.
1: ஓ, வெளியே சென்றீர்களோ?
3: ஆமாம்ப்பா.
1: சரி, சுற்றுலா எல்லாம்
3: சரியான நேரத்துக்கு வந்துவிட்டேன்.
1: வந்து விட்டீர்கள், உங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஓடி வந்து விட்டீர்கள். சரி, இப்பொழுது நலமாகத்தானே இருக்கின்றீர்கள்? முடியும் தானே?
3: நலமாக
1: முடியும். சரி, வாழ்த்துக்கள். அங்கே உங்கள் பாடலை தலைமை தாருங்கள். நலமான பாடலை கேட்போம் உங்களிடமிருந்து. கொண்டு வாருங்கள்.
3: பலந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா.

0: கண்ணா அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார். ஏனடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன், தெரியுமா கண்ணா? அதை மறுபடியும் எழுதச் சொன்னால் முடியுமா கண்ணா? தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கூறடா கண்ணா? அவள் தேவை என்ன, ஆசை என்ன, கேளடா கண்ணா? நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா? அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா? வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா? அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா? இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா. இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா? அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா? நான் அடைக்கலமாய் வந்தவள்தான் கூறடா கண்ணா.
1: ரேவதி,
0: அப்பா
1: முடிவடைந்து
0: அப்பா
1: விட்டதா? முடிவடைந்து விட்டதா?
0: முடிவுக்கு ஆ
1: சிறப்பு. எவ்வளவு பொறுப்பான ஒரு வரிகள் கொண்ட பாடல் அந்த பாடல். ஆண்களுக்கு புரியாது அந்த பொறுப்பு, பெண்களுக்குரிய பொறுப்புணர்வு. மனதிலே அடக்கி வைத்த எண்ணங்களை எல்லாம் கூற முடியுமா? அதுக்கு நீ பிறந்த பின்பு கூற முடியுமா கண்ணான்ற ஒரு வரி இங்கே வருகின்றது. எவ்வளவு அற்புதமான ஒரு வரி, சரியான நல்ல தரமான வரி அந்த வரி. அந்த கவிஞருக்கு வாழ்த்துக்கள். உள்ளடக்கங்களே அந்த திரைப்படத்தில் உள்ள கதையை சாராம்சத்தை ஒரு 3 நிமிடத்துக்குள்ளே அடக்கி விடுவார்கள் கவிஞர்கள். அதுதான் கவிஞர்கள். சிறப்பாக இருந்தது அம்மா. அவசரமாக நீங்கள் பாடுவது போன்று எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு சிறு உணர்வு தட்டியேனே. நீங்கள் வெளியே இருந்து ஓடி வந்து இப்பொழுதுதான் நினைந்தீர்கள், அப்படி பாடி முடித்து விட இல்லை. நன்றாக பாடினீர்கள். எனக்கு அப்படி இருந்த உடனே இருந்தது என்று ஒன்று, மற்றவர்களுக்கு அப்படி பட்டிருக்காது. நன்றாக இருந்தது. வேற நான் அந்த
0: அப்ப மறுபடியும் அது வருமா என்ன தெரியலப்பா, இதுல முடிவு போட்டிருக்கு.
1: ஆ
0: ஆனா மறுபடியும் வளர்ந்த கலை கொண்டாந்து
1: அது
0: ஆரம்பிச்சு
1: பல்லவியை மீண்டும்
0: முடிக்கணுமா?
1: பல்லவியை மீண்டும் ஒரு தடவை பாடுவது உண்மைதான். அது வளர்ந்த கலையா வளர்த்த கலையா எது சரி?
0: வளர்ந்த கலை மறந்து வளர்ந்த கலை மறந்து விட்டாள்னா அதுல அப்போ ஓவியம் வரைவாப்பா? அது வந்து இவ வேற இரண்டு வேடங்களில் சாவித்ரி நடித்திருப்பார்கள். அதுல இவ ஆள் மாறிடுவோம், அந்த ஓவியமே வரையலன்னு கேப்பாரு.
1: அப்ப அது வளர்ந்த
0: அதனால
1: கலையா
0: அவன்
1: வரைந்த கலையா வளர்த்த கலையா வளர்ந்த எப்படி வேறு அந்த மாதிரி?
0: வளர்ந்த கலை, வளர்ந்த
1: ஓ,
0: கலை.
1: வளர்ந்த கலையா. வாழ்த்துக்கள். சிறப்பு விளைவித்தும் நல்ல என்ன பாடல் ஒளிபரப்பு வேண்டும் மகளுக்கு?
0: அப்ப எனக்கு ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா எனடி நீராடுது, அந்த பாடல் தான்.
1: அற்புதமான பாடலம்மா அந்த பாடல். என்ன ஆ, இது நல்ல
0: ஆமா
1: பாடல். அந்த பாடல் நல்ல பாடல், அருமையான பாடல். நேற்று முன்தினமும் யாரோ கேட்டிருந்தார்கள் நேர் நேரமும் இன்னொரு தளத்தில். நல்ல பாடல் ஒளிபரப்புகின்றோம். நீங்கள் இப்பொழுதுதான் வந்தீர்கள், இளைப்பாறை கொள்ளுங்கள். உங்களை முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு வரலாம்.
0: வருவேன் வருவேன்
1: நன்றி
0: அப்பா
1: நன்றி
0: வருவேன்.
1: நன்றி. இப்பொழுது நான் தேவாவை அழைக்க போகிறேன், தேவநாதனை இங்கே பார்க்கிறேன். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒலி ஒலிப நன்றாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள். ஒலிப உங்களுடைய ஒலியை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த உறவை அழைப்போம். அடுத்த உறவாக வருகின்றார் தேவநாதன். வந்து விட்டார். வணக்கம் தேவநாதன், வந்து விட்டீர்கள். பாடுங்கள் பாடலை,
2: வணக்கம் ஐயா.
1: கொண்டு வாருங்கள் பாடலை.
2: பாடுகிறேன் ஐயா. சரி, இது பிரகாசி மாசம் என்பதால் கிருஷ்ணருடைய பாடலை பாடவில்லைன்னு ஐயா?
1: பாடுங்கள்,
2: கண்ணு
1: எந்த பாடலும் பாடலாம்.
2: ஓகே, நன்றி. ஆடாது அசங்காது வா கண்ணா, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா, நீ ஆடாது அசங்காது உன்னாடலில் இரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவோதே, உன்னாடலில் இரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவோதே, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. அடலை காணதில்லை.

ஓ இங்கே கோகுலம் வந்த அடலை காணதில்லையோ பலத்திரைவனும் தன்னாடலை கிட்டோ இங்கே கோகுலம் வந்த ஆதலினால் சிறு யாதவனே ஆதலினால் சிறு யாதவனே மாமயிலையினை மாதவனே ஆதலினால் சிறு யாதவனே ஒரு மாமயிலிறையினை மாதவனே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா உன்னாடலில் இரு பூவனமும் அசைந்து அசைந்தாடோதே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா கண்ணா சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தேடுமே சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தேடுமே அதை செவி மடுத்த பிறவி மனங்களை தேடுமே சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தேடுமே அதை செவி மடுத்த பிறவி மனங்களை தேடுமே பெண்ணியல் சடை சட்டை.

கலைந்து நிலை கலைந்திடுமே, பின்னிய சடை ஜடே வகை கலைந்திடுமே, மயல் பீலியா சைந்து சைந்து நிலை கலைந்திடுமே. பண்டிது கை இறைவு ஆ

0: ஏருமைகள் ஒன்றுதான் பஜந்தொகை விரிந்தடி பரிசளித்திடுமே பன்னிரு கைங்கிறைவன். ஏருமைகள் ஒன்றுதான் பசுந்தொகை விரிந்தடி பரிசளித்திடுமே குழல் பாடி வரும் அழக குழல் பாடி வரும் அழக குழல் பாடி வரும் அழக உன்னை காண வரும் அடியாரவராயினும் பாடி வரும் அழக உன்னை காண வரும் அடியாரவராய கனகமணி அசைவில் உனது திருநடனம் கண்பட்டு புறமணம் புண்பட்டு போகும். கனகமணி அசைவில் உனது திருநடனம் கண்பட்டு புறமணம் புண்பட்டு போகுமே ஆடாது அசங்காது வா கண்ணா. உன்னாடலில் இரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவோதே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. உன்னாடலில் இரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவோதே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா.
1: சிறப்பு, நல்ல பாடல்
0: தேவானந்தன்.
1: முடிவடைந்ததா?
0: ஐயா,
1: உங்கள் நீங்கள் தொலைபேசியில் மட்டும்தான் பாடுகின்றீர்களா, வேறு ஏதாவது உபகரணங்கள் சேர்த்திருக்கின்றீர்கள் வா, காதிலே அல்லது வேறு ஒலி வாங்கியோ ஏதாவது ஒன்று சேர்த்திருக்கிறீர்களா?
0: சேர்க்கவில்லையா? இன்னைக்கு காலநிலை அப்படி உள்ளது ஐயா.
1: நான் நினைக்கவில்லை, ஏன்னா ஒரு சில நேரங்களில் உங்களை அல்லது நீங்கள் சரியாக வாய்க்கு நேரே உங்களோட தொலைபேசியை பிடிக்கிறீர்கள், தலையெங்கோ சரித்து அப்படி பாடுகிறீர்கள் போல நான் நினைக்கிறேன். ஏன்னா இடையிலே அழகாக கொண்டு வருகின்றீர்கள், கொண்டு வரும் போது சில ஒலி தெளிவாக கிடைக்கவில்லை எங்களுக்கு. நன்றாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது. இடையிடையே தொடர்ந்து அல்ல, தொடர்ந்து அல்ல, இடையிடையே. ஒரு சிலர் வந்து காதுகளிலே ஒன்றை வைத்து கொண்டு நெஞ்சிலே ஒன்று வைத்து கொண்டு இப்படியெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அது வானொலியில் வந்து பாடுவதற்கு ஒவ்வாததாக இருக்கும், அவர்களுடைய குரலை வரங்கோ கொண்டு சென்றுவிடும். சரியாக நீங்கள் தொலைபேசியிலே இணைக்கப்பட்டுள்ள அந்த இந்த இப்பொழுது உள்ள ஸ்மார்ட் ஃபோன் என்று கூறுகிறார்கள், இந்த தொழில்நுட்பம் மிகுந்த காலத்தில் வந்த இந்த தொலைபேசிகள் துல்லியமாக தருகின்றது. இப்போ ஒலி ஒலி எல்லாவற்றையும் துல்லியமாக தருகின்றது. அப்போ நீங்கள் அந்த உங்களோட ஆனால் ஒன்றும் அந்த வாய் அந்த தொலைபேசிக்கு நேரே வாய் இருக்க வேண்டும். நீங்கள் தலையை திருப்பி அசைத்து உயர்த்தி பதித்து பாடும் பொழுதெல்லாம் தொலைபேசி அந்த வாய்க்கு நேரே போகாமல் கையிலே இருக்கும் என்றால் ஒரு ஒரு தடை ஏற்பட்டு தான் ஆகும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது. அடுத்தது பெருமாள் காலத்திலே வந்து நீங்கள் கண்ணனுடைய பாடலை பாடி மகளை வைத்தீர்கள், சிறப்பு. உங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது, நன்றி ஐயா, நன்றி. மீண்டும் சந்திப்போம், பொறுமைக்கு நன்றி. அடுத்த ஒரு ரொம்ப நன்றி, கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த சின்ன குறிப்புகளை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. அடுத்த உறவாக வருகின்றார் அன்புடன். யார் வருகின்றார்? வணக்கம் யோகாராஜ். இரண்டாவது பாடலுக்கு வந்து விட்டீர்கள். கெட்டிக்கார் என்ன நித்ரா தேவி ஓடி சென்று விட்டாவா உங்களை விட்டு?
2: நித்ரா தேவி செல்லல, அதனால பாடிட்டு போயிடலாமே வந்துட்டேன்.
1: ஆமாம், தாமதிச்சிருக்க, அவர் அனுமதி கொடுத்திருக்கின்றார். எங்கே பாடுங்க. நன்றி நித்ரா தேவி அவர்களே, யோகாராஜியை பாட வைக்கிறேன். கொண்டு வாருங்க இரண்டாவது பாடலை.
2: இதுவும் இப்போ வரைக்கும் யாரும் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, கேட்டிருப்பாங்க ஆனா தெரியல.
1: கேட்டிருப்பாங்க பாடல் வந்து எங்கும் கேட்டிருக்க மாட்டோமா?
2: என் குரல் இல்ல அந்த பாட்டே. நீங்க தியேட்டர்லயும் படத்துல பாத்தீங்களான்னு தெரியல.
1: அடங்க பா, கொண்டு வரங்க. ஆவல தூண்டுகிறீர்கள் யுவராஜ். என்ன கேட்டுறாத ஒரு பாடலே
2: படம் வந்து ஹிட் படம், படம் ஹிட் படம், ஆனா அந்த பாட்டு டிவியில போடுறதே கிடையாது.
1: அப்படியா? எங்க கேட்போம், எங்க பாடங்களையும் கேட்போம்.
2: தட்டட்டும் கை தழுவட்டும் சித்தத்தை வெல்லட்டும் நெஞ்சத்தில் நடக்கும் ஏனோ ஏனோ ஏனோ. தட்டட்டும் கை தழுவட்டும், சித்தத்தை வெல்லட்டும், நெஞ்சத்தில் நடக்கும் ஏனோ ஏனோ ஏனோ, அன்னத்தில் விழுந்த முத்தங்கள் எண்ணத்தில்

0: ஹலோ.
1: நிறைவடைந்து விட்டதா? தட்டட்டும் என்றவுடன் நாங்கள் தட்டுவார்கள் என்று புகட்டுக்கொண்டு நல்லது ஒரு பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள். அதிகம் காற்றலையில் வந்து பாடுவோர் பாடலாணிகளில் பாடியவர்கள் குறைவு, ஆனால் முன்பு பாடி இருக்கின்றார் ஒருவர். அது மட்டுமல்ல, நாங்கள் வானொலியிலே ஒலிபரப்பி இருக்கிறோம் இந்த பாடல்களை. பழைய பாடல் தான் சிறப்பாக இருந்ததம்மா. துணிந்து இந்த பாடலை எடுத்து வருகிறேன். என்ன, இதிலே வந்து பாடுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றது, கவனிப்பதற்கு பல விடயங்கள் இருக்கு. அவற்றை நன்றாக கவனித்து சிறப்பாக தந்திருக்கிறீர்கள். நல்லதம்மா, நல்ல பாடல். இப்படி பாடல்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரே விதமாக இல்லாமல் இப்படி பாடல்கள் கொண்டு வருவது மிகவும் சிறப்பாக இருக்கும்.
0: நன்றி.
1: இப்பொழுது என்னமா, ஒரு நெடுமூச்சு விட்டு இரண்டு பாடலையும் தந்து விட்டேன். நான் இனிமேல் நன்றாக தூண்களாம். நித்ராதேவி ஓடி வாருங்கள் உடனே அனுப்பீர்களா, அல்லது தள்ளிவிட்ட நித்ராதேவி உடனே உங்களை வந்து அணைத்துக் கொள்வாரா? நன்றா இருந்ததம்மா.
0: அவங்க வந்து அணைச்சுக் கொள்வாங்க,
1: அவங்களாக வந்து அணைப்பார்கள். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ஸ்வீட் ட்ரீம் என்று கூறிக்கொள்வோம் இல்லையா?
0: வாழ்த்துக்கள்
1: அம்மா, வாழ்த்து. நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி எவ்வளவு அன்பாக, ஒற்றுமையாக, உறவாக, நகைச்சுவையோடும், நல்ல உள்ளத்தோடும், உள்ளம் திறந்து நாங்கள் பழகிக்கொள்ளுகிற ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்தி கொடுத்த ஒன்றிய தமிழ் வானொலி அதிபர் வானரசி மீரா அவர்களுக்கு உண்மையில் நன்றி கூறித்தான் ஆக வேண்டும். எத்தனை உறவுகளை சம்பாதித்து வைத்து எங்களோடு வந்து இதை குடும்பமாக வைத்திருந்து வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல இந்த தளத்தை நன்றாக உபயோகிக்க வைக்கின்றார்கள். அந்த சிறப்பு எங்கள் வானொலியில் உண்டு என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொண்டு, இந்த பெருமை எங்கள் மகள் மீரா அவர்களுக்கு தான் சேர வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம். பாடுவோர் பாடல் ஞாயிற்றுக்கிழமை நேரம் சரியாக 12:54 நிமிடம். நண்பகல் இன்னும் எங்களுக்கு முடியவில்லை. உங்களுக்கும் நேரம் 10:24 நிமிடம் தானே, இன்னும் வேலை இருக்கின்றன. இந்த வேலையில் வருகின்றார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் அழைக்கின்றார். இணைப்போம். வணக்கம். இல்லை இல்லை, ரேவதி வந்து விட்டார், முந்தி விட்டார் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம். இல்லை, யார் இப்பொழுது? ஆ ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம்
1: மகளிர் ரேவதி. மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் உங்கள் அழைப்பு முந்தி விட்டது. வாருங்கள், இணையுங்கள். அவர் பெண்களுக்கு முதலிடம் என்று கொடுப்பார். அப்படியானவர்
2: அவருக்கு நன்றி. அப்பா அவருக்கும் உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி. எங்கே உங்கள் பாடலை வழிவிட்டு கொடுத்திருக்கின்றேன். எங்கே இந்த வழியை அங்கே உங்கள் ஒலி வரட்டும். கொண்டு வாருங்கள்.
2: பார்த்திபன் கனவுல இருந்து பாடுறான்.
1: சிறப்பு. கொண்டு வாருங்கள்.

கப்பல் செல்ல பரவி நெஞ்சம் துடிக்குதே, பாவி நெஞ்சம் துடிக்குதே, இதயவானின் உதய

இருளகற்றும் ஒளி என்றெண்ணி என்னும் நீ யாரோ என்

காதல் கண்களோ இதயவானின் உதய நிலவே எங்கே போகிறேன் நான்.

அணைக்க உன்னை நீளுதே, அணைக்க உன்னை நீளுதே, பறந்து வந்து உன்

0: இல்லையே, பாழும் சிறகு இல்லையே, இதயவானின் இதய நிலவே எங்கே போகிறாய், நீ எங்கே போகிறாய்.
1: சிறப்பு. ஒரு தடவை நன்றாக மூச்சை இழுத்து வெளியே விட்டு ஆறிக்கொள்ளுங்கள். ஏன் இந்த அவசரம்? அற்புதமான பாடல். முன்பெல்லாம் அந்த வரிகளுக்கிடையே வருகிற இடைவெளியை நன்றாக கவனிப்பீர்கள், நன்றாக உள்மூச்சு வாங்கி அழகாக ஆரோக்கியமாக தருவீர்கள். இன்று நீங்கள் பாடும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கீர்கள் போல தெரிகின்றது, இல்லையா?
0: தெரியலப்பா,
1: அப்படி
0: அதாவது
1: தெரியவில்லை உங்களுக்கு. என்ன நன்றாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது பாடிய விதம், நன்றாக இருந்தது மகள். உங்களுக்காக தான் கூறு, உங்களுக்கு அந்த கொஞ்சம் சுவாசத்துக்கு
0: ஆமா
1: பயிற்சி நான் முன்பு கூறியிருக்கேன்,
0: விடைவினை.
1: அதை நீங்கள்
0: ஆமா
1: கடைபிடித்து வந்தீர்கள், நன்றாக இருந்தது. இன்றைக்கு அது இந்த பாடல் மிகவும் அமைதியான ஒரு பாடல், இவ்வளவு அழகான பாடல். என்ன பறந்து
0: ஆமா,
1: செல்ல பாடும்
0: உங்களை
1: சிலவே
0: நினைத்து
1: இல்லையே.
0: கொண்டேதான்ப்பா பாடுவேன்.
1: அப்ப பாடும் பொழுதம்மா அந்த நீ ஒரு ஒரு வரி முடிஞ்ச உங்க திருப்பி பாடுங்கள்.
0: மூச்சு
1: அந்த மூச்சு மூச்சு மூச்சு கவனிக்க வேண்டும். மூச்சு
0: மூச்சு
1: இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி நீ உள்வாங்கி வெளியே விட்டீங்கன்னா ஆறுதல் இலகுவாக இருக்கும், உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பாடல் நன்றாக இருந்தது, பாடல் நன்றாக இருந்தது. இன்று ஏதோ ஒரு குறை எனக்கப்பட்டது. மகள் பாடும்போது சிறப்பாக மகள் நன்றாக புரிந்து பாடுபவ அந்த வரிக்கு வரி, அடுத்து வரிக்கு வரி இல்லாது விட்டாலும் கூட பல்லவிக்கு சரணத்துக்கு அழகாக நன்றாக மூச்சு எடுத்து பாடுங்கள். அது இங்கே
0: சரியப்பா.
1: என்ன பக்க ஒரு அந்த பாடல்களே பல்லவி முடிந்தவுடன் பக்கவாத்தியம் அந்த அதே அளவு வாக்கியத்தை பல்ல வாத்தியத்தில் இசைக்கும் வரை உங்களுக்கு நேரம் இருக்கின்றது பாடகர்களுக்கு. நீங்கள் தொலைபேசியில்
0: ஆமா
1: பாடும்போது வரிகளை முழுவதையும் பாடுபடுத்தி விட வேண்டும் என்று என்ன வேண்டாம். பாடல் பாடுகின்ற வரியை சரியான மூச்செடுத்து அந்த அழகான மூச்சோடு பாடுங்கள்.
0: சரியா
1: நான் முன்பு செய்த
0: சரி,
1: இன்று கொஞ்சம் ஏதோ வெளியிலேருந்து வந்த அந்த ஏதோ என்னமோ போல இருந்தது. ஆனால்
0: அவசரப்பட்டு விட்டன.
1: அவசரப்படவில்லை, நீங்கள் அவசரப்பட்டதாக காட்டிக்கொள்ளவில்லை எங்களுக்கு. அவசரப்பட்டதாக எனக்கு அப்படிப்பட்டது, மற்றவர்களுக்கு நன்றாகத்தான் இருந்த பாடல் ஒரு விதமான விழ முழுமையாக சிறப்பாக பாட இந்த ரசனை இன்னும் கொஞ்சம் மூச்செடுத்திருந்தால் மேலும் ரசனையாக இருந்திருக்கும். சரியா? நல்ல பாடல், நல்ல பாடல்,
0: சரியப்பா,
1: நல்ல
0: நன்றியப்பா,
1: பாடல்.
0: நன்றியப்பா,
1: தெரிவு மகளே, சிறப்பாக இருந்த அம்மா. நன்றி, மீண்டும்
0: நன்றி.
1: சந்திப்போம். நன்றி அம்மா, நன்றி, நன்றி. அடுத்து யார் வரப்போகின்றீர்கள் பார்த்தால் இங்கே மகாலிங்கம் அவர்கள் தோன்றுகின்றார், இணைப்போம் என்று பார்த்தால் அதற்கிடையில் அவருக்கு இன்னும் ஒரு இடையூறு வருகின்றது. இருவர் அழைக்கின்றார்கள், பார்ப்போம் யாருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கின்றது. ஞானசேகரனுடைய அழைப்பு கிடைத்துவிடும். வணக்கம் ஞானசேகரன், வணக்கம்.
2: வணக்கம் பாப்பா, இனிய நண்பகல் வணக்கம்.
1: நண்பகல் வணக்கத்தை தந்த அன்புமே ஞானா, உங்களுக்கு உங்கள் இரவு வணக்கத்தை தருகிறேன். வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
2: வீட்டுக்கு வந்து விட்டேன், உணவு வந்து விட்டேன், தங்களுடன் பேசிவிட்டு செல்லலாம் என்று காத்திருக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள். என்னோடு பேசுவதை விட எங்கள் எல்லோரும் இணைந்து கேட்கும் பண்ண நீங்கள் பாடி விட்டு செல்ல வேண்டும். இங்கே என்ன பாடலே பாடப்போ
2: பாடுகிறேன், எல்லாரும் கேட்கும் வண்ணம் என்றது
1: கேட்பார்கள்.
2: நீங்க கேட்டுட்டதே அதுக்கப்புறம் தான் சொல்லணும்.
1: நிச்சயமா கேட்பார்கள், நிச்சயமா கேட்பார்கள், பாருங்கள். இப்படித்தான் எல்லாம் சொல்லுவார்கள், ஆனால் நல்லா பாடுவார்கள். கொண்டு பாருங்கள். மகன் அங்கே மழை பெய்ததா ஐயா?
2: அப்பா திருச்சேர்ல ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிச்சுப்பா, நாச்சாரில் ஒரு சொட்டு கூட கிடையாதுப்பா, ரொம்ப வருத்தமா இருக்குப்பா.
1: அதிகம் மழை வேண்டாம் ஐயா, அது பெய்யும் தானே, வருகின்ற மழை
2: பெய்யவே இல்லைப்பா. ஒரு ஒரு ஒரு மணி நேரம் பெஞ்சா போதும்ப்பா, அந்த வெட்டி கொஞ்சம் குறையும்ப்பா, அதுக்காக பாக்கலாம்ப்பா.
1: இப்பொழுது இரவு நேரம் கொஞ்சம் குறைந்து கொண்டு போகும், 2 நாளில் வரும் மழை, கவலைப்படாதீர்கள்.
2: சரிப்பா, நன்றிப்பா, உங்க ஆசீர்வாதம் தான்ப்பா எங்களுக்கு.
1: ஏதோ நான் சொல்லி நல்லது, மகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சியோடு வாருங்கள். என்ன பாடல் பாடப்போகிறீர்கள்? பாடுங்கள் ஐயா.
2: காசேதான் கடவுளப்பா.
1: சிறப்பு, நல்ல வரி, நல்ல பாடல், கொண்டு வாருங்கள்.
2: காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியும் அப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தாய் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடித்தான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அடுத்தவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. சிரித்தவன் அழுவதும் அடுத்தவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நன்றி, வணக்கம் அப்பா.
1: எத்தனை தடவைகள் அந்த பாடலில் அப்பா வந்தது ஐயா, அழகாக இருந்தது அப்பா அப்பான்னு கூறும் பொழுது. என்னவென்றால், ஞானசேகரன் திரைப்படங்களை தயாரிக்கும் போது எத்தனையோ கோடி ரூபாய்களை செலவழித்து எத்தனையோ நாள் தாமதித்து திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தில் கொண்டு வந்த கருத்துக்கு அமைய அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே புகுத்துவதற்காக கவிஞர்களை நாடி கவிஞர்களை கொண்டு பாடல்களை எழுதுவார்கள். 2.5 மணி நேரம் ஓடுகின்ற ஒரு திரைப்படத்துக்கு ஒரு 3 நிமிட பாடலுக்குள்ளே அந்த உட்கருத்துக்களை புகுத்தி விடுவார். எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி விடுவார்கள். அந்த பாடகர்கள் வந்து அந்த பாடலை பாடும் பொழுது எந்த கருத்தை மக்கள் மத்திக்கு கொண்டு செல்ல வேண்டும், திணிக்க வேண்டும், எந்த வகையில் என்று நினைத்து பாடுவார்கள். அதனால் தான் அந்த பாடல்கள் வெற்றி பெறுவது. இன்று நீங்கள் வந்து பாடும் பொழுது நன்றாக நேரம் எடுத்து என்ன கருத்தை எங்களுக்கு புரிய வைக்கணும், அந்த பாடலில் எழுதப்பட்ட கருத்துக்களை துல்லியமாக நாங்கள் விளங்கக்கூடிய மாதிரி பாடினீர்கள். அதே போன்று நான் தேவாவிலே கவனித்தேன். அதை அழகாக நீங்கள் உள்வாங்கி அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணமும் இருந்து சரியான முறையில் கொண்டு. இப்போ அவர்களைப் போல நாங்கள் பாட வேண்டும், இவர்களைப் போல பாட வேண்டும் என்று அல்ல. உங்களுக்கு என்று ஒரு சந்தம் இருக்கின்றது, உங்களுக்கு என்று ஒரு அளவு இருக்கின்றது, அந்த அளவை சரியாக செய்தீர்கள். எத்தனை தடவைகள் வானொலியில் வந்து பாடியிருக்கிறீர்கள்? அதிகம் பாடவில்லை.
2: திருவிடைமதூர்ல இருக்கும்போது பாடியிருக்கேன்.
1: கேட்டால் அப்பா அதுக்கெல்லாம் பெரிய அப்படி இப்படி இழுத்து போட்டு ஓடி விடுவீர்கள். இன்று பார்த்தீர்களா, முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். திரையரூர்
2: இல்லப்பா, இன்னைக்கு 2-3 வாரமாவே நான் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு பாட்டு என் குரலுக்கு தகுந்த மாதிரி எது இருக்கும், அதாவது இன்னும் சொல்ல போனா பாட்டு முடிக்கும் போது ஒரு இந்த ஹம்மிங் மாதிரி ஒண்ணு வரும். அது இல்ல இன்னும் நான் வந்து இன்னும் சொல்ல போனா நீங்க நான் பயிற்சியே எடுக்கல. மத்தியானம் ஒரு தடவை கேட்டேன், சாயந்தரம் ஒரு ரெண்டு தடவை கேட்டேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தடவை கேட்டேன்,
1: அவ்வளவுதான்.
2: முழுமையான மனப்பாடம், முழுமையான மனப்பாடம் கூட நான் ஆகல. அந்த ஹம்மிங் வந்து பாட முடியாது எனக்கு, இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கடலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட அந்த அந்த ஹம்மிங்கதே எனக்கு மறந்து போச்சு எனக்கு பாட்டை முடிக்கும் போது.
1: நன்றி, அதை அந்த வார்த்தைகளை நீங்கள் அழகாக கொண்டு வந்து முழுமையாக கொடுத்தீர்கள், அதுதான் முக்கியம். நன்றாக உள்வாங்கியிருக்கு, கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் பாடலின் கருத்தை வார்த்தை வழியே இலகுவாக வரும். சிறப்பாக இருந்தது
2: ஞான,
1: விடாமுயற்சியோட பயிற்சி எடுங்கள், நல்ல பாடல். உங்களுக்கு என்ன பாடல் நிகழ்ச்சியில என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும், உங்களோட விருப்பமான பாடல்?
2: எனக்கு பாடின தந்ததுல என்ன பாட்டு கேட்கறதே மறந்து போயிட்டு,
1: என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்கும்?
2: விளையாடல ஒரு பாட்டு போடுங்கப்பா, இல்லாதவர் அப்படின்னு ஏதோ ஒரு டிஆர் மகனையும் பாட்டு ஒண்ணு இருக்கலாம், அந்த பாட்டு போடுங்க. ஆமா, இல்லாதது ஒன்று இல்லை, அந்த பாடல், அந்த பாடல்.
1: நன்றி மகனே, சிறப்பாக பாடி இருக்கிறீர்கள், நன்றி.
2: நன்றி அப்பா, நன்றி அப்பா. கேட்டு கொண்டிருந்த அனைவருக்கும், மீராமாவுக்கும், அப்பாவுக்கும், அன்பு உறவுகளுக்கும், அறிவிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய என்ன சொல்ல போனா, அந்த கன்னி மெரிஜி என்னை வந்து ஆதரவு கொடுத்து என்ன அடுத்தடுத்த வாரத்துல கலந்துக்கிறதுக்கு முழு ஆதரவு கொடுக்க மாதிரி உங்களை அனைவரையும் நான் கேட்டு வேண்டி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி அப்பா.
1: என்றும் இந்த வானொலி உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில நீங்கள் அழகாக வந்து பாடலாம், பாருங்கள், பாடுங்கள். அடுத்த வாரம் எதிர்பார்க்கின்றோம், இரண்டு பாடலையும், இரண்டு பாடலையும் எதிர்பார்க்கின்றோம்.
2: அவசியம் அவசியம் வருகிறேன் அப்பா. நன்றி அப்பா.
1: நன்றி மகனே, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வருகின்றார் அன்புடனே எங்களுடைய சந்திரசேகர். நீண்ட நாள் அல்ல அண்மையிலே வந்து இணைந்தாலும் தொடர்ந்து இன்னும் வந்து விட்டார், அதற்கு முன்பு சாந்தி முகந்து விட்டார். வணக்கம் சாந்தி. வணக்கம், வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம்.
1: சந்திரசேகரும் மகாலிங்கம் அணைத்தார்கள், ஆனால் உங்களுடைய இணைப்பு முந்தி விட்டது. வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா சாந்தி? இடித்து மழை பொழிந்து எல்லாம் என்ன பாடலை அப்பொழுது இருந்து விட்டேன், சிரித்து விட்டேன், மகளுக்கு சொல்லி சிரித்தேன். அங்கே தர்மபுரியில மழை அடித்திருக்கிறது சாந்தி கேட்டிருக்காரு பாடல்.
0: ஆமாங்க ஐயா, ரெண்டு மூணு நாளா நல்ல மழை,
1: சிறப்பு சிறப்பு.
0: அதற்கு முன்பு வெப்பமும் தணிந்து விட்டதுங்க ஐயா,
1: தணிந்து விட்டது. நல்லது. சரி, அழகி சாந்தி எல்லாரும் நிலம, அழகி ராசா எல்லாரும் நிலமா இருக்கிறார்கள் தானே?
0: ராசமா, ராசா, அழகி, ரெண்டு பேரும் நல்லா.
1: சரி, இப்பொழுது உங்களுடைய கரத்தில் வானொலி, எங்கே பாடுங்கள், ஒலியை தாருங்கள்.
0: பாடுகிறேன் ஐயா. மலேசியா வாசுதேவன் மற்றும் சுனந்தா பாடியது படம்.
1: படம் தேவையில்லை, நீங்கள் பாடுங்கள், நீங்கள் பாடுங்கள்.
0: சின்ன வீடு, சின்ன வீடு.
1: ஆஹா, சின்ன வீடு, நல்ல வீடு. பாடுங்கள்.
0: சின்ன வீடு தானே? ஆமா, அதான் நினைக்கிறேன்.
1: பாடுங்கள்.

உள்ளம் தச்சி கண்ணீரில் மூழ்குதடி. செங்கரும்ப நாமறந்து வேலி முள்ள ஏன் கடிச்ச பூவுக்குள்ளும் நாக உண்டு சாமிக்கும்.

செங்குளத்தில் பையன் வந்தா இன்னும் கொஞ்சம் தொல்லையடி, வெள்ள மனோ உள்ள மச்சான்,

0: அவர்களும் ஊர்வசி ஜாக்கா கல்பனா இணைந்து நடிச்சிருப்பார்கள். நல்ல பாடல்,
1: கல்பனா.
0: சிறப்பாக இருந்தது, சிறந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் குரலுக்கு பொருத்தமாக அந்த பாடலில் கொண்டு வந்து ஒரு குரல்ல கொண்டு வந்து இரு குரல் வித்தியாசத்தை காட்டி பாடியிருக்கேன். நான் உணரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வசனம், அந்த வாக்கியங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. நன்றி மகளே. என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
1: இதே பாடலே ஒலிபரப்பு.
0: வெள்ளை மனங்குள்ள வைத்தாரோ அந்த பாடல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் எல்லாம் நல்ல அந்த பாடல அந்த ஒரு வரி எனக்கு பிடிக்கவில்லையம்மா. உலகத்துல எல்லாரும் ராமர் இல்லை என்று சொல்லி ஒரு வருதல்லோ, அவன் அவன் புருஷன் அப்படி என்ன எல்லா ஆண்களும்
1: நகைச்சுவைக்காக
0: பாடல் சந்திர்கள். நேரம் சென்று கொண்டிருக்கின்றது, பார்ப்போம். முடிந்தால் வாருங்கள், முடியாத அடுத்த உறவு. இருவர் வந்து வில்லங்கமா அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்
1: நன்றி
0: மகளே, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இப்பொழுது வாருங்கள், இங்கே வாருங்கள் மகாலிங்கம், உங்களுடைய இணைப்பு கிடைத்து விட்டது. வாருங்கள் மகாலிங்கம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நீண்ட நேரமா அழைக்கின்றீர்கள் அழைக்கின்றீர்கள், இப்பொழுதுதான் கிடைச்சிருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
2: ஆமா ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
0: ஆமா, அப்படியே அப்படியே அந்த முயற்சி திருவினையாக்கம்
2: வெளி.
0: கூறுங்க.
2: ஆமாயா, வெளியில போயிட்டு வந்து மறுபடியும் தொற்றுவோம்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10 மணில இருந்து தொட்டு பார்க்கறேன், முடியல ஐயா.
0: அப்படியா? நான் கவனித்தேன், உங்களுடைய இணைப்பு வருகின்றது. உங்களோட உங்களோட ஊர்லேருந்து அழைக்கிற இணைப்பு தாமதமாக வருவதோ தெரியவில்லை. ஒரே நேரத்தில் இருவர் மூவர் வந்து முந்திக் கொள்ளுகிறார்கள். முந்தி வருவதை நான் எடுத்துக்கொண்டேன். சரி, இப்பொழுது நாங்கள் நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் பாடலை அழகாக கொண்டு வந்து உடனே ஆரம்பிப்பீர்கள் எண்ணுகிறேன். நல்லா நல்லா நிதானமாக இருக்கிறீர்கள் தானே?
2: நிதானமா இருக்கிறேன்னா இல்லையன்னு பாருங்க. என் பாடல்
0: ஓ அப்படியே கேட்கத்தான். கண்டு வாருங்கள், அப்படி வாருங்கள். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், கண்டு வாருங்கள்.
2: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்து வைரத்தில் தோய்ந்த மனமே மாதங்க முனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணி புன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் என்னும் எழுத்திலே பிரவண மந்திரம் தந்த காளியே யார் தருவா இந்த அரியாசனம் யார் தருவா இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் யார் தருவா இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் பேர்த்தரும் நூல் ஒன்று கல்லாதவன் உயர்ந்த பேர் பெறும் இடத்தினில்லே இல்லாதவன் பேர்த்தரும் நூல் ஒன்று கல்லாதவன் உயர் பேர் பெறும்

சொல்லாதவன் அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன் தனக்கு யார் தருவா இந்த அரியாசனம். எம்டிஆர் நேயரோடு எனக்கு ஒரு சரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம். கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா, கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, உன் காலிட்ட சலங்கைக்கு ஜதி வேண்டுமா, சிறுத்த உன் இசை இடையாட இசை வேண்டுமா, சிறுத்த

0: உன் இடையாட இசை வேண்டுமா? உன் சிங்கார கைகளுக்கு அபிநயம் வேண்டுமா? யார் தருவா இந்த அரியாசனம்? எம்டிஆர் நேயரோடு எனக்கு ஒரு சரியாசனம், ஐயா யார் தருவா இந்த அரியாசனம்? அதான்
1: யார் தருவார் இந்த அரியாசனம்? உங்களுக்கு சரியாசனம் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் தந்ததுன்னு நான் கூற இருந்தேன். நீங்களே கவிஞராக மாறி அந்த கவித்துவத்தை புகுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்த மாளிகை, சிறப்பாக இருந்தது. எங்கே உயர்த்த வேண்டும், எங்கே பதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவதானித்து நன்றாக உள்வாங்கி இந்த பாடலை தந்திருக்கிறீர்கள். கருத்துக்கள் அத்தனையும் வெளியே பெறக்கூடியதாக இருந்தது, நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். உங்களுடைய தராதரத்துக்கு இந்த பாடல் இவ்வளவு அற்புதமான பாடலாக இருக்கிறது. நீங்கள் வந்த பாடல்களுக்கு இன்றைய பாடல் மேலும் சிறப்பாக இருந்தது. குறுங்க.
0: ஆமா, அதான்யா. ஏன்னா நிறைய நல்ல மெத்த படித்தவர்களும் பாடுறாங்க, சங்கீதம் தெரிந்தவங்களும் பாடுறாங்க. நேரத்துல நானும் அதுல பாடுறது வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி தானயா.
1: சிறப்பு. என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பாக வேண்டும்? நேரத்தை கவனித்துக் கொள்ள இந்த பாடலே
0: எனக்கு தந்த எனக்கு
1: மகிழ்ச்சி. நன்றி. நான் அடுத்த உறவிடம் செல்லுங்கள். நேரம் முடிவதற்குள் அவரை இணைக்க வேண்டும்.
0: மீண்டும்
1: நீங்கள் மீண்டும் பாருங்கள். இன்னொருதான் மீண்டும் பாருங்கள்.
0: வருகிறேன். நன்றி.
1: இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். சந்திரசேகர், வணக்கம். சந்திரசேகர், வணக்கம். வணக்கம் சந்திரசேகர், உங்களை இணைத்துக் கொண்டேன். வணக்கம். பொறுமைக்கு நன்றி. பாருங்கள்.
2: ஓம் ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். இந்தியா தமிழகத்திலிருந்து நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் பலமுறை அழைத்தீர்கள். உங்கள் இணைப்பை எனக்கு கொடுக்க முடியாமல் இருந்து இப்பொழுது எப்படியாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்து நீங்கள் இணைந்து விட்டீர்கள். நன்றி. நன்றி. சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா. உங்கள் நாட்டில் காலநிலை எவ்வாறு இருக்கிறது என்று?
1: நான் பலமுறை கூறியிருந்தேன், இப்பொழுது குளிரோடு தான் இருக்கணும். குளிர் ஆரம்பித்து விட்டது. ஒரு குளிர்காலம் இனி எங்களுக்கு, இப்போ கோடை காலம் முடிந்து விட்டது, மழை காலமும் முடிந்து குளிர்காலத்தை நோக்கி செல்கின்றோம்.
2: பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓகே. உங்கள் வேளையில் அனைத்து அன்பு உறவுகளையும் நலம் விசாரித்துக் கொண்டு இனிய வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய பாடலை தருகிறேன்.
1: சிறப்பு. சிறப்பு கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கேட்க நாங்கள் ஆவலோடு, சந்திரசேகர் என்ற பாடலுக்கு ஆவலோடு இருக்கின்றோம் கேட்பதற்காக. எல்லோரும் கொண்டு வாருங்கள்.
2: ஓ கட்டாய. வன நிலவே, வன நிலவே, வருவது நீதானா? வாசனைகள் வருகிறதே, வருவது நிஜம்தானா? ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில், அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில் கண்மூடினார் உன் ஞாபகம் பூக்குதே வாலிபம். வன நிலவே, வன நிலவே, வருவது நீதானா? வாசனைகள் வருகிறதே, வருவது நிஜம்தானா? கண்களறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன? பாதீரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவி உந்தன் முகவரி என்ன? மெது மெதுவாய்

நிஜமாக தருவாயா, உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா? வண்ண நிலவே வருவது நீதானா? வாசனைகள் வருகிறவே வருவது நிஜம்தானா? கூண்ட

0: இதுதான் ஐயா என்னுடைய பாடல்.
1: முழுமையாக ஒரு பாடலை அழகாக பாடி மகிழ வைத்தீர்கள், நீங்களும் மகிழ்ந்தீர்கள் என்று எண்ணுகிறேன். இந்த தளத்தில் உங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பம் ஒரு அரிய சந்தர்ப்பம். ஏனென்றால் சர்வதேச வானொலியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற 30 ஆண்டுகளான இந்த வானொலியில் அநேகமான உறவுகள் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டு உங்கள் தளங்களிலே ஆரோக்கியமான கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் இலைமறை காயாக இல்லாமல் வெள்ளிடை மலையாக உங்களை வெளியே கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நன்றாக நாங்கள் கொடுத்த தளத்தை களமாடி சொல்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றாக இருந்தது பாடல். உங்கள் பொறுமைக்கு என்னுடைய நன்றி. பொறுமையோடு இருந்து இந்த நிகழ்ச்சியில பாட வேண்டும் என்று அழைத்து களைத்து விட்டு செல்லாமல் மீண்டும் அழைத்து இணைந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் இருந்தால் ஒளிபரப்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பிலே சேர்க்க வேண்டும்?
0: எனக்கு ரெக்கர் திரைப்படத்தில் இருந்து கண்ணமா கண்ணமா அழகு பூஞ்சிலை என்ற ஒரு பாடல் அருமையாக இருக்கும். முடிந்தால் எடுத்து பாருங்களே.
1: என்ன பாடல்? கண்ணமா கண்ணமா அழகு பூஞ்சிலை.
0: அதேதான் ரெக்கர் திரைப்படத்தில்.
1: நல்ல பாடல் அந்த பாடல், கண்ணமா கண்ணமா. பணியெல்லாம் முடிந்து விட்டதா சந்திரசேகர்?
0: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை பொழுதுதான். அதனால் குதூகலமாக.
1: ஓ, அது வாழ்த்துக்க. இப்போ வீட்டு வேலைகள், உங்களுடைய ஆயத்தங்கள், ஓய்வுகள் எல்லாம் எடுக்கணும். உங்க காலநிலை எப்படி இருக்கிறது உங்களுக்கு?
0: இங்கே மழை வந்தது நேற்று. இன்று இதமான காலநிலை.
1: இதமான காலம் எங்களுக்கு ஆரம்பத்திலே கேட்டீங்கன்னா நான் அவசரத்திலே சுருக்கமாக கூறுவேன். நாங்கள் இப்பொழுது 18 பகை வெப்பநிலையில் இருக்கின்றோம். அந்த வெப்பநிலை 18 பகையாக உணராமல் இருப்பதற்கு காற்றிலே ஈரப்பதம் இருக்கின்றதுனாலே காற்று வீசிக்கொண்டிருக்கும் பொழுது அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. வளமையான ஆடைகளோடு நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம் இனிமேல். ஏனென்றால் அந்த அந்த வெப்பம் இல்லாமல் அந்த அந்த காற்று வீசும் பொழுது ஒரு விதமான குளிராக இருக்கும். இப்பொழுது நாங்கள் எங்களோட கோடை காலத்து ஆடைகளை எல்லாம் மடித்து எல்லாம் செய்து ஒரு பக்கம் வைத்து விட்டு குளிர்கால ஆடைக்கு திரும்பி விட்டோம். இப்பொழுது எங்கே பார்த்தாலும் லேசான குளிர் ஆடையோட தலை மூடி சட்டைகள் அப்படி என்னெல்லாம் போட்டுக்கொண்டு இன்னும் நாள் இருக்கின்றது. ஆனால் இரவு வேளைகளில் இன்று இரவுக்கு 7 பகைக்கு கடந்த இரவு 5 பகை வரை சென்றது. குளிர்ந்த குளிர் கூடுதலாக இருந்தது. இது இனிமேல் இன்னும் இருக்கின்றது குளிர்காலம். இனிமேல் தான் குளிர்காலம். இப்பொழுது கோடை காலம் இலையுதிர் காலத்தை நெருங்குகிறோம். நன்றி சந்திரசேகர் அவரை நேரத்தை
0: விட்டு
1: நாங்கள் செல்கிறோம். மீண்டும் ஒரு பாடல் தருவதற்கு நான் நினைக்கவில்லை சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று பார்ப்போம். நீண்ட இந்த நிகழ்ச்சி முடிவடைய நேரம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். மாலிங்கம், உங்களுக்கு உங்களுடைய சந்திரம் மாலிங்கம், நீங்கள் வர வேண்டும் என்றால் வரலாம். கிருஷ்ணா, உங்களை எதிர்பார்க்கும். உங்களுடைய தொலைபேசி சரி வந்து விட்டதா, என்ன நடந்தது புரியவில்லை. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? அது தெரிந்தால் போது. நேற்றும் அப்படித்தான் அன்பு எங்களுடைய நாகப்பன் அவர்களும் பாதியிலே நிற்க வேண்டிய நிலை வந்து விட்டது. அவர் தொடர முடியாமல் நான் நினைக்கிறேன் அலைய தொலைபேசி தான் தொலைபேசியாக வந்து விட்டது போல் இருக்கின்றது. கிருஷ்ணா, உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் உடனடியாக வரலாம். மகாலிங்கம், நீங்கள் 2வது பாடலை பாடுவதற்கு தயாரென்றால் உடனடியாக அழையுங்கள். நாங்கள் நேரம் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வேலை வந்துவிட்டது. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நான் உங்களுக்காக தாமதிக்கிறேன். அழையுங்கள். வந்துவிட்டார் மகாலிங்கம் மீண்டும். வணக்கம் மகாலிங்கம், வந்துவிட்டீர்கள். வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: இப்பொழுது பேச நான் முதலில் அவசரமாக சொன்னேன். சந்திரசேகர் அவர்கள் காற்றலே இருந்த வரவரை நான் எடுக்க வேண்டும் நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு. இப்பொழுது நாங்கள் 1 நிமிடம் பேசலாம். பேசுங்கள்,
2: கூறுங்கள். அதான்யா, ஒரு இனிமையான பாடலுக்கு வந்து அந்த வழிவிட்டதுக்கு நன்றியா. மறுபடியும் சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றியா. பாட்டை ஆரம்பித்து விடுது.
1: ஆரம்பியுங்கள். உடனடியாக பாடல் ஆரம்பிக்கின்றது. ரசிகர்களே, கேட்டு மகிழுங்கள். அன்பு மகாலிங்கத்தின் பாடலை கொண்டு வாருங்கள்.
2: சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா.

சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, அதிசய சோலையில் சந்திப்போமா, ரகசிய காதலை சிந்திப்போமா, அதிசய சோலையில் சந்திப்போ

0: சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, மயக்கத்தில் உலகம் சுற்றுவோமா, மனவரையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்திலே உலகை சுற்றுவோமா, மனவரையில் கைப்பற்றுவோமா, முல்லை மலர் மஞ்சம் விரிப்போமா, முத்து சிப்பி போலே சிரிப்போமா, முல்லை மலர் மஞ்சம் விரிப்போமா, முத்து சிப்பி போலே சிரிப்போமா, ஆஹாஹா ஆஹாஹா சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, சந்திப்போமா.
1: மாலிங்கம்
0: அதாயா
1: மாலிங்கம்
0: ஆமாயா,
1: அங்கே இந்த மகள் கலா தூக்கமா முழிப்பா முழிச்சிருக்காரா?
0: பிக் பாஸ் பாத்துட்டு இருக்காங்க
1: பாத்தீங்களா, பாத்தீங்களா, சரியா நேரம் பார்த்து ரகசியமா போற கேக்குற, சந்திப்போமா சந்திப்போமான்னு கூட என்னையா இது பழக்கம். இப்பதான் சாந்தி சொல்லி இந்த உலகத்துல எல்லாரும் ராமன் இல்லையன்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். கலா இருக்கத்தக்கனியாக சந்திப்போமா சந்திப்போமா, தனிமையில் சிந்திப்போமா, இந்த கல்யாணம் கட்டுவோமா என்றெல்லாம் கேட்டு பாடுகிறீர்கள். கள்ள பயலையா நீங்கள், நன்றா இருந்த மாதிரி நன்றாக இருந்த ஐயா பாடல் கேட்டுக்கொண்டிருக்க மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. இப்பளவு தூரம் ரசனையா உள்வாங்கி பாடுகிறார் என்று
0: அதிகப்படியான குரல் கொடுத்து கொஞ்சம் கரகரப்பாயிடுச்சு. சரி, இது பாடின பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, இது இனி ஒரு சின்ன குரல்லே பாடிடலாமேன்னு இந்த பாடலை எடுத்தேன். ஏன் அது இனிமையா ஓரளவுக்கு
1: சின்ன குரல்ல இல்ல, கலா அங்கால இருக்கிறாதாரே நான் இங்கால செய்தி அனுப்புவோம் என்று பாடுகிறீர்கள். யாருக்கோ செய்தி விடுகிறீர்கள். கவனம் கவனம் கவனம், நல்லா இருந்த பொறுமையாக இருந்து நீங்கள்
0: நீங்கள் நீங்கள் நீங்கள் கூற கூற கலா வந்து சிரித்து விட்டு செல்கிறார்.
1: கேட்டு விட்டுதா, கேட்டு விட்டுதா மகளுக்கு? அப்படியா பாத்தீங்களா, அவவுக்கு தெரியும் என்னுடைய அவர் ராமர் தான். வாழ்த்துக்களை என்ன நகைச்சுவைக்காக கூறினேன், விபரீதமாக நகைச்சுவைக்காக
0: உங்களுடைய
1: மெருகூட்டும் வகையில் சிறப்பு. நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். நிறைய எங்கள் நிகழ்ச்சியை அழகாக அலங்கரித்தவர்களுள் நீங்களும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். நன்றி, மீண்டும் அடுத்த நிகழ்வுகளில் சந்திப்போம். நன்றி ஐயா, நன்றி.
0: நன்றியா, நன்றியா, நன்றி வாய்ப்புக்கு, நன்றியா,
1: நன்றி, நன்றி. மகளே சாந்தி, நீங்கள் அழைத்தது போல் இருந்தது, முடிந்தால் நீங்கள் அழையுங்கள். கிருஷ்ணா, உங்களுக்கு நடந்தது என்ன? நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா செய்தி தாருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இப்போ ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது நின்று விட்டது பாடல, அதன் மின் ஒரு பதிலையும் காணவில்லை. சரி, எங்கே இப்பொழுது யார் வர இருக்கின்றீர்கள்? சாந்தி, உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வர. தேவா, நீங்களும் முடிந்தால் ரெண்டாவது பாடலுக்கு வரலாமே, வந்துருதலை பாடி காட்டலாம். சியாமலா, உங்களுக்கும் ரெண்டாவது பாடலுக்கு சந்தர்ப்பம் இருந்தது, ஏன் வரவில்லை? பாருங்கள், முடிந்தவர்கள் வரலாம். நான் நிகழ்ச்சியை கூட எடுத்திருக்கேன் நிமிடங்களை. இப்பொழுது அழைக்கின்றவர்கள் போல் தெரிகின்றது, வாருங்கள். வந்து விட்டார், வந்து விட்டார் யாமிருக்க பயமேன். வணக்கம் நாகப்பரவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
1: உங்களுக்கு பகல் நேரம் தந்த உங்களுக்கு உங்கள் இரவு நேரத்தை நான் தருகிறேன். முதல் கேள்வி, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று முழுமையாக கேட்கின்றேன்.
2: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா.
1: சிறப்பு, கேட்டவுடன் மகிழ்ச்சியாக. நேற்றைய தினம் என்ன நடந்தது ஐயா?
2: பாதி பாட பாடவே தூங்கிட்டேன் ஐயா.
1: அதுதானே சங்கதி, பாரு, பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்து நான்கு பாடலோட நின்றோட நான் பயந்து விட்டு என்ன நடந்தது. ஆனால் நான் எல்லோருடன் பேசினா அவருக்கு வானொலி ஒலிபர தொலைபேசி தான், தொலைபேசி ஒரு அவருக்கு ஒன்றுமே நடந்திருக்காது என்று தான் கூறினேன். வாழ்த்து.
2: நானே முந்தா நாள் போல வேலை பார்த்தது, ரெண்டு நாள் வேலை பார்த்தது, டயர்டா இருந்தது.
1: ஓ ஐயோ, நீங்க அது காரியம் இல்லை, நீங்க தூங்குவது சரி. அப்புறம்
2: பார்த்தீங்கன்னா ஏதோ ரெண்டாவது ஒவ்வொரு வாரமும் நம்மளே வந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? அடுத்த உங்களுக்கு பழி விடணும்
1: இல்லையே, நீங்க வந்தோன்னா உற்சாகம் கூடுமல்லவா, அதானே காரணம். வரலாம் ஒரு கொஞ்சத்திலே வரும். ஆனால் திடீரென்று 11 எழுத்து வரவில்லை. அப்போ இன்னும் நடந்தேன்னு நான் பயந்து விட்டேன். ஆ, இறைவனுக்கு நன்றி, நலமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது பாடுவோர் பாடலா நிகழ்ச்சி நன்றாக கேட்டிருக்கின்றீர்கள். ஆரம்பத்திலிருந்து கேட்கின்றீர்கள் தானே?
2: இல்ல இல்ல, அன்னைக்கு வேலைக்கு போயிட்டேன், இப்பதான் வந்த
1: பாடு. நான் நிகழ்ச்சி நிறைவறந்து விட்டேன். நிறைய எல்லோரும் வந்து பாடினார்கள், 2 பாடலையும் பாடினார்கள். அவரோட அனுமதி கேட்டு ஒரு இன்னும் ஒரு 10 நிமிடம் கூட எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. சரி, எங்கே உங்கள் குரலில் ஒரு பாடலை தரும்.
2: இருந்தாலும் கடைசி பாசம் பிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல.
1: கடைசி பாசில வந்து ஓடி வந்து பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே ஓடிவார்கள் கடைசி பாசில? அது ஓடி வந்து இணைந்து கொண்டீர்கள், பிடித்து விட்டீர்கள்.
2: கெட்டிக்காரன்
1: கெட்டிக்காரன். அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொண்டு பாருங்கள்.
2: ஊர் வந்து கோயம்புத்தூரா இருந்தாலும் மதுரை பக்கம் கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம்.
1: ஓ, மதுரை போனீங்களா? ஆனா அந்த பாடல சொல்றாரு, மதுரைக்கு போகாத அடி மல்லிகை போக ஏதோ ஒன்று ஒரு பாடல். அது தெரிஞ்சோண்டும் போனீர்களா? கிடைக்கவில்லையா? அதோண்டு
2: வாசல்ல
1: ஒரு வெண்ணிலா கொண்டு பாருங்கள்.
2: என் ஊரு மதுரை பக்கம், ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் போதுதான், நீர் தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ரா கோழிதான். என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, காத்தோடு போகும் காத்தாடினான். என் ஊரு மதுரை பக்கம், ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நாம் பாடு நேரம் போதுதான். யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்ன கிளியே, ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேக்குறேன். ஊரார ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னந்தனியே, அத போல உன்னத்தானே நானும் பாக்குறேன். விதியோடு மோது அடி தங்கச்சி, குடிகார அண்ணன் இவன் கச்சி, பாட்டால சோகந்தீரும் அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம், ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரம் போதுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாய்க்காதம்மா, வாய் காட்டி விட்டு தள்ளு ஏங்கணும். வந்தாலே வரவில் வைப்போம், விட்டு போனா செலவில் வைப்போம், வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும். பூ பூத்ததெல்லாம் காயாகுதா, காயானதெல்லாம் கனியாகுதா, இதுக்காக வாடலாமா அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம், ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ரா கோழிதான். என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, காத்தோடு போகும் காத்தாடினான். என் ஊரு மதுரை பக்கம், ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ரா கோழிதான். நன்றி ஐயா.
1: கடைசி பஸ் எடுத்து கடைசி ஒரு இருக்கையில இருந்தாலும் ஓடி வந்து இடம் பிடித்து பாடி முடித்து விட்டார் கெட்டிக்காரன். என் ஊர் மதுரை பக்கம், சிறப்பு சிறப்பு, நல்ல பாடல். அங்கே மதுரைக்கு நீங்கள் சென்ற வேளையில் அங்கே மழை பொழிந்திருந்ததா?
2: கோயம்புத்தூர்ல நல்ல மழை,
1: மதுரையில மழை இல்லையா?
2: அது தெரியாது.
1: சரி, வாழ்த்துக்கிறது நம்பாரு. கோவையில மழை பொழிஞ்சிருக்குதா?
2: சரியான மழையா? மூணு நாலு நாளா தொடர்ந்து மழை,
1: தொடர் மழை. அது ஏன்னா ஆவணி முடிந்து ஆவணி ஆரம்பித்து விட்டால் வந்து விடும் ஐயா மழை. ஆவணி புரட்டாதி எப்பசிக்கல மழை பொழிகிற காலம் குளிர்மையா இருக்கும். குளிர்ந்த நீங்கள் குளிரான மக்கள் ஐயா, பசுமையான மக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சரி, உங்களுக்கு என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்? உங்களுக்கு என்ன பாடலை சேர்க்க வேண்டும்?
2: சிங்கம் திரைப்படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுறேன்.
1: என்ன பாடல்?
2: சிங்கம் ஒண்ணு, சிங்கம் ஒண்ணு. அந்த திரைப்படத்துல இருந்து
1: சிங்கம் ஒண்ணு. அப்ப சிங்க திரையில சிங்கம் ஒண்ணு இல்ல, இப்ப சிங்கம் மூணு வந்துருது. ஆக்குமா?
2: ஆமா, சிங்கம் ரெண்டு மூணு எல்லாம் வந்திருக்கு.
1: சிங்கம் திரைப்படத்துல சிங்கம் என்ற திரைப்படமா, சிங்கம் ஒண்ணு என்ற திரைப்படமா?
2: சிங்கம்னாலும் சிங்கம் ஒண்ணுனாலும் ஒண்ணுதான் ஐயா.
1: இல்ல அப்படியா? எனக்கு தெரியாது. சரி, சிங்கம்
2: என்ன
1: வரியதுல
2: இருக்கிறது?
1: காதல் வந்தாலே அப்படி எப்படி எப்படி காதல்,
2: காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே.
1: ஓஹோ, காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே போகுமோ? காதல் வந்தாலே. சிறப்பு, சிறப்பான பாடல், நல்ல பாடல். நான் உண்மையில நேற்று பயந்து விட்டேன். என்ன நடந்தது? நாகப்பனுக்கு ஒரு நாளும் பாட்டு போட்டிக்கு
2: சரி, மற்ற உறவுகளுக்கும் கொஞ்சம் வழிவிடுவோம்னு பண்ணா, இந்த நேத்து பாருங்க யாருமே வராத ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க.
1: விட்டு கொடுக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு போட்டி நல்ல நேற்று பலமாக இருந்தது போட்டி. என்ன ஒரு சில எல்லோருக்கும் அதில் ஒரு சிலருக்கு வலைத்தளமும் அவ்வளவு சிறப்பில்லை, சிறப்பாக இருந்தது. நன்றி நாகப்பன், இணைந்து தொட்டு அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து விட்டு போனதுக்கே நன்றி தான். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: சந்திப்போம். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. சாந்தி, ஒரு தடவை நீங்கள் அழைத்தது போன்று இருக்கின்றது. முடிந்தால் அழையுங்கள், இல்லை என்றால் நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் நிகழ்ச்சியை. 2 நிமிடம் பார்த்துவிட்டு கொண்டு வாருங்கள். மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அன்புடன் என் மகள் மீரா அவர்கள் புரியும் பொழுது பலர் வந்து தொகையாக வந்து நின்று கும்மாளமாக பாடி மகிழ்ந்து ஒரே செல்லாபமாக இருக்கும். நான் வந்த பின்பு பாடுவோர் பாடல கணிசமான உறவுகள் வந்து பாடிக்கொண்டு குறைவாகவும் இருந்தார்கள். ஆனால் இன்று ஆவலோடு ஒவ்வொருத்தரும் வந்து 2 பாடல்களும் பாடக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இதை கொஞ்சம் விரிவடைய வைத்து உங்கள் எல்லோருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிட்டு பெருமைப்படுகிறேன். எல்லோரும் அந்த நேரத்தை கணக்காக நீங்கள் அதை பயன்படுத்தி அதை அழகாக உபயோகித்து பயன்படக்கூடிய வகையில் எல்லோரும் மகளக்கூடிய வகையில் இந்த நேரத்தை கொண்டு செல்ல வைத்தீர்கள். இன்றைய நாள் வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகளாக முதல் முதலில் கை விசேஷமாக வந்து அழகாக பாடி எல்லோரையும் மகள வைத்த தேவா, உங்களை மறக்க முடியாத சிறப்பு. உங்களுடைய ஆரம்பம் சிறப்பாக இருந்து இன்று மொத்தம் 12 உறவுகள் வந்து பாடக்கூடியதாக இருந்த தேவா, அவரை தொடர்ந்து கஸ்தூரி மற்றும் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை, அவருடைய தகவலையும் தரவில்லை. நான் நினைக்கிறேன் அவரும் நாகப்பன் போல் தூங்கிவிட்டாரோ தெரியவில்லை. பார்ப்போம், தூங்குவாரா தூங்கவில்லையான்னு பார்ப்போம். என்னுடைய தொலைபேசியும் தூக்கத்துக்கு செல்லவில்லை, தூக்கத்துக்கு செல்லவில்லை. தொலைபேசியில் சக்தி இருக்கின்றது. அவரை தொடர்ந்து தேவநாதன். தேவநாதன் அழகாக வந்து ஒரு பாடல் பாடி இன்று பெருமாளுடைய நாளன்றபடியால் அழகான மெல்லிசை சங்கீத பாடலை கர்நாடக இசையிலே பாடி தந்தார். சிறப்பாக இருந்தது. வளமை போல மகள் ஷியாமலா, யோகாராஜி, ரேவதி, மீண்டும் ஞானசேகரன் என்று வந்து நீண்ட நாட்களுக்கு பின்பு பாடலை தந்திருந்தார். அற்புதமான பாடல் அவர். இந்த பாடல் காசைதான் கடவுளப்பா என்று நாங்கள் கருத்தோடு அதை புரியக்கூடிய வகையில் வந்து முதலில் பாடி அவர் என்று எங்களுக்கு அறிமுகமாவது போன்ற பாடகராக இருந்தாலும் சிறப்பாக பாடியிருந்தார். மேலும் அவர் முயற்சி எடுத்து மேலும் மேலும் நல்ல பாடல் தருவேன் என்று கூறியிருக்கின்றார். அவரை தொடர்ந்து சாந்தி, எங்கள் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியாக வந்து அருமையாக பாடி அதுகளை கவித்துவத்தையும் புகுத்தி 2 வரியையும் புகுத்தி தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி என்றெல்லாம் கூறி பெருமிதப்படக்கூடிய வகையில் பாடி மகிழ்வித்தார். எதிர்பார்த்தபடி சந்திரசேகரன் அவர்கள் இடம் கிடைக்குமோ என்று எண்ணிய வேளையில் அவர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாடி தந்தார். சாந்தி, உங்கள் பாடல் சிறப்பான ஒரு பாடல். மீண்டும் ஒரு பாடலை தருவதற்கு முயற்சித்தீர்கள் போல் தெரிகின்றது. நேரம் இல்லாது விட்டால் காரியமில்லை. மீண்டும் அடுத்து இறுதியாக வந்து பாடலை கேட்டு மகிழ்வது மட்டுமல்ல, இன்று இறுதியாக வந்து நிகழ்ச்சியையும் அலங்கரித்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உதவி செய்து செல்கின்றார் அன்பு நாகப்பன். எல்லோரும் நலமாக வளமாக சிறப்பாக இருக்க அன்னை கலைவாணி இந்த நிகழ்ச்சியை வளர்த்து கொண்டு வருகின்றார். உங்கள் எல்லோருக்கும் கலைவாணியின் அருள் நிறைவாக கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் எல்லோரிடமிருந்தும் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லும் இந்த வேளையிலே 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 20வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கதம்பத்திலே 30 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் உங்கள் அற்புதமான ஒற்றுமை அற்புதமான பங்களிப்புடன் நிறைவுக்கு வருகின்றது. நிறைந்து செல்லும் இந்த வழியில் இந்த பாடலை வந்து பாடல் நிகழ்ச்சியிலே பங்களித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் பாட இன்னொருவர் ஊக்கம் கொடுப்பது போல உற்சாகம் கொடுப்பது போல கருத்துரைகளை நீங்கள் அழகான ஆரோக்கியமான கருத்துக்களை கூறிக்கொண்டு மேலும் மேலும் மெருகூட்டி கொண்டிருந்தீர்கள். சும்மா இருக்க மாட்டால் அன்பு மகள் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து பாட முடியாமல் இருந்துட்டு போகிறோம். அப்போ என்ன செய்யலாம்? இனிமேல் அவளுக்கு ஐஸ்கிரீம் தடை என்று கூறிவிடும். ஐஸ்கிரீம் உண்டு விட்டு பெறப்படாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. அவள் ஏற்கனவே சளிவரத்தம் உள்ளவர், ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கால் மகள் ஜியாமலான்னு இங்கே தெரிய வருகிறது. அது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். நல்லது என் அன்பு உறவுகளை, எல்லோரும் நலமாக வளமாக பாடி கொண்டிருக்கும் வேளையில் உங்களுடைய கருத்துக்கள் ஆரோக்கியமான நகைச்சுவையோடு கலந்த கருத்துக்களும் அங்கே வருகின்றதை கேட்க மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. இப்படியான ஒற்றுமையான ஒரு குடும்பத்தை மொன்றியல் தமிழ் வானொலி குடும்பமாக நாங்கள் இணைந்து விட்டோம். ஒரு குடும்ப உறவுகளை பெறுவதற்கு இறைவன் எனக்கு பேரருள் செய்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். ஊரை விட்டு உலக விட்டு உறவை விட்டு ஓடோடி வந்து அகதிகளாக வந்த எங்களுக்கு நாதி இல்லாமல் இருந்த வேளையிலே இருகரம் நீட்டி வாருங்கள் என்று எங்களுக்கு வாழ்விடம் கொடுத்து பதிவிடம் கொடுத்து குடியுரிமை கொடுத்து எல்லா சிறப்புகளையும் தந்த இந்த அரசாங்கத்தோடு வாழும் கனடாவிலே உலகளாவே இருக்கும் உறவுகள் எங்கள் தொப்புள் குரோடி உறவுகள் என்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றதுக்கு உறுதியாக அதை நான் உறுதிப்படுத்தும் வகையாக நீங்கள் எல்லோரும் இருப்பதை எட்டு நான் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். மீண்டும் நாளைய தினம் எங்களுக்கு பாட்டு சவாரி இருக்கின்றது. பாட்டு சவாரியிலே வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பின பாடல்கள் வாக்களித்து நல்ல பாடலை தெரிவு செய்யலாம். அதுவரைக்கும் எங்களுக்கு இறைவன் எல்லா பலமும் அருளும் தர வேண்டும். இந்த வேளையிலே எங்களுக்கு அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம். நாட்டில் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நிலவ வேண்டும். நாங்களும் சமதர்மத்தோடு வாழ்வோம். அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காத்து வாழ்வோம் என்று உறுதி கூறி நான் என்னுடைய இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து எல்லாம் வல்ல இறைவனிடம் கேட்டு என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கும் அன்பு தமிழுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திப்போம் என்று வாழ்வோம் வளமாக என்று கூறி அன்புடன் தமிழோடு விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிறைவு பெறுகிறது பாடுவோர் பாடலாம் இன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் இந்த வேளையில் உங்களுடன் அன்புடன் மீண்டும் நன்றி கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக.

பழமை போல என்ற மறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றார் கனடா கா வைசேனா ஆசானவர்கள். அவள் ஒரு தனி ராகம் என்ற திரைப்படுத்து பாடல். நிலவாகி வந்த ஒரு பெண்ணே என்று வரி எடுத்து முழுமையாக பாடி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி எங்களை மகிழ்வித்து செல்லும் பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்பத்தில் உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் கூறி விடைபெற்று செல்ல வேண்டும். இந்த வேளையிலே வாழ்வும் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையெழுத்தல் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 15வது நாள் செவ்வாய்க்கிழமை. இனிமையான இந்த வேளை 11:32 என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் சுற்றாடலில் கனடாவில் காட்டும் வேளையிலே பகல் வேளை முற்பகலாக ஏனைய நாடுகளிலும் அந்த பருவநிலைக்கேற்ப இளமணி திருநாடு இந்தியா போன்ற நாடுகளில் இந்த வேளை இரவு வேளை 9:02 இங்கிலாந்து போன்ற நாடுகளில் 4 ஆப்பிரிக்க நாடுகள் அல்ல, எங்களிடம் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து யாரும் எங்களோடு ஒருவர் இருந்தார், அவர் மறைந்து விட்டார், அதன் பின்பு அங்கிருந்து யாரும் வருவதில்லைத்தான். ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நேர்மறையாக 14 வித்தியாசம் எங்கள் நாட்டிலிருந்து. மறுநாளே அவர்கள் கண்டுவிட்டார்கள் போல் தெரிகின்றது. அதேபோன்று வளைகுடா மண்ணில் 8 வித்தியாசம். இப்பொழுது அங்கே நேரம் 7:00 அதிகமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். சில நேரத்தை நான் கணிப்பிட முடியவில்லை இப்பொழுது. இருப்பினும் எங்கள் நேரத்துக்கும் உங்கள் நேரத்துக்கும் வித்தியாசம் ஏற்படும் இந்த வேளையிலே கனடாவில் 18 பகையை தொட்டு விட்டது எங்களுடைய காலநிலை வெப்பநிலையை. அது இன்னும் ஒரு பாகை கூடி 19 உயர்ந்து மீண்டும் அது குறைந்து 15 வரை செல்லும் வேளையிலே 12:32 வரை பகல் வேளை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டு கூறியிருக்கின்றார்கள். பகலவனின் சாதாரணமான ஒளி செறிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த சாதாரணமாக ஒளியாக இருந்தால் அது கொஞ்சம் வெப்பமாக இருக்கின்றது. அந்த வெப்பத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வெப்பம் எங்களை தாக்க முடியாது, தாக்காது, அது வெப்பமாக எங்களுக்கு தோன்றாது. ஏனென்றால் குளிர்நிலை பவனத்தில் நிறைந்து கொண்டு வருகின்றது. படிப்படியாக மரம் செடி கொடிகளின் இலைகளில் ஓரிரு இடங்களில் நான் பார்த்தேன் மஞ்சள் நிறம், அதாவது பழுப்பு நிறம் தோன்றத் தொடங்கிவிட்டது. இப்படியான காலநிலையில் நாங்கள் இருக்கும் பொழுது மழை தூர்வது போன்றும் மழை வருவது போன்றும் இருக்கும், ஆனால் வராமலும் இருக்கலாம். நீங்கள் இணைந்து கொண்டிருக்கும் ஒன்றிய தமிழ் வானொலியின் காலநிலையை நான் கூறிய வேளையில் உங்களுக்கும் அப்படியான காலநிலைகள் இருக்கும். இந்த வேளையில் நான் இணைந்தாலும் முதற்கண் என் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூலமான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து அவர்கள் தாளை வணங்கி நன்றியும் வணக்கமும் கூறி உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே தெரியாதவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறி எங்கள் நலம் கூறி நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா, நலமோடு வாழ வேண்டும் என்றும் கூறுவதோடு உலகளாக இருக்கும் எங்கள் உறவுகளில் ஏற்படும் நன்மைகள் மகிழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொள்வது போல அவர்களுடைய நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சியை அலங்கரிப்போம் என்று எண்ணும் வேளையிலே எனக்கு முன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள் தன் கடமை தவறாமல் இன்றைய நிகழ்ச்சியை பற்றியும் நான் இணைந்திருக்கின்றேன் வணக்கம் என்றும் எல்லோரையும் இணையுங்கள் என்று கூறுவது போன்று அன்பு மகள் ஷியாமலாவும் துள்ளி குதித்து வணக்கம் அப்பா என்றும் எழுதி வரவேற்றிருக்க வேளையே அவர்களை வரவேற்றுக் கொண்டு என்ன நிகழ்வாக இருக்கும் இதுதான் அந்த நிகழ்வு.

சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலை கேட்டவண்டு சொல்லோடு பாடல் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். நாங்கள் தெரிவதற்கு முன்பே ஜெகபர் சாதிக் அவர்களும் சொல்லோடு பாடல் நிகழ்வென்று எங்களுக்கு அழகான படம் வரைந்து அனுப்பி குறித்து வைத்திருக்கின்றார். நன்றி அவருக்கு. அந்த வேளையிலே அன்பு முக ஞானசேகரன் ஓடி வந்துவிட்டார், இணைந்து விடுவோம் என்று வணக்கம் அப்பா வருக வருக என்று கூறும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வணக்கம் மகனே ஞானசேகரன், உங்களை வரவேற்கும் இந்த வேளையிலே தான் அங்கே கஸ்தூரியும் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை தெரிய முகமாக எழுதி கொண்டிருக்கின்றார். ஆயத்தமாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இணைந்து கொண்டு இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை நாங்கள் எடுத்து வரும் வேளையிலே, இந்த சொல் என்பது உலகத்திலே மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. மொழி என்று ஒன்று இருக்குது என்று நாங்கள் அறிந்தால் அந்த மொழியில் வருவது சொல்லாகத்தான் இருக்கும், வேறு எதுவுமாயிருக்காது. அந்த வகையில் இங்கே அன்பு கிருஷ்ணன் அவர்களும் வரவேற்று ஆயத்தமாக இருக்கின்றார். அவர் நேற்று வாக்கு சாவடிக்கு வர முடியவில்லை போல் இருக்கின்றது. வந்திருந்தால் இரண்டு வாக்குகள் அந்த பாடல்களின் இடங்கள் மாறியிருக்கலாம் தானே, வந்திருக்கலாம். அவருக்கு வர முடியவில்லை, அதனால் தான் வரவில்லை. இப்பொழுது வந்துவிட்டார், காற்றலை காத்து கொண்டிருக்கின்றார் என்று தெரிய வரும் வேளையிலே வாழ்த்துக்களை அவருக்கும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த சொல்லோடு பாடல், இந்த சொல் என்பது இப்போ நான் பேசிக் கொண்டிருப்பது சொற்களை அடுக்கித்தான் வாக்கியமாக்கி உங்களோட வார்த்தைகளை பகிரும் பொழுது என் உள்ள கருத்துக்களை உங்களுக்கு தெரிய வருகின்றது. அதேபோன்று நீங்களும் உங்கள் உள்ள கருத்துக்களை வெளியே தருவதற்கு இங்கே எழுத்து மூலம் தருகின்றீர்கள். அங்கே சொல்லுத்தான் எழுதப்படுகின்றது, சொற்களாகத்தான் எழுதுகின்றீர்கள். சின்னங்களாக அடையாளங்களாக இருந்த மொழி சொற்களோடு வரும்பொழுது தான் மேலும் அது வலுப்பெற்று உயிர் பெறுகின்றது. அந்த வகையிலே இந்த சொல்லு மிக முக்கியம். ஒவ்வொரு சொல்லும் எங்களுக்கு வாழ்க்கையிலே பின்னி புனைந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன நடக்கின்றது, எது எது நடக்க வேண்டும் என்பதை, எப்படி நடக்க வேண்டும் என்பதை கூட அது உறுத்தி கொண்டிருக்கின்றது. எத்தனையோ சொற்கள், ஒரு சொல் பல பொருட்களை கொண்டிருக்கும், ஒரு பதத்துக்கு எத்தனையோ பொருட்கள் இருக்கும், ஒரு உயிருக்கு எத்தனை பெயர்களை வைத்திருக்கின்றார்கள், எத்தனையோ விதமான சொற்களிலே பெயரை வைத்திருக்கின்ற. உதாரணத்துக்கு யானை என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 55 பெயர் இருக்கின்றது. அந்த தமிழிலே 55 சொற்கள் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பலவிதமான சொற்கள் இருக்கின்றதை நாங்கள் நன்கு உணர்வோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். இன்று வரும் சொற்கள் குடும்பம், நன்றி, கோவில், இனம், கோபம், நட்பு, மகிழ்ச்சி, சித்திரம், வீடு, வானம் என்ற பதங்களை கொண்டு நான் வைத்திருக்கின்றேன். இந்த பதங்களை எடுத்து வைத்திருக்கேன். இதில் ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் இன்று இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. நீங்கள் ஒரு பதத்தை விரும்பி, ஒரு பதத்திலே விருப்பம் இருக்குது, அதை நான் அதை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணி வரும் பொழுது நீங்கள் அந்த பதத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அந்த பதத்தை பற்றி சில வார்த்தைகளை பேசலாம். நீண்ட நேரம் இல்லை, குறுகிய நேரத்திலே நாங்கள் சம்பாஷிக்கலாம். ஏனென்றால் பல உறவுகள் வந்தவனே இருக்கின்றார்கள். அந்த வேளையிலே அந்த கொண்டு வருகிற பதத்தோடு சம்பந்தமாக அது இடைப்பாடலாம், இடையிலேயும் வரலாம், முதல்லையும் வரலாம். அந்த பதம் ஒரு பாடலையும் கொண்டு வாருங்கள். அந்த பாடலையும் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு நேரம் இருந்தால் ஒளிபரப்பப்படும், இல்லையேல் நிறைவாக மக்கள் வந்து கூடியிருந்தால் அது ஒரு நிகழ்ச்சியாகவே உங்களுக்கு தரப்படும். எங்கே பார்ப்போம், 647-8746415 என்ற எண்களோடு நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். முதலில் வரப்போவது யார்? ஆரம்பத்தில் வந்துவிட்டால் எங்கள் நேரத்தை நாங்கள் கணக்கிட்டு நீண்ட நேரம் நீண்ட உறவுகளை அநேகமான உறவுகளை ஏற்றுக்கொள்ளலாம். அன்பு உறவுகளை எங்கே ஓடி வாருங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சிக்கு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் முதல்நேயர்.
1: ஓம் நமச்சிவாய. நாச்சியார் கோவில் இருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமச்சிவாய என்று நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஆர் தேவா அவர்களே உங்களை வருக வருக வென்று வரவேற்கின்றோம். நாங்கள் வணக்கம் கூறி வரவேற்று நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களான்னு உங்கள் வணக்கத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நலமோடன் வளமுடன் மகிழோடன் இருக்கிற ஐயா, சளியோடன் இருக்கிறேன்.
0: ஆமாம், சளி உலகத்திலே மிக முக்கியமானவர். அந்த சளி இல்லாத விட்டால் எங்களுடைய உடல் இயங்காது. அது மிகவும் முக்கியமான ஒரு, அந்த சளி எங்களுடைய இரத்தம் தான் சளியாக மாறப்படுவது. இயற்கையாலும் மாசுபடுவதாலும், குளிர் வெப்பம் தூசி போன்றவற்றாலும், உடல் அழுப்பினாலும் வரும், உடல் தேக அழுப்பினாலும் வரும். அதே நேரம் மன உளைச்சல்கள் வரும் வேளையிலே எங்கள் சிரத்திலே வந்து சிந்தனைகள் கூடி கவலைகள் கூடி சிந்திக்கும் பொழுது தலை பாரமாக இருக்கும், நீர் மேலே வந்து அவையும் சளியாக.
1: எனக்கு நெஞ்சு சளியா இருக்கியா? நெஞ்சு சளியா இருந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டேன் அப்படி. நான் மூச்சு, நான் சளியை ஈஸியா எடுப்பேன், மூச்சு பயிற்சிலாம் நெஞ்சு சளியை எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு.
0: ஓ, வர வேண்டும் வர வேண்டும்.
1: வரைஞ்ச படம்
0: அந்த சளியை
1: சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிருக்கு.
0: அந்த சளியை வெளியே கொண்டு வர வேண்டும் ஐயா. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு இருமலோடு சளியை வெளியே எடுப்பதற்கு, அது மஞ்சள் நிறமாகவும் இருக்கும் வெள்ளை நிறமாகவும் இருக்கும். அது மஞ்சள் நிறமாகிவிட்டால் மேலும் அதுக்கு பலவிதமான விளைவுகளை கொண்டு வரும். அதற்கு முன்பு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அரை அரை குவளை தேயிலை சாயம், புரிகிறதா, தேயிலை அமைத்து அந்த தேயிலை சாயத்தை எடுத்து அது கொஞ்சம் குடிக்கிற பதம், கொதிக்க கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் குடிக்கிற பதமாக வரும் வேளையிலே அதற்குள்ளே ஒரு அரை சின்ன தேக்கரண்டியாலே ஒரு தேக்கரண்டி மஞ்சள் போட வேண்டும். அதன் பின்பு ஒரு கரண்டி தேன் விட வேண்டும். அதற்குள்ளே ஒரு கரண்டி தேசிக்காய் புளி, அதாவது எலுமிச்சை புளி புளிந்து விட வேண்டும். விட்டு கலக்கி விட்டு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை குடியுங்கள். உங்களுக்கு இடையிடையே ஒரு இருமல் ஒன்று வந்து அந்த சளி முதலே வெளியில வரும். மாத்திரைகளை போட்டு நீங்கள் உள்ளே மாத்திரைகளை போட்டு உள்ளே சளியை கட்டிவிட்டால் அது வேறு பின்னாளில் பெரும் தொல்லைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த சளியை வெளியே எடுக்க வேண்டும். அந்த வெளியே எடுப்பது இது நான் கைகண்ட மருந்து: மஞ்சள், தேன், தேசிக்காய் மஞ்சள், தேன், தேசிக்காய். இந்த மூன்றையும் விட்டு நீங்கள் நன்றாக கலக்கி அந்த தேயிலை சாயத்துக்கு, சும்மா தண்ணியில் தேயிலை சாயத்துக்குள்ளே, அதுக்காக கடும் சாயம் இருக்க வேண்டும் என்று பண்ண வேண்டாம், சாதாரணமான சாயம். இதை நீங்கள் கலக்கி 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடித்து விட்டால் காலை, பின்பு ஒரு 6 மணிக்கு ஆழ்த்தாலே குடியுங்கள். அது என்ன, இடையிடையே இருமலை கொண்டு வந்து அது சளியை வெட்டி வெளியே தரும். சரியா? அது ஒரு கைமருந்து, ஒரு கைமருந்து நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்து நாங்கள் என்ன செய்வோம், காய்ச்சல், தலையடி, தேக அலுப்பு வந்துவிட்டால் அதை உலை அந்த அந்த அந்த தடிமல் அதுகளிலிருந்து வெளியேற்றாமல் மாத்திரைகள் ஊசிகளை போட்டு உள்ளே அடக்கி விடுவோம். அது நின்றுவிடும், ஆனால் மின்வின் தொல்லை தரும். கை வைத்தியங்கள் கொஞ்சம் தாமதித்தாலும் அதை முற்றாக களைந்து விடும். புரிகிறதா? அந்த நீங்கள் நெஞ்சு சடி நெஞ்சிலே சளி கட்டினவுடன் இருமல் துவங்க பார்க்கும். இருமல் வர துவங்கிட்டு இருமல் வந்துவிட்டால் தாங்க மாட்டீர்கள், வலிக்கும் தேகம் எல்லாம், பிடரி தலையெல்லாம் வலிக்கும் ஐயா. அந்த இருமல் வந்து அடக்க முடியாது. அது வந்து கூடிவிட்டால், அது கூடிவிட்டால், சளி கூடிவிட்டால் புரோன்ஹைடிஸ் என்ற ஒரு வருத்தம் வரும். அது பேர்ந்து நிமோனியாவை கொண்டு வரும். ஆரம்பத்திலே மற்றது சூடான சூடான நீர் தான் இப்பொழுது நீங்கள் பருக வேண்டும்.
1: ஆமாம்.
0: சரியா?
1: அதே இலக்குது இலக்கியா, நெஞ்சு உறைஞ்சி பட்டு இருக்கு, அப்படியே வந்துகிட்டே இருக்கு. நானும் முயற்சி பயிற்சி பண்ணி எடுப்பேன்.
0: நன்றாக கட்டி விட்டது. அது வெளியே வர வேண்டும், வெளியே வர வேண்டும், வெளியே வர வேண்டும்.
1: உடல் சூடு கொடுத்துட்டு
0: அடுத்தது இந்த பெரிய பெரிய குத்துச்சண்டை வீரர்கள் எல்லாம் பாக்ஸர்ஸ், தடிமல் வந்து வேறு எந்த வரத்தையும் அவர்களுக்கு வராது, வந்தாலும் தாங்குவார்கள். இந்த தடிமல் என்ற ஒன்று, சளி என்று வந்துவிட்டால் அழுவார்கள். என்னுடைய இரத்தம் எல்லாம் சளியாகிவிட்டதே என்று அழுவார்கள்.
1: உண்மையா? உண்மையா?
0: வேற ஒன்று வருவது.
1: நானும் எனக்கும் வருத்தமா இருக்கு.
0: இரத்தம்
1: வேர்வை,
0: இரத்தம் காஞ்சி வர வேண்டும். நீங்கள் இந்த மருந்து செய்து பாருங்க. மாத்திரைகள் போடலாம், மாத்திரைகள் போட உள்ளடக்கி விடும். இது வந்து வெளியே எடுத்து, வெளியே வந்துவிட்டு அது தலைப்பாரம் எல்லாம் குறைந்து மற்ற தும்மல் வர வேண்டும். அதற்காக எங்களுடைய உறவினர் முன்னோர்கள் இந்த சின்ன தும்பு அதை மூக்குள்ள விட்டு தும்முவார்கள், தும்மல் வேணும். அந்த பாலை கொழுந்து என்று ஒரு பயிர், ஒரு கொடி இருக்குது ஐயா, சரி, கொடியாக வர்ற பாலை கொடி. அந்த பாலை கொடியின் கொழுந்தை நுள்ளினால் அதிலிருந்து ஒரு சின்ன பால், கொஞ்சம் பால் வடியும். அந்த குழந்தை மோக்களை வைத்து தும்புவார்கள். தும்ம தும்ம தும்ம அவர்கள் சுகமாயிருக்கும். அதனால் நன்றா மனதில் வச்சிருங்கள். தேயிலை சாயம், அதற்குள்ளே மஞ்சள், அதற்குள்ளே எலுமிச்சம்பழம், தேன், இந்த மூன்றையும் முடுங்கள். தேன் மிக முக்கியமாக எலுமிச்சத்துள்ளது. நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் நெஞ்சு சளியை பற்றி பேசிவிட்டோம். இன்று நாங்கள் பேசுவதற்காக
1: கோபத்தை பத்தி,
0: கோபத்தை பத்தி பேச வாழ்த்துக்கள். தேவா கோபத்தை கொண்டு வர போன தேவம், தேவா கோபம் வருமா?
1: கோபம், கோபம் வராத மனுஷனே கிடையாது. கோபம் வந்தா தானே மனுஷனா மதிக்கிறாங்க. அவனை மனுஷனாவே யாருமே மதிக்க மாட்டாங்க.
0: அப்ப எங்களை மதிக்க வேண்டும்,
1: மனுஷன் மதிப்பாங்க.
0: எங்களை மதிக்க வேண்டும் மற்றவர்கள் என்றால் நாங்கள் கோபப்பட வேண்டுமோ?
1: ஆமாயா, கண்டிப்பா.
0: எப்படி ஐயா?
1: எதுலயுமே சரியா? அது இப்போ ஒரு ஜாமான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, எடை போடுறாங்க, இன்னும் குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி, இல்ல கட்டாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாரியா அப்படின்னு கோவப்பட்டாதான் அவன் போய் எடுப்பான். ஜவுளி கடைக்கு போறான், எனக்கு பிடிச்சதான் எடுப்பான். இன்னும் இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்பாங்க. யோ, நான் எனக்கு பிடிச்சதான் நான் எடுக்கணும், நீ எடியா அப்படின்னு சொன்னோம்னாதான் கோவப்பட்டாதான் எந்த காரியமும் நல்ல காரியமா அமையும்.
0: ஓ,
1: ஆனா கோபம் இல்லாம இருந்தாங்கன்னா மனுஷனா அவன் வந்து
0: வாக்கியம் இருக்கு தேவா, கோபம் பாவத்தை தேடும் என்று, கோபம் பாவத்தை தேடும் என்று கூறுகிறார்களே. எப்படிப்பட்ட கோபத்தை?
1: அந்த கோபம்,
0: அந்த கோபம் இல்லை. அப்ப கோபத்துல சின்ன கோபம், பெரிய கோபம், அந்த கோபம், இந்த கோபம் இருக்கோ?
1: இருக்கியா? எப்படி எல்லா கோபமும் இருக்கு. கோபத்துல நீ போற சொல்லுல எத்தனை சொல்லு இருக்குன்னு சொன்னீங்க. யானைக்கே 55 பேர் இருக்கு.
0: கெட்டிக்காரன்
1: கோபம் பட்டாதான் பாப்பேன். மனைவிட்டே ஒரு டீ போட்டு வா அப்படின்னு சொன்ன, அன்பா சொல்றோம்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு என்ன வேலை
0: அப்படின்னு
1: போடுறியா இல்லையா
0: அப்படின்னு
1: மாதிரி இருந்தாதான் அந்த டீ வரும் நமக்கு.
0: அப்ப அந்த இப்ப நீங்கள் அந்த டீயை கொண்டு வான்னு கேட்டுவிட்டு தரவில்லை என்ற ஒன்னு கொஞ்சம் உருக்கலாக இறுக்கமாக சொல்லுவதே ஒரு மெல்லிய கோபம், ஒரு சிறு கோபம் என்று
1: கோபம்.
0: அப்ப இங்கே அன்பு கோபம் என்று ஒன்று இருக்கின்றது, அது எப்படி இருக்கும்?
1: ஆமா, அது வந்து அது முதல்ல பாசமா சொல்லுவாங்க, அப்புறமா என்ன இப்படி பண்ற அப்படிமாங்க.
0: அது வந்து அன்பு,
1: அது ஒரு அன்பு கோபம். ஆமா, என்ன இப்படி பண்ற, என்ன இப்படி குழம்பு வச்சிருக்க அப்படின்னு ஒரு, அது ஒரு மாதிரியா பேசுவாங்க. குழம்பே நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கிற மாதிரி பானம் பண்ணிட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கானுக்கு.

0: உட்காந்துருக்கோம், என்ன பேச பேசாம இருக்கிறப்ப புடிச்சு கிள்ளி விட்டுருவானு கன்னத்தை, அது ஒண்ணு அழுவ ஆரம்பிச்சிடும்.
1: குழந்தைகள் அழும் சில வேளைகள், ஒரு பொருளை வாங்கி கொடுக்க வேண்டால் கோபித்து சிணுங்கி கொண்டு செல்லமா கோபித்து பேசுவார். அந்த கோபம் பார்க்க எங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும். அது அப்படி அவர்கள் செல்ல கோபத்தை காட்டி சாதித்து விடுவார்கள், நாங்க வாங்கியே கொடுத்து விடுவோம். அதே மாதிரி
0: காதலியே
1: சொல்ல வர நீங்களே தொட்டு விட்டீர்கள், தொடுங்கள் தொடுங்களா. காதலன் காதலிடம்
0: காதலன் காதலியா, எப்படியா இருந்தாலும் கோபம் இல்லாம காதல் வராது.
1: அதுவும் அப்படியோ, கோபம் இல்லாம காதல் வராதா?
0: வரவே வராது, வராது. அப்படி வந்துச்சுன்னா அது காதலே இல்ல. அது எப்படின்னு கேளுங்க. அதாவது இவன் ஒரு பாக்குற பார்வையிலே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போடும், சிவம் இங்க இதுக்கு இதான் பாக்குறாங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு
1: வச்சுங்க,
0: சி அப்படிங்கும், சி இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்.
1: அந்த கோபம் விருப்பமான கோபமா விருப்பம் இல்லாத கோபமா?
0: விருப்பமான கோபம். அது அது அது 3 மணி நேரம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரும். காதலன் பாக்கணுங்கிறதுக்காக தான் இவன் சும்மா ஒரு வாண்டு ஜாடை போட்டு வந்துருவான்.
1: அது சேருமா சேராதா என்ற ஒரு எண்ணத்திலே கோபிக்கிறது. அப்ப கொஞ்சம் முறைப்பாக
0: அவனுடைய பார்வை, அவனுடைய பார்வையோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு சின்ன இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ட்டு ஒரு கோபம் வரும்.
1: அது முறைப்பு என்ன?
0: ஆமா,
1: அது முறைக்கிற கோபம். வார்த்தையால் சொல்லாமல் பார்வையாலே அந்த கோபத்தை தருவார்கள் என்ன? ஓ
0: ஆமா.
1: அப்ப கோபத்தின் இது ஒரு வகையா? இந்த கோபங்கள் எல்லாம் எங்களுக்கு சகஜமாக எங்களிடம் இருக்கின்ற கோபம் தான். அப்ப இந்த கோபம்
0: ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு கோபம் வரும்.
1: ஓ,
0: அம்மா கிட்ட போய் கேக்குறப்ப ஒரு கோபம், அம்மா குடுக்கலன்னா ஒரு கோபம் வரும். அம்மாவே இல்லன்னுட்டு சின்ன ஒரு பொருள் வேணும்னா அம்மா கிட்ட தான் கேப்பாங்க, அப்பா கிட்ட போய் கேட்க மாட்டான்.
1: அப்பா
0: அம்மா கிட்ட தான் போய் சொல்லுவோம்.
1: அவர் துள்ளி திரிகின்ற காலத்துல துடுக்க அடக்கும் தந்தை அல்லவா அவர். எப்படி அது வந்து அவருடைய கோபம் அன்பு கோபம் தான். இவன் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக சில
0: கேளுங்க. அப்ப நான் அம்மா அம்மா போய் புருஷனை தாஜா பண்ணி அவங்க கோபப்படுற மாதிரி கோபப்பட்டு சரி இருந்தா தொலை எடுத்துட்டு அப்படிம்பாங்க.
1: அதை சொல்றது இம்சை, இம்சை கோபம்.
0: அடுத்தவர்கள்
1: தாங்க முடியாது, கொடுத்து விடுவார்கள். அப்ப இந்த கோபத்து கோபம் பாவத்தை தேடும் என்ற கோபம் அது எப்படி இருக்கும் ஐயா?
0: அது வந்து குடூர அந்த புத்திய மழுங்கி போயிடும். அந்த கோபம் வந்து மழுங்கி போய் கை நீட்டி கால் நீட்டி அந்த கோபம் வந்து மோசமான கோபம்.
1: அது ஆத்திரமடையும் கோபம், ஆத்திரத்தில் வரும் கோபம். அதனால்தான் நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தேவா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இப்ப நீங்கள் சொன்ன புத்தியில் அடவில்லா தரமா கோவிக்கிறவன் புத்தி மட்டு குறைவு, ஆத்திரம் கொள்பவனுக்கு புத்தி குறைவு. நல்ல கோபம், அதுவும் ஒரு கோபம். அதை விட அன்றைய காலங்களிலே கோபத்தினால் பெரிய சோபங்களை இடுகிறார்கள் முனிவர்கள், அது என்ன கோபம்?
0: ஆமா ஆமா, அது அது வந்து அந்த கோபம் வந்து தன்னை நான் அவர் சிவனையும் தான் இருப்பாரு, முனிவர் வந்து சிவனையும் தான் உட்கார்ந்துருப்பாரு, அவர் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண போறது இல்லை. இவங்க போய் அந்த இதை டிஸ்டர்ப் பண்றப்பதான் அந்த கோபம் வருது.
1: ஞானத்தினால் வருகின்ற கோபம். அப்படியா? ஞானம்
0: என்னடா இப்படி பண்ணிட்டானே, நம்ம தவத்தை கழிச்சுட்டானேங்கிறதுனாலதான் விட்டுறது சாபத்தை. ஓ, இதோட துளப்படா
1: ஓ
0: அப்படின்னு இருந்தது.
1: இந்த கோபத்தின் அதிகத்தினால் தான் நன்மை செய்வதற்காக இத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கின ஒரு கோபம் இறைவனாரால் தரப்பட்டிருக்கிறது.
0: திருத்தாண்டி
1: அதாவது
0: முடியும்
1: தாண்டவம் ஆடுதம். ஓ
0: ஆமா, இப்ப உங்களுக்கு கோபம் வந்துச்சுயா, அது எங்களுக்கு நன்மையா தான் இருக்கும். பெரியவங்களுக்கு கோபம் வந்தாலே நன்மைக்கு தான் அந்த கோபம் வருமே ஒழிய கெட்டதுக்கு வராது.
1: ஓ, அப்படி கோபம் இருக்கு. கோபத்து
0: அடிதடிக்கு எல்லாம் போறது. ஆமாயா,
1: தோண்ட தோண்ட கோபம் வந்து கொண்டு இருக்கு நிறைய. பரம்பரை கோபம் ஒன்று இருக்கின்றது.
0: ஆமா
1: பரம்பரைக்கே வேண்டாம், ஒட்டு வேண்டாம், உறவும் வேண்டாம், அப்படியான கோபம் இருக்கின்றது இல்லையா?
0: வயசானவங்களுக்கு வர்ற கோபம் நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் வரும், அது அழிவுக்கு வராது.
1: அவர் நல்ல விடயத்தை தான் எதிர்பார்த்து கொண்டு நல்லவனாக வர,
0: அதுக்குதான் கோபப்படுவாங்க. நீ ஏண்டா

0: பேசினா ஏன்டா என் திட்டினு சொல்லி கோவப்படுவாங்க. அது நன்மைக்கு தான் முடியும் பெரியவங்க. இது இந்த வாலிபர்கள் படுற கோபம் வந்து பாத்தீங்கன்னு வட்டிங்களா, மரட்டு கௌரவம்,
1: ஓ கௌரவ கோபம்,
0: எனக்கு மதிக்கல மதியம் மதிக்கல அப்படிங்கிறது
1: கௌரவ கோபம், கௌரவ கோபம்,
0: கௌரவ கோபம்.
1: இப்ப உதாரணம் உங்களோட நான் நல்ல அன்பாக பேசிக் கொண்டிருக்கின்றேன், அன்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற நான் உடனே உங்களுடைய ஒரு கோபம் கொண்டு பேசி விடுங்க. உங்களை அறியாமல், உங்களுடைய அன்பு அறியாமல், உங்கள் நீங்கள் செய்த நன்றிகளை மறந்து நான் உங்களுக்கு துன்பத்தை தந்து விட்டோன்னு எப்படி எனக்கு கோபம் வரும்?
0: அது வந்து சரணாகதி கோபம்
1: சரணாகதி
0: தான் அது.
1: அப்படி ஒரு கோபம் இருக்கு. அப்ப இந்த கோபத்துல எத்தனை வகைகள் எல்லாம் பார்த்தோம் தேவா? சரி, இந்த கோபத்துல எந்த கோபத்துல வருகிற பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்கும்? அப்படியான கோபத்துல
0: இந்த 40 வயதில் நாய் குணம் அதை நாம் தான் அறிந்து நடக்க.
1: 40 வயதுல நாய் குணம் வருமோ? 40 வயதுல நாய் குணம்.
0: ஆமா, அதே வயசுக்கு ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு ஒரு கோபம் வருது. அந்த பாட்டிலே சொல்லுவாங்க, 40 வயசுல நாய்க்கணும் அதை நாம் தான் அறிந்து நடக்கணும்னு.
1: 40 வயது வரைக்கும் அவர்கள் செய்கின்ற சில விடயங்கள் எங்களுக்கு கோபத்தை மூட்டினாலும் அது ஒரு நாய் குணம்னா நன்றி உள்ள குணம் இல்லையா? அது நன்றியோடு
0: நரம்பு தளர்ந்துருது இல்லையா? ஒரு கொஞ்சம் 40 வயசு ஆயிட்டாங்க, நரம்பு தளர்ந்துருதுல.
1: அதை
0: நினைச்சாதான்.
1: அப்ப நாய் குணம் போல ஒரு பேய் குணம் இருக்குது அல்லவா?
0: அது இருக்கியா? ஆமா, அது பேய் குணம் இருக்கியா?
1: இந்த பாடல்ல இருக்கு ஐயா, 40 வயதில் நாய் குணம் நாம் தான் தெரிந்து நடங்கடும், 60 வயதில் பேய் குணமா? அப்ப இப்பொழுது எனக்கு எல்லாம் இதையும் தாண்டி வந்துவிட்டு எனக்கு என்ன கோபமா இருக்கும்?
0: உங்களுக்கு உங்களுக்கு என்ன கோபம் தான், எங்களுக்கு தானே நல்லது.
1: ஞான கோபம்
0: அப்படி வழி நடத்தணுங்கிறது.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு. அந்த கோபத்தை தொட்டு பார்த்தோம், சாதாரணமான கோபம் என்றுதான் எடுத்துக்கொண்டேன். கோபத்துல இவ்வளவு பாடல்களும், இவ்வளவு கோபம் இருக்கின்றது, இப்பொழுதுதான் விரிவிரியாக தெரியக்கூடியதா இருக்கிறது. சிறப்பாக உரையாடினீர்கள் தேவா. நீங்கள் தெரிந்த பதம், அந்த பதத்தை கொண்டு வந்து இன்னும் இருக்கின்ற கோபத்தை பற்றி நாங்கள் மனிதால கணக்காக பேசலாம்,
0: நிறைய பேசலாம்.
1: எவ்வளவு உதாரணங்களும் இன்று இந்த உலகம், இந்த உலகம் உருண்டோடு அடையாதே, சீறி விழாதே, சிறந்த குணங்களை எல்லாம் மறந்து விடாதே என்று வரும் இல்லையா?
0: போராமையே,
1: கோபம் உண்டா போராமையிலே வர கோபம் உண்டானதே குடும்பம் ரெண்டானதே என்ற ஒரு பாடல் அன்றொருவர் கேட்டிருந்தார் எங்கள் பாக பெருமை திரைப்படத்திலே. இவர் தான் எங்களுடைய கிருஷ்ணன் கேட்ட பாடல். மந்தரையும்
0: பாட்டு பாட்டு
1: மந்தரையும் மந்தரையும் கேட்டுக்கிட்டீங்களா? நல்லது.
0: அந்த பாட்டு புதுசா இருக்கு, கேட்டோடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா எப்படா ஐயா இந்த பாட்டை எடுத்தாங்கன்ட்டு.
1: எந்த பாடல?
0: இவங்க கேட்டது யாரு? ஒரு நேய நேர விருப்பத்துல பாட்டு பூந்தி போட்டணும் சொன்னீங்கல்ல, அந்த பாட்டு கேட்டேன்.
1: அப்படியா? என்ன பாடல்?
0: பொட்டணம்
1: பொட்டணம்னு முட்டாயி, அந்த பாடலா? மகாலிங்கம் பொட்டல முட்டாயை வைத்துக் கொண்டு அழைக்கின்றார், அழைக்கின்றார். பொட்டல முட்டாய் தரும் பாடி, பொட்டல முட்டாய். சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா. கோபம் என்பதை, கோபம் என்பதை, சினம் என்பதை, வெகுளி என்பதெல்லாம் கூறக்கூடிய அந்த பதத்துக்குரிய கருத்துக்களை மகிழ்வாக, சிறப்பாக, கோபம் இல்லாமல் பேசி உரையாடிய தேவா, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். 40 வயது நாய்க்குடன் முன்னோர்கள் சினக்கின்றார்கள், அது நன்மைக்கென்றதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் நாங்கள்
0: எதிர்காலத்தில் என்று
1: எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இன்று அந்த கோபம் என்று ஒன்று வந்தது நல்ல வழியான கோபமாயிருந்தால் நாடு முன்னேற்றத்துக்கு சிறப்பாயிருக்கும். நீங்க சொன்ன பொறாமை, வஞ்சக, நயவஞ்சக குணத்தோட வார கோபம் என்றால் அந்த பொறாமை வஞ்சகம் படுகிறவர்கள் தான் நாசமடைவார்கள், நாசம்படுவார்கள்.
0: ஆசையினால கோபம் வந்துருது. நான் பொருளை அடையணுங்கிறதுக்காக
1: கோபம் கொண்டமா
0: எல்லாரும் பேசினாங்களே, சிறப்பா இருக்கியா?
1: என்ன கோபம் கொண்டமா ஆனை போலே உடலாமோ பெண்மையிலே, இதெல்லாம் பாடல இருக்கின்றது. கோபம் உண்டானதே, கோபம் கொள்ளாதே, என்மேல் கோபமா, இப்படி எல்லாம் பல பாடல்கள் இருக்கின்றது. சிறப்புகள் தெய்வம் முதல் நேராக வந்து அழகாக இணைந்து சிறப்பாக கருத்து பரிமாற்றம் செய்தீர்கள். இதுதான் சொல் என்பது. இந்த சொல் எத்தனை சொற்களை உருவாக்கிய விடயங்களை சுற்றி வளைத்து கொண்டு வந்து வைத்து விட்டது. நான் கூறிய கைமருந்தை மறக்காதீர்கள், ஒரு தடவை முயற்சித்து பாருங்கள்.
0: நன்றியா, நன்றியா. நாளைக்கு
1: நன்றி.
0: நெஞ்சு சளி தான், வேற வேறங்கி சளி இல்லையா?
1: இப்பொழுதும் காலம் போகவில்லை, இப்பொழுதும் ஒன்று ஒரு தடவை அருந்தி விட்டு தூங்கலாம். நல்ல தூக்கம் வரும்.
0: நன்றியா,
1: தூக்கமும் வரும். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் ஆரம்பித்து பேசி 12 மணியை தொட்டு விட்டோம். கிருஷ்ணா, நீங்கள் அழைத்தீர்கள், உங்களுக்கு முன்பு தேவாவின் அழைப்பு வந்துவிட்டது. அங்கே நீங்களும் அழையுங்கள், உங்களுக்கு என்ன பதம் வேண்டும் வாருங்கள், அளவளாவி பேசுவோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்விலே.

0: வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா,
1: வணக்கம்
0: வணக்கம் மகளே. அன்போடு அழகாக காட்சி இங்கே எழுதி போட்டு தொல்லி கொண்டிருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: மழை என்ன மாதிரி மீண்டும் வந்ததா?
1: இன்னைக்கு வரலப்பா, வரும்னு ரொம்ப எதிர்பார்க்கல.
0: இல்ல இல்ல, இன்னைக்கு வராது, நாளைக்கு தான் வரும். அதை நாங்க சொல்லி இருக்கிறது முன்னே.
1: இல்லப்பா, நிறைய தொடர்ந்து மழை பெய்யணும் அன்னைக்கு ஏதோ சொன்னாங்கப்பா.
0: அப்படியா? அவங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? அவன் சொன்னதெல்லாம் நடப்பதில்லை. சரி, வந்தால் மகிழ்ச்சி. ஆனா நீங்கள் வந்தால் தினமும் நினைந்தால் இப்ப தேவாவுக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் சளியை சுரம் வந்துவிடும் இல்லவா?
1: இன்று
0: மழை வரும் போல ஒரு அடையாளம்
1: இருந்துச்சு. ஆனா ஒரே வெயில்ப்பா, வெயில்னா வெயிலா ரொம்ப தெரியல, ஒரு மாதிரி எரிச்சலா இருந்தது உடம்பு. அதனால்தான் மழை வரும்னு எதிர்பார்த்தேன்.
0: ஓ, இங்கும் அப்படித்தான்
1: இருக்கும்போது மழை வரும்.
0: ஆனா இங்கு இந்த பவன் சூரியனை வைத்து நாங்கள் மழை மழை வராதுன்னு கூற முடியாது. அது எந்த நேரம் வரும் என்று கூறுவோம். இப்பொழுது அவருடைய வெப்பம் 19 பாகையை தொட்டு விட்டது, ஆனால் வெப்பத்தை காணவில்லை. அந்த எரிச்சலான வெப்பம் நான் நினைக்கிறேன் ஒரு இல்லை, இன்று இப்பொழுது அந்த எரிச்சலான வெப்பம் இல்லை. இங்கு நேற்றைய தினமும் நான் அதை உணரவில்லை. குளிர்தான் வர பார்க்கின்றேன். நேற்றைய தினம் இரவு 6 பாகைக்கு செல்கின்றது என்று கூறினார்கள். ஆனால் நான் சாமத்திலே பார்த்தபோது 7 பாகை தான் காட்டியது நள்ளிரவு வலையிலே. அது படிப்படியாக இப்போ இது மேலே வந்து இப்போ 19, திரும்பவும் இன்று 12 வரைக்கும் செல்லலாம், 15 வரைக்கும் செல்லலாம் என்று கணக்கெடுத்திருக்கின்றார்கள்.
1: நீ பகல்ல கூட ரொம்ப எரிச்சல் இல்லப்பா, ஆனா கொஞ்சம் பொழுது போனதுக்கு அப்புறம் ரொம்ப மாதிரி எரிஞ்சது.
0: பொழுது போன அப்புறம் எரிச்சல்
1: அதனாலதான் மழை வரும். அந்த மாதிரி ரொம்ப எரிச்சலா இருந்தா மழை வரும்னு சொல்லுவாங்க. மழை வந்திருக்குது அந்த மாட்டத்துல,
0: அதனாலதான்
1: நான் மழை வரும்னு எதிர்பார்த்தேன்.
0: சரி, அந்த அனுபவத்துல நீங்கள் அனுமானிப்பது சரியாக வர வேண்டும். வந்தால் சந்தோஷம் தானே மகளுக்கு, அப்படித்தானே? சரி, இப்பொழுது நாங்கள் வந்தபடியத்தையும் ஒரு தடவை கவனிப்போம். இந்த பதங்களுக்குள்ளே எந்த பதம் உங்களுக்கு விருப்பமான பதம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: திரும்ப சொல்லுங்க.
0: வானம், வீடு, சித்திரம், மகிழ்ச்சி, நட்பு, கோபம், அதை தேவா எடுத்து விட்டார். இனம், கோவில், நன்றி, குடும்பம்.
1: குடும்பம்
0: குடும்பம் என்பதை எடுத்துக்கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். சரி, குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சீர்கள், என்ன கூற போகிறீர்கள், நாங்கள் கேட்போம். கொண்டு வாருங்கள். குடும்பம் என்றால் எப்படி இருக்கும், என்ன, யார் யார், குடும்பம் என்பது யார் யார் என்பதை கூற போகிறீர்கள், கேட்போம். கொண்டு வாருங்கள்.
1: எனக்கு அப்படி கோர்வையெல்லாம் பேச தெரியாது, என்னோட குடும்பத்தை பத்தி சொல்றோம்.
0: அதைத்தான் சொல்ல வேணும். நாங்கள் எங்கள் குடும்பம், அடுத்தவிட்ட குடும்பத்தை பற்றி முடியாமல் கேட்கிறோம்.
1: இல்லப்பா, அது பேசுற மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது,
0: எல்லோருக்கும் குடும்பங்கள் பெரிதுதான். அந்த ஒற்றுமை என்றது ஒன்று அங்கே இருந்து விட்டால் அந்த குடும்பம் பெரிதாகத்தான் இருக்கும். மகளே, இவர் சொன்ன அந்த கோபம் என்றது சினம் என்றது அந்த சினம் என்றது கோபம் என்றது அந்த குடும்பத்துக்கு இருந்ததுனால சிரித்து விடும் அந்த குடும்பம். வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை கொண்டு வருங்கள். கொண்டு வாருங்கள். அடுத்து குடும்பத்தை பற்றி கூறுங்க.
1: சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப பெரிய குடும்பம், எல்லாரும் எப்படி சொல்லு, வீடும் ஓரளவுக்கு பெரிய வீடுதான் அப்படின்னாலும் எல்லாரும் ஒரே சந்தோஷமா இருப்போம். யாரையும் விட்டு யாரையும் விட்டு இருந்ததில்ல. நாங்கள் 10 பேர், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அத்தனை பேர் சேர்ந்து. அப்பா 10 குழந்தைங்க, 5 பொண்ணு, 5 பையன். அதனால யாரும் யாரும் எதுக்காகவும் விட்டு கொடுத்தது இல்லை அப்படின்னா. ஆனால் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் கொஞ்சம் எப்படி இருக்கு, ஒருத்தங்க காலநிலை காலை திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள்.
0: அதே குடும்பம், குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா, பிரிந்து இருக்க வேண்டுமா, அதுல உள்ள நன்மைகள் என்ன?
1: ஒற்றுமையெல்லாம் சண்டையெல்லாம் வரலாம், வராமே இருந்தா அது அப்ப ஏதோ பொய்யா இருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு அப்படிதான் தோணும்.
0: ஓ, அப்படி
1: குடும்பம் அப்புறம் சமாதானம்.
0: ஓ, குடும்பம் என்றால் சில சில பிணக்குகள் வரலாம்
1: தான்.
0: அது அவ்வளவு பாரதூரமாக போவாங்க, அது இறுதியிலே சமாதானமாகி ஒற்றுமையாகி விடுவோம். குடும்பம் என்றால் இருக்கத்தான் செய்யும். அதனால் தான் என்னவோ ஒரு திரைப்படம் அந்த குடும்பம், ஒரு கதம்பம் என்று, கதம்பம் என்றால் எல்லாம் இணைந்தது தான் குடும்பம், அப்படித்தானே?
1: இருக்கும் ஒரு திட்டுறதோ, இப்ப அண்ணன் வந்து இது பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி பண்ற அப்படின்னா திட்டுறாங்க, திட்டுவாங்க, அது வேற விஷயம். ஆனா அதே சமயத்துல அது எதுக்காக சொல்றாங்கன்றது யோசிக்கணும்ல.
0: சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும்.
1: ஆமாப்பா.
0: சரி, இந்த குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் ஏற்பட்டுவது வழக்கம், பிணக்கள் ஏற்படுவது அது குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏற்படுமா இல்ல இன்னொருவரால் வந்து ஏற்படுத்தப்படுமா?
1: அதுதான்ப்பா, மூன்றாவது நபர் ஒருத்தங்க அங்க வரும்போதுதான் அந்த பிரச்சனைகள் வரும். அந்த மூன்றாவது நபர் நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்கன்றது உணர்ந்தாங்கன்னாவே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாயிடும்.
0: சிறப்பான
1: மூணாவது சொல்ற ஒரு ஆளுங்க சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நம்ம
0: சிறப்பான ஒரு கருத்து
1: தெரியும்ல, நம்ம கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்க, நம்ம பெற்றவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும்ல, யாரோ சொல்றதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது.
0: இந்த நேரத்தில் ஒரு ஒரு தடவை இந்த குடும்பம் என்பது ஒன்றாக ஒரு கொடியின் கீழ் வந்து ஒரு ஒரு அதை கோத்திரம் என்று சொல்வார்கள். அன்று தந்த பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து குடும்பமாக நாங்கள் வரும் பொழுது மூன்றாவது நபர் ஒருவர் அங்கே வருகின்றார்னா நல்லவராகவும் இருப்பார், நயவஞ்சகராக இருப்பார், பொறாமை பிடிச்சவராக இருப்பார். அவர் சில சில இடக்கு முடக்கான கதைகளை கூறி பிணக்குகளை ஏற்படுத்தி விடுவார். அந்த பிணக்குகளை ஏற்படுத்தும் வேளையில் அந்த குடும்பம் என்ற அங்கத்தவர்கள் தங்களின் பற்றி மற்றவர்கள் வந்து முடை போடுகின்றார்கள், எங்களை பற்றி முதல் தெரிந்தவர்களாக இருந்தோனும் அவருக்கு செவி சாய்க்க கூடாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சிறப்பான ஒரு கருத்து அந்த கருத்து. இன்னொருவர் வந்து ஒரு ஒரு பிணக்குக்கு பிணக்கு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தையை கூறிவிட்டால் அதை முதல் சிந்திக்க வேண்டும், அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும். இது சிந்திக்காமல் சொல்வதை கேட்டுவிட்டு இன்னொருவரை சொல்லை கேட்டுவிட்டு சண்டை போட்டு பிரிவார். அதுக்கு ஒரு பழமொழி நம் முன்னவர்கள் ஏவல் கூரை குதிரை கூறிய பிக்குமோ எப்படின்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்கமா, இந்த மாதிரி நாட்டு பழமொழி. அதாவது ஏவல் இன்னொருவருடைய ஏவலால எங்கட குடும்பம் பிரிஞ்சு போம் என்று சொல்வார்கள். சிறப்பான கருத்தை கூறினார்கள். ஆனால் சில இடங்கள்லேயே குடும்பத்தோடு இன்னும் சில குடும்பங்கள் நல்ல பண்பான குடும்பங்கள் வந்து சேரும் பொழுது இன்னும் அது பெருகி கொண்டு போகும் இல்லை இல்லாமா?
1: ஆமாப்பா, அப்படி இருக்காங்கப்பா, அப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எங்க குடும்பம் அது மாதிரி நிறைய இருக்காங்க, நிறைய இருக்காங்கப்பா.
0: இங்கே கனடாவிலே என்னை பொறுத்தவரையில் நாங்கள் குடும்பங்கள் இல்லாமல் வந்து எங்கள் குடும்பத்தை இங்கே ஏற்று வாழும் வேளையில் இங்கே உள்ளவர்களோடு அன்பாக பழங்குவே அது குடும்ப உறவுகள் ஆகிவிடும். எத்தனை பேர குழந்தைகள் இங்கே, எத்தனை பிள்ளைகள் உங்களை போன்று எல்லாம் இங்கே வந்து அப்பா அப்பாண்டு என்னோட அது ஒரு குடும்பம் ஆகிவிடும். அவர்களுடைய நன்மை தீமை அந்த குழந்தைகள் எல்லாம் தாத்தாண்டு ஓடி வரும்போது அந்த என்னுடைய சொந்த இரத்த உரத்து குழந்தைகளோடு அதுகள் பாசம் கூடவாக இருக்கின்றார்கள். அப்போ எங்களோட சேர்க்கை குடும்பம் சிறக்க வேணும் என்றால் சேர்க்கைகள் சிறப்பாக இருக்க வேணும், அப்படிதான் மகளே?
1: ஆமாப்பா.
0: குறுங்க
1: அபி, அதாவது ஜெயவீர பாண்டியன் அம்மான்னு கூப்பிடறதுக்கு முன்னாடி கூப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இன்னும் அம்மானு கூப்பிட்டு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கும். உண்மையான வார்த்தை ஏதாவது போலியா ஏதோ அம்மான்னு சொல்லணுன்றதுக்காக சொல்ற வார்த்தை இல்ல, உண்மையாவே அம்மாவாவும் என்னை ஏத்துக்கிட்டு அம்மாவா பாசம் காட்டுற பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க.
0: அதனால தானே சொன்ன
1: மாதிரி சீர்தூக்கி பாக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான்.
0: அதனால தானே பெற்றால் தான் பிள்ளையா என்ற ஒரு திரைப்படமே வந்தது இல்லையா? பெற்றால் தான் பிள்ளைகளை பெறாமலே திரும்ப பிள்ளைகள் இருக்கின்ற அன்னை திரைப்படத்தை எடுத்து பாருங்கள். அதனால இந்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தை ஸ்திரமாக கொண்டு செல்வதற்காகத்தான் பல காட்சிகளையும் கதைகளையும் உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த குடும்பம் என்பதற்கு நீங்கள் சொன்னதில் நல்லதோர் கருத்து இருக்க பிணக்குகள் இருக்கத்தான் செய்யும், அதை அறிவோடு அன்போடு சிந்தித்து இணக்கமாகி கொள்ள வேண்டும். சிறப்பான கருத்து. சரி, குடும்பம் என்பது இல்லாமலும் ஒரு மனிதர் வாழ முடியுமா?
1: வாழ முடியுமானது வாழ்ந்து அர்த்தம் இல்லாமல் இருக்கும், வாழ்ந்தே ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கும் இல்லப்பா. என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியா இருந்தாலும்
0: குடும்பம்
1: ஒரு
0: குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் தான் குடும்பம் என்று அல்ல, அது தம்பதி. குடும்பம் என்றது அம்மா அம்மா மகன் பிள்ளை தாய் தகப்பன் பேரன் பேத்தி பூட்டன் பாட்டன் மச்சான் மாமன் இதெல்லாம் எல்லாம் ஒரு குடும்பம் தானே இல்லையா அம்மா? குடும்பத்துல
1: அண்ணி அண்ணி நாத்தனாரு அதெல்லாம் வந்து மத்தவங்க எப்படின்னு தெரியாது.
0: இன்னொரு வந்து இன்னொரு குடும்பத்தில் இருந்து பிரிந்து வந்து எங்கள் குடும்பத்தோடு இணைந்தவர்கள்.
1: ஆமாப்பா,
0: அவர்களை
1: அவங்கள்ட்ட இப்ப பொதுவாக ஒரு வீடு எடுத்துட்டீங்கன்னா என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், வீடு எடுத்துட்டீங்கன்னா அண்ணி வந்து அதெல்லாம் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நாத்தனார்கள் பொறுத்தளவுக்கு நாத்தனாரு சரி மாமியார் இப்படிலாம் அதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா அதெல்லாம் நாம அவங்களை செய்யணும்ல,
0: அது கடமை தானே அம்மா? எங்கள் குடும்பம் இல்ல, அது எங்கள் குடும்பம்
1: பிரச்சனை வர்றதுக்கு
0: எங்கள் குடும்பம் என்று நினைத்துக் கொண்டால் எங்களை அறியாமல் நாங்கள் எங்கள் குடும்பம்
1: நம்ம உறவு அது எங்க இருந்தோ வந்தவங்களாவே கடைசி வரைக்கும் சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்கப்பா.
0: எங்களை நாடித்தானே வருகின்றார்கள். அதே போன்று எங்கள் குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்துக்கு நாங்கள் சென்றாலும் எங்கள் குடும்பம் ஒன்று அதற்கே ஓம்பி நாங்கள் நடக்க வேண்டும், வேட்டு பார்க்க கூடாது. ஒற்றுமை என்பது அங்கே மிக முக்கியம், ஒற்றுமையும் உணர்வும் தான் மிக முக்கியம். வாழ்த்துக்கள். சரி, இந்த குடும்பம் என்ற பதம் வரக்கூடிய கருத்துகள் வரக்கூடிய பாடல் என்ன பாடலை நீங்கள் கேட்பீர்கள்?
1: நம்ம வீட்டு மகாலட்சுமின்னு நினைக்கிற பாடம், அந்த படம் தானே, நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை தெய்வீகம்,
0: நல்ல குடும்பம் என்ற பாடல், நல்ல குடும்பம்
1: நல்ல பிள்ளை தெய்வீகம்,
0: நல்ல மனைவி நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம்,
1: நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை தெய்வீகம்,
0: நல்ல மனைவி நல்ல பிள்ளை,
1: நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம்.
0: சிறப்பான கருத்து பாருங்க, மனைவி பிள்ளை
1: மக்கள்
0: வீடு எல்லாம் குடும்பம் உறவுகள் இதெல்லாம் சேர்ந்துதான் குடும்பம் என்று குடும்பம் ஒரு கதம்பம், அங்கே கோபம் இருக்கும் குணம் இருக்கும் எல்லாம் போட்டி பொறாம வஞ்சகம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அத்தனையும்
1: குடும்பம்
0: மறைந்திருக்கணும். அன்றைய வாழ்வு அன்றைய நாளிலே கூட்டு குடும்பமாக வாழ்ந்து பண்பாடுகளை காத்து மக்கள் சுபீட்சம் அடைந்தார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லை, அது நன்றாகுது. ஆனால் அது இன்றைய காலகட்டத்தில் அது சாத்தியப்படாது. இந்த கூட்டு குடும்பம் இந்த காலகட்டத்தில் சாத்தியப்படாது. ஏனென்றால் வேலை வாய்ப்புகள் வசதிகள் அதுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்று அப்படி இல்லைத்தானே, விவசாயம் குடும்பம் இவ்வளவுதானே நாங்கள் வாழ்ந்த எங்களுடைய மூதாதையர்கள். அது
1: அம்மா எல்லாம் வேலைக்கெல்லாம் போனது கிடையாது, வீட்டிலே இருப்பாங்க, அதனால அவங்க மொத்த குடும்பத்தையும் அவங்களால வேலை செய்ய பார்த்துக்க முடியும்.
0: அதனால தான் அன்று பெண்களுடைய பெயர் என்ன, இல்லத்தரசி, சரியா? வீட்டிலே இருக்கும் வரைக்கும் செல்ல பெண், அவள் வெளியே திருமணம் முடித்து விட்டால் அவள் இல்லத்தரசி ஆகி விடுவாள். அந்த இல்லத்தரசி சென்று அங்கே அரசாழ்வதற்கு அடிப்படை காரணம் அவளுடைய அன்னை எப்படி வாழ்ந்தாள், எப்படி வளர்க்கப்பட்டாள், எப்படி அவள் பழகினாள், அதுதான் அங்கேயும் பிறப்பாகும். மன்னிக்கப்படும், இப்பொழுது அப்படி இல்லை தானே. நனிமலே நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் அந்த பாடலை தந்து குடும்பம் என்பதற்கு எங்களால் முடிந்தவரை சிலவற்றை கலந்து மக்கள் கேட்கும் வண்ணம் நாங்கள் பயின்று கொண்டோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

0: இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுலே வந்த பதங்களுக்குள்ளே கோபம் குடும்பம் என்பவை பற்றி சிறப்பாக வந்து தேவா ஷியாமலா தங்கள் நேரத்தை பயன்படுத்தி எங்களோடு பகிர்ந்த வேளையிலே எல்லோரும் அதை கேட்டு இங்கே பதில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா தளங்களிலும் முக்கியமான நிகழ்ச்சி, நல்லதோர் நிகழ்ச்சி, நல்ல விடயத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள். இதை எல்லோரும் இணைந்தே சிறப்பிக்க வாழ்த்துக்கள் என்று கூறும் வேளையில் வந்துவிட்டார் அன்பு மகன் ஞானசேகரனும் ஒரு தடவை பேசுவதற்காக. வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. இனி நண்பர்கள் வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா ஞானா?
1: ஆ, நலமாக உள்ளேனப்பா.
0: இப்பொழுது உடல் எல்லாம் உறுதியாக வந்து விட்டதா?
1: வந்துவிட்டேன்ப்பா.
0: நேற்று கொஞ்சம் உடல் தளர்ச்சியாக இருந்தீர்கள் மகனே. சரி, இப்ப பணியில் இருந்து வந்து விட்டீர்களா? பணியில் தான் இருக்கின்றீர்களா? இல்லத்துக்கு வந்து விட்டீர்கள். இல்லம் சங்கீதம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அங்கே நாச்சியார் கோவிலே காலநிலை எப்படி, மழை பொழிகிறதா?
1: நேற்று கடுமையான மழையப்பா, நேற்று எதிர்பாராத அளவுக்கு மழை. நேற்று வந்து நான் வந்து நேரத்துல வந்து மழை பாடல் உங்கள்கிட்ட கேட்ட அம்மா படத்துல இருந்து பாட்டு நீங்க போட்ட ஒரு 10 நிமிஷத்துல மழை ஆட்டு, ஒரு 2 மணி நேரம் கடுமையான மழை.
0: பாத்தீங்களா? இப்பொழுது அப்படி என்றால் மழை காலம் தானே மகனே? ஆவணி மாதம் வருகிறது.
1: ஆவணி கடைசி ஐப்பசிங்கிறதே, மழை காலம் ஐப்பசிங்கிறதே உங்களுக்கு இது. ஆவணி நீங்க சொன்ன மாதிரி ஆவணிலேயே வர வேண்டியது.
0: ஆமா,
1: இந்த காலநிலையால கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளவுதான். இனிமே தொடர்ந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு 3 மாதத்திற்கு மழை சொல்லியிருக்காங்கப்பா. நம்ம நான் சொன்ன அந்த
0: வானிலை
1: வறட்சி வெப்பம் தான் அது. மழை வராது, புயல் வராது. புயலே 3 புயல் வரப்போகுது. அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள 3 புயல்
0: வரப்போகுது. பகிர்ந்து படித்தேன். அப்படி துல்லியமாக கணிக்கின்ற
1: இன்னைக்கு போட்டிருக்காரு. இன்னைக்கு போட்டிருக்க கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அனுப்பல. இன்று மாலை உள்ளதுன்னு நான் படிக்கல. படிச்சுட்டுன்னா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அதை பாருங்க நீங்க. அந்த 3 மாதத்துக்கு ஜனவரி
0: துல்லியமாக
1: 2027 வரைக்கும் சொல்லியிருக்காருப்பா. ஜனவரி 2027 வரைக்கும் சொல்லி இருக்கிறாரு
0: அவர். வந்து
1: இப்ப இந்த செப்டம்பர் கடைசியில மழை, கடுமையான மழை வரும். 20 தேதிக்கெல்லாம் கடுமையான மழை வரும். பரவலா தமிழ்நாடு எல்லா மாவட்டத்துக்கும் பெய்யும். அதாவது தென்மேற்கு பருவமழையை விட வடகிழக்கு பருவமழை மாதிரியே பெய்யும், அதிகமா பெய்யும். இந்த பங்களாவிரி கடல் புயல் உருவம் எப்படி இருக்கும், அது மாதிரி மழை பெய்யும். நம்ம வந்து எல்லினோ நினைச்சிட்டு இருக்கோம். எல்லினோ கிடையாது. என்ன எல்லினு பொய் சொல்லிட்டாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய அறிக்கை அந்த அளவுக்கு, அவருடைய அறிக்கை அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவரு மட்டும் தான் சொல்றாரு எல்லினோ கிடையாதுங்கிற தகவல். அவர் மட்டும் தான் சொல்றாரு. பாக்கி எல்லா வானிலை ஆய்வாளர்களும் எல்லினோ, அதனாலதான் வெப்பம் வறட்சி. தமிழ்நாடு வானிலையும் சரி, இந்த வானிலையும் சரி, வேறு வேறு நாட்டு வானிலையும் சரி, எல்லாரும் இதுதான் சொல்றாங்க. ஆனா இவர் எல்லினோவே கிடையவே கிடையாது. அடுத்த வருஷம் கண்டிப்பா எல்லினோ உண்டு, 2027 உண்டு. அதுக்கான இதை நம்ம தண்ணீரை சேமிச்சு வைக்கணும். எல்லாரும் இப்பயே தயார் பண்ணி மழை பெய்யும் போது எல்லாம் சேமிச்சு வைங்க அப்படிங்கிறாரு அவர்.
0: நல்ல தகவல். அவர் நல்ல துல்லியமான காலநிலை அவதானியாக இருக்கின்றார்.
1: ரொம்ப துல்லியமா எப்படி அவர் அவ்வளவு கணிச்சு சொல்றாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒன்று. இன்னை வரைக்கும் அவர் சொல்றது அதான் சொன்னேன், 90% மேல அவர் சொல்றது நடக்குது.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். நடக்க வேண்டும், நிலமலை வரட்டும். சரி, இன்று நாங்கள் வந்தபடியும் வந்து இந்த சொல்லோடு பாடல் நிகழ்விலே பல சொற்கள் இருக்கின்றது. இப்பொழுது கோபம் குடும்பம் சென்று விட்டது. வானம் வீடு சித்திரம் மகிழ்ச்சி நட்பு இனம் கோவில் நன்றி என்ற பதங்கள் உண்டு. இதில் ஏதாவது ஒரு பதத்தை நீங்கள் எடுத்து அதை பற்றி நாங்கள் பேசி பார்க்கலாம்.
1: நட்பை பற்றி பேசணப்பா.
0: எதையா?
1: நட்பு.
0: ஓ, நட்பை பற்றி பேசுவேன். வாழ்த்துக்கள், சிறப்பான பதம் நட்பு. கொண்டு பாருங்கள், நட்பை பற்றி எப்படி பேசுவோம், என்ன பேசுவோம், நீங்கள் என்ன கூறப்போகிறீர்கள், ஆரம்பியுங்கள்.
1: நட்பு வந்து பள்ளி காலத்திலேருந்து எனக்கு வந்து நட்பு வந்து என் கூடவே வருகிற ஒரு ஒன்று. அது சிறு வயது முதலே, அது பள்ளி காலமாக இருந்தாலும் சரி, கல்லூரி காலமாக இருந்தாலும் சரி, அதற்கப்புறம் வர்த்தக ரீதியாக வியாபாரி ஆனாலும் சரி, அந்த நட்புங்கிறது என் கூடவே எல்லா விதத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. இந்த பணியில கோயிலில் பணியில் இருக்கேன், இன்னைய வரைக்கும் அந்த நட்பு வந்துகிட்டு இருக்கு. நான் வந்து சாதாரணமாக தான் அவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கேன். அவங்க ஒரு தகவல் கேட்குறாங்க, நம்ம சொல்கிறோம். அதாவது அவங்க கேட்குற தகவல் சொல்கிறோம், அவ்வளோதான்.
0: ஒரு நட்பு தான் இதுவரை காலம் பழகுறீர்களா, இல்ல பழகிறிடம் எல்லாம் நட்போட பழகிறீர்களா?
1: பழகிற எல்லாத்தையுமே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க
0: நட்பதான்.
1: எனக்கு ஒரு அவசர காலம் இன்னும் சொல்ல வெளிப்படையா சொல்றேன். எனக்கு 2003 ஒரு மாரடைப்பு வந்தது. அப்பொழுது வந்து நான் மாடியில் குடியிருந்தேன். அப்பொழுது எனது நண்பர்கள் தான் என்னை வந்து வைத்தியசாலைக்கு அழைத்து
2: சென்றது.
1: மாரடைப்பு வந்தது, அப்ப வந்து மாடிக்கு நான் ஏறக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் கீழ வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பயும் எனது நண்பர்கள் வந்து என்ன வந்து வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று என்ன சேர்த்தார்கள். உறவினர்களும் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஆக மொத்தம் நான் அவசர ஆத்திரத்துக்கு, நம்ம நல்லது கிட்டத்துக்கு, ஒரு விசேஷ நாளைக்கு, நம்ம குடும்ப உறுப்பினராக இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தான், அண்மையில் உள்ளவங்க தான், அவங்களுடைய நட்பு தான் ரொம்ப முக்கியமான ஒன்று.
2: அதனால்தான் வள்ளுவர் கூறினாரோ, உடுக்கை இழந்தவன் கைவோல்
1: அந்த நேரத்தில்
2: அது தேவைப்படுறதோ அந்த நேரத்தில் ஓடி சென்று கை கொடுப்பதுதான் நட்பு, உண்மையான நட்பு என்று வாழ்த்து. நல்ல பதில், நல்ல பதில். கூறுங்கள் நட்பு.
1: அந்த நட்பு தான் எனக்கு வந்து, அதான் இன்னைய வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த உயிரை காப்பாற்ற நட்பு இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பள்ளி கல்லூரி
2: இந்த வேளையில ஒன்றை நான் கவனிக்கின்றேன். நீங்கள் கூறுவதிலிருந்து அப்படி சென்ற விடமெல்லாம் எல்லோரும் அன்பாக நட்பாக உங்களோடு பழகி நீங்கள் அவர்கள் இருப்பதால் நீங்கள் அவர்களோடு பழகும் குணாம்சத்தை கொண்டுதான் அவர்கள் வருகின்றார்கள். அந்த நட்பு இல்லையா?
1: நிச்சயமாக
2: நீங்கள் எடுத்தறிந்து சினந்து நான் பெருமை கொண்டு அப்படியெல்லாம் நடந்தால் யாரு நட்பாக வர மாட்டார்.
1: உண்டுப்பா, சினம் இருக்கணும்ப்பா. இவர் தேவா சொன்ன மாதிரி சினம் இல்லைன்னா மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து உள்ள காலத்து ஆயிட்டு. ஆனா சினம் வந்து தானா வர்றது கிடையாதுப்பா. அது ஒருத்தவங்களை வந்து வர எதிர இருக்கிற வரவழைக்க
2: சந்தர்ப்பத்துல
1: அவங்க வந்து நம்மளை வந்து தூண்டி விடுறாங்க. தூண்டி விடும் போது நம்மள அறியாம நம்ம வந்து இந்த கோபத்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டை எடுத்து கோபம் வந்துருது நமக்கு.
2: அப்ப இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் வருவோம். நட்பு என்பது வளர வேண்டும் என்றால் நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் நட்பு உணர்வு கொண்டவர்களாக இருக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் நட்புணர்வு அவர்களில் பாராட்டுகிறோமோ அதை அவர்கள் நட்புணர்வாக ஏற்றுக்கொண்டு நட்பாக பழகி அந்த நட்பு நீடிக்கும் என்று கூறுவோம். சிறப்பான கருத்து.
1: இன்னமும் வெளிப்படையா சொல்றேன்பா. இப்ப வந்து இப்ப நான் கோயிலுக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டேன். இப்ப வந்து இந்த, அதாவது இந்த எங்க கோயில வந்து இந்த 11 வாரம் அர்ச்சனைக்கு வந்து தகவல் எல்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அவங்க வருவாங்க அபிஷேகத்துக்கு கலந்துக்க வரும்போது தகவல் கேட்பாங்க, சொல்லுவேன். அதோட விட்டுற மாட்டாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன், நீ எங்க இருக்கீங்க, எனக்கு தகவல் முழு தகவல் வேணும், உங்க வீட்டுல யாரு, உங்க வீட்டுல யாரு. நான் வந்து சேலம்மாங்க, சேலம்னா சேலத்துல என் தங்கச்சி, 2வது தங்கச்சி இருக்கு அப்படின்மா. இல்ல வேற சென்னைமாங்க, சென்னையில பெரிய தங்கச்சி இருக்கும்மா, சேலம் பக்கத்துல எடப்பாளைய தம்பி இருக்கான், இப்படி சொல்லுவான். அப்படி சொல்ல சொல்ல அவங்க
2: அப்படின்னு
1: வந்த. இப்ப வந்து என்ன சொல்ல போனா, ஒரு நம்ம, அதாவது இந்துவும் ஒரு முஸ்லீம் பெண்ணும் திருமணம், அதாவது காதல் திருமணம் செய்து சேலத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து வார வாரம் திங்கட்கிழமை அவங்க வந்து கணவர் வர முடியலன்னா கூட அவங்க கிளம்பி இங்க வந்துடுறாங்க கோயிலுக்கு. ஆமாப்பா, கோயிலுக்கு அவங்க வர்றாங்க, வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க சாமி கும்பிட்டு போறாங்க, வாராவாரம் வந்துடுறாங்க. என்ன சொல்ல போனா, நான் உன்னே ஒன்று சொன்னேன், இந்த சாமிகிட்ட வந்து பரிகாரம் கிடையாது, பிரார்த்தனை தெய்வம் தான். நீங்க பிரார்த்தனை பண்ணாலே நடக்கும். 11 திங்கட்கிழமை நீங்க வந்து சைவமா இருக்கணும், அசைவம் சேர்த்துக்கூடாது அப்படின்னு நம்ம சாதாரண சொன்ன. அவங்க வந்து முகமதியர்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து அசைவம் சேர்க்காம இருக்க மாட்டாங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமை தான் அவங்க அசைவமே எடுப்பாங்க. அவங்க வந்துப்பா, நான் சொன்னதுல இருந்து அசையும் சாப்பிடலப்பா. அது திங்கக்கிழமும் இல்ல, வாரத்துல 7 நாளுமே சாப்பிடல. அவங்க வீட்டுக்காரங்களும் சமைச்சு கொடுக்கறது இல்லப்பா. அதை வந்து 6வது வாரம் முடிய விட்டுதான் என்கிட்ட சொல்றாங்க. அவங்க 6வது வாரம் வர்றாங்க, வர்றப்ப நான் வர்றேன்னா போயிட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி வந்து சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துட்டு தான் போவாங்க. அப்ப சொல்றாங்க, நான் சாப்பிடலாம் விட்டுட்டேன் நானு அப்படின்னு. என்னம்மா எப்படிமா உங்களால வீட்டுல சூழ்நிலை? ஒண்ணும் பிரச்சனை கிடையாது.
2: ஏனென்றால் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை,
1: அந்த நம்பிக்கை,
2: அப்படி ஒரு நம்பிக்கை நீங்கள் ஊட்டி இருக்கிறீர்கள். நீங்கள் அதனால்தான்
1: சந்தோஷமா இருக்கு எனக்கு.
2: அதனால்தான் கூறினார்கள், தோழன் என்பதை நட்பை வந்து தோழமை என்று கூறுவார்கள். இந்த தோழமையை வந்து உலகத்தில் உள்ள யார் சொன்னாலும் கேட்காத ஒருவர் தன் தோழன் சொன்னால் கேட்டுக்கொள்வார்.
1: நிச்சயமாக
2: நாங்களும் எங்களை தந்தை தாய்மார்கள் நாங்கள் நட்பர்களோட கூறும்போது யார் என்னுடைய நல்ல நண்பன் என்று பார்த்து சிலபடி எங்களை தந்தையாக
1: அதை
2: ஆசிரியராக நாங்கள் ஆசிரியராக இருந்த காலத்திலேயும் அந்த மாணவர்களை கொண்டு வருகிற மாணவருக்கு சரியான நண்பன் யார் என்று பார்த்து தெரிவு செய்து அந்த நட்பை வளர வைத்து விடுவோம். நாங்கள் சில நட்புகள் இருக்கின்றது, நயவஞ்சகமான நட்புகள், அந்த நட்புகளை துண்டிக்க வேண்டும் நாங்கள்.
1: நட்பினால்
2: பெரிய அதனால இன்னொன்று கூறுவார்கள், பன்றியோடைய கூடிய பசுவும் பவி சாப்பிடும் என்று. அதாவது வந்து பன்றி அசிங்கத்தை சாப்பிடும், அதோட கூடிய பசுவும் சாப்பிடும். என்ன தோழமை அந்த தோழமை சொன்னா செய்து ஓ, ஆசிரியர்களும் அப்படித்தான், பள்ளி தோழர்களை நெருங்கப்படும் பொழுது நல்ல தோழர்களாக தெரிவு செய்துதான் நாங்கள் அதை சேர்த்து விடுவோம். ஆசிரியர்கள் தீய குணம் உள்ள, பழக்க வழக்கம் உள்ள, படிப்பறிவு இல்லாம விளையாட்டு குணம் உள்ளவர்களோ நல்லா படிக்கிற பையனை நட்பாக விடும். ஆனா அவர்களுக்கு நட்பு வளர பார்க்கும், அதை துண்டித்து விடுதல் நன்மை பயக்கும். அதனால் இப்போ நாங்கள் பேச வந்த நட்பு என்பது மிகவும் ஒரு சிறந்த ஒரு உறவு. அந்த நட்பு நல்ல நட்பும் இருக்கு, நட்பாக பழகி நயவஞ்சகமாக கொண்டு போறது பாரதத்தில் இருக்கின்றது, ராமாயணத்தில் இருக்கின்றது நட்புக்கு இலக்கணங்கள். அது பாதிப்படையக்கூடிய நயவஞ்சகமான நட்பும் இருக்கின்றது. அப்ப நட்பு நாங்கள் பழகும் போது, நட்பை உருவாக்கும் பொழுது நாங்கள் சரியாக பார்த்து உருவாக்க வேண்டும். நல்லதோர் இது நட்புணர்வு வளரும். நட்புணர்வு இருந்து என்றால் உலகில் எல்லோரும் நண்பர்கள் ஆகிவிடுவார்கள், கோபக்காரர்கள் இருக்க
1: மாட்டார்.
2: அதுதான் நட்புணர்வு இல்லையே, தோழமைக்காக என்ற ஒன்று இல்லை என்று. அதனால் தான்
1: அதுதான் ரொம்ப குறைவாக, அது இந்த எப்படி சொல்ற, இந்த விஞ்ஞான வளர்ச்சியில கைபேசி வந்ததுக்கு அப்புறம் நேருக்கு நேரா பார்த்து பழகிறதுங்கிறது பேசுறதுங்கிறது எதுவுமே இல்லை.
2: வாய் திறந்து சொல்வது பேசுவதில்லை தானே சிறப்பு. சரி, இந்த
1: நட்பு நெஞ்சத்து அகனகா நட்பது நட்பு நட்புன்னு சொல்லி இருக்காருல வள்ளுவர், அது
2: மாதிரிதான். வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்தீர்கள். இப்பொழுது இந்த நட்பு என்ற கருத்து வரக்கூடியதாக ஏதாவது ஒரு பாடல் கூற முடியுமா உங்களுக்கு?
1: நிச்சயமாக இருக்குப்பா. அந்த காலத்துல என்ன கவர்ந்ததுப்பா, உயர்ந்த மனிதன் அந்த நாள் ஞாபகம், இஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே, அந்த பாடல்ப்பா.
2: உணர்வோட பாடுகிறேன், அந்த நாள் நண்பனே. வாழ்த்துக்கள். சிரமந்த, எந்த உயரத்துக்கு போனாலும் அவன் உயரத்தில் இவன் கீழே இருந்தாலும் அந்த நட்பு என்ற உறவு விட்டு போகாத ஐயா. ஓ, அது ஆண்லேயும் இருக்கு, பெண் நிலையம் இருக்கு, ஆண் நட்பும் இருக்கு, பெண் நட்பும் இருக்கு. எனக்கெல்லாம் என்னுடைய வயதை ஒத்த ஒரு பள்ளி மாணவி, நாங்கள் வார்த்தைகளால் பேசவில்லை, வார்த்தைகளால் நாங்கள் அன்று இந்த காலங்களில் எங்களுக்கு அப்படி ஒரு இன்னும் ஒரு அயலவர் எங்கள் வீட்டு உறவுகளை தவிர ஏனையவர்களோடு பேசுவதெல்லாம் கடினம், கண்டிப்பு பேசப்பட மாட்டார்கள். அவர் வேற சமூகம், அவர் வேற ஒரு ஏரியா, நான் வேறு ஏரியாவா இருந்தாலும் ஒரே பாடசாலை, எங்களுக்குள்ளே எங்களை அறியாத ஒரு அன்பு வளர்ந்தது, சிறந்த ஒரு நட்பாக வளர்ந்து அது அதன் பின்பு அவர் எங்கோ நான் எங்கோ அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி, அவர் லண்டன்லேயும் நான் அமெரிக்கா இந்த கனடாவிலும் இருக்கின்றேன். 50 வருஷங்களுக்கு பிறகு முகநூலிலே பார்க்கின்றேன், இந்த முகநூல் மீண்டும் எங்களை சேர வைத்து எங்களுக்கு அந்த பாடசாலை வாழ்க்கை முடிந்த பின்பு ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை. ஆனால் அந்த நட்பு, அந்த அன்பு உள்ளே வளர்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் பேசுவார், இப்பொழுதும் பேசுவார். என்னுடைய உயிரோடு தான் அவர் இருக்கின்றார். என்னுடைய நாட்டில் இப்பொழுது இப்போ விடுமுறை சென்றிருக்கு, அவர் இப்பொழுதும் இருக்கின்றார். அந்த அவர் சொல்வார், இது வந்து ஊமை கண்ட கனவடான்னு சொல்வார். என்னுடைய நட்பு ஊமை கண்ட கனவடான்னு, எடாப்படா எடா அடான்னு இப்பொழுது பேசுவாங்க, முன்பு அப்படி பேச மாட்டேன் அடா. ஆனால் ஒரு வார்த்தை நாங்கள் அவர் நேருக்கு நேர் பேசியது கிடையாது. அதுதான் உள்ளத்தின் கதவுகள் கண்கள் அடான்னு பாடல். உள்ளத்தின் கதவு கண்கள், அது மூடினால் மூடிப்பட்டுவிடும், திறந்தால் திறந்திருக்கும், தெரிய வரும் என்று இருக்கின்றார். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எங்கள் வானொலிக்கு வந்திருக்கின்றார். அவர் ஐரோப்பிய மண்ணிலேருந்து இப்பொழுது விடுமுறை போயிருக்கிறார். நல்லதோர் பண்பு. அவருடைய தந்தை தாய் அவர்களும் சிறந்தவர்கள், நல்ல மரியாதை என்னோடு அவர்கள், நானும் அவர்களுக்கு நல்ல மரியாதை. அந்த அம்மா, அவருடைய அம்மா வந்து பெண், அந்த காலத்தில் இப்ப எத்தனையோ வருடங்கள், எனக்கு 79 வயது என்றால் அவருக்கு நான் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன் பண்ணி பாருங்களேன், 10-12 வயதுக்கு வந்துவிடும். ஆனால் அப்பொழுதே அவர்கள் மாதர் முன்னேற்ற தலைவியாக இருந்தவர், மாதர் அப்படி நல்ல கொஞ்சம் நல்ல குடும்பம் பண்பானவர்கள். அவருடைய சொந்த தாய் மாமன் எங்கள் எல்லோருக்கும் ஆசிரியராக இருந்திருக்கு. அவருடைய கூட பிறந்த சகோதரன் என்னோட ஆசிரியராக கடமையாற்றி அப்படி. ஆனால் அன்றைய காலகட்டம் நாங்கள் அப்படித்தான், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, அதுதான் அந்த நாளில் சூத்திரம், கண்கள்
1: தான்.
2: நன்றி மகனே, அந்த நாள் ஞாபகம், நண்பனே நண்பனே, எங்களை மீட்டிக் கொண்டு வந்து விட்டீங்க.
1: நன்றியப்பா, நன்றியப்பா. ஏன் நண்பா கேட்க போய் உங்க நண்பா சொன்னீங்கப்பா, அதுக்கு ஒரு நன்றிப்பா.
2: இல்ல, இது இது வாழ்க்கை நியதியானது ஐயா. முகநூலே தான் பேசுகிறோம், முகநூலே தான் பேசுகிறோம். ஆனா அந்த அன்பில் எந்த விதமான குறைவும் இல்லையா, அதான் அங்க உள்ளது.
1: குறைவும் கிடையாது, மாசற்ற நண்பர்.
2: நல்லது ஒரு நண்பர், எனக்கு அது மறக்க முடியாது. அதே நேரத்தில் என் பள்ளியோட பலர் இருக்கின்றார்கள், என்னுடைய பல நண்பர்கள் இருந்திருக்கின்றார்கள், என் மீது சில விடயங்களை பெற வேண்டும் என்றால் நட்பு பாராட்டி வருவார்கள். நட்பை பாராட்டி வந்து தங்கள் கர்மம் முடிந்தவுடன் என்னை அறுத்து விட்டு அப்படி போவார்கள். அப்படியா நட்பும் இருக்கின்றது. இடையூறு வரும்பொழுதுதான் ஓடி வந்து அவரால் முடியாத நேரத்தில் முடிந்தது போல் வந்து கை கொடுத்து தூக்கிவிட்ட நண்பர்கள் இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பெறுவதற்கு நாங்கள், அதனால் தான் முதலில் உங்களுக்கு ஒரு வினாவை தந்தேன், எல்லோரும் இப்படி அன்பாக நட்பாக பழகுவதற்கு நீங்கள் நட்புணர்வு உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். எல்லோருடன் நட்புணர்வு கொண்டு அந்த நட்பு என்பதற்கு அன்பு வஞ்சகம் இல்லாத ஒரு ஒரு பண்பு இருக்க வேண்டும். நன்றி மகனே, சிறப்பாக பேசி முடிந்தோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்கள் பாடல் கிடைக்கும்.
1: நன்றி அப்பா, மீண்டும் ஒரு நிகழ்வில் இணைவோம்,
2: சந்திப்போம். வாழ்த்துக்கள் மகனே, நன்றி. இப்பொழுது அடுத்த உறவை எதிர்பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், வருக வருக.
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூற வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டையை சமர்ப்பிக்க வேண்டுமே. எல்லோருக்கும் கூறலாமா?
3: கூறலாம் ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கேசி.
2: இப்பொழுது கூறலாம் உங்களுக்கு, நான் தெரியாம தெரியாதவர்களுக்கு அப்படி ஐயா கூறுவது? நலமாக இருக்கின்றீர்கள்.
3: வர முடிய வாக்களிக்க வர முடியவில்லை.
2: எனக்கு தெரியும், நீங்கள் வர முடிந்தால் ஓடி வருவீர்கள். நீங்கள் இடையூறா இருந்திருப்பீர்கள். நல்லதோ,
3: நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்து, இடி மழையோட மழை பெஞ்சிட்டு இருந்து,
2: வலைத்தளம் அவ்வளவுதான். அப்படி மழைவிதா வலைத்தளம் அவ்வளவுதான். சரி, அலை அலைந்து விடும். இப்பொழுது நின்று விட்டதா மழை?
3: இல்ல, நேற்று மட்டும்தான் பெஞ்சது, இன்னைக்கு கிடையாது.
2: பாடுவோர் பாடலாம்னாலும் அன்றும் மழை பெய்ததோ? நீங்கள் பாடுவோர் பாடலாமுக்கு வரவில்லை என்று?
3: இல்ல,
2: ஒரு எதிர்பார்த்தார்கள். எழுத்துல கேட்டிருந்தார்கள், கிருஷ்ணன் எங்கே என்று கேள்வி கேட்டிருந்தார்கள். எங்களவர்களை விட வேறு தளங்கள் என்னிடம் இருக்கு, உலகத்தில் உள்ளவர்களினோடு தொடர்பு கொண்டிருப்பார்கள் தானே. அவர்கள் கேட்டார்கள், கிருஷ்ணன் வரவில்லையான், உங்களை இனங்கண்டு வைத்திருக்கின்றார்கள் பாடகர் என்று கேட்டிருந்தார். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக
3: இருக்கின்றீர்கள்.
2: இப்பொழுது அங்கே மழை பெய்து விட்டு விட்டது என்று எண்ணுகிறேன். விநாயகர் சதுர்த்தி எப்படி சென்றது?
3: நன்றாக சென்றது.
2: வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இன்று இங்கே இருக்கும் பதங்கள் நட்பு, கோபம், குடும்பம் சென்று விட்டது. என்னிடம் இருக்கின்றது மகிழ்ச்சி, சித்திரம், வீடு, வானம், இனம், கோவில், நன்றி, இப்படியான பதங்கள் இருக்கின்றது. இந்த பதம் உங்களுக்கு வேண்டும், இதை பற்றி பேச போகின்ற, அல்லது நீங்கள் அதை பதத்தை கொண்டு வந்து நீங்களும் பேசலாம்.
3: இல்லை, எனக்கு பிடித்தது கோவில் தானே.
2: கோவில், வாழ்த்துக்கள். கோவில், கோவில் என்ற பதத்தை கிருஷ்ணா தேர்ந்தெடுத்து கொண்டார். கோவில் என்ற பதம், அப்ப கோவில் என்ற சொல்லிலே இருந்து கருத்துக்களை பரிமாறப் போகின்றோம். கொண்டு வாருங்கள், கோவிலை பற்றி கூறுங்களேன்.
3: ஆலயத்து செல்வதே ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறோம் நான்.
2: ஓ, கோவில் என்பது ஆலயம் என்ற இன்னொரு பொருளை கொண்டு வந்துவிடும். கெட்டிக்காரன் இன்னொரு பதத்தை கொண்டு வந்து விட்டீர்கள். ஆலயம், ஆலயம் செல்வது சிறப்பானது என்று கூறு. அதனால தான் ஆலயம் தொழுவது சாலம் என்று. சரி, கூறுங்கள். வேறு?
3: ஆமாம், அங்க போய் அமைதியா அமர்ந்திருப்பேன்.
2: ஆலயத்துக்குள்ளே சென்றால் மனம் அமைதிப்படும் என்று
3: கூறுகின்றீர்கள்.
2: அதனால்தான் வீட்டிலே நாங்கள் அப்படித்தான் சுவாமி அறை வைத்து சுவாமி தரிசனங்கள் செய்தாலும் ஆலயத்துக்குள் சென்று கிடைக்கின்ற அமைதி இங்கே கிடைக்காது, அப்படித்தானே? ஆலயத்துக்கு சென்று அமைதியா இருந்து அங்கே அமைதியாக இருக்கும் வேளையிலே ஆலயத்துக்கு சென்றால் நாங்கள் என்ன செய்யலாம் அங்கே?
3: ஆமா, என்ன செய்யலன்னா, ஆமா போயிருக்கிறது எங்க ஆலயத்துக்கு.
2: ஆமாம்,
3: இறைவனை தரிசித்து அதுக்கப்புறம் அமைதியா அமர்ந்து இருப்பேன்.
2: அப்ப இறைவனை தரிசிக்கும் போது நீங்கள் எப்படி தரிசிப்பீர்கள்? என்ன, இறைவனோடு பேசுவீர்களா? இறைவனுடைய வேண்டுதல் வேண்டுதல் கேட்பீர்களா? என்ன நடக்கும்?
3: அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் அனைவரும் அப்படிதான் வேண்டுக் கொள்வது.
2: அப்ப நீங்கள் ஆலயத்துக்கு சென்று, நாங்கள் எல்லோரும் ஆலயத்துக்கு சென்றால் நாங்கள் மட்டும் நலமாக இருந்தால் போதும் என்று இல்லாமல் எல்லோரும் நலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் கேட்க வேண்டும் என்று நல்ல, ஓ நல்ல பரோபகாரமான எண்ணம். அந்த எண்ணம் எல்லோருக்கும் நலம் கிடைக்க வேண்டும். போர் என்ன கேட்பீர்கள்?
3: கேட்பதற்கு எல்லாம் இருக்கு ஐயா, ஆனா கேட்க மனசு வராது.
2: மனசு வராதா? ஏன் ஐயா?
3: ஆமா, இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்.
2: ஓ, அப்ப ஆரோக்கியம் மிக முக்கியம். அதனால தான் இங்கே நானும் இறுதியிலே ஆரம்பத்திலே நிறைவேறும் வேளையில இறைவனிடம் கேட்பது வேறு ஒன்றுமே இல்லை. அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம். அதற்கு இது சந்தர்ப்பம், உங்களுக்கு வேறு குந்தகங்கள் வரக்கூடாது. நான் அறங்காத்து கொண்டு போகும்போது இன்னொருத்தருடைய தீய பழக்க வழக்க எண்ணங்கள் பண்பாடுகள் வந்து அதை குழப்பக்கூடாது. அதே போன்று ஜீவகாருண்யம், மனிதநேயம். அது மட்டும் இல்லாமல் அல்லல்கள் தொல்லைகள் துன்பங்கள் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லையா? அதைத்தானே நாங்கள் எல்லோரும் வாழ்கிறோம், எண்ணுகிறோம். சமாதானமாக சமதர்மமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். சிறப்பு சிறப்பு. இந்த சமாதானம் நிலவ வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவனை வேண்டுவது இல்லையா? ஆனால் சமாதானம் தேவை என்று எண்ணும் பொழுது எனக்கு முதல் என்னுடைய உள்ளத்தில் சமாதானமான ஒரு எண்ணம், பழக்க வழக்கம், பண்பாடு இருக்க வேண்டும். நான் முதல் சமாதானம் அடைய வேண்டும். ஒரு நோய் வந்துவிட்டு, இப்போ தேவா வந்து தன்னுடைய நோயை பற்றி கூறியிருந்தார், அந்த நோய் வந்தவுடன் அதுக்கு என்ன காரணம் என்றார் என்று சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தூக்கி பிடித்து பெரிதாக பிடித்து, ஐயோ எனக்கு அப்படி வந்து விட்டது, இப்படி வந்து விட்டது, என்ன செய்ய போகின்ற அந்த சமாதானம் என்பது முதலில் எங்கள் மனதிலே தான் இருக்கின்றது. கிடைத்தது, சில பொருட்கள் கிடைக்கவில்லை என்றால் அதை திருப்திப்பட வேண்டும். கிடைக்கவில்லை என்று துன்பப்பட்டு என்னை போட்டு வருத்தி அல்லது மற்றவர்களோடு வருந்தி பிரயோசனம் இல்லை. சமாதான ஏன் என்ன என்றதை எண்ணி சமாதானம் அடைந்து கொள்ள வேண்டும். நல்ல பண்பு சமாதானங்களை. வேறு அங்கு நடக்கும் களியாட்டங்களை பற்றி நீங்கள் என்ன, கோவிலே எல்லோரும் வந்து அமைதியாக இப்படி வணங்குகிறார்களா அல்ல ஒரு சிலர் தான் வணங்குகிறார்களா?
3: இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வணங்குவார்கள். அவர்களுக்கு பிடித்தமான
2: வணங்குவார்கள். அதை நாங்கள் வீட்டிலிருந்தும் கேட்கலாம், இல்லை வீட்டிலே அமைதி இல்லை அதனால தான் ஆலயத்துக்கு செல்கின்றோம் என்று கூறும். ஆனால் இன்று அந்த ஆலயத்திலே, இன்றைய ஆலய விழாக்களிலே அப்படியான ஒரு அமைதியாக இருக்க முடிகின்றதா?
3: இருக்கு ஐயா, சில ஆலயங்கள்ல போனா அமைதியா இருக்கலாம், ஏன்னா கூட்டம் இருக்காது. அந்த ஆலயத்துல நம்ம மனசு விட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்க வசதியா இருக்கு.
2: அப்படி என்ன, அப்ப விழா காலங்களிலே எப்படி இருக்குது அங்கே போய்? நாங்கள் போனாலும் அங்கே கேளிக்கைகள், கூத்தாட்டங்கள், கரகங்கள், ஒலிபெருக்கிகள், பாடல்கள், கூட்டங்கள் எல்லாம் சேரும். அதுக்குள்ளே அமைதி கிடைக்குமா?
3: கிடைக்காது.
2: ஆனால் அங்கே கிடைப்பது வேறு விதமான ஒரு அமைதி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்ற அமைதி அங்கே கிடைக்கும். ஏனென்றால் ஆட்டம் பாட்டம், மக்கள் போக்கு வரத்து, ஆலயத்தினுடைய உற்சவங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது மனது எங்களை வேறு நிலையை கொண்டு வந்துவிடும். அந்த நேரத்தில் இறைவா உன் கருணையால் இப்படி நடக்கின்றது, பார்க்க வைத்து விட்டாயே என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கலாம் தான். ஆனால் இப்பொழுது அதை நபநாகரிக காலம் வந்த, கணனி காலம் வந்த பின்பு அந்த பழமையான அந்த பண்பாட்டு புலமியங்கள் இருக்கின்றதா என்றால் இல்லை. நீங்கள் என்ன சொல்றீர்கள்? இந்த அமைதியை குறைக்கின்றது அல்லவா? அமைதியை குறைக்கின்றது. சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: சமீபத்தில் இப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன்.
2: ஆஹா,
3: தரிசனம் செஞ்சுட்டு வந்தேன். கடல அருகே நாளி கிணறுன்னு ஒண்ணு இருக்கு ஐயா.
2: என்ன கிணறு ஐயா?
3: நாளி,
2: நாளி கிணறு. நாளி கிணறு சிறப்பு, நாளி கிணறு கூறுங்க.
3: அந்த கிணறு கடல் உப்பு தண்ணி, ஆனா அந்த தண்ணி வந்து உப்பு இல்லையா?
2: அது மேல்தளத்திலே. அந்த கிணறு ஆழமானதா அல்லது கொஞ்சம்
3: ஓரளவு இருக்கும்?
2: அது என்னவென்றால் ஆழ்கடலில் இருந்து இருக்கின்ற அந்த ஈரம் நிலத்தடியில் வரும் பொழுது நில அமுக்கம், நிலத்துக்குள்ளே சுண்ணாம்பு, கல் போன்ற கனிமங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து அந்த நீர் தெளிவாகி மேலே நல்ல நீர், நன்னீராக வருகின்றது.
3: எனக்கே அது ஆச்சரியமா இருந்தது.
2: இந்த பகுதி ஆழ்கடலுக்கு அருகிலே உப்பு தண்ணி தான் வர வேண்டும், நல்ல தண்ணி வருகின்றது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்ப முருகனுடைய திருவருள் அங்கே இருக்கின்றது, நாங்கள் எண்ணிக்கொள்ளுகணும் இருக்கு.
3: அதே மாதிரி ராமேஸ்வரம் போயிருக்கும் போது அதுல 22 கோடி தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தம் குளிக்கும் போது ஒவ்வொரு தண்ணி ஒவ்வொரு விதமா இருக்கும்.
2: அது என்ன விதமா இருக்கும்? வெப்பமா இருக்குமா, இனிப்பு புளிப்பா இருக்குமா, அப்படி இருக்கும் உவர்ப்பா இருக்குமா?
3: ஆமா ஐயா, 22 தண்ணி 22 விதமா இருந்தது.
2: ஓ, 22 சுவைகளை அறிந்திருக்கிறீர்கள். எங்கே எங்க சென்ற போது? நாகப்பட்டினமா? ராமேஸ்வரம், ராமேஸ்வரம், ராமேஸ்வரம். அதே போன்று எங்களுடைய ரேவதி அவர்கள் இலங்கைக்கு சென்ற போது கூட அங்கே ஒரு ஒரு மாநில தமிழ் மாநிலத்திலே கன்னியா என்ற இடத்திலே வெந்நீர் ஊற்றுக்கள் இருந்த 5 கிணறுகள் உண்டு. சின்ன சின்ன அக்கம் பக்கமா இருக்கிறது. அதில் ஒவ்வொரு கிணத்து தண்ணி ஒவ்வொரு அளவிலான வெப்பம், வெப்பமான தண்ணீர் கடற்கரையோரம் தானே. ஆனால் அங்க அது வந்து ஒவ்வொரு கிணத்திலிருந்தும் வெப்பங்கள் அளவு மாறி மாறி, மெல்லிய சூடு, கொஞ்சம் சூடு, தேநீர் நாங்கள் போடக்கூடிய அளவுக்கு சூடு கூட இருக்கின்றது. இது இயற்கையினுடைய ஒரு அமைப்பிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், பௌதீக மாற்றங்கள், சிறப்பு. அப்போ இதையெல்லாம் அங்கே கோவிலே பார்த்துருங்க. அதை பார்க்கும் பொழுது மேலும் அங்கே என்ன வரணும், இந்த இடத்தில் இப்படி ஒன்று வருகிறது. அதே போல மக்கள் மத்தியிலேயும் கொடுமை நடந்தவர்கள் மத்தியிலும் நல்லவர்கள் பண்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டுமாக நாங்களும் அப்படி எத்தனை தீமைகள் கொடுமைகள் இருந்தாலும் நாங்கள் நல்லவனாக வல்லவனாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது என்று எண்ணுகிறேன். சரி, இப்போ கோவில் என்று வந்து வேறு என்ன கூறுவீர்கள் கோவிலை பற்றி? நீங்கள் யாத்திரைகள் பல சென்றீர்கள் எனக்கு தெரியும். அங்கே சபரிமலை சென்ற போது இருந்த அனுபவம் எப்படி இருந்தது, கோவில் அனுபவம், அந்த கோவில கூட்டங்கள், கோவில் மக்கள்,
3: அந்த கூட்டம் அலைமோதுமையே.
2: இந்த கோவிலே ஒரு விடயம், கோவிலே எல்லோரும் ஒருமித்து ஒரு கோஷம் எழுப்புவார்கள், அது என்ன சரணம் ஐயப்பாடுவார்கள், ஓ முருகா செந்து முருகா சரவண பவ கூறுவார்கள், நாராயணா என்று அழைப்பார்கள், சிவனே என்று அழைப்பார்கள், அரகரோகரா என்று கூறுவார்கள். இது அந்த ஒருமித்த குரலில் பக்தியை வெளிப்படுத்தும் வகை இல்லையா? அப்படி என்றால் கோவில் என்ற பதம் தாங்கி வரும் என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
3: கோவில் படம் ராணி லலிதாங்கி.
2: ராணி லலிதாங்கி, அதுல என்ன பாடலா இருக்கும்?
3: எட்டடி கோயிலே நீ வசிக்க இடமும் இருக்குன்னு ஒரு பாட்டு இருக்கீங்க.
2: எட்டடி கோவில், இந்த பாடல் முன்பு ஒரு தடவை கேட்டீர்கள் போல் இருக்கின்றது. எட்டடி கோவிலே, எட்டடி கோவிலே நீ இருக்க, அப்படியா? எப்படி பாடுங்கள் முதல்ல?
3: எட்டடி கோயிலே நீ வசிக்க இடமும் ஞாபகம் வரல சரியா, ஆனா அந்த படத்தையும்
2: இன்னொரு தடவை ராணி லலிதா அங்கே எடுத்து பாருங்கள். நல்ல நல்ல படம். எட்டடி கோவிலே நீ வசிக்க இடம் உண்டு என்ற மாதிரி இருக்கு, நானும் நினைக்கிறேன் நீண்ட காலம் கேட்க. ஒரு தடவை நீங்கள் கேட்டதாக எனக்கு ஞாபகம் அந்த பாடல் இல்லையா? கேட்டீங்க, சிறப்பு. வாழ்த்துக்கள் கிருஷ்ணன், நன்றாக பேசினீர்கள், சிறப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கின்றார் மகள் அனுஷியா,
3: நன்றாக இருக்காங்க, பேசுங்க.
2: பேசுவாவா?
4: வணக்கம்ப்பா.
2: வணக்கம் மகளே, வணக்கம். அன்றொரு நாள் பேசிவிட்டு ஓடி விட்டீர்கள், எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? மகள் பேர மக்கள் எல்லோரும் நலமாக உப்புமாலமா இருந்து விட்டு வந்து இங்கே வந்தவொடனே ஒரு போரிங்கா இருக்கிறதா?
4: இவரோடு
2: மட்டுமே இருக்கின்றன அங்கே. என்ன குழந்தைகள் பேத்திகள, சிறப்பு சிறப்பு. ஆனா என்ன செய்வது, உங்களுடைய விதி அப்படித்தான், இங்க வேண்டும் இறுதி. நல்லது. சரி, இந்த வழியில நீங்கள் எதை பற்றி பேசுவீர்கள்? வானம் அல்லது வீடு அல்லது சித்திரம் அல்லது மகிழ்ச்சி அல்லாட்டி இனம் அல்லாட்டி நன்றி, எதை பற்றி உங்களுக்கு பேச விருப்பம் கூற ஏதோ ரெண்டு வார்த்தை?
4: வீடுப்பா.
2: வீடு பற்றி வாழ்த்துக்கள். சரியான பதத்தை தெரிவு செய்திருக்காள் மகள் அனுஷியா. வாழ்த்துக்கள் அனுஷியா. எங்கே வீடு என்பதை பற்றி என்ன கூறப்போகிறீர்கள் கூறுங்கள். எப்படி இருக்கும் வீடு, யார் வீட்டுக்கு பெரியவர், இந்த வீட்டை யார் கவனித்துக் கொள்வது என்ற பற்றி நீங்கள் கூறப்போகின்றீர்கள் கூறுங்கள்.
4: வீடு சுத்தமாக இருக்க வேண்டும்ப்பா.
2: வீடு சுத்தம் முதல், அதை எடுத்து குறிப்பிட்டால் சுத்தம். அதனால தானே கோலம் எல்லாம் போடுகிறது, சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ள இல்லம் சுத்தமாக இருந்தால் உள்ளமும் சுத்தம் என்றது. உள்ளம் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றதோ அந்த வகையில் தான் இல்லத்தையும் அழகாக நேர்த்தியாக சுத்தமாக வைத்திருப்பீர். வாழ்த்துக்கள். அடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அன்புடன் நடக்கின்றீர்களா?
4: ஆமாப்பா.
2: அப்ப அவர்களுக்கு ஏதாவது தெரியாத நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்றீர்களா?
4: சிலது தெரியாத சொல்லிக் கொடுப்பேன், இல்லைன்னா அவங்க சொல்றது கேட்டுக்குவேன்ப்பா.
2: நீங்களும் சொல்லிக் கொடுத்து அடுத்தவர்கள் சொல்லுவதையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அற்புதம், சிறப்பான ஒரு புத்தி. நீங்கள் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா சில சமயத்தில்? என்ன,
4: சில சமயம் ஏத்துக்கொள்ளுவாங்க, சில சமயம் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. நான் சொல்றது சொல்லிடுவேன்ப்பா.
2: சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன்ப்பா, நீ கேட்டுக்கிட்டாலும் கேட்டு அப்படியே விடுவீர்களா? இல்ல, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதே போன்று அவர்கள் சொல்வதையும் நீங்கள் சில போல கேட்பீர்கள், சில போல கேட்க மாட்டீர்களா, அல்லது எப்பொழுதும் கேட்பீர்களா?
4: என் மனசுக்கு என்ன சரியான இருக்கு அது கேட்பேன்.
2: கேட்டிக்காரி, நானே எனக்கு ராஜா, என் மனமே எனக்கு சாட்சி, நான் தான் நீதிபதி என்பது போல அவங்க எல்லாம் சொல்றது சொல்லட்டும், நாங்கள் சரியென்று பட்டதை எடுத்துக்கொண்டு செய்வோம். அதுதான் மனித பண்பு. சொல்றது எல்லாத்தையும் ஆமாஞ்சாமை போட்டு செய்யவும் முடியாது, சொல்வதை பிடிக்கவில்லைன்னா எதிர்ப்பு காட்ட முடியாது. எனக்கு சரியென்று பட்டதை நாங்கள் செய்ய வேண்டும். மனச்சாட்சிக்கு தீங்கு இல்லாத வகையில் வாழ்த்துக்களமா, சிறப்பாக பேசுகிறீர்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்கள். அடுத்து இந்த வீடு என்று கூறும் பொழுது அது யாருக்கு உரியதம்மா?
4: எல்லாருக்கும் உரியது.
2: வீட்டில் உள்ள அங்கத்தவர்கள் எல்லோருக்கும் உரியது. சிறப்பு, சிறப்பு. சரி, உங்கள் வீடுகளில் நீங்கள் யார் யார் வருவதை விரும்புகிறீர்கள்?
4: எல்லோரும் வரணும்பா.
2: எல்லோரும் என்றால் கள்ளர்கள், தீயவர்கள் எல்லாரும் வரலாமா?
4: நண்பர்கள்,
2: விருந்தோம்பல், விருந்தோம்பலை கூறுகிறேன். வீடு என்பது விருந்தோம்பலுக்கு உரிய வீட்டுக்கு நாலு பேர் வர வேண்டும், நல்லவர்கள் வர வேண்டும், நாலு விடயத்தை பேச வேண்டும், நல்ல விடயங்களை பேசி மகளும். அதுக்கு அதனால் தான் இல்லம் சங்கீதம் என்று கூறப்படுகின்றது. ஒரு பாடல் இருக்கின்றது இல்லவா? அப்ப வீட்டுக்கு இல்லம் என்ற பெயரும் இருக்கின்ற, இல்லம் என்ற பெயரும் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். சரி, அப்படியாக ஒரு பாடல், என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் என்று?
4: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்.
2: அப்படி கேட்க போகிறீர்களோ? அப்ப அந்த குடும்பம் வாழ்வது வீட்டிலே, அந்த வீடை வந்து குடும்பம் என்று நாங்கள் கூறலாம். அதனால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், வாழ்த்துக்கள். நல்ல குடும்பம், நல்லதொரு குடும்பம், அது பல்கலைக்கழகமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். நல்லது, நல்லது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் என்றால் அங்கே எல்லா விதமான கலைகளும் இருக்கும். அதே போன்று தான் வீட்டிலேயும் எல்லா விதமான கலைகளும் வீட்டிலேயே வளர்வது வழக்கம், சிறப்பாக இருக்கணும். சரி, வீட்டிலே நீங்கள் எப்படிப்பட்ட அலங்காரங்களை செய்வீர்கள்? வீட்டுக்கு அலங்காரங்கள் வேணும் தானே? பூக்கன்றுகள் வளர்ப்பீர்கள் வெளியே, உள்ளே வந்து சிற்பங்களை வைத்திருப்பீர்கள், திரை படங்களை எல்லாம், உருவங்களை எல்லாம் வைப்பீர்கள். எல்லாவற்றையும் விட இவற்றை வைத்தாலும் வீட்டுக்கு அழகை கொடுப்பது முன்பு உங்களால் பெண்களால் வரையப்படுகிற கோலம் இல்லையா?
4: ஆமாம்ப்பா.
2: சிறப்பு அம்மா, வாழ்த்துக்கள். வீட்டுக்கு முன்னாலே கோலம் இருந்தால் அந்த வீடு எப்படி சிறப்பாக இருந்தது போவர் வருபவர் கூட கணித்து கொள்வார்கள். அன்னை மகாலட்சுமி கூட மனம் உருகி ஓடி வருவாராம் விரும்பி. நீண்ட நாட்கள் இவன் அனுஷியாவுடன் பேசி மகளும். வாழ்த்துக்கள் மகளே. கிருஷ்ணன், அனுஷியா, உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சிறப்பாக நீங்கள் எடுத்த பதம் கோவில், வீடு. வீடுதான் கோவில் மாதிரி, கோவில் தான் எங்கள் வீடு மாதிரி, ரெண்டும் ஒத்த கருத்தோடு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு. மீண்டும் சந்திப்போம் இருவரையும். நன்றி,
3: மிக்க மகிழ்ச்சி.
2: நன்றி, மகிழ்ச்சி. கிருஷ்ணா மகிழ்ச்சி, ஐயா மகிழ்ச்சி.

0: இப்பொழுது கஸ்தூரி நீங்கள் அழைத்தது போல் இருக்கின்றது, ஆரம்பத்திலும் அழைத்தது என்று எனக்கு தோன்றியது, பெற வேண்டும், மீண்டும் அழையுங்கள் மகளே. மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்க கதம்பத்திலே சொல்லோடு பாடல் வளமை போல இன்றும் சிறப்பாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். சொல்லோடு பாடல் இணைந்து சிறப்பிக்கின்றார்கள் அன்பு உறவுகளாக இப்பொழுது வந்துவிட்டார் மகள் கஸ்தூரி. வணக்கம், வணக்கம் மகளே கஸ்தூரி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, காலை வணக்கம், மதிய வணக்கம் உங்களுக்கு.
0: காலை வணக்கம், இந்த சி மதிய வணக்கம் விருப்பம் இல்லாம கூறுகிறீர்களா, சி என்று கூற
1: விட்டீர்கள்,
0: அழிப்போம், அழிந்துண்டு வாய்த்து நல்ல மதிய வணக்கத்தை நீங்கள் தருக, எங்களுக்கு எங்களுக்கு மதிய வணக்கத்தை தந்தீர்கள், உங்களுக்கு மாலை வணக்கம் இரவாக போகின்றது என்று எண்ணுகிறேன். 6 மணி, எத்தனை மணி? 5:49. நீங்களும் நாங்களும் ஒரு 2 நிமிட வித்தியாசத்திலே தான் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தியிலே உங்கள் அயலே நடந்த ஆலயத்திலே விநாயகர் சதுர்த்தியில் உங்களுடைய பஞ்சபுராணங்கள் 2-3 தடவை விட்டு திருப்பி திருப்பி கேட்டேன், சிறப்பாக இருந்தது. அவர்கள் செய்த பூஜைகள், அவர்கள் செய்த நிவேத்தியங்கள், பூஜைகள், அந்த மந்திரங்கள் எங்களுக்கு புரியாத வார்த்தை, இருப்பினும் புரியத்தக்கதான அழகாக சிறப்பாக பஞ்சபுராணங்கள் பாடி அந்த அந்த அந்த பூஜைக்கு மெருகூட்டியிருந்தீர்கள். சிறப்பம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: டொரண்டோ
0: மாநிலத்துக்கு சென்றிருந்த போது எனக்கு சிவன் ஆலயம் செல்ல வேண்டும் என்று, நான் அதிகம் டொரண்டோ செல்வதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்கின்றது என்று அறிமுகப்படுத்தி அங்கு சென்றேன். அன்று நல்ல மக்கள் கூட்டம் தான், அங்கு சென்றவுடன் அங்கே அர்ச்சகர் அர்ச்சனை செய்து கொண்டிருந்து விட்டு அந்த ஒரு நேரத்திலே பஞ்சபுராணம் பாடுது என்று கேட்பார் அல்லவா, எல்லோரும் அமைதியா இருக்கும் போது அவர் என்னை திரும்பி பார்த்தா, நான் அன்று புது முகமுடனே என்னை கேட்டார், நீங்கள் பாடுங்கள், என்னை தெரியாதவருக்கு நான் அஞ்சு பஞ்சபுராணத்தை எனக்கு முடிந்தவரை பாடினேன், மிகவும் சிறப்பாக இருந்தது, அது கிடைக்கிற வரம் என்றது அதுதான். அந்த நேரத்தில் நான் அங்க எத்தனையோ பேர் வளமையாக படிப்பவர் இருந்திருப்பார்கள், அன்று அவர் உடனே என்னை தொட்டு என்னை பார்த்து நீங்கள் பாடுங்கள். அவர் எனக்கு முன்பின் தெரியவில்லை, அந்த அர்ச்சகரை முன்பின் தெரியாதவர். அடுத்த இது நான் என்னை தெரிந்த நகரமும் அல்ல, இப்போ இங்கேண்டா என்ன எல்லோருக்கும் தெரியும், என்னை பற்றியும் தெரியும், அங்கே யாருக்கும் தெரியாது, அது கிடைக்க வேண்டும் அம்மா அந்த அற்புதம். அங்கும் எத்தனை பேர் இருப்பார்கள், அன்று அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அது கிடைத்தது பெரும் வரப்பிரசாதம் இறைவனுக்கு.
1: சேர்ந்தும்
0: பாடியிருந்தார்கள் இல்லையா?
1: எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க, ஆனா நாங்கள் மெயினா தொடங்கி வைக்கணும், பாலந்தொடு தேனம் பாகும் பருப்பவை, அது பாடி தொடங்கி வச்சா அப்புறம் சேர்ந்து தொடர்ந்து பாடுவாங்க எல்லாரும்.
0: சிறப்பாக இருந்தது கணபதி அருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, உங்கள் பால் எங்களுக்கும் வந்து கிடைக்கும் என்று எண்ணிக்கொள்வோம். இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள், இங்கே சில சொற்கள் சென்று விட்டன, இப்பொழுது இருக்கிறது வானம், அடுத்து சித்திரம், இனம், நன்றி. எது

0: முதல் முதல் மகிழ்ச்சி அடைகிறது. இப்ப பாடசாலை சேர்ந்து அந்த பாடசாலையில நண்பர்கள் வந்து தங்களுக்கு தனக்கு தனக்குன்ற ஒரு நண்பர்களை பிடிச்சு அவங்களோட உல்லாசம் கொண்டாடிக்கிற முதல் மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தனக்கு பிடிச்ச மணால நடைஞ்சா தனி ஒரு மகிழ்ச்சி, தனக்கு பிடிச்ச பொருள் வாங்கினா அதுல ஒரு மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சி நிறைய ஒவ்வொரு விதமா இருக்கும். அதே மாதிரி முதல் தாய்மை அடைகிறது பூரிப்பு, அது மகிழ்ச்சி என்றது பெரிய ஒரு பூரிப்பு.
1: மகிழ்ச்சி என்ற நிலையை விட பூரிப்பு அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இல்லையா? மகிழ்ச்சி பூரிப்பு
0: கூடுதல்
1: நல்ல பதம் பூரிப்பு கூறுங்கள்.
0: அப்ப நான் இந்த வாழ்க்கையில நான் மகிழ்ச்சி என்றது சந்தோஷம் என்றது எனக்கு என்னோட முதல் முதல் இவர கணவரை பார்த்தப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா இப்ப பயம் வரையில ஒண்ணும் வரை இல்லாம இவரை பார்த்த உடனே ஏதோ ரொம்ப நாள் பார்த்து பழகின ஒரு உறவை பார்த்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி வந்தது. அப்ப அதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி என்னோட மகன் வந்து முதல் முதல் நான் கருவுருவான உடனே அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவனோட முகத்தை நான் முதல் முதல் பார்த்துட்டு அந்த சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆனந்தமா பட்டது.
1: ஆனந்தம் மகிழ்ச்சி வந்து பூரிப்பன்று வந்து இப்ப ஆனந்தமும் மகிழ்ச்சியை தான் கொண்டது. ஆனந்தப்படும் ஆனந்தம் என்ற இன்னொரு விதமான மகிழ்ச்சியா கூறுங்கள். கொண்டு பாருங்கள், இன்னும் கொண்டு பாருங்கள்.
0: ஆமா, அப்ப அது வந்து அதோட அங்க வந்து நான் இருந்தது வந்து மருத்துவமனை வந்து எங்களோட இங்கிலாந்து அரசி மகாராணி அம்மா எலிசபெத் அவங்களோட மருத்துவமனை. அப்ப அங்க போய் நான் வந்து எனக்கு அந்த நேரம் சரியான ஒரு பயமா இருந்தது. மனப்பயம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயம் இருக்கிறப்போ நான் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பாளரை எனக்கு எனக்கு உதவிக்கு அழைக்க முடியுமான்னு கேட்டேன். அப்ப அவங்க உடனே சொன்னாங்க, ஐயோ கடவுளே, நீ இவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கிற உனக்கு எதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பாளர், நீயே தெளிவா இவ்வளவு படிவா பேசுற எங்கள்கிட்ட, நாங்க பேசுறது உனக்கு புரியுது தானே அப்படின்னு சொல்லி அவங்க என்னைய பாராட்டி வாழ்த்து. அந்த நிமிஷம் எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பேரானந்தம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை கொண்டு
1: ஆனந்தத்தை விட பெருமகிழ்ச்சி அடையும் போலே பேரானந்தம், பெருமகிழ்ச்சி பேரானந்தம்
0: பேரானந்தம் பெற.
1: அடுத்து கூறுங்க.
0: அப்ப அது ஒரு சந்தோஷம் உண்மையாவே. அதோட நம்மள சூழ அதாவது நமக்கு எங்கட குலத்துக்கு ஒரு வளமை இருக்கு ஐயா. அதாவது எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், தனக்கு தெரிஞ்சத இன்னொருத்தருக்கு சொல்ல சொல்றவன் தானா உண்மையான பிராமணன்.
1: தான் பெற்ற இன்பம்
0: ஆனா எங்கட பிராமண குலத்துக்கண்டும் இது இருக்கையா. எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா இன்னொருத்தவங்களுக்கு அதை சொல்லி சரியா வழி நடத்தி நடத்த வேணும். நாங்கள் அப்படி நடத்தாம விட்டா சரி எங்கட பிராமண குலத்துக்கே ஒரு அவமானம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ என்னப்பா எல்லாம் தெரிஞ்சு நீ ஒண்ணும் சொல்லாம விட்டு, முக்கியமா நேத்திய தருணம் சொல்லுவாங்க. அதாவது விநாயக சவுத்தியில காரணம் கொண்டும் மாலை நேரத்துல சந்திரனை மட்டும் பாத்திர கூடாது அப்படி என்று, சந்திரனுக்கு கிடைச்ச சாபம் உங்களுக்கும் கிடைக்கும் பாத்திரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
1: நீங்க பாத்தீர்களா?
0: நான் பாக்கல, எங்களுக்கு தெரியவே தெரியாதுதானே இந்த நாட்டுல
1: எங்களுக்கு. அதனால எங்களுக்கு சஞ்சலம்
0: வராது, பெரிய ஒரு அபூர்வா,
1: அதனால சஞ்சலம் வராது, பார்க்க மாட்டோம், பார்க்க கிடைக்காது எங்களுக்கு. சிறப்பு சிறப்பு
0: அப்படி இல்ல, பெரிய பெரிய விஷயம் சில நேரத்துல ஒரு அதிசயம் அபூர்வம் எல்லாம் நடக்கும் ஐயா.
1: எனக்கும் என்னுடைய தாயார் நான் ஆசிரியராக பதவியேற்று சென்று அவர்கள் பாதம் வணங்கி இறை வணக்கம் செய்த வேளையிலே அம்மா எனக்கு கூறிய வார்த்தை, உனக்கு தெரிந்ததை மற்றவர்களை சொல்ல தவறாதே, உனக்கு தெரிந்ததை அடுத்தவர்கள் சொல்வதை பிள்ளைகளுக்கு உனக்கு தெரிந்ததை மறுத்து விடாதே, மறக்காது, ஒன்றும் மறைக்காமல் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அவர்கள் சொல்லி அதில் திருப்தி அடைந்து அவர்கள் வெற்றி காணும் பொழுது அதை விட பேரானந்தம் உனக்கு வேறு இல்லை என்றார் என்னுடைய தாயார். அவர் ஒரு பாடசாலை பக்கமே போகாதவர் என்னுடைய தாயார், புரிகிறதா? அனுபவ படிப்பு குறுங்க. அதுபோல எங்களுக்கு தெரிந்ததை தெரிந்த நல்லபடியங்களை அடுத்தவர்கள் நிச்சயமாக சொல்லுவோம். ஏன்னா அறிவு என்பது அறிவினில அறிவு உள்ளவர்களுக்கு தான் இதுகள் வரும். இந்த அறிவு என்பது குறைவற்ற செல்வம், எடுக்க எடுக்க எடுக்க இன்னும் கூறிக்கொண்டே போகும் மொழியே குறையாது.
0: கண்டிப்பா
1: கூறுங்க.
0: இனி இன்னொரு விஷயத்த நாங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லிக்கல, எங்களுக்கே நாளைக்கு நிறைய தேடல்களுக்கு அது ஒரு உற்சாகமும் வழிவகுக்கும்,
1: தேடிக்கொண்டிருக்கும்
0: உற்சாகத்தோட வழிவகுக்கும், தேடலுக்குரிய வழிவகுத்து கொடுக்கும். ஏனடா நாங்கள் இன்னொன்னு சொல்றோம்னா அதை சரியா தேட வேணும். அதாவது என்ன வார்த்தை அறிஞ்சு பேசணும்னு சொல்லுவாங்க, அப்படியில பேசிக்கல, அப்படிப்பட்ட வார்த்தை அறிஞ்சு பேசிக்கல. இப்ப நான் என்னோட இன்னைக்கு ஒரு சரணம் ஐயா, மத்தியானம் மாமி அவர் அழைங்க, எங்கட அதாவது எங்கட குருகுலம் இதுக்குள்ளேயே குருக்கள் பெரிய வாதியார் அவர்.

0: மாமா. அப்ப அவங்களுக்கு மாமாண்ட மருமகள் உடம்பு சரியில்லாம இருக்கு, அப்ப எனக்கு உடனே கேட்டா அம்மா நீ இது பண்றியா, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறியா அப்படின்ட்டு உடனே வந்ததான். அவ போன் வந்து அவட மிஸ்டு கால்ல வந்தது. அப்ப நான் பாத்துட்டு அந்த உடனே ஒரு நிமிஷத்துலயே நான் திரும்ப கூப்பிட்டேன். அப்ப உடனே எனக்கு வாழ்த்தினா உலகத்திலேயே நான் பார்த்ததுக்குள்ள உடனே ஒரு மிஸ்டு கால் பார்த்து உடனே கூப்பிடுறதுக்கு நான் இப்படி ஒரு பிள்ளையா நாங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்காங்க, நீ நல்லா இருப்பமான்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு அந்த உடனே ஒரு எனக்கும் என்னமோ ஒரு யாரோ ஒரு சந்தோஷம் மாதிரி சொல்லுவாங்க, கால் தரையில வராது சந்தோஷம் வந்தா
1: அப்படின்னு மட்டற்ற மகிழ்ச்சி
0: உண்மைதானையா அப்படி. ஏன்னா அவங்க வந்து எனக்கு உண்மையாவே அவங்க என்ன கண்டுக்கிறது கிடையாதுயா, எனக்கு மத்த நாளிலாம் இடையிலடைய கூட அழைப்படுத்து என்னம்மா செய்யற இப்படி இருக்கிறன்னு கேட்க மாட்டாங்க. தங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுவாங்க. அதுல என்ன ஒரு சந்தோஷம் என்றாலும் இப்ப நான் அந்த சந்தோஷத்துக்கு நான் உதவுறேன் இல்லையா, அது ஒரு சந்தோஷம்.
1: சந்தோஷம் என்று ஒரு வார்த்தையை கொண்டு வந்து கிரெடிக்காரி. வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பேரானந்தம் பூரிப்பு பெருமகிழ்ச்சி எல்லாம் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் வளைவுக்கு எங்களை உள்ளம் தெளிவாகவும் ஒரு தாராள மனப்பான்மையும் பஞ்சகமற்ற குணமும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையும் பல விடயங்கள் வருகின்றது. இந்த மகிழ்ச்சி என்பதற்கு ஒரு விடயத்தை நாங்கள் எண்ணி இருக்கணும், அந்த எங்களை அறியாமலே அந்த விடயம் சரி வந்துவிட்டோம், அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி மகிழ்ச்சி என்பது பல விதமான
0: பெரிய ஒரு மகிழ்ச்சி.
1: மகிழ்ச்சி என்ற பதம் பெறக்கூடிய பாடல் என்ன பாடலை நீங்கள் கேட்பீர்கள்? கேட்பதாக இருந்தாலும் மகிழ்ச்சி பூரிப்பு ஆனந்தம் பேரானந்தம் சந்தோஷம்
0: எல்லாம் ஆனந்தம் தானையா. எனக்கு டக்குனு ஞாபகம் வந்தது
1: என்ன,
0: அந்த முறை மாமன் படத்துல ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் வந்ததே ஆனந்த குயிலிசை கேட்டு சொந்தமும் பந்தமும் சேர்ந்திட கண்டதே சேட்டு.
1: பாடலை விட சிறப்பாக இருந்தது, பாடலை விட சிறப்பாக இருந்தது.
0: என்னவென்றால்
1: ஆனந்தம் என்பது சிறப்பான ஒரு பாடல். ஆனந்தம் பெறுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த ஆனந்தங்களை நாங்கள் பெறுவதற்கு மனப்பான்மும் இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு நாங்கள் ஆனந்தமாக இருந்தால், ஒரு சிலருக்கு மற்றவர்கள் ஆனந்தமாக இருந்தால் அது பிடிக்காது சில பேருக்கு. ஆனால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை
0: உங்களுக்கு
1: மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துல இது இல்லாமல் இல்லை, எல்லா மக்கள் மத்தியிலும் அது இருக்கின்றார். எல்லோருடைய குடும்பத்திலும் நண்பர்கள் கூட்டங்கள் குழுக்கள்ல இருக்கின்றார்கள் அம்மா. இது மனித குணங்களுக்குள்ளே அது ஒன்று. அங்கே எங்களுடைய கோபம் என்ற பதத்தில் வந்த தேவாவும் ஞானசேகரனும் குறிப்பிட்ட கோபம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, கோபம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை.
2: அதே
1: போன்று இந்த புராணி சொல்ல புராணி என்று கூறுவார்கள், புராணி கூறாமல் புராணி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. சிறப்பு சிறப்பான பதங்களை நாங்கள் அடுக்கி கொண்டு வந்தோம். பல விடயங்களை நாங்கள் மகிழ்ச்சி என்ற பதத்திலிருந்து பல சொற்களை கண்டுபிடித்தோம். இதுதான் சொல் என்பது. நான் ஆரம்பத்திலிருந்து ஒரு ஒரு கருத்துக்கு இத்தனை சொற்கள் இருக்கின்றது என்பது நாங்கள் கண்டுகொண்டோம். சிறப்பாக இருக்க
2: வேண்டும்.
1: அடுத்து அந்த கல்வி இன்னும் ஒன்று நீங்கள் கூறியது போன்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் இன்னொருவர்களுக்கு ஒன்று கூறணும், நாங்கள் அதை அறிந்து தெரிந்து தேடலில் கொண்டு வந்து தான் கூறணும். எங்களுடைய கலாசாலைகளில் ஆசிரியர் கலாசாலையில் கூறியிருந்தார், தேடல் பதித்தல் பகிர்தல். முதல் தேட வேண்டும், அதை மனதிலே பதுக்க வேண்டும், அதை பின்பு பகிர வேண்டும். சிறப்பு சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். ஆனந்தம் நாங்கள் கேட்ட பாடலை கேட்பதற்கும் ஆனந்தமாயிருக்கும். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் பொங்கட்டும் என்று கூறி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்கலாம்மா, சிறப்பு. நாளை நாளை உங்கள் பொக்கிஷம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். நன்றி.

நேரம் சரியாக 1 மணியை தொட்டுவிட்டோம். பிற்பகல் 1 மணியில் கால் வைத்து விட்டோம் இன்றைய நாளிலே. அதேபோன்று நீங்களும் உங்களுங்கள் நேரத்தின்படி எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில் இன்று செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல் கதம்பம் தந்து கொண்டிருக்கின்றது. கதம்பமாக நாங்கள் இன்று வந்து வானம், வீடு, சித்திரம், மகிழ்ச்சி, நட்பு, கோபம், இனம், கோவில், நன்றி, குழப்பம் என்ற பதங்களை கொண்டு வந்த வேளையிலே வீடு, மகிழ்ச்சி, நட்பு, கோபம், கோவில், குடும்பம் போன்ற வார்த்தைகளை தெரிவு செய்து வந்து தேவா, ஷியாமலா, ஞானசேகரன், கிருஷ்ணன், அனுசியா, கஸ்தூரி ஆகியோர் கலந்துரவாடி பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு சென்றார்கள். சொல் என்பது சாதாரணமான ஒரு பதத்தோடு ஒரு சொல்லோடு முடியறபடியமல்ல. அந்த சொல்லிலிருந்து எத்தனை தொடர்புகள், எத்தனை விடயங்கள், எத்தனை சம்பவங்கள் அன்று, இன்று, நாளை என்பதை எல்லாம் நாங்கள் கலந்து பரிமாறுவதற்கு வார்த்தை மூலம் இந்த சொல்லுத்தான் மிக முக்கியமாக இருக்கின்றது. அந்த சொல்லை நாங்கள் எடுத்து இயம்பும் பொழுது எங்களை பற்றி நீங்களும், உங்களை பற்றி நாங்களும், எங்கள் எல்லோரை பற்றி அனைவரும் அறியக்கூடியதாக இருக்கும். எங்கே அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம் பாருங்கள். இன்னும் பெற வேண்டியவர் இருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள்.

0: நேரம் சரியாக 1:02 தொடர்ந்த வழியில் வரும் உறவுகளை எதிர்பார்க்கின்றேன். அவர்கள் வரும் வரை அன்பு உறவுகளை நீங்கள் வந்து உங்கள் பதங்களில் அழகாக பேசி மகிழ்ந்துவிட்டு உங்களுக்கு அந்த பதத்தோடு ஒட்டிய பாடல்களை கேட்ட வேளையிலே முதலில் எங்கள் ஞான எங்களுடைய தேவா வந்து இணைந்திருந்தார் அல்லவா. அவர் கோபம் பற்றி பேசிவிட்டு நல்லதொரு பாடலை தந்திருக்கார். அந்த பாடல் பாரத விலாஸ் திரைப்படத்தில் ஒலித்த பாடல், 40 வயதில் நாய்க்குடம். எங்கே அந்த பாடல் எப்படி இருக்கின்றது என்று கேட்போமா?
1: பெரியவங்க 40 வயசுல
2: என்னடி 40 வயசுல ஏன் சொல்ல போறேன்? 40 வயசுல என்ன நாய்க்குடமா? ஆமா, நான் நாய் தான் கழிப்பேன்.

சிறப்பான அந்த பாடல் பாரத பிலாஸ் திரைப்படத்திலிருந்து. நகைச்சுவையோடு வந்தாலும் நல்ல ஆழமான கருத்துக்களை உட்புகுத்தி பாடியிருக்கிறது. நல்ல வேலையப்பா, நான் நாய்க்குணம் பேய்க்குணம் இரண்டையும் கடந்து வந்து விட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேவா, நன்றாக பேசி மகிழ்ந்து விட்டு நல்லதோர் பொருத்தமான பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் வந்து இணைந்து குடும்பம் என்ற பதம் தாங்கி குடும்பத்திலே பல விடயங்களை பேசி மகிழ்ந்தோம். அந்த வேளையிலே ஒரு பாடலை தந்தீர்கள். அந்த பாடல் நம்ம வீடு லட்சுமி திரைப்படுத்த பாடல்னும் கூறுகிறீர்கள். இதோ அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

0: குடும்பம் ஒரு கதம்பம் என்பதை ஏற்றுக்கொள்வோம். குடும்பம் தெய்வீகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அம்சங்கள் வேண்டும் என்று கூறும் பாடலை ஷியாமலா வந்து கலந்து பேசிவிட்டு தந்த பாடலாக கேட்டு மகிழ்ந்த வேளையிலே ஞானா வந்து ஞானசேகரன் அவர்கள் வந்து அப்படி பேசியிருந்தார். நட்பு என்ற பதத்தை தாங்கி அற்புதமாக பேசி மகிழ்ந்து விட்டு அவர் தந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போம். உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் தேவா ஞானா உங்கள் பாடல்
1: ஞாபகம் நெஞ்சிலே வந்து

அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: படிப்பு, ஆட்டம் பாட்டம், இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்

சிறப்பான அந்த பாடல் எங்கள் எல்லோரையும் அந்த நாளுக்கு கொண்டு சென்று வந்து விட்டது என்று அவரும் எழுதியிருக்கின்றார். சிறப்பான ஒரு பதத்தை தந்து நல்ல கருத்துக்களையும் பகிர்ந்து நாங்கள் பிரயோஜனமாக பேசிக்கொண்டோம் என்பவர்களே, இப்பொழுது அடுத்த பாடல் யார் தரும் பாடலாக இருக்கும்? அதற்கு முன்பு ஒரு வேண்டுகோள். இங்கே நிகழ்ச்சியை நான் பாடலோடு இங்கே உங்களோடு தந்த முடிவுக்கு கொண்டு வரும் வேளையிலே, நீங்கள் யாராவது வந்து இணைந்தவர்களுள் எவராவது வந்து ஒரு தடவை இந்த நிகழ்ச்சி என்றால் என்ன, நிகழ்ச்சி எப்படி இருந்தது, நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வகையை கூறி செல்லலாம், முடிவுரை கூறி செல்லலாம் என்று கூறுகின்ற பொழுது அடுத்த பாடல் யார் தந்த பாடல்? அன்பு கிருஷ்ணா, நீங்கள் வந்து கோவில் பற்றி பதம் எடுத்து கோவிலை பற்றி எல்லாம் பேசி கோவிலுடைய விடயங்களை கூறிவிட்டு ராணி லலிதாங்கி என்ற ஒரு திரைப்படத்து பாடல், எட்டடி கோவிலிலே நீ வசிக்க என்ற இசையரசரின் குரலில் வந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அன்றும் கேட்டீர்கள், இன்றும் கேட்கின்றீர்கள், அன்றும் கேட்டோம், இன்றும் கேட்கோம், எப்படி இருக்கின்றது என்றதை கேட்டு மகிழ்வோமா? இதோ பாடல்.

ஆழப்புதைந்துள்ள கருத்துள்ள பாடல் கோவில் என்ற பதந்தாங்கி வந்த வழியில் நீங்கள் கேட்டீர்கள். ஐம்புல அறைகளிலே தான் அமைதி கிடைக்கும் ஐயா, அதனால் தான் கோவிலுக்கு செல்கின்றோம். அங்கே அமைதி கிடைக்க வேண்டுமென்று ஐம்புலன்களை மடக்கி ஒருநிலைப்படுத்தி கொண்டு வருவதனால் பக்குவ நிலை அடையலாம் என்பதை கூறும் அற்புதமான ஒரு பாடல். நீண்ட காலம் 1957 திரைக்கு வந்த ராணி லலிதாங்கி திரைப்படத்தில் இசை அரசரின் குரலில் பாட வேண்டும் என்று ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுக்க இந்த வரிகளை புனைந்தவர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள். இனிமையான இந்த பாடல் எடுத்தவுடன் நீங்கள் வந்து ஒரு பதிலை ஒரு சொல்லை கொடுத்தவுடன் அந்த சொல்லுக்கு உங்களை அறியாமலே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு செல்லும் பக்குவம் நிறைந்தவர்களாக இருக்கும் அன்பு உறவுகளை உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையில் நிச்சயமாக நிகழ்ச்சி முடிவில் யாராவது வந்து நீங்கள் உங்கள் யாரோ எவரோ அது எல்லோரும் வரலாம், வந்து உங்கள் கருத்துக்களை தரலாம். இப்பொழுது குடும்பம் பற்றி பேசியிருந்த வேளையில் வீடு பற்றி எடுத்துக்கொண்டார் அன்பு அனுஷியா. வீடு என்றால் என்ன, வீடு அப்படி இருக்க வேண்டும் என்று அது வீடு குடும்பம் வாழும் இடம் என்று கூறிவிட்டு நல்லதொரு பாடலை தந்தார். அந்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படுத்த பாடல் அல்லவா, நல்லதொரு குடும்பம். அனுஷியா மகளே, இது உங்கள் பாடல்.

0: சிறப்பான இந்த பாடல், தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். வீடு என்றால் பலதும் இருக்கும், பலதும் முளைக்கும் தலைக்கும், அதை களையெடுக்க வேண்டியது களையெடுக்கத்தான் வேண்டும் போன்று. வீடு என்றால் எல்லாம் அங்கே அமைந்திருக்கும், எல்லா விதமான குணங்களும் அங்கிருந்துதான் தலைக்கின்றது என்பதை கூறும் வேளையில் இப்பொழுது சந்திரசேகர் என்று அழைக்கின்றார், அவரை இணைத்துவிடுவோம். வணக்கம், வணக்கம் சந்திரசேகர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்த சந்திரசேகர். நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சந்திரசேகர்?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி குரலை இன்று கேட்டதற்கு. எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய நாள் பொழுதெல்லாம்? சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஐயா.
0: சிறப்பாக இருக்கிறது. வானொலி கேட்கின்றீர்களா நீங்கள்? உங்களுக்கு அந்த தளம் அனுப்பி இருந்தேன், அந்த
1: உங்களுடைய
0: அங்கே உங்களுடைய அன்று நீங்கள் வந்து இணைந்து பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறுகிறது. உங்களுக்கு ஒரு பாடல் ஒலிபரப்ப இருந்து, அந்த பாடல் ஒலிபரப்பி இருந்தேன், கேட்டிருந்தீர்களோ தெரியவில்லை. அந்த பாடல்கள் நீங்கள் வந்து பங்கு பெற்ற வேளையில் உங்களுடைய நிகழ்ச்சிகளும் ஒலிபரப்பாகவும் மறு ஒலிபரப்பாக தவறாமல் கேளுங்கள். சரி, இன்று நாங்கள் இங்கே இன்று நிகழ்வது கதம்பம். கதம்பத்தில் இருந்து சொல்லோடு பாடல், சொற்களை ஒவ்வொருத்தரும் எடுத்து வந்து ஒவ்வொரு சொற்கள் 10 சொற்களை கொண்டு வந்து ஒவ்வொரு சொற்களை விரும்பி அவர்கள் தொட்டு எடுத்து அந்த சொற்களை பற்றி பேசினார்கள். அந்த வகையில் இங்கே வீடு, மகிழ்ச்சி, நட்பு, கோபம், கோவில், குடும்பம் என்ற பதங்கள் சென்றுவிட்டன. இப்பொழுது வானம், சித்திரம், அடுத்து நன்றி, இனம் என்ற பதங்கள் இருக்கின்றது. இதில் ஏதாவது ஒரு பதத்தை நீங்கள் பெற்று சிறப்பு உடையங்கள் அதிலே உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
1: நன்றி என்கின்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு நான் அதை பற்றிய கருத்துக்கள் சொல்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள் சந்திரசேகர் அவர்கள்.
1: ஆமாம், ஒரு மனிதன் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நன்றி உணர்வுடன் வாழ்க்கையில் செயல்பட்டான் என்றால் நிச்சயம் அவன் ஒரு சிறந்த நபர் என்று இந்த உலகத்தாரால் அடையாளப்படுத்தப்படுவான். யோசிச்சு பாருங்கோ, நமக்கு ஒருவர் செய்த ஒரு உதவியை நாம் நன்றி மறவாமல் மனதில் வைத்து கொண்டு அவருக்கு நன்றி கடன் என்பதை உரிய காலத்தில் செய்து நாம் சரியாக பயணித்திருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை அது பறைசாற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் ஐயா கூட நன்றி என்கின்ற ஒரு குறள்பாவை அருமையாக சொல்லியிருக்கிறார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று கூறியிருக்கிறார். அதாவது வாழ்க்கையில் நன்றி உணர்வு என்பதை ஒருவன் ஒருபோதும் மறக்க கூடாது. நன்று அல்லாத ஒரு கெட்ட விடயத்தை அன்றே அவர் வாழ்க்கையில் இருந்து மறந்து விட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நன்றியுடைமை என்கின்ற ஒரு அதிகாரத்தில் நன்றி பற்றிய ஒரு 10 குறட்பாவை இயற்றி இன்றளவும் கூட நம்ம நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அதுதான் மனிதத்துவத்தின் அடையாளம் என்பதை மிக சிறப்பாகவே வள்ளுவம் என்பது நமக்கு தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நன்றி உணர்வோடு நாம் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயம் அவருக்கும் நமக்குமான ஒரு இணக்கம் என்பது அதிகரிக்கும். நன்றி உணர்வோடு இருப்பவர்கள் என்றும் வாழ்க்கையில் பிறருக்கும் நன்றி உணர்வோடு இருப்பார்கள். அவர்களும் நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கு செய்வார்கள் என்று என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன்.
0: சிறப்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள், உதாரணங்களை கூறுங்கள், வாழ்த்துக்கள். நன்றி என்றவருக்கு இறுதியாக நானும் ஒன்றை உங்களோடு இணைத்துக் கொள்கின்றேன். என் நன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வு இல்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு. அற்புதம், அற்புதம். நீங்கள் கூறிய கருத்துக்குள்ளே தான் இந்த வடங்களை சிறப்பாக கூறியிருக்கின்றீர்கள். சரி, இந்த நன்றி என்ற பதம் வரக்கூடியதாக உங்களால் ஒரு பாடல் கூற முடியுமா அல்லது பாட முடியுமா?
1: எனக்கு ஒரு 2 வரிதாயா தெரியும், ஒரு பழைய நடுவு பாடல் இருக்கு. நன்றி சொல்ல உனக்கு, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். அந்த பாடல் மறுமலர்ச்சி என்ற படம்னு நான் நினைக்கிறேன். அந்த பாடல் தான்
0: இப்பொழுது ஒலிபரப்பாக ஒரு பாடல் ஒலிபரப்பாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து உங்கள் பாடல் ஒலிபரப்பாகும். இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் இதுதான் முதல் தடவையா மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைவதற்கு, அல்லது இதுக்கு முன்பு எத்தனையோ படங்களுக்கு எப்போவாது ஒரு தடவை இணைந்திருக்கின்றீர்களா? யாரோ ஒருவர் பேசும்பொழுது முன்பொரு தடவை வந்தவர் என்று கூறினார்கள். அதனால் நான் இருக்கும் காலத்தில் நீங்கள் வரவில்லை, நானே வந்து 20 வருடம் ஆகின்றது. நல்லது, நான் உங்களுக்கு உங்களை இணைத்திருக்கின்றேன். எங்களுடைய வானொலி தளத்தையும் அனுப்பி வைத்திருந்தேன். அன்று நான் உடனே அழைத்தேன் உங்களை. நான் பாடல் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று கேட்கவில்லை. நல்ல பாடலை பாடி காட்டி சென்றீர்கள். எல்லோருக்கும் பாடல் கொடுப்பது வந்து போவருக்கு வரங்கையோட விடாமல் ஒரு பாடலும் நான் வெளிவரப்பது உண்டு. அது நீங்கள் வரவில்லை, நான் அழைத்தேன், நீங்கள் எடுக்கவில்லை. நேரம் வானொலி எங்களோட நிகழ்ச்சி முடிவடைந்து விட்டது. அதனால் திரும்ப பாடினோர் நேயர் விருப்பம் என்ற பகுதியிலே எல்லோருடன் இணைத்து உங்களுக்கும் நீங்கள் பாடிய அந்த பாடல் 10 என்றதுக்குள்ளே என்ற பாடலை ஒலிபரப்பி இருந்தேன். ஆனால் அன்று கேட்காத விட்டாலும் மீண்டும் மறு ஒலிபரப்பு நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி சந்திரசேகரன், இணைந்து சிறப்பித்தவர்கள் நன்றி. தினமும் எங்களுக்கு இந்த நேரம் இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவேற நேரத்துக்கு தான் வருகின்றீர்கள். நான் நிற்கின்றேன், பணி முடிந்து வருகின்றீர்கள் போல் இருக்கின்றது. எப்படி செல்கின்றது உங்களோட பணிகள் எல்லாம்? பணி
1: கொஞ்சம் பலு அதிகம் தான், கூடுதலாக இருக்கும். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வந்து இணைந்து கொண்டு சிறப்பிப்பேன். நிச்சயம் நான் முயற்சி செய்கிறேன் விரைவாக வந்து இணைந்து கொள்வதற்கு.
0: இது உங்கள் வானொலி, நீங்கள் இதுல இருக்கின்ற உங்களோட விருப்பமான வேளையில் வந்து இணைங்களும். 7 நாட்களும் நேர் ஒலி உண்டு. அடுத்து உங்களோட வேலை, நீங்கள் பணியாற்றும் இடமும் பணியகமும் இல்லமும் அருகருகே இருக்கின்றதா இல்ல தூர போகணுமா?
1: 3 மணி நேரம். அது மட்டும் இல்லாம நாங்க ஹைபிரிட் மாடல்ல வேலை செய்யறோம். எனவே வேலூரில் இருந்து பெங்களூருக்கு 6 மணி நேரம் டிராவல் பண்ணணும். எனவே வார வாரம் பெங்களூருக்கு 6 மணி நேரம் போய் திரும்பவும் இங்கே ஒரு 6 மணி நேரம் வருகிறேன். என்னுடைய வாழ்க்கை பயணம் தான்,
0: பயணத்தில் தான் சொல்றது. பயணத்தில் செல்லும் பொழுது நீங்கள் அந்த பயணத்தில் இருக்கும்போது உங்களை அறியாமல் உங்கள் மனதுக்குள்ளே பாடல்கள் தோன்றி முணுமுணுத்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்குள்ளே
1: பாடிக்கொண்டிருப்பீர்கள்.
0: இசை என்பது, இசைதான் எங்களை ஆற்றுவதும் தேற்றுவதும் இல்லையா, உறுத்துவதும். சில பாடல்கள் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், அந்த பாடலை கேட்க வேண்டும் போல எல்லாம் இருக்கும். இங்கே எங்களுடைய தளம் இருக்கின்றது, நேயர் நேரம் என்ற தளம். அந்த தளத்திலே நான் அதிபரிடம் கூறி உங்களை இணைத்து விடுவேன். அதிலே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்து விட்டால் உங்கள் பகல் வேளைகளில் அந்த பாடல் ஒலிக்கும். நீங்கள் ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் பணியோடு இருக்கும் பொழுது கேட்க முடியாததான். இருப்பினும் அந்த காதொலியை போட்டு கொண்டிருந்தால் கேட்டு பார்க்கலாம். அல்லது வீடுகளிலே அது மறு ஒலிபரப்பாக போகும் வேளையிலும் நீங்கள் கேட்கலாம். அந்த நேயர் நேரம் என்ற ஒரு தளம் உங்களை இப்ப அன்பு உறவுகள் எங்களுடைய இந்த வானொலிக்கு வர தளத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அதே போன்று அன்பு உறவு நேயர் நேரம் என்ற ஒரு தளம், அதிலே உங்களை நான் அதிபரிடம் கூறி இணைத்து விடுவேன். அதில் நீங்கள் வேண்டிய நேரம் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் திரைப்படத்தின் பெயரையும் யார் யார் கேட்கின்றீர்கள் என்பதையும் போட்டுவிட்டால் உங்களுக்கு நேயர் நேரம் என்று ஒலிபரப்பாகும். நல்லது, இணைந்து சிறப்பித்து நன்றி என்ற பதத்தோடு வந்தீர்கள். நாங்களும் உங்களுக்கு இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம்.
1: ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி சந்திரசேகரன் அவர்களே. அன்புடன் சந்திரசேகரன் அவர்கள் வந்து அழகாக நன்றி என்ற உடனே அளவாக நன்றியை நன்றியை நன்றியாக தந்தார். நன்றியுள்ள ஒரு மனிதன் என்றுதான் எண்ணுகின்றேன். நாங்களும் இப்படி நன்றியுடையவராய் இருக்க வேண்டும் என்று கூறும் இந்த வேளையில் இப்பொழுது அன்பு மகள் கஸ்தூரி வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம், துள்ளி குதிக்குமான எத்தனை ஆனந்தங்களை கொண்டு வந்து கூறினார். இறுதியில் அவர் எல்லாவற்றையும் பேசி முடித்து ஆனந்தம் ஆனந்தம் என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் முறை மாமன் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ ஒலிக்கின்றது. கஸ்தூரி, உங்கள் பாடல்.

சிறப்பான இந்த பாடல் கூட மகிழ்ச்சி என்பது ஆனந்தம் என்பது எங்கும் ஆனந்தம் இதிலும் ஆனந்தம் என்று ஆனந்தமாக பாடி சென்ற அந்த பாடலை தந்த வேளையில் நல்லதொரு பாடலை தந்து எங்களையும் மகிழ வைத்து ஆனந்தம் கொள்ள வைத்த கஸ்தூரி உங்களுக்கும் வாழ்த்தை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் வேளையிலே ஓடி வந்தார் எங்களுடைய அன்பு சந்திரசேகர். அன்று வந்து ஒரு தடவை வந்தவர் மீண்டும் வந்து எங்களோடு இணைந்து நன்றி என்ற பதத்தை தாங்கி அழகாக தன் உரையை சிறப்பாக ஆற்றியிருந்தார். நன்றி என்பதை எவ்வளவு அழகாக தொகுத்து அழகாக நன்றி என்றால் என்ன என்பதை அறுதி உறுதிபட ஆணித்தரமாக நன்றி என்பது மிகவும் முக்கிய மனித வாழ்வுக்கு என்பதை கூறிவிட்டு விருப்பமான பாடல் எதுவென்று அவர் உடனே ஒரு பாடலை தந்து இரண்டு வரி பாடியும் காட்டியிருந்தார். மறு மலர்ச்சி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். சந்திரசேகர், நீங்களும் கேட்டு மகிழ்வீர்கள். இணைந்த உறவுகள் அத்தனை பேரும் திடீரென்று வந்து சொற்களை தெரிவு செய்து பாடலை பாடி பாடலை அந்த கருத்துக்களை கூறி அதுக்குரிய பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். இதோ சந்திரசேகர், உங்கள் பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து கேட்போமா?

சிறப்பான இந்த பாடல் கூட சந்திரசேகர் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வரை எல்லோருக்கும் நன்றி கூற வைப்பது போன்று நன்றியை பற்றி பேசி நன்றியோடு ஒரு பாடலையும் தந்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அன்பு உறவுகளை இன்று எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி சற்று நீடித்து இந்த நேரத்தை எனக்கு கொடுத்தபடியால் நீங்கள் வரலாம். வந்து இணைந்தவர்கள் தேவா, ஷியாமலா, ஞானசேகரன், கிருஷ்ணன், அனுஷியா, கஸ்தூரி, சந்திரசேகரன், நீங்கள் யாராவது வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் மனதிலே படுகின்ற கருத்தை தெரிவித்து செல்லலாம். சில நிமிடங்கள் ஒதுக்கப்படுகின்றது அன்பு உறவுகளே. வாருங்கள், சொல்லோடு பாடல் நிகழ்வை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை பேசுங்கள். ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே செவ்வாய் தோறும் எங்களுக்கு ஒலிக்கப்படுவது சொல்லோடு பாடல் நிகழ்வு. சொல்லோடு பாடல் நிகழ்வு என்று 10 சொற்களை கொண்டு வந்த வேளையிலே அதிலே 7 பதங்களை தெரிவு செய்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை தந்து சென்றார்கள் அன்பு உறவினர்கள்.

நாம் எங்களை அழைத்து வந்து நின்று உங்கள் வார்த்தைகளை சொல்லி செல்வதற்கு போதிய அளவு நேரம் ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வானொலியிலே. உங்கள் மனக்கடையிலே இருக்கின்ற கருத்துக்களை வெளியே வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும் நீங்கள் இன்னொருவரோடு பேசும் பொழுது உள்ள கருத்துக்களை அழகாக வெளியே நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு பயிற்சியாகவும் ஆகும். உங்கள் அறிவுகளை நாங்கள் மெச்சிக்கொள்வதற்கு நீங்கள் வந்து உங்கள் ஆழமான கருத்துக்களையும் தெரிவித்து செல்லலாம். அந்த வகையிலே இந்த பதங்களை கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை சொல்லோடு பாடல் இரண்டு மூன்று வடிவங்களிலே வந்து இப்பொழுது இந்த வடிவத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. யாரும் வர வேண்டும் என்று இருந்தால் வாருங்கள், அலையுங்கள். இல்லை என்றால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்காக நான் அவசரப்படவில்லை. உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வந்து இந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்டது, இதன் அவசியம் என்ன, இதில் நீங்கள் அடைகின்ற நன்மை என்ன, இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பலர் எனக்கு கருத்துக்களை அழகாக அமைத்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எங்கே வாருங்கள், யார் வேண்டுமென்றாலும் வரலாம்.

எளிமையான இந்த பாடல் தினமும் கதம்பத்திலே வரும் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணன் அவர்கள் பதவியிலே தந்திருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சி நன்றாக இருந்தது, சிறப்பான இருந்தது. அன்பு உறவுகளை உங்களுடைய ஆளுமைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும், உங்கள் ஆளுமைகளை நீங்கள் வளர்க்கும் வகையிலும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் வடிவமைக்கப்பட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது நாள்தோறும் கதம்பத்திலே. அந்த வகையில் நாளைய தினம் உங்களுக்கு பொக்கிஷம் நிகழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை இன்று எல்லோருக்கும் மகிழ்வாக இருக்கும் ஏனென்றால், நிகழ்ச்சி முடிவதற்கு முடியும் வரை உங்கள் பாடல்களையும் உடனே தந்துவிட்டேன் என்று வழக்கமாக நீண்ட உறவு மேலே கூடுதலான உறவுகள் வந்தால் அதை ஒரு நிகழ்ச்சியாக நான் உங்களுக்கு நேயர் விருப்பம் என்ற அடிப்படையிலே தருவேன். இன்று குறைவாக அல்ல, ஏழு உறவினர்கள் வந்திருந்தீர்கள். ஏழு பாடல்களையும் கேட்டு மகளும் நேரம் போதிய அளவு இருந்தபடியால் நான் ஒளிபரப்பி செல்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் தான் காரணம். நான் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வந்து தொகுத்து வழங்குவதற்கு என்னை ஆக்குவதும் நீங்கள் தான். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு தான் இந்த முக்கியத்துவம். உங்களுக்கான நேரம், இந்த நேரம் இரண்டு மணி நேரத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலி இன்று எங்களுக்கு 25 நிமிடத்தை கூட ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது. என்றால் வர வேண்டியவர்கள் வர இருப்பவர்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் இறுதி நேரத்தில் வந்த என் அன்பு உறவு சந்திரசேகரனை அழைத்தேன். அந்த வேளையில் அவரிடமிருந்து இவ்வளவு விடயத்தை பெற்றுக்கொண்டோம். அதனால் உங்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கேற்ற தளம் என்று எண்ணிக்கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்து சிறப்பிப்போம். நாளை பொக்கிஷம் நிகழ்வுக்கு சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வந்து இணைந்த தேவா, சியாமலா, ஞானசேகரன், கிருஷ்ணன், அனுஷியா, கஸ்தூரி, சந்திரசேகரன் உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகின்றேன். இன்று வீடு, மகிழ்ச்சி, நட்பு, கோபம், கோவில், நன்றி, குடும்பம் என்ற வார்த்தைகள் சொற்கள் மிதந்து அந்த சொற்களுக்கேற்ற கருத்துக்களை நீங்கள் வந்து புனைந்து கொண்டு வரவில்லை. உங்கள் உள்ளத்தில் பட்டதை அப்படியே வெளியே தந்தீர்கள். அதற்கேற்ற நேரம் தளம் உங்களுக்காக ஆக்கப்பட்டிருந்தது. அதை நீங்கள் அழகாக எடுத்தாண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அது மட்டுமல்லாமல் ஏனைய உறவினர்கள் வர முடியாதவர்களுக்கும் எனது நன்றியை கூறும் இந்த வேளையிலே அவர்கள் நேரம் கிடைத்தால் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு உலகளாவை இருந்து சர்வதேசமும் கேட்டு மகளும் இந்த வானொலியிலிருந்து எனக்கு வேறு மற்ற தளங்களிலே கருத்துக்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டாம். இந்த பரீட்சாத்திகாரமாக இன்று மூன்றாவது வாரமாக இந்த வடிவத்திலே இயங்குகின்றது. நிறுத்த வேண்டாம், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வாருங்கள்னு அவர் பல சொற்களை கூட எழுதியும் இருக்கின்றார்கள். ஆனால் வடிவமைக்கின்ற நாங்கள்தான் அதை ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் அனுப்பியதில் எந்த பிழையும் இல்லை. அனுப்பி வைத்த உறவுகளுக்கும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு எங்கள் வந்து இணைந்த நேயர்களுக்காக உறவுகளுக்காக நீங்கள் கொடுக்கும் உற்சாகத்துக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 15வது நாள் கதம்பத்திலே வந்த சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் அல்ல இறைவனோடு அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் இந்த தமிழுக்கு வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளை, இணையாத அன்பு உறவுகளை, கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளை உங்களெல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் எல்லாம் வல்ல இறைவனுடன் அமைதி சாந்தி நிலவ வேண்டும். சமாதானம் சமதர்மம் தலைக்க வேண்டும். நாங்கள் அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம். இன்னல் வேண்டாம் இறைவா, அல்லல்கள் வேண்டாம், அமைதி வேண்டும் என்று மீண்டும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

0: பாட்டு போடுங்கஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறும் இந்த வேளை 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 9வது நாள் அறிவன் கிழமை. பழமையாக நாங்கள் அறிவன் கிழமையில் கதம்பத்திலே வந்து இணைந்து அற்புதமான அழகான சிறப்பான ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம். அதற்கு முன்பு இணைந்து வந்த நான் என் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் அறிய வைத்த என் அன்பு தமிழ், இவர்களுக்கெல்லாம் மேலாக ஆளாக உலகெல்லாம் ஆட்கொண்டு கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவன், பழமையாக நான் கூறுவது போன்று ஓம் நமசிவாய என்ற மந்திரம் கூறி இன்றோடு அவர்களுடைய பாதம் பணிந்து தலை வணங்கி சிரம் தாழ்த்தி என்னுடைய இருகரம் கூப்பி வணக்கம் நன்றி கூறி உலகளாவை இருக்கின்ற என் அன்பு நேய நெஞ்சங்களே, முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்கள் அனைவரையும் வருக வருகமென்று இன்றைய நாள் கதம்பத்துக்கு வரவேற்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே.

வந்துவிட்டோம், இணைந்துவிட்டோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே இன்றைய நாள் எங்களுக்கு கிட்டத்தட்ட 18 பாகை வெப்பநிலையில் இருக்கின்றோம். இது 22 பாகை வரை செல்லலாம். ஆனால் இன்று அடிக்கடி மழை பொழியும் என்று கூறும் இந்த காலநிலை மழை காலம்தான். எங்களுக்கு குளிர் அதிகமில்லை. வெளியே சென்று வருவதற்கு பாரதூரமான மழை என்றும் இல்லை, அங்கங்கே பெய்து கொண்டிருக்கின்றன. நேரம்தான் எங்களுடைய பொழுது விடிந்து பொழுது மறையும் வேளை, அந்த கால எல்லை தான் குறைந்து கொண்டு போகின்றது. இன்றும் 12 மணித்தியாலம் 9 நிமிடங்கள் வரைதான் பகல் தோன்றும் என்று அறிக்கை கூறுகின்றது. இந்த 12 மணித்தியாலம் 9 நிமிடம் உங்களுக்கு 15 மணித்தியாலத்துக்கு மேலிருந்த பகல் குறைந்து கொண்டு வந்து மேலும் குறைய இருக்கின்றன. அதனால் இப்பொழுது குறைந்த பகலும் கூடிய இரவையும் காணும் காலம் மழைக்காலம். இன்னும் ஓரிரு வாரங்களில் இலைகளெல்லாம் பழுத்து, மரங்களிலே உள்ள செடிகள் இலைகளெல்லாம் பழுத்து விழுந்து தடிக்குச்சி ஆகி இலைகுதிர் காலம் முத்தி பனிகாலம் தொடங்க இருக்கின்றது. ஆனால் சுகமான செய்திகள் தான் இந்த கால மாற்றத்தினால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், அபாயங்கள், பாரிய அபாயங்கள் என்றெல்லாம் வரும்பொழுது இன்று ஒரு பதிவிலே பார்த்தேன், அது பனி சுனாமி என்று கூறப்பட்டிருக்கின்றது. அங்கே நேபாளத்தில் நடைபெற்றது பூகம்பம் அல்ல, அது பனி சுவாமி சுனாமி என்றும், அதுக்கு பனி சுனாமி. சுனாமி என்பது அடி ஆழம் கடலில் இருந்து எழுந்து மேலே பாய்ந்து உலகத்தை மூட வந்ததுதான் சுனாமி. அது கடல் ஹோல் என்று கூறப்படுவது. இவர்கள் ஒரு எதிரே மோனியோடு பேச்சு துணை கூறுகிற பனி சுனாமி என்று. சுனாமி என்றது வெள்ளப்பெருக்க அல்ல, அடி ஆழத்திலிருந்து கிளந்தெழும்பி கொதித்து வர்றதுதான் சுனாமி. கடல் ஹோல் இவர்கள் இந்த பெயரை வைத்திருக்க, அதே போன்று வெள்ளப்பெருக்கு ஒரு இமயமலையின் உச்சத்திலிருந்து பெரிய மலைப்பாறைகள் உடைந்து விழுந்த பொழுது அங்கெல்லாம் மலை சரிவுகள் ஏற்பட்டு அது ஆற்றுக்குள்ளே விழுந்து ஆற்றோடு ஆறாக கனமழையாக கன நீர் பெருக்காக தேங்கி சென்று அணைக்கட்டுகளை உடைத்து கொண்டுதான் நாட்டுக்குள்ளே போயிருக்கின்றது என்பதை கூறுகிறார்கள். இன்னும் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள் இன்று காலை ஒரு பதிவை முன்றியல் தமிழ் மாணவர்கள் அன்பு உறவுகளுக்குள்ளே பதிந்திருக்கின்றார். அதை நீங்களும் பார்த்துவிட்டு ஜெகவர் சாதிக்க அவர்கள் பயங்கரமாக இருக்கின்றது என்ற பதிலையும் போட்டிருக்கின்றார். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை கிருஷ்ணன் நீங்கள் பதிவெடுப்பதற்கு முன்பு அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்தது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், அறியாததாக இருக்கலாம். ஆனால் அதை பகிரங்கமாக கொண்டு வந்து பகிரும் பொழுது அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தீர்மானிக்க வேண்டும். முன்பும் அப்படித்தான் ஒரு பதிவை போட்டு எல்லோரையும் ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்கியது போல் இருந்தது. இதுவும் நான் உடனே தேடி சென்றேன் செய்தி பகுதிகளில், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக வேறு செய்திகள் எதுவும் இல்லை. இப்பொழுது இந்த அறிவியல் சாதனங்கள் கூறி 7வது அறிவென்றொன்றை கண்டுபிடித்து விட்டோம், அதுதான் செயற்கை நுண்ணறிவு என்றெல்லாம் பெருந்தன்மை அழுதீர்கள். செயற்கை நுண்ணறிவு சிறந்தது தான். நான் அதனால் ஏற்படுகிற விளைவுகள் ஆபத்துக்கள் மக்களை மிகவும் மோசமாக்கி கொண்டிருக்கின்றது. இங்கே வருகின்ற செய்திகள் அது மட்டுமல்ல காட்சிகள் எல்லாம் இந்த ஊடகங்களை சின்ன அறைகளே இந்த படத்தை எடுத்து விட்டு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு எடுத்தது மாதிரியெல்லாம் காட்டுவார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் நம்புவதற்கில்லை. அது ஏஐ, அங்கே இடையில ஒரு எழுத்து போடுவார், ஏஐயில் புனையப்பட்டது என்று போடுகிறது. செயற்கை நுண்ணறிவால் புனையப்படும், அங்கே இருக்கிறதை எடுத்து இங்கு ஓட்டி, இங்கே இருக்கிறதை அங்கே ஒட்டி எல்லாம் செய்வார்கள். நீங்கள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் கதையகத்துக்குள்ளே இருந்து ஒலிபரப்புவது போல கூட நாங்கள் செய்ய முடியும். அதுவெல்லாம் போலி, மக்களை ஏமாற்றுவது. என்னதுக்காக செய்கிறார்கள்? இதை பார்த்தவுடன் எத்தனை பேர் அந்த வலைத்தளத்தை திறக்கின்றார்களோ என்று பார்ப்பதற்காகத்தான் செய்கின்றார்கள். நீங்கள் அதை போட்டதை நான் வேறு இடத்தில் பார்த்தேன் அப்படி காணல. ஆனால் எரிமலை அப்படி வருவது அல்ல, அது ஜோடிக்கப்பட்ட ஒரு படம் போல் எனக்கு தெரிகின்றது. நீங்கள் அது உண்மையான ஒரு தகவல் அல்லது உண்மையான ஒரு தகவல் நிலையத்திலிருந்து பெற்றிருந்தால் அதை எங்களுக்கு இங்கே அனுப்பி வையுங்கள், நாங்களும் பார்க்கலாம். நன்றி கிருஷ்ணா. இனிமேல் கிருஷ்ணா மட்டுமில்லை, ஏனையவர்களும் நீங்கள் இங்கே படங்கள் செய்திகளை அனுப்பும் பொழுது முதலில் நீங்கள் தீர்மானியுங்கள் அந்த செய்தி உண்மைதானா, அது உண்மையான நல்ல ஒரு உண்மையான சத்தியமான தளத்திலிருந்து வந்திருக்கின்றதா என்று. அப்படி தொட்டு இப்படி போடுவதால் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கலாம், எல்லோருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் என்றுனக்கூடாது. மிக கவனமாக இருக்கணும். செய்தியை நீங்கள் பதிவிறக்கம் செய்யும் பொழுது, இன்னொருவருடைய செய்தியை நீங்கள் பதிவிறக்கும் பொழுது நீங்கள் குற்றவாளியாக சில சமயத்திலே கண்டிக்கப்படுவீர்கள் அரசாங்கத்தினால். மிக கவனமாக இருங்களேன் அன்பு உறவுகள். உங்கள் எல்லோருக்கும் குறை, எனக்கும் தான்.
நாங்கள் ஒரு செய்தியை பகிர்ந்து விடுவதென்றால் அந்த செய்தியை முதலில் நாங்கள் உணர வேண்டும். இது நல்ல செய்தியா, சரியான செய்தியா, உண்மையான செய்தியா, இது உண்மை படமா அல்லது ஆக்கப்பட்ட படமா என்பதை பார்க்க வேண்டும். இங்கே இப்பொழுது கைத்திறமை, முன்புதான் வரைதலுக்கு கைவினை, கைவேலைப்பாடுகள் எல்லாம் செய்வார்கள். சித்திரங்கள், சிலைகளை எல்லாம் வரைபவர்கள் மினைக்கட்டு இவ்வளோ நாள் சென்று ஓவியத்தை, சித்திரங்களை, சிலைகளை, வடிவங்களை அமைத்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, நுண்ணறிவு வந்துவிட்டு அதை தொட்டு இதிலே போடுவது. அப்படித்தான் இசையமைப்பு இப்பொழுது நடைபெறுகிறது. அங்கே கலையகமும் இல்லை, ஒன்றுமில்லை, இசையமைக்கும் நிலையமும் இல்லை, ஆங்காங்கு இருக்கின்றது எடுத்து ஒட்டி பொருத்தி போட்டு இசையமைக்கின்றார்களாம். அதனால் தான் இன்று திரைப்படத்தின் இசை உலகம் எங்கோ போய்கொண்டிருக்கிறது. நேற்று தினம் புதிய என்னுடைய பொங்கும் புதுவெள்ளம் நிகழ்வுக்கு புதிய திரைப்பட பாடல்களை எடுத்து நாங்கள் ஒருவருடைய பாடலை பார்த்தேன். அவருக்கு மாலைகள், மரியாதைகள், விருதுகள் கொடுத்து பிரபல்யமாக்கி வைக்கிற ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடலை அமைத்துவிட்டு பாடப்படுகிற அந்த பாடலில் இவர்கள் வார்த்தையை கேட்டால் ஒரு அவலட்சணமான வார்த்தைகள். நாங்கள் பிள்ளைகளோடு பக்கத்திலேருந்து அல்ல மனைவி மக்களோடு அப்பா அம்மாவோட கேட்கக்கூடிய வார்த்தை மாதிரி இல்லை. அது முன்பும் ஒரு தடவை அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவரும் இன்னும் ஒரு நடிகரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தங்களுக்குள்ளே கும்மாளம் போட்டு அது வெளிவந்து விட்டது. அது பிடிபட்டு பெரிய சர்ச்சைக்குரியது. இந்த பாடலும் வருகிற அந்த என்ன அந்த குரல்கள் எல்லாம், அவல குரல்களும் ஓலக்குரல்களும் ஒப்பாரி குரல்களையும் கொண்டு வந்து பாடகர்கள் என்று போட்டு அந்த தம்பட்ட மேளங்கள் எல்லாம் படபடபடபடன்று அடித்து அதை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு எத்தனை பேருக்கு வருத்தம். எத்தனை குழந்தைகள் படிக்க முடியாமல் இருக்குங்க. காதிலே குச்சியை போட்டுக்கொண்டு இந்த காதிலே அந்த ஒலி வாங்கியை போட்டுக்கொண்டு இந்த பாரதியங்களை அடிக்கும் பொழுது அதை அடிக்கின்ற சத்தம் குளற குளறல் பாடல்கள், அது பாடல்களாக இருக்கின்றது. அது அநாகரிகம். அதை ரசிக்கின்றார்கள் உலகங்கள். அதுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று கேட்ட அளவுக்கு வந்துவிட்டது. மனித விஞ்ஞானம் வளர வேண்டும், அறிவுகள் வளர வேண்டும். அது மனித நாகரிகத்தை பலதாக்கக்கூடாது. எங்கள் பண்பாட்டு விழுவங்களை சீரமைக்க வேண்டுமே தவிர சீரழிக்கக்கூடாது எல்லா வகையிலும். குறிப்பாக இன்றைய தலைமுறையில் இருப்பவர்கள் கவனிக்க வேண்டும். எதிர்கால சந்ததிகள் அநியாயமாக்குகிறார்கள் இன்றைய தலைமுறைகள். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இந்த நேரத்தில் நாங்கள் இன்று நாங்கள் காணப்போவது என்னவாக இருக்கும்? இங்கே கசூரி எழுதியிருக்கின்றார், அன்பான அழகான பொன்னான புதன் வணக்கம். என் அன்பு மகள் துள்ளி குதித்து அப்பா வந்தாச்சு வந்தாச்சு வருக வருக என்று சொல்லும் வேளையிலே ஜெகவர் சாதிக் அவர்களும் பொக்கிசம் என்ற நிகழ்வை இணைந்துடுவோம் என்று எழுதி படம் அனுப்பியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்தும் வரவேற்பும் கூறிக்கொண்டு ஆம், இன்றைய நாள் பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம்.

0: ஆம், கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்ச்சியிலே பொக்கிஷத்தில் இணைவதற்கு அன்பு மகள் கஸ்தூரி முதல் நேயராக வருகின்றார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம்.
1: அழகான காலை. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்கள்?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் அதே மகிழ்வோடு, ஆனா என்ன மப்ப மந்தாரத்தோடு இருக்கிறோம்.
0: அதுக்கு
1: 14 பாக காலநிலை.
0: அதே 1:18 எங்களுக்கு மப்பும் மந்தாரம். உங்களைப் போல் எங்களுக்கும் இடையிடையே தூரல்களும் இருக்குது என்று முன்பே குறிப்பிட்டேன். இந்த காலகட்டம் அப்படி, அதுதான் மகளே, இந்த காலம் மழை காலம், அதாவது ஓட்டம் என்று கூறுவார்கள், அதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கவனமாக இருப்பதும், இந்த மழை வெளியே சென்று வரும்பொழுது காலநிலைகள் எங்கள் உடல்நிலைக்கு ஒவ்வாததாக இருக்கலாம். ஆனால் வெளிநாடு மேலே நாடுகளே அதற்கேற்ற உபகரணங்கள் உண்டு, அதை அணிந்து கொண்டு அதன் உதவியோடு வெளியே சென்று
1: வரலாம்.
0: அதுக்கு வண்டுமில்லையம்மா, இன்னும் சில நாட்களின் பின்பு நாங்கள் அணுகின்ற உடைகளை வீட்டை வந்து வந்த களை மாற முடியாம கலட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லுங்கள். அங்க அது எல்லாம் எல்லா இடத்திலும் வைக்க முடியும். அதுக்குரிய இடங்கள்ல போய் நின்று அந்த பாதணிகள், அந்த தொப்பிகள், கையுறைகள் எல்லாம் போட வேண்டும். ஏனென்றால் உலகில் உள்ள சீதோஷ்ண நிலைக்கு சீதோஷ்ண நிலையை சமாளிக்க முடியாத மேனி தான் மனிதனுடைய மேனி. ஏனைய பறவைகள் மிருகங்கள் எல்லாம் சீதோஷ்ண நிலைக்கேற்ப உடல் வெப்பத்தை மாற்றி எடுக்கக்கூடிய தன்மை உள்ள இறக்கைகளாலும் ரோமங்களாலும் மூடப்பட்டவைதான் தடித்த ரோமங்கள், தடித்த மேனியாலும் அமைக்கப்பட்ட பறவைகள். நாங்கள் மட்டும்தான் இதுக்கு அப்பாற்பட்ட நாங்கள். புரிகிறதா? எங்களுக்கு இந்த மேனியோட வழியில வெயிலுக்கே போக முடியுமா, அல்லது மலையிலே போக முடியுமா, வனியிலே போக முடியும்? இப்ப கரடி, புலி, சிங்கங்கள், ஆடுகள், மாடுகள் அப்படியே தானே போய் வருகின்றன. இங்கும் மாடுகள் இருக்கின்றன. அதனால் எங்களுடைய மேனி அதற்கு உரியதல்ல. அவர்களுடைய மேனியின் உள் கொழுப்பு மண்டலம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இன்று பகல் வேளை எப்படி இருந்தது உங்களுக்கு? இன்று பொக்கிஷத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். பொக்கிஷத்தில் நீங்கள் கூறியது போல் நீங்கள் வந்து ஒரு சிலர் திரும்பி செல்கின்றீர்கள் என்று இன்று நான் அங்கே பண்டக சாலையிலே 5 வெட்டி கூட தாருங்கள் என்று 25 வெட்டி கொண்டு வந்து மகிழ்ச்சியான செய்தீங்களும் வாழ்த்துக்கள்.
1: மகிழ்ச்சி
0: வருபவர்களை வெற்ற கையோடு போக விடாமல் நிறைவாக செய்ய வேண்டும் என்பது. சரி,
1: கண்டிப்பாக
0: நல்லது மகளே. இப்பொழுது கூறுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கூறுங்களேன். முதலில் என்ன எப்படி இருக்கின்றீர்கள்? அங்கே
1: இன்னைக்கு நாள் வந்து காலையில கொஞ்சம் வீட்டு வேலையால் பாத்துறாங்க. இவங்கள பாடசாலையில காலையில 8 மணிக்கு விட்டுட்டு வந்து கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்தது, அப்புறம் சாப்பாடு செய்த நான் அதோட போயிருக்கேன் பொழுது. காலையில காலநிலையும் அவ்வளவு சிறப்பா இல்ல.
0: 4:45 உங்களுக்கு இப்பொழுது இல்லையா?
1: இப்ப பள்ளிக்கூடம் பிள்ளைகள பள்ளிக்கூடத்தால எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. நீ அடுத்த சாப்பாடு தேட வேணும்.
0: வீட்டு பணிகளை அழகாகவும் குடும்ப நிர்வாகத்தை சரியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்றைய நாள் அப்படி, இன்று இலங்கையிலே எங்களுடைய யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் தேர்த்திருவிழா மிகவும் 1000000 மக்களுடன் நிர்வாக ஒழுங்கின்படி
1: பிரம்மாண்ட
0: அது உலகெங்கும் இல்லாத அளவுக்கு நிர்வாக சீரோடு நடைபெறும். அதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். என்ன கேளிக்கை செய்தாலும் நிர்வாக சீர்களும் சமூகத்துக்குள்ளே இடையூறு இல்லாத வகையிலும் செய்கின்றார்கள். அண்மையிலே ஒரு திருவிழா, ஒரு விழா நடந்தது அங்கேதான், பண்டத்தெருப்பு என்ற யாழ்ப்பாண பகுதியிலே. அதனால் அதிசிறந்த வேடிக்கையாக செய்ய வேண்டும், பணம் அதி உச்ச செலவிலே செய்தப்பட்டு காட்சிகளும் சத்தங்களும் ஒளிகளும் கூட்டப்பட்டு அளவுக்கு மிகுந்த ஆடம்பரத்தில் சென்று 500 பேருக்கிட்ட கண்ணிலும் காதலும் வைத்தியம் பாதிப்பு ஏற்பட்டு யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் வைத்தியம் செய்திருக்கின்றார்கள். அறிந்தீர்களா? ஏனென்றால் அளவுக்கு மீறிவிட்டது. அதுக்கு காரணம், இப்ப குறை எங்களிடம் வருகிற மேல்நாட்டவர்கள், வெளிநாட்டவர்கள் பணத்தால் தான் இங்கே எல்லாம் இப்படி ஆடம்பரம் செய்கிறார்கள். கொட்டிலாக இருந்த ஓலைக்கோட்டை குடிசையாக இருந்த ஆலயங்கள் பெரிய ராஜகோபுரத்தோடு வந்தது வாழ்த்துக்குரியது, வணக்கத்துக்குரியது, போற்றக்கூடியது. ஆனால் அங்கே நடக்கின்ற விழாக்களை அமைத்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் அதி உயர்ந்த வெளிச்சங்களையும் அதி உயர்ந்த ஒலிகளையும் ஏற்படுத்தி மக்களுக்கு பங்கம் விளைவிக்கின்றார்கள். பார்வையாளர் கண்கள் வரை போயிருக்கின்றன என்றதெல்லாம் வந்து இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை நான் அறிந்தேன். குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஒளியோ அமைக்க கூடாது என்ற அளவுக்கு சட்டங்கள். அங்கே அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, பக்தியை காணவில்லை என்ற குறைபாடும் வந்திருக்கின்றது. ஆனால் நல்லூரை பொறுத்தவரையில் அளவுக்கு மிகுந்த பக்தர் கோடி 10,000-15,000 அங்கே இடம் இல்லை. அவ்வளவு நெரிசலாக இருந்தாலும் அந்த விழா சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியானபடி நடைபெற்று கொண்டிருக்குமாங்க. எந்த தில்லுமில்லுகளுக்கும் இடம் இல்லை. பக்தி என்பது எல்லோரும் வரவுகிறார் என்ற கோஷத்துடன் பக்தியோடு தான் இருந்த சத்தங்கள் தான் எங்களுக்கு கேட்டதே தவிர அங்கே வேடிக்கை விளையாட்டு பண்ண அதுகள் ஒன்றுமே இல்லையம்மா. சிறப்பாக இருந்தது,
1: இந்த முறை அவ்வளவு சிறப்பாவே இருந்தது. முருகனோட இது பார்க்கவே எனக்கு மெய் சிலிப்பா இருந்தது, அவ்வளவு
0: சிறப்பு.
1: கொஞ்ச நேரம் கண்டு கழித்ததிலே எனக்கு மகிழ்ச்சி.
0: அது உண்மையிலே விஞ்ஞான வளர்ச்சியிலே நாங்கள் பெற்ற பெருமை. இதுதான் சொர்க்கம் என்றது. இங்கே இருந்து கொண்டு அங்கு நடைபெறும் தேர் திருவிழாவை முருகனை வணங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதில் உங்களுடைய
1: நினைவுகள் மீட்டி கொண்டு வந்தேன் ஐயா. எனக்கு ஏன்னா எனக்கு நல்ல நினைவு, 13 வயசுல தேருக்குள்ள போயிட்டு எனக்கு கீழே பார்க்க முடியல தேர். அம்மா
0: மகள் ரேவதி பகிர்ந்திருந்தார் இந்த காட்சி ஒன்றை. அவர் பார்த்துவிட்டு உடனே எனக்கும் பகிர்ந்திருக்கின்றார். நான் வலைத்தளத்தின் மூலம் அதையும் பார்த்தேன். முருகனின் அருள் எங்கு பாலித்தாலும் எங்கு சென்றாலும் கிடைக்கும். ஆனால் அருள் இருக்கின்றது, பக்தி இருக்கின்றது. இந்த பணம் என்ற ஒன்று வந்து அது அதை மேவிக்கொண்டு மெச்சிக்கொண்டு தனிப்பட்ட முறையிலே பெருமை காட்டி அது அது ஆக மோசம். அது அதை நினைக்க முடியாமல் இருக்குது. இதனால்தான் மற்ற ஏனைய மத உறுப்பினர்கள் குறை கூறுவார்கள். ஏன் எங்களவர்களே குறை கூறுகின்ற மூடத்தனமான கொள்கைகளை பல விடயங்களை நடத்துகிறார்கள். செய்ய வேணும் நல்ல காரியம், ஆனால் அந்த நல்ல காரியத்தை கையாளும் வகை பிழையாக இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். சரி, இன்று நல்லூர் தீர்த்தம், இன்று தேர், நாளை தீர்த்தம் என்று நடைபெற இருக்கின்றது. எங்கள் இலங்கையிலேயே சைவ மதத்துக்குள்ளே இந்து மதத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் அமைந்த எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் நல்லூர் கந்தன் ஒரு நடுநாயகமாக இருந்து உலகளாவ இருக்கும் மக்களை பரிபாலிக்கின்றார் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம்.
1: கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த நல்லூருக்கு அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். பொக்கிச்சா ஒருத்தர் தவற விடாம எல்லாருக்கும் எல்லா பிள்ளையும் கிடைக்கணும். முருகனை வேண்டிக்கிறேன்.
0: அதை விட நல்லூர் ஆலயத்தின் முகப்பு கோபுரங்கள் முன் மண்டபங்கள் எல்லாம் நீங்கள் பிறக்கக்கு முந்தி வேறு மாதிரி இருந்தது மகளே. பல படங்களில் பார்த்துருவோம் நாங்கள், நேரடியாக அதை பார்த்த அனுபவம்
1: இருந்தது.
0: மாட்டீர்கள் மகளே, நீங்கள் பிறந்திருக்க
1: மாட்டீர்கள்.
0: அதனால் இந்த விஞ்ஞான உலகத்தை போற்றுகிறோம் நாங்கள். பழையதை நினைக்கவும் பார்க்கவும் அறிந்து கொள்ளவும் உதவியாக இருக்கின்றோம் இந்த வேளையிலே. அது இப்பொழுது இரண்டாவதாக இதுவும் நான் என் அன்பு உறவுகளுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த ஏஐ என்ற ஒரு சாதனம் வந்த பின்பு போலியாக மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பவர்கள், பணம் பறிப்பவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் அதிகரித்து விட்டார்கள். அரசாங்கத்தினுடைய லட்சணை போன்று அவர்களும் அதை உருவாக்கி அந்த படங்களை போட்டு கட்டளை போட்டு பணம் வரவர்கள், வங்கிகளினுடைய படங்களை போட்டு வங்கியை போன்றே வங்கியாளர்கள் கதைப்பது போன்றே பேசி எத்தனையோ திருமணங்கள் செய்கிறார்கள். மிக கவனமாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள். நல்லது. இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்துக்கு செல்வோம். வியாபாரத்தை கவனிக்கணும், இனியோர் வந்து கொள்வனவு செய்வார்கள். பொக்கிசத்தில் 1-25 வரையும் இங்க பெட்டிகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: தேதி 9 ஐயா, அதனால 9.
0: ஓ, 9வது எண் பெட்டி உங்களுக்காக கொண்டு வந்து வைத்து விட்டேன் கஸ்தூரியுடைய பெயரில். இப்பொழுது கஸ்தூரி அந்த மந்திரத்தை சொன்னால்தான் பெட்டி திறக்கும்.
1: முருகா அண்டாகாசம் அபுகாசம் திறந்து சீசேம்.
0: முருகன்டைய அருளோடு அது திறந்துதான் இருக்கின்றது. முதல் முதல் வந்து திறந்தபடியால் ஒரு மாதிரி திறந்து விட்டது மகளே. இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது, இன்னொரு ஊகம். நீங்கள் கெட்டிக்காரி என்று கொட்டிக்காரி என்று கூறுவதற்காக இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்.
1: முருகு
0: 3 எழுத்து. இது ஆள் மனது சொல்லுதா வழி மனது சொல்லுதா?
1: இல்ல, ஆள் மனசுதான் சொல்லுது.
0: ஆனால் அது எங்களுடைய சரவணனுக்குத்தான் ஆள் சரியா. இது நான்கெழுத்திலே இருக்கிறதம்மா, நான்கெழுத்திலே இருக்கின்றதம்மா.
1: அது வளமையா நடக்கிறது.
0: இது உலகத்திலே இருக்கின்ற பல இல்லங்கள், ஆலயங்கள் எங்குமெல்லாம் சிறு சின்ன அறைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அறை என்று கூறுவோம் அறை. அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு அறை. நீங்கள் தரவுகளை கேட்டு முடிந்த பின்புதான் கூற வேண்டும் மகளே. அதற்கு வந்து அந்தரப்பட்டீங்கன்னா உங்களோட சந்தர்ப்பத்தை இழந்து இரண்டு தடவை தானே முயற்சிக்கலாம். இப்ப ஒரு தடவை அவசரப்பட்டு அமைதியாயிருங்கள். இந்த அறை எல்லா அறைகளுக்கும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் செல்லலாம், எத்தனை தடவைகளும் செல்லலாம். இந்த அறைக்கு ஒரே ஒரு தடவை தான் மனிதன் செல்ல முடியும், மனிதனாக செல்ல முடியாது. மனிதன் தன்னை மறந்து போகக்கூடிய ஒரு அறை, அதுதான் பார்த்தீங்களா. அப்ப முதல் சின்ன பிழைச்சி போச்சு. ஏனென்றால் தரவை சரியாக கேட்க வேண்டும். இந்த அறை வந்து எல்லா அறைகளும் எல்லா நேரத்திலும் எல்லோரும் எத்தனை தடவையும் போகலாம். இந்த அறைக்கு மனிதன் ஒரே ஒரு தடவை தன்னை மறந்து போவான் இல்லையா. சிறப்பு. இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்த்து வாழ்த்துக்களை கூறி கடிகாரி
1: ஆகிவிடும்.
0: அப்படி என்றால் இரண்டாவதாக இந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்.
1: முருகந்த இலக்கத்தையே தாங்க ஐயா, அவர் சரவணபவ ஆறு.
0: ஆறாவது இலக்கம், ஆறாவது எண் உங்களுக்கு வேண்டும். சரி, இப்பொழுது ஆறாவது எண் பெட்டியை திறப்பதற்கு கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது உங்களுடைய மந்திரத்தை தரலாமே.
1: முருகா என்ன சொதப்பாத, நம் பாவம்
0: திறந்து விட்டது மகளே. அதற்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: அஞ்சு.
0: கட்டிக்காரி என்று சொல்ல நினைத்தேன். ஆமாம், நான்கு எழுத்துக்களே இருக்கின்றது சரியா. இருந்தாலும் கிட்டத்தட்ட கட்டிக்காரி சரியா, நாங்க
1: தானே.
0: நான்கு எழுத்தில் நான் மறைகளை கொண்ட நான்கு எழுத்திலே வந்திருக்கிறது மகளே. நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் என்ன கூறுகின்ற, இது ஒரு விதமான பொருள், ஒரு அலங்கார பொருள். அலங்கார அது பிறக்கும் போது அலங்காரம் அல்ல, சிலது பிறக்கும் போது அலங்கார வடிவத்தில் பிறக்கின்றது. இது வந்து தொங்குகின்ற அலங்காரத்துக்கு உபயோகப்படும் பொழுது அந்த தொங்குகின்றதை பார்த்து நாங்கள் கூறுவோம். தொங்குதல் தெரியுமா? தொங்கு எதம்மா கூறுங்கள். அது தேர்ல காணுங்க, அங்க திருமண மண்டபங்கள் எல்லாம் காணலாம் தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த தொங்குறதுக்கு என்ன பேர்?
1: என்னமோ சொல்லுவாங்களே, தூங்குறதா?
0: தொங்குறது என்று நான் சொல்ல ஆடிக்கொண்டு தொங்கிக் ஒரு குடை இருக்கின்றது, அந்த குடையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் அது என்னது? அதே ஆலயங்களில் குடைகளை தூக்கி சுவாமிக்கு பிடிக்கும் பொழுது அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த குடையை சுற்றி தொங்கும். குஞ்சம், அதைத்தான் கேட்டேன். குஞ்சம்
1: அது எங்களுக்கு குஞ்சம் வந்து தலை முடியல, அந்த முடியல குஞ்சம் கட்டுவாங்க.
0: ஆமா, அதை நீங்கள் எப்படி கூறுவீர்கள்?
1: அது குஞ்சரா, குஞ்சரம் என்று சொல்றதான குஞ்சம் தான்.
0: குஞ்சரம்
1: தமிழ் குஞ்சம்.
0: குஞ்சரம் என்றது யானைக்குட்டி. குடையும் குஞ்சமும் என்று கூறுவார்கள். தேர் திருவிழாவிலே தொங்க விட்டிருப்பார்கள் குஞ்சங்கள், ஆலயங்கள் எல்லாவரையும் தொங்க விடுவதெல்லாம் குஞ்சம் என்று கூறுவது. அந்த அவர்கள் ஒவ்வொரு பொருளை வைத்து பெயரை கூறுவார்கள். குஞ்சரம் என்றது இன்னும் ஒன்றது, இன்னும் ஒன்று நற்குஞ்சரக்கன்றினை நன்னில் கற்கும் சரக்கன்றதுக்கான கல்வி என்பது இந்த குஞ்சரக்கன்று என்பது யானை. இல்லை மகளே, குஞ்சரக்கன்று யானைக்குட்டி பிள்ளையாரை. அந்த குஞ்சரக்கன்றின் அவரை வணங்கினால் கல்வி கற்பது சுலபமாக இருக்கும் என்று சிறு திருவருள் பயனிலே உமாபதி சிவாச்சாரியார் கூறியிருக்கிறார். நற்குஞ்சரக்கன்று நற்குஞ்சரக்கன்று நன்னில் கற்கும் சரக்கன்று கான் என்று கூற வருகின்றது. நாங்கள் அந்த துள்ளிக்கை யானை குஞ்சரக்கை யானை குஞ்சரத்தின் யானை முகத்தானை வணங்கினால் எல்லாம் சுலபமாக நடக்கும். நன்றி. இரண்டாவது தடவை இரண்டு புள்ளிகளை பெற்று நீங்கள் கிரெடிட் என்ற பெயரை மீண்டும் பெற்றுக்கொண்டு
1: களைப்படைந்திருக்கிறீர்கள்.
0: இருங்கள் இருங்கள், ஓட வேண்டாம் ஓட வேண்டாம் ஓட வேண்டாம். இப்பொழுது இரண்டு பெட்டிகளை திறந்தபடியால் மூன்றாவது பெட்டிக்கு நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள். உங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கும் வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை கஸ்தூரிக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
1: இன்னைக்கு வந்த ஐயா ரொம்ப எனக்கு தெரிஞ்சது இவங்கட பிறந்த நாள், மஞ்சுளா அம்மாண்ட பிறந்த நாள் ஐயா. அதுல மஞ்சுளா அம்மாண்ட பிறந்த நாள் வந்து நீங்க மஞ்சுளா அம்மாண்ட பாடல் எதாண்டாலும் மட்டும்தாங்க.
0: மஞ்சுளான்னு வானொலி உறவாள்
1: எடி பூபடி என்ற ஒரு பாடல் இருக்கு மறுபுறவி திரைப்படத்துல.
0: இருங்கள் இருங்கள், மஞ்சுளா அம்மாண்ட நீங்கள் எங்களுடைய நேயர்கள் ஒருவரா அல்லது எங்க சொந்தக்காரர்
1: விஜயகுமார் நடிகை மஞ்சுளா.
0: ஓ நடிகை, சினிமா திரையுலக நடிகை மஞ்சுளா அவர்களுடைய மஞ்சுளா என்ற நடிகை. சரி, அவருக்கு அவர் ஏடி பூங்கொடி என்று
1: அவாட மறுபுறவி திரைப்படம் முத்துராமனும் மஞ்சுளா அம்மா நடிச்சிருப்பாங்க. மறுபுறவி திரைப்படத்துல ஏடி பூங்கொடி என்ற ஒரு பாடல் இருக்கு.
0: பாடசாலை மாணவியாக பாடுவா இதை என்ற மகள் மஞ்சுளா என்று கேட்டிருந்தார். இந்த பாடலை சிறப்பான ஒரு பாடல் மறுபுறவி திரைப்படம் ஏடி பூங்கொடி என்ற
1: பாடல்.
0: ஆமா, மறுபடி நல்லது. உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் மீண்டும் கொடுக்கப்படும். மீண்டும் அழைக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்க
1: போகிறேன்.
0: நன்றி சூரிய, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் தேவா. இப்பொழுது யார் வந்திருக்கின்றார்? நல்லது கஸ்தூரி, மீண்டும் வாருங்கள். இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணன் வணக்கம்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கிறேன்.
0: எங்க இருக்கீங்க? எங்க இருக்கு? நாங்கள்
2: இன்னும்
0: கிருஷ்ணகிரியில் தான் இருக்கின்றீர்கள். நல்லது, நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
2: நலமாக இருக்கு.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு பதிவு போட்டிருக்கின்றீர்கள். நான் பேசியது கேட்டீர்களா காலையிலே? இப்போ ஆரம்பத்தில் இல்லை
2: இல்லை.
0: அந்த பதிவு எங்கிருந்து பெற்றீர்கள்? எவ்வளவுக்கு உண்மையானது அது?
2: இந்தோனேசியாவா ஐயா?
0: அது எங்களை புரியுறதையா? நீங்கள் எங்கிருந்து பெற்றி இந்தோனேசியால இருந்து பெற்றீர்களா? அது உண்மை சம்பவமா?
2: அப்படித்தான் தகவல் வந்திருந்தது.
0: யாருடைய எங்கிருந்து வந்த தகவல்?
2: வலைதளத்திலிருந்து.
0: சும்மா யூடியூப்ல பார்த்து போட்டு நீங்க தொட்டு இங்காலே போட்டு விட்டீர்கள். நான் தேடி பார்க்கணும் அப்படி ஒன்றும் வந்ததா இல்லை. அதை பார்க்கவே எங்களுக்கு தெரியுது அது ஒரு புனியப்பட்டது, ஏஐயிலே செய்யப்பட்டது என்று தெரிகின்றது. அதனால் ஆரம்பத்தில் எல்லோருக்கும் பொதுவாகக்கணும். நீங்கள் ஒரு தகவல்களை ஒரு பொது தளத்துக்களே பதியும் பொழுது நன்றாக சிந்தியுங்கள். இது சரியானதா உண்மையான தகவலா? தகவல் பெற்ற தளம் உண்மையான தளமா? அது சரியான தளமா? உண்மையை சொல்ற செய்தி சொல்கிற தளமா? இப்பொழுது எல்லாம் பொய் பொய்யா நடைபெற்று கொண்டு இருக்கிற முன்பு மறுபடியும் அப்படித்தான் ஒரு செய்தியை போட்டு நாங்கள் இங்கே ஜெகவர் சாதிக்கவர்கள் சோகத்தோடு இருப்பவர் அவர் ஐயோ பயமாக இருக்கிறது ஐயா என்றார். அதை பார்த்து விட்டு நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கு அது புதினமாக இருக்கலாம், தெரியாததாக இருக்கலாம். நீங்கள் அதை சரியானதா என்று தெரிந்துதான் அடுத்தவர்களுக்கு பதிய வேண்டும் கிருஷ்ணா. புரிகிறதா? நீங்கள் அதை சரியானதான் தெரிவு செய்த எத்தனை ஊடகங்கள் இருக்கின்றன? பொய் ஊடகங்கள் பல இருக்கின்றன. சும்மா ஒரு பொய்யான செய்தியை உருவகித்து விடுவார்கள். இப்பொழுது ஏஐ என்ற நுட்பம் வந்தவுடன் அதை எல்லோரும் திறந்து பார்க்கும்போது அவர்களுக்கு வியூவர்ஸ் கூடி அவர்களுக்கு இந்திய ரூபாய் கிடைக்குமே தவிர மக்களின் மனதில் அப்படி செய்யக்கூடாது. ஒரு நாளும் நீங்கள் செய்ய அனுப்புறது சரியா என்றதை பார்த்து தயவு செய்து அனுப்புங்கள். இனிமேல் சும்மா தொட்டு இதில் தொட்டு அதில் போட்டு உங்களுக்கு புதினமாக இருக்கலாம், முன்பின் தெரியாததாக இருக்கலாம். எல்லாருக்கும் அப்படி தெரியாத நினைக்கக்கூடாது. எல்லோரும் எல்லோருக்கும் வலைத்தளம் பார்க்கும் வாய்ப்பு இருக்கின்றன.
2: ஆமாங்க,
0: எல்லோருக்குமே. இன்று ரேவதி ஒரு பதிவு எனக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் போட்டிருந்தார். அதிலே பார்த்தேன் எங்களுடைய நல்லூர் முருகன் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் நல்லூர் முருகன் ஆலயத்தில் தேர்த்திருடா பார்த்தவிட எனக்கு மகிழ்வாக இருந்தது. அது நல்ல. ஆனால் அதே போன்ற செய்தி அடுத்த பார்த்தா நீங்கள் பொது தளத்திலே வலைத்தளம் எங்களுடைய புலனத்தில் எழுதியிருக்க எல்லோரும் பார்க்கக்கூடிய தளத்தில் எழுதியிருந்து ஒரு படம் என்ற போட்டிருக்கீர்கள். அப்படி வரவதில்லை எரிமலை, அப்படி வரவே மாட்டாது. அப்படி எரியாது எரிமலை, அப்படி எரியறது இல்லை. 50,000 அளவு உயரத்துக்கு புகை வந்தோன்னு இவர்கள் கணக்கு பார்த்து எழுதின மாதிரி எழுதி அனுப்பியிருக்கேன். நீங்களும் அதை நம்பிவிட்டீர்கள். ஆனா எனக்கு அது சரியானதாக தெரியவில்லை. அப்படியான பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை நீங்கள் இப்ப இதை ஒரு இந்தோனேசிய மகன் பார்த்தால் என்ன நினைப்பான், அவன் இங்கு செத்து விடுவான், ஐயோ இந்த நாட்டில் இப்படியா என்று. இதனால் நீங்கள் விசாரணைக்குள்ளடக்கப்படுவீர்கள். இந்த தகவல்களை நீங்கள் பரிமாறும் பொழுது சரியான பேசப்படுங்கள் தயவு செய்து. தகவல்களை நீங்கள் பரிமாறும் பொழுது சரியான தகவலா இதனால் மற்ற பாதிப்பு உண்டா என்பதை தெரிந்து போட வேண்டும். அதனால் யாராவது உங்கள் மீது விசாரணைக்கு உட்படுத்தினால் என்ன செய்வீர்கள், என்ன அது உதாரணம், என்ன அறிகுறி, என்ன அத்தாட்சி உங்களிடம் இருக்கின்றது, வலைத்தளத்தை பார்த்து போட்டு விட்டேன் என்று கூறுவீர்கள். அப்படி தப்ப முடியாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். செய்திகளை பரிமாறும் பொழுது மிக கவனமாக இருங்கள். தொட்டு போடுவது பெரிய விடயம் இல்லை. ஏன்னா ஒரு தளங்களை நான் பார்த்தேன், எத்தனையோ செய்திகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும். இந்த இதை பற்றி யார் மீதும் கதைக்கு பேசவே இல்லை. நீங்களும் அதை சரியாக அல்லது உங்களுக்கு தெரிந்தவுடன் பேசி பார்த்து அந்த தளத்துக்கு அடித்து கேளுங்க, இது உண்மைதானா எப்படி இருக்குன்னு கேட்கலாம் தானே. அப்படி கேட்டு பார்க்க வேண்டும். கேட்டு பார்த்து விட்டு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாமல் விடுங்கள், அது வேறு விடயம். அடுத்தவர்களுக்கும் நீங்கள் அதுவும் குரூப்பிலே, குழுவினரிலே, ஒரு நண்பருக்கு அனுப்பியிருந்தாலும் காரியம் இல்லை, ஒரு குழுவிலே அனுப்பும் பொழுது குழுவினர் உள்ளவர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள் அல்லவா. முன்பும் ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா, நல்ல என்னுடைய அன்புக்கு அன்பால் தான் சொல்லுகிறேன், அப்படி செய்ய வேண்டாம் நீங்கள். நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் வீராவத்தோடு வந்திருக்கின்றீர்கள், பொக்கிசத்துக்களை செல்ல போகின்றோம். ஆறாவது எண் ஒன்பதாவது எண் போய்விட்டது, ஒரு சந்தோஷமான செய்தி. இன்று 25 பெட்டிகள் இருக்கின்றன. அப்ப யாரும் திரும்பி போக முடியாது போகலாம். இப்பொழுது உங்களுடைய எண்ணை தாருங்கள்.
2: 5.
0: வழக்கமாக 5 கிருஷ்ணாவினுடைய அதிர்ஷ்ட எண் என்று கூறுவார்கள். சரி, மந்திரத்தை அழகாக கூறுங்களேன் கிருஷ்ணா.
2: அண்டகாகசம் அபூகாக்குகும் திறந்து விடு சீசே.
0: அழகான மந்திரம் சிறப்பாக உச்சரித்தீர்கள், பெட்டி மகிழ்வாக திறந்து விட்டது. இப்பொழுது இரண்டாவது பரீட்சை உங்கள் மனதிலே, ஆள் மனதிலேயும் சரி ஒளி மனதிலேயும் சரி, எது சரி என்று இத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று கணிக்கின்றீர்கள்.
2: 3.
0: ஓ, 3, அவ்வளவு சுச்சுப்பி சின்னனா இணைத்து விட்டீர்களோ, அதனால் உங்களுக்கு எண்ணம் பெரிதாக ஏழு எழுத்திலே கொடுக்கப்படுகின்றது. அந்த ஏழு எழுத்துக்கள் மிகவும் சுலபமானது ஐயா. அந்த ஏழு எழுத்துக்களை கொண்டது அது ஒரு உணவுக்கு நாங்கள் எங்கள் உணவோடு சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு பொருள். அது வந்து இத்தனை நோய்களை கண்டிக்கின்றது. உணவுகளுக்கு மிக மிக முக்கியமாக சேர்ப்பார்கள். அது உங்கள் அடுக்களையிலே இருக்கின்றது. வெள்ளை நிறமாக இருக்கும், தனியாக வராது, அது சேர்ந்துதான் இருக்கும். சாதாரணம் நீங்கள் ஒவ்வொரு தினமும் பார்ப்பது, அது இல்லாமல் உணவருந்த மாட்டார் ஒரு சிலர். ஒரு சில உணவுக்கு அது மிக மிக முக்கியமாக சேர்ப்பார்கள். வெள்ளை நிறமாக இருக்கும்,
2: வெள்ளை நிறமாக
0: தனித்தும் இருக்காது, சேர்ந்துதான் இருக்கும். அது
2: அது
0: மருத்துவத்தோடு சேர்ந்ததுதான். அதற்காகத்தான் அதை அம்மாவர்கள் உபயோகிக்கின்றனர், எல்லா நாட்டவர்களும் உபயோகிக்கின்றார்கள். அதை எப்படி சொல்ற, தளி என்னன்னு சொல்றது, தாளித்துக்கு ஒரு சிலர் போடுவார்கள், தாளிப்பார்கள், தாளிக்காமலும் அப்படியே வெட்டி போடுவார்கள், இடிச்சு போடுவார்கள், குத்தி போடுவார்கள், அதில் சார் எடுத்து போடுவார்கள். நல்ல சுலபமானது, உங்கள் வீட்டில் இருக்கின்றது. அதுவும் எங்களுடைய சமையல் அறைக்கு தான் இருக்கும். நீங்கள் அழைப்பது போற பேராம் சில விலை இருக்கலாம், நீங்கள் கூறினால் சரி. அடுக்கலையில இருக்கும் அஞ்சரைப்பட்டிக்கு அது போட இடம் காணாது, அதை போட மாட்டார்கள். அது மூடி வைக்கிற பொருளும் அல்ல, சிறந்த வழியும் வைக்கலாம். சரி, இது இது இந்த இதோட சம்பந்தப்படாத ஒரு கேள்வி, அஞ்சரை பெட்டிக்குள் இருக்கும் பொருட்கள் என்னென்ன?
2: ஐந்தரை பெட்டிக்குள் இருக்கும் மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு,
0: இதுக்குள்ளே அமைய அதுக்கு இதுக்குள்ளே அமையவில்லை இந்த பொருள் பக்கத்தில் இருப்பேன். இது கேள்விகள் அடங்காத ஒன்றை கேட்டு சிலபடி உங்களோட ஊர்ல அஞ்சரை பெட்டிக்கு எதை போடுகிறார்களோ தெரியாது. இது அல்ல, பக்கத்தில் இருக்கும், அங்கே இருக்கும், அடுக்கலைக்கு இருக்கும், ஆனால் வாசம் அது இருக்கிற இடத்துல வாசம் இருக்கும், அதனுடைய வாசம். அதை தொட்டு அதை நாங்கள் அதிலே நாங்கள் அதை தொட்டு அதை ஏதாவது செய்த உடனே கையிலே அந்த வாசம் இருக்கும், ஒட்டிக்கொள்ளும். ஆனால் சிறப்பாக
2: பெருங்காய்
0: அது தனியாக தான் இருக்கும், மெய்யா கட்டியாக இது இது கூட்டமாக இருக்கும்.
2: இல்லை பெருங்காயத்தூள் வந்து
0: அது எனக்கு புரிகிறது, அது முழக்கம் தேவையில்லை. பெருங்காயம் இல்லைன்னு கூறிவிட்டேன், வேறவனுக்கு வாருங்கள். இல்லை அது இப்படி என்று நீங்கள் மாதாடோ அதுதான் கூற போகின்றீர்களோ? இல்லை அது இல்லை, இது சாதாரண மனைவி, அது சின்ன விடியம். உங்கள் உங்கள் அடுக்கலைகளே இருக்கின்றது, நீங்கள் சாப்பிடுவதற்குள்ளே இருக்கின்றது. ரசத்துக்கெல்லாம் பாவிப்பார்கள், சின்ன விடயம் சொல்ல முடியாமல் இந்த பெரிய விடயத்தில் ஆரம்பிக்கின்றீர்கள். அடுக்கலைகளே இருக்கும் ஐயா, தனியா இருக்கா கூட்டமா இருக்கும் ஐயா? வெள்ளை நிறம்,
2: வெள்ளை நிறத்தை தான்
0: யோசனை. வெள்ளம் பால் போல வெள்ளை என்றல்ல, வெள்ளை நிறமானது. சரி, இப்பொழுது உங்களை எப்படியும் மளிகை கொண்டு வந்த உங்களை விடையலா, வியாபாரம் என்றால் அதுதான், எப்படியாவது தட்டிவிட வேணும். என்னென்றால், நீங்கள் உணவு சமைக்கும் பொழுது அதுக்கு பதிலாக கூட்டு பொரியல் கூட்டு என்றெல்லாம் செய்வீர்கள் அல்லவா, அதற்கு என்னென்ன என்னென்ன பொருட்களை பாவிப்பீர்கள்?
2: என்னென்ன பொருள்? உப்பு.
0: ஓ, ஒன்று வேறு
2: பருப்பு.
0: வேறு
2: சமைப்பதற்கு
0: இந்த ரெண்டும் தான் தேவைப்பீர்கள். நன்றி, மீண்டும் வாருங்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடு நூல் ஐயா.
0: எழுதி கொள்ளுகிறேன். பிறந்தது மண்மேல் என்ற பாடல், என்ன காரணத்துக்காக இந்த பாடலை கேட்கின்றீர்கள்?
2: பிடிச்சிருக்கு ஐயா, மயான கண்டத்துல நடிகர் திலகம் பாடுவதை.
0: வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். அடுத்த முறை வந்து அப்படியும் சொல்ல பாருங்கள், இல்லை என்றால் விளங்கப்பட்டு விட்டது உங்களுக்கு. இது இந்த பெட்டியை யாரும் நீங்கள் அல்லது வேறு யாரும் இப்போ அனுஷியா இருந்தா பட்டுன்னு சொல்லியிருப்பா. வாழ்த்துக்கள்.
2: மீண்டும்
0: பூண்டு, இது யார் கூறினது? அனுஷியா தான். பூண்டு, பூண்டு தான் ஐயா. என்னன்ற ஐயா பூண்டு?
2: வெள்ளை.
0: ஆனா பூண்டு என்று சாதாரண எல்லாவற்றையும் கூறுவது, புல் பூண்டுகள் எல்லாவற்றையும். இதுக்கு கூறுவது வெள்ளை பூண்டு. சரியா? ஏன் அதை சொல்லவில்லை? யோசிக்க வேணும் ஐயா, கொஞ்சம் கொஞ்சம் உரைகல் வேணும் ஐயா. நீங்கள் எல்லாவற்றிலையும் குறுக்கு கேள்விகளை கேட்டு நீங்க சொல்றது சரியானு தான் வாதாட பாப்பீங்க. நோ, அது பிள்ளை நீங்கள் சிந்திக்க வேணும், அதைத்தான் யோசனை பண்ணேன் என்று கூறுகிறேன். சொல்லவில்லை. உங்களுக்கு சந்தர்ப்பம் இவ்வளவு கொடுத்து எத்தனையோ உதாரணங்கள் கேட்டுக்கொண்டு வந்தேன். பூண்டு என்று சொல்லியிருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். முதல்லே நீங்கள் பூண்டு என்று சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்பேன் கிருஷ்ணா. இப்பொழுதுதான் குறிப்பிட அதான் நான் யோசித்திருந்தேன். அப்ப நாங்கள் என்ன உங்களோட கதை? வாழ்த்துக்கள்.
2: பரவாயில்ல,
0: சரி, அதை கூறிவிட்டீர்கள். உங்களுக்கு அதை வெள்ளை பூண்டு என்று தான் கூறுவோம். அடுத்தது அது தனியாக இருக்குமோ? இருக்காது, கூட்டமாகத்தான் கொத்தாக இருக்கும். அதே போன்று வெங்காயம், அடுத்தது வெங்காயம், இது வெள்ளை. உணவில் மிக முக்கியமான ஒரு பொருள் தானே தம்பி, பார்த்தீர்களா? உங்களுக்கு சிந்திக்கிறீர்கள், குறுக்கு வழியே சிந்திக்கிறீர்கள், டக்கன்னு சிந்தித்து பார்ப்போம்ன்றீர்கள், கொஞ்சம் விசாலமாக சிந்திக்க வேண்டும். வெள்ளை பூண்டு இவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தேன். கடைசியாக முடித்த பின்பு பிறப்பது மண்மேல் இறப்பதற்கான ஞானம் வந்த பிறகுதான் இது வந்தது உங்களுக்கு, வெள்ளை பூண்டு. சரி, இப்பொழுது இரண்டாவது பட்டிக்கு செல்லுங்கள். வெள்ளை பூண்டு உங்களுக்கு அதை நான் ஏற்றுக்கொண்டேன், கூறிவிட்டீர்கள். இறுதி நேரத்திலாவது அடுத்தது அதை கூறுவது வெள்ளை பூண்டு என்று கூறுவார்கள். சரியானது. கடைகளில் போயிட்டு வெள்ளை பூண்டு இருங்கள், கடைகளில் நாங்கள் சென்று பூண்டு என்று கேட்டால் அவர்கள் கொடுப்பார்கள். அந்த பூண்டு போட்டதாக கிடைக்குன்னு கேட்டால் ஆனால் உண்மையான பெயர் அப்போ அதை தெரிந்து கொள்ள நான் கேட்டேன். இத்தனை பொருள்களை கேட்டுக்கொண்டு வந்தேன். ம், நன்றி. இப்பொழுது எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: 23 ஐயா.
0: அட்டங்கப்பா, 23 5 25 23 வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். எங்கே உங்கள் மந்திரம்? எங்கே உங்கள் மந்திரம்?
2: அண்டகாகசம் அண்டகாகசம் அபுகாக்குகும் திறந்து விடு சிசே.
0: ஓ, திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, இதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
2: 5.
0: கெட்டிக்காரன் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் 5 தான் இருக்கின்றது. சரி, அந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் கூறுவது ஒரு பெண்ணின் பெயர். புராண இதிகாசத்திலே உள்ள ஒரு பெண். இப்ப வந்து இவ வந்து ஒரு காதலனை பெற்றுவிட்டு, ஒரு அரசன் இளவரசனை வந்த இடத்தில் மயக்கம் கொண்டு காதலித்து விட்டு, அவரினால் அவரை காந்தர்வ மனத்தை புரிந்துவிட்டு விட்டுவிட்டு போய் மீண்டும் இவர் செல்ல முடியாமல் தவித்து, தான் தான் மனைவி என்பதை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கின்றார். அடையாளங்கள் இருந்தும் அதை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்த ஒரு பெண். அவையார் நீங்கள் கேள்வி கேட்கலாம், 2 கேள்விகள் கேட்கலாம் நடத்தும்.
2: இது ராமாயணத்தில் வர்ற?
0: இல்லை இல்லை, ராமாயணத்தில் வர மாட்டேன்.
2: மகாபாரதமா?
0: இல்லை. 2 கேள்விகள் கேட்டுவிட்டீர்கள் ஐயா. 2 இல்லை, புராணத்தில் இருக்கின்ற.
2: சாவித்ரி?
0: சாவித்ரி எப்படி ஐயா, புருஷனால மறக்கப்பட்டவா? 3வது தடவை நீங்க முயற்சித்து விட்டீர்கள், மன்னிக்க வேண்டும். மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் விலங்கிடப்பட்டு விட்டீர்கள். வந்துவிட யாராவது சுலபமானது. நன்றி, மீண்டும் பாருங்கள். இப்பொழுது அடுத்த உறவாக யாரை இணைப்போம் என்று பார்க்கும் பொழுது, முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அழைக்க வேண்டும். 6474 6415 என்ற பழமையான எண்ணோடு கண்டுபிடி கண்டுபிடி. பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம்.

0: கோவை மாநகர் நாகப்பன் அவர்களும் பதிவு செய்கின்றார். நான் ஆயுதமாக இருக்கின்றேன், வணக்கம் என்று அவருக்கு நாங்களும் வணக்கம் கூறி வரவேற்போம். அவர் வருவார் பொக்கிஷத்தில் விளையாட வேண்டும் வேளையிலே. அடுத்த உறவு எங்களுடைய நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் ஓம் நமசிவாய வருகின்றார். வணக்கம். வணக்கம்.
1: ஓம் நமசிவாய.
0: ஓம் நமசிவாய தேவா, நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
2: நலமோடும் வளமோடும் உங்கள் ஆசீர்வாதத்துடன் எல்லோரும் நல்லா இருக்காங்க. எப்பவும் நேயர்கள் அனைத்து பேரும் நல்லா இருக்காங்க.
0: எல்லோருடனும் நீங்களும் நலமாக இருந்து எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு இருக்கும் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது தேவா?
2: ஐயா கொஞ்சம் லைட்டா வெப்பமாவும் மப்பாவும் அப்படியேதான் இருக்கு.
0: எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு. அப்ப நாங்களும் நீங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இல்ல?
2: ஒரே மாதிரிதான். நன்றி வார்த்தை தப்பாது.
0: நன்றி தேவா, நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தை கவனிப்போம். வேட்டைக்கு வந்து
2: வியாபாரத்தை
0: இப்பொழுது எங்களுடைய கிருஷ்ணனுக்கு ஒரு பதம் கொடுத்தேன், அவர் கூறவில்லை. அது உங்களால் முடியுமா?
2: 23
0: பெண் ரெண்டு பேர் கூற வேண்டாம், ஒரு பெண்ணுக்கு வாருங்கள். நீங்கள் சொன்னால் அவருடைய விலங்குடை படம். சரி, அப்ப நீங்கள் அவர் இருக்கட்டும், அப்படியே நீங்கள் வாருங்கள். என்ன, எந்த எண் பட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: 7.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: 7வது
0: தேவாவின் ஆதரவோடு 7வது பட்டியை திறப்பதற்கு ஒரு தடவை அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள், கேட்போம்.
2: அந்த கசம் அபுகா குகும் திறந்தது திசை.
0: அற்புதம் ஐயா, இப்படி அழகாக மந்திரத்தை உச்சரிக்கின்ற உடனடியாக பட்டி திறந்து விட்டது ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 7வது என் பெட்டியினுடைய மந்திரம் கூறியவுடன் தடங்கள் இல்லாமல் திறந்து விட்டது. நீங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள், நினைக்கின்றீர்கள்?
2: எனக்கு பஞ்சபூதம் 5, அவ்வளவுதான்.
0: உங்களுக்கு பஞ்சபூதம் 5, எங்களுக்கும் பஞ்சபூதம் 5. ஆனா இங்க இருப்பது அப்படி இல்லையே ஐயா. அப்ப கேட்டுக்கா சொல்லாமல் 3 எழுத்துக்களும் இந்த 3 எழுத்தம் கூறுவது ஒரு மிருகத்தின் பெயரை, வனத்திலே வாழுகிற மிருகம். நன்றாம் சொல்லி பேசி முடிந்த பின்பு கொருங்கள். வனத்திலே வாழும் மிருகம், அது மக்கள் மத்தியிலும் வாழப்படுகின்றது. ஆலயங்களில் தான் அநேகமாக இருக்கும். விநாயகரை வணங்கும் போது அவர் முகத்தை நாங்கள் பார்த்தால் இந்த மிருகத்தின் எண்ணம் வரும். இதற்கு ஒரு 55 பெயர்கள் இருக்கின்றன அந்த மிருகத்துக்கு. அதிலே ஒரு பெயர் 3 எழுத்திலே இருக்கின்றது. திரு சீராளி கோவிந்தராஜன் ஐயா அந்த பாடலே திருப்புவள்ளி எல்லாம் இருக்கின்றது இந்த பதம்.
2: மூஞ்சூர்.
0: ஆஹா, அதை எத்தனை எழுத்து ஐயா? 5 இல்ல, இது 3 எழுத்து. விநாயகனே என்ற ஒரு பாடல் இருக்கின்றது தெரியுமா? அந்த பாடலே இந்த பதம் இருக்கிறது 2வது வரியிலே.
2: விநாயகனே வினை தீர்ப்பவனே.
0: அடுத்த வரி. முதல் முதலாக என்ற பங்கத்தில் இணைந்திருக்கின்றீர்கள் கண்டிக்காரன் நீங்கள். சரி, விநாயகனே வினை தீர்ப்பவனே.
2: விநாயகனே வினை தீர்ப்பவனே. 3.
0: அந்த அதுல வருகிறது அங்க வே என்று ஆரம்பிக்கும். முகத்தோனே என்று 2வது வரி. முகத்தோனே என்று வருவதற்கு முதல் ஒரு பதம் வருகிறது, அதுதான் இது.
2: ஆமாயா, முகத்தோனே விநாயகனை முகத்தோனே.
0: அம்மாவுடன் கேளுங்களேன், அம்மா உடனே கூறுவார் அந்த துவாரத்தை, அந்த பாடலை. அதுல 2வதுல இருக்கின்ற முதல் எழுத்து, முதல் பதம். இப்படையில் அது நீங்கள் புரிய ஆகணும் என்று நான் உரித்து விட்டேன். நன்றாக அடுத்தவர்கள் தெரிந்து விட்டது சொல்லி விடுவார்கள்.
2: நல்ல பதம் உத்துருக்கீங்க எனக்கு.
0: சரி, விநாயகர் என்ன முகத்தோடு இருக்கின்றார்?
2: யானை முகத்து.
0: ஓ, அப்ப அதுக்கு அதுக்கு ஒரு பெயர், இன்னும் ஒரு பெயர், யானை என்ற மிருகத்துக்கு 55 பெயர்கள் உண்டு, சொற்கள் உண்டு. அதுலயே ஒரு சொல் இந்த திரை இந்த பாடல அப்படியே இருக்கிறது. எங்க மீண்டும் ஒரு தடவை விநாயகனை பாடுங்க.
2: விநாயகனே வினை தீர்ப்பவனே
0: விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளை முகத்தோ வேளை, அது வேளம் என்பது கொஞ்சம் கடினமான பதம் என்றபடியால் உங்களுக்கு உதவி செய்தேன். முதல் முதலாக வந்தபடியா உங்களுக்கு இந்த உதவியை நான் செய்தேன், மற்றவர்கள் ஏற்றுக் கொள்வார்கள். வேளம் இது எல்லோரும் வேளம் என்பது அதனுடைய பொருள், நல்ல ஒரு பதம் வேளம் என்ற பதம். உங்களுக்கு 2 கிடைக்கின்றது, 2 கிடைக்கின்றது. கிட்டத்தட்ட கட்டி காரணம் சொல்லுவோம். இன்னும் ஒரு பட்டிக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள், இன்னும் ஒரு பட்டிக்கு ஆளாகிறீர்கள். திரவங்களை இன்னொரு பட்டியை
2: 17
0: உங்களுக்கு திரவணும். 17 செல்வோம். 17 இலக்கம் வாழ்த்துக்கள். 17 இலக்கம் பட்டியை திரவங்கள் தேவா.
2: அண்டக்கா கசம் அபுக்கா குகும் திறந்துடு திசை,
0: திறந்து விட்டது. இந்த திசை கொடுக்குற திசை என்று வரும் சரி, அது திறந்து விட்டது கிட்டத்தட்ட சரி. வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்து இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் எண்ணுகிறீர்கள்?
2: இப்போது அதே
0: மூன்று எழுத்து இப்பொழுதும் அதே எழுத்துனா வேளம் என்பதுக்கு 3, அதே போல இங்கே 3, உங்களுக்கு 3 தான் அதிர்ஷ்டம். சரி, இது மிகவும் சுலபமான ஒரு பதம் ஐயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா இனங்களும் வாழ்கின்றது என்றதென்றால் அதுக்கு உள்ளே என்ன இருக்கின்றது? இது இருந்தா தான் வாழலாம் நாங்களெல்லாம். இது இருந்தால்தான் வாழலாம். ஆனால் கண்ணால் காண முடியாது, அதை கண்ணால் காண முடியாது.
2: காற்று இல்ல மூச்சு
0: இல்லையா என்ன? நாங்க அது இல்லையென்றால் எங்களுக்கு பேர் என்ன? அப்ப அது இருந்தால்
2: உயிர்.
0: அதுதான் கெட்டிக்கா. உலகத்தில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்றால் உயிர் வேண்டும் இல்லையா? முதல் வந்து ஒரு மாதிரி நாங்கள் வெற்றிகரமாக 2
2: பெற்று.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்
2: ஐயா? இப்ப லண்டன்ல இருந்து பேசினாங்கல்ல, அவங்களுக்காக வந்தால் மகாலட்சுமி. முதல்ல வந்தாங்கல்ல, அவங்களுக்காக வந்தால்
0: மகாலட்சுமி.
2: அவங்க குரலை கேட்கவே கொடுத்து வைக்கணும்யா.
0: அப்படி
2: பேசுறாங்க, மீரம்மா மாதிரியே குரல்.
0: ஆமா, அவங்க பிள்ளைகள்
2: தங்கத்தாம்பரி மாதிரி.
0: வந்தால் மகாலட்சுமி என்ற பாடல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல் முதல் இன்று பொக்கிஷத்துக்கு வந்து நான் மன்னிக்கவனும் தடுமாற்றத்துக்கு பொக்கிஷத்தில் வந்து 2 ஓரளவு உங்களுக்கு தெரியும், அந்த அனுபவம் இன்னும் வரவில்லை. தொடர்ந்து வந்தால்
2: உங்களுக்கு
0: மேலும்
2: மாத்திரை போட்டுக்கான அப்படியே எனக்கு.
0: நன்றி, மீண்டும் பாருங்கள். மீண்டும் புள்ளிகளை பெற்றுக் கொள்ள வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்?
2: நன்றி
0: மகனே, நன்றி நன்றி. இப்பொழுது அன்பு உறவினர் இருவர் அழைக்கின்றீர்கள். யாருடைய இணைப்பு எனக்கு முதலில் கிடைக்கின்றது பார்ப்போம். ஞானசேகரன் மகனுடையது கிடைத்துவிடுது. வணக்கம் மகனே ஞானசேகரன், வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்னிரவு வணக்கத்தை தருகின்ற இரவு வணக்கம் நலமாக அமையட்டும். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? நன்றி. உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது ஞானசேகரன்?
1: சொல்லுங்கப்பா.
0: உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை வெப்பம் உயர்ந்து இருக்கிறதப்பா. நாளைதான் மழை வருவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாக எங்க வானிலை அறிவிப்பாளர் சொல்லியிருக்கிறார்.
0: ஓ, அப்படியா? இந்த அண்மையிலே நேபாளத்தில் நடந்த அந்த அழிவு எதனால் ஏற்பட்டது நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த அரை இந்த ஊடகங்கள் எல்லாம் அப்படி எப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள், எதனால் என்று கூற முடியுமா?
1: எனக்கு இந்த பனிமலையோடைய அழுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கும் என்று தோன்றுகிறது. ஏன்னா மலையோ நிலச்சரிவோங்கிறது அங்கு அதிகமா ஒன்றும் இருந்ததுக்கான வாய்ப்பு தெரியல.
0: பல தடவைகளில் நடைபெற்றதுனால
1: அது கொஞ்சம் அதிகமான அழுத்தம்.
0: மலை நாடுகளில் ஏற்படும் மண் சரிவு போன்று அங்கே பனிச்சரிவு ஏற்படுது. அது இமயமலையிலே உயரத்திலே பனிக்கட்டிகள் தான் மலைகள் போன்று உருவாகி இருக்கும். அது வற்றாதது, அது உருகாதது. இந்த முறை அது உருகி மலை

0: இங்கே 5, 6, 7, 9, 17 பெட்டிகள் சென்று விட்டன. இந்த 23வது என் பெட்டியை என்பு கிருஷ்ணா திறந்துவிட்டு அதை கூறவில்லை, அதனால் அவர் விலங்கிட்டு இருக்கின்றார். வேறு பெட்டி திறக்க முடியாமல் அதனுடைய தரவுகளை கேட்டீர்களா என்னவென்று? அந்த ஒரு பெண்ணினுடைய பெயர் புராணத்தில் இருப்பவர் கணவனால் மறக்கப்பட்ட பெண் கூறினால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். கேட்கின்றதா நான் பேசுவது?
1: கண்ணகி.
0: கண்ணகி இல்லையே, கணவன் மறக்கப்பட்டவர்.
1: மலாயினி.
0: மன்னிக்க வேண்டும், 2 தடவை முயற்சித்து விட்டீர்கள், அது அல்ல. இப்பொழுது நீங்கள் உத்தியோகபூர்வமாக உங்கள் பெட்டிக்கு வாருங்க. உங்களுக்கு இப்பொழுது எந்த எண் பெட்டி வேண்டும்? இது இப்ப சாமலா வந்தா உடனே கூறிவிடுவார். எந்த பெட்டி வேண்டும்?
1: 8ஆம் இலக்கம். அப்பா,
0: 8 வாழ்த்துக்கள். எங்கே 8வது எண் பெட்டியை கொண்டு வருவோம். கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்து வைத்து விட்டேன். மந்திரத்தை உங்கள் அந்த பொன்னான குரல், அழகான குரல், சிறப்பான குரல் துணியுடன் கூறுங்கள்.
1: அண்டா காகசம் அபு காகம் திறந்தது சீசே
0: சபாஸ், திறந்தது பெட்டி எந்தவித தங்கு தடையுமின்றி. கிட்டத்தட்ட அதனுள்ளே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
1: 4.
0: கிட்டிக்காரன் என்று சொல்லலாம், கிட்டத்தட்ட கிட்டிக்காரன் என்றால் அது 5 எழுத்துக்கள் இருக்கின்ற. இந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் ஒரு ஆணின் பெயர், ஒரு இளவரசன் இளைஞனின் பெயர். இவன் வந்து மகாபாரதத்திலே போரிட்டவன், ஆனால் முடிவதற்கு முன் அவனை கொன்றுவிட்டார்கள். மிகவும் பிரபல்யமாக அவனுடைய பெயர் இப்பொழுதும் கூறப்படுகின்றது. பிரபல்யமான ஒரு வீரரின் மகன், ஒரு திரைப்படமும் வந்தது. கேட்கின்றதா ஞானசேகரன்?
1: என்ன
0: பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
1: சரியப்பா, நன்றி அப்பா.
0: என்ன பாடல் ஒளிபரப்ப வேணும் ஞானசேகரன்?
1: என்னப்பா
0: என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்? உங்களோட விருப்பமான பாடல்?
1: இந்த பொம்மை படத்துல இருந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை.
0: நல்லதோர் நல்லதோர் பாடலையே அந்த பாடல், நீயும் பொம்மை. அதான் ஜேசுதாஸ் அவர்கள் முதல் பாடிய பாடலா இருக்க வேணும் தமிழ் படத்துல.
1: இன்னைக்கு பார்த்தாலும் அது புதிதாக பார்ப்பது போல இருக்கும் அந்த படம்.
0: பாலச்சந்தர் திரைப்படம் இல்லையா பொம்மை? அந்த அது வந்து அந்த அவர் வந்து இன்னும் தட்டுப்படவில்லையா அந்த பெயர்? மீண்டும் பாருங்கள்.
1: சரிப்பா, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்தவரமாக யார் எடுத்து அடைந்திருந்தார்? இவர் வரும்பொழுது அவர் அழைத்தார், இப்பொழுது வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம், அரசடி குப்பம் யாம் இருக்க பயமே சரவணா, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது இங்கே 2 பெட்டிகள் சொல்லாமல் இருக்கின்ற, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை இன்னைக்கு வெப்பம் கூடுதலாக இருந்தது. மழைக்கு வாய்ப்பு இல்லாத சூழலில் இருக்கிறது.
0: தினமும் மழை பொழிவது கடினம் தானே? தினமும் ஏதோ ஒரு தடவை கொட்டு மழை கொட்டி குளிர வைத்து விட்டது. நீ அவைதான் பற்றி காய்ந்த பின்புதான் அடுத்த மழை வரும். இவையெல்லாம் மேலே செல்லப்படும் ஈரப்பதங்கள். சரி, இந்த எதுக்கும் அதை பொறுமையோடு சமாளிக்கத்தான் வேண்டும் நீங்கள். சரி, இப்பொழுது வந்து விட்டோம் விடயத்துக்கு. 2 பெட்டிகள் கூறப்படாமல் இருக்கின்றன. உங்களால் கூறினால் ஒரு புள்ளி கிடைக்கும். அதை பார்க்க போகின்றீர்களா அல்லது நேரடியாக
2: பெட்டிக்கு விடை? சகுந்தலை. சகுந்தலை
0: சகுந்தலை என்ற 23வது எண் பெட்டி கிருஷ்ணா நீங்கள் திறந்த பெட்டிக்கு இவர் சரியான பதிலை கூறியபடியால் அவருக்கு ஒரு புள்ளி செல்கின்றது. அத்துடன் உங்கள் விலங்கு உடைக்கப்படுகின்றது, நீங்கள் மீண்டும் பெறலாம். இந்த பதிலை தந்தவர் சரவணன். வாழ்த்துக்கள் சரவணா. சாகுந்தலை என்பது துஷ்யந்தனால் மறக்கப்பட்டவர் இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படியே இருங்கள் வாரேன். சரவணன், சரவணனுடைய பெட்டி தயாரிக்கப்பட்டு விட்டது. சரவணனுடைய பெட்டிக்குள்ளே ஒரு புள்ளியும் சேர்க்கப்பட்டு விட்டது. அடுத்த பதம் எங்களுடைய ஞானசேகரன் திறந்த பெட்டி எண் 8. அது ஒரு ஆணின் பெயராக இருக்கின்றது. அவர் கூறவில்லை, முயற்சி கூட மீண்டும் வருகிறேன் சென்று விட்டார். அந்த தரவுகள் கேட்டீர்களா? பாரதத்திலே இவன் ஒரு வீரனுடைய மகன். இவன் பாரத போரிலே இவனுடைய சந்தர்ப்பம் வரும்பொழுது இவன் போர்க்களங்களுக்கு உடைத்து கொண்டு உள்ளே சென்று திருப்பி வர முடியாமல்

0: கௌரவர்களால் கொல்லப்படுகின்றான். சிறந்த வீரர் இன்றும் அவன் போற்றப்படுகின்றான். அவன் பெயரில் திரைப்படமே வந்தது. அற்புதமான பாடல்கள் உண்டு அந்த திரைப்படத்திலே. கூறினால் உங்களுக்கு மீண்டும் ஒரு புள்ளி கிடைக்கும். நேரம் கலக்கின்றது, முடியாவிட்டால்
1: சொல் வரையறேன்.
0: நேரம் கலக்கின்றது,
1: அபிமன்யு
0: தேடி கண்டுபிடித்து விட்டு, ஆனால் விரைவில் வரவனும் கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். அவருடைய விலங்கு முடக்கப்படுகின்றது. ஞானசேகரன் மீண்டும் வரலாம். உங்களுக்கு மீண்டும் ஒரு புள்ளி உங்கள் பட்டியில் சேர்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கெட்டிக்காரன் அபிமன்யு சாகுந்தலை என்ற இரண்டு பதங்களையும் தந்துவிட்டார். நீங்கள் நான் கேட்ட பின்புதான் தேடலே சென்று கண்டுவான. காலம் தாமதிக்காமல் குறிப்பாளாக கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள்.
1: இல்ல, பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தாங்க.
0: அட்ரஸை நம்ம வாய்ப்பு சொல்லி கொடுத்தாங்களா, பாத்தீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச இதனால்தான் கிருஷ்ணனுக்கும் குருவன் அபிமன்யு மகளிடம் கேளுங்கள் குருவார். வாழ்த்துக்கள் மகளே, நீங்கள் கூறிய நீங்கள் சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பாதி புள்ளி தரலாம், ஆனால் இங்கே பட்டி இல்லை. கணவனுடைய வயிறே தேத்து விடுவது. வாழ்த்துக்கள் இருவருக்கும். வாழ்த்துக்கள். கெட்டிக்காரர்கள், கெட்டிக்காரர்கள். சரி, அடுத்து உங்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இரண்டு பட்டிகள் காத்து கொண்டிருக்கின்றது. இங்கே 5, 6, 7, 8, 9, 17, 23 சென்று விட்டன. அது
1: மட்டுமல்ல,
0: அது உங்கள் பட்டி யாரும் தொடமாட்டார்கள். அப்படியே இருக்கின்றது. பக்கத்திலே 17 தொட்டார் தேவர், 16 தொடவில்லை. சரி, இப்பொழுது இலக்கம் 16 சென்று விட்டேன். சரவணன் பேரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே உங்கள் குரலில் அழகாக அந்த மந்திரத்தை கூறுங்கள்.
1: அந்த காக்கசம் அபு காக்குகும் திருந்திரு சிசி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே. கேட்டுக்கொண்டிருங்கள், உதவி செய்யுங்கள். உங்கள் கணவருக்கு அவர் சொல்ல போகின்றார் சரியான பதில்.
1: எடுத்து போயிட்டாங்க, அங்கு தோட்டத்துக்கு போயிட்டாங்க.
0: தோட்டத்துக்கு போயிட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா. சரி, இந்த பதம் வந்து பொது பதம். மனிதருக்குள்ளே ஒரு விடயத்தை, ஒரு தொழிலை செய்வதை வைத்து அவருக்கு பொது பெயராக இருக்கின்றது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இந்த பெயரிலே ஒரு திரைப்படமும் வந்தது. அவர் செய்யும் தொழில் இந்த உலகத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் தொழில். யார் அவர்? இந்த உலகத்துக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் தொழில். ஒரு திரைப்படமும் வந்தது.
1: என்ன தெரியவில்லையே.
0: இது தெரியவில்லையா? நீங்களும் அதில் ஒரு ஆள் ஐயா.
1: ஓ, 5 எழுத்தாங்க.
0: அது நான் கூறவில்லையோ, உங்களை கேட்கவில்லையோ, மன்னிக்க வேண்டும். ஓஹோ, 4 எழுத்து.
1: விவசாயம்.
0: அதுதான் ஐயா, விவசாயி. மேலும் உங்களுக்கு கிடைச்சு இன்னும் ஒருபடி சிறப்பான பதில கூட மேலஞ்சது கண்டுபிடிக்க, உங்களையே நீங்கள் கண்டுபிடிக்க. சரி, அடுத்து எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு?
1: 8 திறந்தாச்சு, இன்னும் 7 திறக்கப்படாமல் இருக்கா?
0: அதுவும் திறந்து போயிடுச்சு. வேளம் அதுதான் தேவா திறந்த வேளம். வேள முகத்தோனே
1: ரொம்ப சிரமப்பட்டாரு.
0: அந்த வேளம் யானை முகத்தோனே வந்து கேருங்கள்.
1: 9
0: அதுதான்.
1: அவர் நாகப்பன் நாகப்பன்னாடி வந்து கழுப்பு கேட்டுட்டு இருப்பாரு.
0: இல்ல, அவர் இன்னும் வரல. அது அது வந்து கஸ்தூரி சிறந்த யாரும். நாங்கள் ஒரு தடவைதான் செல்வோம், அதை பார்க்க மாட்டோம். அதை எது கல்லறை. சரியா? 9. இப்ப உங்களுக்கு 5, 6, 7, 8, 9, 16, 17, 23 சென்று விட்டது. ஏனென உள்ளன?
1: 11.
0: சரி, 11 சரவணின் பேரில் தாருங்கள். தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று? இல்லை, இப்ப நீங்க பெட்டியை திறக்க வேண்டும். மந்திரத்தை கூறுங்கள். உங்கள் மந்திரத்துக்கு, கிருஷ்ணன் மந்திரத்துக்கு, எங்களுடைய மாளிகம் போன்றோர் எல்லோரும் நல்ல மந்திரம் கூறுவீர்கள். சுத்தமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
1: 4 எழுத்து.
0: கெட்டிக்காரன் நான் சொல்ல நினைக்க கிடையாது, 4 என்று சொல்லிவிட்டு 2 எழுத்துல தான் இருக்கின்றது. இரண்டு எழுத்துல இருக்கின்றது. இந்த இரண்டு எழுத்துக்கள் இல்லாத இது கண்ணாலும் காணலாம் காணாமலும் இருக்கலாம் இந்த இந்த பொருளை. இது பொருள் என்றும் கூறலாம், பொருள் இல்லாமலும் இருக்கின்றது, காற்றாகவும் இருக்கலாம். இது வந்து இந்த உலகத்தில் இல்லாத இடம் இல்லை, அநேகமாக எங்கள் ஆகிய நாடுகளிலே அதிகமாக இருக்கின்றன. நீங்கள் இதை ஏற்படக்கூடாது உடம்பு பரிகாரங்களை செய்கின்றீர்கள். இது இருந்தால் நோய் வரும், துன்பம் வரும், எத்தனையோ எல்லாம் வரும். ரெண்டு எழுத்து சீதோஷ்ணத்தில் இருக்கின்றது, காற்றில் இருக்கின்றது, மலையில் இருக்கின்றது, வீட்டில் இருக்கின்றது, எங்கு பார்த்தாலும் இருக்கும். நாங்கள் அதை அழித்துக் கொண்டே இருக்கின்றோம்.
1: அழித்துக் கொண்டே இருக்குமா?
0: ஆமாம். ஆனால் இது மக்கள் மத்தியிலே உள்ள பண்புகளுக்கும் இது அப்படி புலைவிடுபவர்களை பார்த்து இப்படி கூறுவோம், குறிப்பாக பெண்களுக்கு. மக்கள் நாங்கள் பிழை குற்றம் காண்பிப்பதற்கெல்லாம் கற்பித்துக் கொண்டு போவோம், இப்படி இந்த சொல்லை உபயோகிப்போம், அப்படி வாரதை இப்படி கூறிக்கொள்வோம்.
1: பாவின்னு சொல்லுவாங்களா?
0: பாவி இல்லை, பாவி அல்ல, பாவி அல்ல, கிட்டத்தட்ட பாவி அல்ல. இது இது இது அவரிடம் படிந்தால் பாவி ஆகி விடுவார். பாவம், அந்த பாவம் அவருக்கு. பெண்கள் வாழ்க்கையிலே இது படியாமல் கரை இல்லாமல் இருக்க வேண்டும், அதற்கு இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். அடுத்தவருடன் நாங்கள் அடுத்தவருடன் நாங்கள் குறை கற்பிப்பது, மற்றவர்களுக்கு கற்பிப்பது, இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி செய்யாதவர்களுக்கு பிழையாக கற்பித்து விட்டோன்னு அதெல்லாம் பெரிய விபரீதமாக வந்துவிடும். இப்போ நீங்கள் இந்த இப்படி இருந்து பேசிவிட்டு உங்கள் இல்லத்தில் மேசை கதிரைகள் கட்டிடங்கள் இருந்தால் கை விரலால் இப்படி தொட்டால் தெரியும் அது என்ன இருக்குது, அதில் இருக்கும் அது. அதுக்கு இன்னொரு பேர்
1: மாசு.
0: மாசு தூது, தூசு வந்து மாசை தான் ஏற்படுத்துகிறது. பெண் மாசு அடைந்து விட்டால் அவருக்கு மரியாதை இல்லை. ஆண்கள்லே சும்மா நல்லவர்களுக்கு தான் மாசு கற்பிப்பார்கள். மாசு என்ற பதம் சிறப்பான பதம், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். இரண்டாம் முறையில் நீங்கள் ரெண்டு புள்ளிகளை உங்கள் பட்டியலே மீண்டும் சேர்த்து கொண்டீர்கள். கெட்டிக்காரன் என்ற பெயரையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்? மாசு என்பது சரியான பதம். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: நல்லது கண்ணே கனவு கணிந்தது நன்றி உனக்கு.
0: நல்லது கண்ணே அந்த பதில் சொல்லி தந்ததுக்கு பாடலாமே. நல்லது கண்ணே
1: கனவு கணிந்தது நன்றி உனக்கு அந்த பாடல்தான்.
0: நல்லது கண்ணா, நல்ல பாட்டு. நல்லது கண்ணே கனவு கணிந்தது நன்றி உனக்கு. வாழ்த்துக்கள். இது என்ன திரைப்படம் என்று தெரியுமா? பார்ப்போம். அவற்றை பாடல் தான். சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் வர வேண்டும், அடுத்த புள்ளியை சேர்ப்பதற்காக ஓடி வாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு கட்டாயமாக ஒரு ஓய்வு. கெட்டிக்காரன் அவர்களுடைய விலங்கை உடைத்து நீங்களும் இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்று பெருமதியாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவை அழைக்க இருக்கின்றேன். நன்றி சரவணன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். அடுத்த உறவாக யார் அழைக்கின்றார்கள், எங்கே அழைக்கின்றவர்கள் மீண்டும் அழைக்க வேண்டும் நின்றுவிட்டது உங்களுடைய அழைப்பு, ஓடி வாருங்கள். கண்டுபிடி கண்டுபிடி.

0: நானும் இருக்கின்றேன் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கன்று பதிவு செய்தவர் என்னுடைய அன்பு உறவு நாகப்பரவர்கள் வருவார் என்ற வேளையில் அடுத்து நீங்கள் கேட்ட திரைப்படத்தின் பாடல் சரவணா ராமன் தேடிய சீதை என்று அன்பு கிருஷ்ணன் பதிவு செய்திருக்கிறார். நன்றி கிருஷ்ணா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? மகள் சியாமலா அழைக்கின்றால் பார்ப்போம். வணக்கம் மகளே சியாமலா. வணக்கம். வணக்கம் மகளே.
1: வணக்கம்பா.
0: உங்களுக்குரிய பதில்கள் பல சென்று விட்டன. எங்க சென்றீங்க?
1: வந்ததுல இருந்து வெளியில போயிருந்தேன்.
0: மழை பொழிஞ்சதா? அங்கே
1: அங்கேயும் தான் போனேன். ஆனா ரொம்ப சோதிச்சுட்டுப்பா.
0: என்ன
1: வலைத்தளம்
0: என்ன நடந்தது?
1: ரேடியோவே வரலப்பா.
0: அப்படியா? சில இடங்கள்ல அப்படித்தானம்மா. இது அலை வரிசை
1: வருவோம். நேற்று மழை வர்ற மாதிரி கூட இல்லப்பா. ஆனாலும் ரொம்ப என்னன்னு தெரியல. சுத்தமா ரெடி எடுத்த நானும் இங்க மாடியில முளைக்கு முளை நின்று பாக்குறேன். எங்கேயுமே வந்தேன்.
0: அதுக்குத்தான் சொல்றதுமா, அதுக்கு பேர் அலை.
1: எல்லாமே என் பொண்ணு வேற ஒரு பாட்டு வச்சுட்டு சாத்தாட்டு இந்த பாட்டை பாடி கேட்க வேண்டிய
0: வான் அலை அல்லவா? அலைந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இணைவதற்கு கடினமாக இருக்கும் அலை.
1: அதுதான்ப்பா, நானும் கூடவே சேர்ந்து அலைஞ்சேன். அப்ப கூட வரலப்பா,
0: கிடைக்கவில்லை. இப்பொழுது நல்ல நல்ல பதில்கள். இந்த சாவுந்தலை வந்தது, அபிமன்யு எல்லாம் வந்தவுடன் உங்களை நினைத்தேன். விலங்கிட்டு விட்டார்கள் இருவர். அவருடைய விலங்கு ரெண்டையும் சரவணன் வந்து உடைத்து விட்டார். வாழ்த்துக்கள். அதுல ஒரு விலங்கை சரவணனுடைய மனைவியா இருந்த விஜய் உடைத்து விட்டது. வாழ்த்துக்கள் என் பெண் பிள்ளைகளுக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிப்போம். இப்போ இருக்கின்ற எண்கள் மகளே 1, 2, 3, 10, 12, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 24, 25. 25 பெட்டிகள் என்று கொண்டு வந்தேன்.
1: 25 கேட்டவுடனே எனக்கு ஒரே சந்தோஷம்.
0: பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? சரி, இப்பொழுது எந்த எண் வேண்டும் உங்களுக்கு? மகளுக்கு
1: ஒண்ணுப்பா. ஒண்ணுப்பா.
0: ஒன்று
1: எழுத்துக்களமா
0: இருக்கும் சியாமலா. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள்
1: நினைக்கிறீங்க?
0: கிட்டத்தட்ட கெட்டிக்காரி. 5 எழுத்துக்கள். ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன. 5 எழுத்துக்களை கொண்ட இந்த பதம் ஒரு பறவையின் பெயர். இந்த பறவை சிவப்பு அலகு, பச்சை நிறம், சிவந்த கால்கள், கழுத்தில் வரை இருக்கும், அல்ல அழகாக பேசி நாங்கள் சொல்லிக் கொடுப்பதே அது. அது அதனுடைய மறு பெயர். அவசரப்படக்கூடாது. இது வந்து ஒரு பதில் அவசரப்படும். அது நீங்கள் சொன்ன பச்சைக்கிளி தான். அதுக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு. 5 எழுத்திலே முயற்சி பண்ணுங்கள். திரைப்பட பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. கவிஞர்கள் இந்த பதத்தை உபயோகித்துக் கொள்வார்கள். இலக்கியத்தில் இருக்கின்றது. 5 எழுத்துக்களை கொண்டது. பிள்ளைகளுக்கு பெயரும் சூடியிருப்பார்கள். இந்த பெயரை பெண்களுக்கு பெயராகவும் சூட்டியிருக்கின்றார்கள். சில பாடல்கள் ஆரம்பத்தில் சில பாடல்கள் இருக்கின்றன. அகரத்திலே ஆரம்பிக்கும் மகளே. அகரம் அலே ஆரம்பிக்கும். இறுதி வந்து குரலே முடியும். இதுவும் ஒரு நல்ல பெயர், நல்ல பதம். நாங்கள் அதிகம் பாவிப்பது குறைவு. ஆனால் எங்கள் பழக்கத்திலே இருக்கின்றது. குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாம் பெயர் உண்டு. பாடல்கள் இருக்கின்றன. ஒரு பாடல் வருகின்றது இல்ல, அதை தொட்டால் என்ன என்று வரும் அந்த பாடல். பச்சை கிளி தான் அம்மா, நீங்கள் கூறுவது சரி, பச்சை கிளி தான். ஆனால் அதுக்கு ஒரு பெயர் உண்டு. தத்தை என்று இருக்கின்றது. இல்லையா, நீங்க தான் கொண்டு தத்தை என்ற பேர் இருக்கு, அதே ஒன்று இது இன்னும் ஒரு பேர் இருக்கின்றது அம்மா.
1: அச்சோ அப்பா வரலையே.
0: வரும் வரும் வரும், சிந்திக்க வேண்டும். முதல் முதலில் திறந்த பட்டி அல்லவா? ஒரு பாடல் இல்லையா? நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊடல் பாடலாக இருக்க வேண்டும். பல பாடல்ல இருக்கின்றது. எனக்கு அந்த பாடலில் முதல் வரி வருகின்றது, இட வரியில் வருகின்றது. முடியவில்லையா சியாமளா? நம்பிக்கை உடைக்க கூடாது அல்லவா? எல்லோரும் பார்த்தேன்னா சியாமளா சொல்லிவிடும். உங்களுக்கு தெரியும் மகளே, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்.
1: எனக்கே தெரியும்னு தெரியுது, ஆனா தக்கடு வரலையே.
0: ஐந்து விரல் பட்டால் என்ன அந்த வரியோடு ஒரு பாடல் வரும். ஐந்து விரல் பட்டால் என்ன தொட்டால் என்ன, அதுதான் அந்த பதம்.
1: ஐயோ வேற மாதிரி ஆயிட்டேன் எல்லாமே. தேவா பாண்ட வேணும் மாதிரி ஆகி போச்சா என் நிலைமை, அதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாம் வந்து சொன்னார் அவரு.
0: இப்ப அப்படித்தானே எங்களை,
1: நானும் இப்ப அது மாதிரி ஆயிட்டானே.
0: கிருஷ்ணன் பூண்டு வண்டு வைத்து கொண்டு லாவு லாவண்டு ஆகி வந்தார் வெள்ளை பூண்டுவுக்கு.
1: அப்ப யாரா சொல்லட்டுப்பா, நான் யோசிச்சு வரேன்.
0: ஐந்து விரல் ஐந்து அந்த பாடல் வரி உங்களுக்கு தெரியும். ஐந்து விரல் பட்டால் என்ன, அங்காலே இந்த பதத்தை வைத்து தொட்டால் என்ன என்று வரும்.
1: ஓஹோ,
0: ஐந்து விரல்
1: பட்டால்
0: என்ன விடம் வந்த என்னப்பா மீண்டும் வர வேண்டுமா? சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் மகளே? வந்தாலும் வரவிட்டதும் பாடலை தாருங்களேன், உங்களை விருப்பமான பாடல். சென்று விட்டீர்களா சியாமளா? பாடல் தரவில்லை சியாமளா, இருக்கின்றீர்கள். என்ன பாடல் வேண்டும் மகளே உங்களுக்கு?
1: அப்பா அஞ்சுகம்.
0: அதுதானம்மா அஞ்சுகம். கண்டுபிடி அந்த பாடல் வரிய பாத்தீங்களா? ஐந்து விரல் பட்டால் என்ன அஞ்சுகத்தை தொட்டால், அஞ்சுகம் என்பது
1: நீங்க சொல்லும் போது வரல, அப்புறமா
0: போற நேரம் பிடிச்சிருக்கீங்க கேட்டிக்காரு. அஞ்சுகம் என்பது சரியான பதம்.
1: நான் திறந்து நானே திறந்துட்டேன்.
0: அதுதான் உங்கள் பெட்டியை நீங்களே திறந்து உங்களுக்கான இரண்டு புள்ளிகளை பெற்று கெட்டிக்காரை கெட்டிக்காரை கெட்டிக்காரை மூன்று தரம் சொல்லுவேன். என்னோட கடைசி நேரத்தில் கண்டுபிடிச்சார். அதே போல தான் நீங்களும். அஞ்சுகம் என்பது எத்தனையோ பேருக்கு பேர் உண்டம்மா, பழைய பேர்கள் இல்ல, புதிய பேர் குழந்தைகளுக்கு எல்லாம் அஞ்சுகம் என்று என்னுடைய இன்னொரு மாணவி படித்திருந்தார்.
1: ஒரு அரசியல் தலைவரோட அம்மா பேர்
0: அஞ்சுகம். அஞ்சுகத்தை அதுல பாடல், அஞ்சுகத்தை தொட்டால் என்ன, ஐந்து விரல் பட்டால் என்ன, அஞ்சுகத்தை தொட்டால்
1: என்ன,
0: கட்டிக்காரை. வாழ்த்துக்கள் சியாமளா, உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியில வந்து சேர்ந்து விட்டதே. இப்பொழுது இரண்டாவது பெட்டிக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். எந்த இரண்டாவது எந்த பெட்டி? இரண்டாவது பெட்டியா?
1: இரண்டாவது
0: வாழ்த்துக்கள் மந்திரத்தை சொல்லக்கூடிய திறந்து விட்டதப்பா. அட இது என்னடா இவ்வளவு வேகமா இருக்கு. சரி சரி, வாழ்த்துக்கள். இதற்கு எத்தனை எழுத்துக்கு இருக்கும்?
1: இது ஐந்து எழுத்துப்பா.
0: இல்ல அது முதல்
1: வந்தாங்க.
0: எத்தனை எழுத்து இருக்கும்?
1: ஐந்து எழுத்து தான்ப்பா சொன்னேன், முன்னாடி நாலு எழுத்து சொன்னா ஐந்து எழுத்து இருந்தது.
0: ஆனா நீங்க கிட்டத்தட்டவன் கட்டிக்க அறை இல்ல, இது மூன்று எழுத்துல இருக்கு. ஊகம் சரிப்படவில்லை, அதனால் பதில் வேணும் என்று நினைக்கிறேன். சியாமளா, சியாமளா மந்திரத்தை கூறுங்கள். எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் அம்மா. எங்களுக்கு விருப்பத்துக்கு உரியவர் அல்லாதவர் பெயர் மேல் உலகத்திலே இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையின் இறுதியை நான் கூறி முடிக்க கூடாது. நீங்கள் ஒரு நாளும் அவசரப்படக்கூடாது. அதனால நீங்கள் சந்தர்ப்பத்துக்கு அவருக்கு வேறு பெயர் இருக்கம்மா. அதான் கேட்க எவன் நேரடியாக கேட்க சரி எவன் தான் எமன் எங்களுக்கு இறுதி வாழ்க்கையில் இறுதியை தேர்வு அவர் அவருக்கு எமன் என்று கூறுகிறீர்கள். எமன் அல்ல இயமன் என்று கூறுவது எமன் என்று பேச்சு வழக்கிலே கூறுவோம். அவருக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது மூன்றளத்திலே. புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் வருகின்றது. ஹரிச்சந்திரன் திரைப்படத்திலே அந்த பாடல் வருகின்றது. அதுல யார் போய் சொல்லுவார்? நமன் நமன் நாங்கள் அல்லோ எங்களை எல்லாம் சொல்றது நமன்
1: நமன்.
0: ஆமா பொருந்தவில்லை பொருந்தவில்லை. அந்த பாடல் அம்மா ஹரிச்சந்திர இதில் இருக்கின்றது. யார் போய் சொல்லுவார் என்ற இடத்தில் இவரை உதைத்ததற்கு அந்த வரி கொண்டு வருகிறது பாடல்ல.
1: மரளி
0: அதுதான் மரளி தன்னை காலால் உதைத்தவர் மரளி என்பது அவருடைய ஒரு கெட்டிக்காரி. அற்புதமான பதில் ரெண்டையும் நல்ல பொருளை கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தமிழில் இருக்கின்ற பதங்கள். நாங்கள் பாவிப்போம். மரளி அதிகம் எமனை பற்றி யாரும் பேசுவதில்லை. மரளி மரளி தன்னை உதைத்த நாதா என்று பெறும் அந்த பாடல் ஹரிச்சந்திர புராணத்தில் மரளி அதாவது மார்க்கண்டேயர் இதை காப்பாற்று. சரி வாழ்த்துக்கள் மார்க்கண்டேயர். இப்பொழுது இரண்டு பெட்டிகளை நீங்கள் கேட்டபடியால் உங்களுக்கான பாடலை கூற வேண்டும்.
1: பேசியது அது என்ன படம்?
0: பேசியது நான் இல்லை கண்கள்
1: கண்கள்தான் செங்கமலத்தீவுப்பா.
0: ஆமா
1: செங்கமலத்தீவு தான்
0: நான் இல்லை. இப்பொழுது வலைத்தளங்களில் செங்கமலத்தீவு திரைப்படத்தை பற்றி பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பழைய பழைய பாட்டு புத்தகம் உங்களுடைய வேம்பர் மணிவண்ணனுடைய இதிலே தான் வரும். பேசியது நான் இல்லை
1: அவரு சொல்றதுதான் சரியான தகவல் இருக்கும்பா. படங்களும் இதெல்லாம் மாறி வரும்பா.
0: ஐயோ அதையும் கேட்கிறீர்கள். எம்ஜிஆர் நடிச்சதுக்கு ஜெய்சங்கர் என்று போடுவாங்க. பாலசுப்புணியம்
1: கண்டுபிடிக்கிறது
0: குரலை வச்சுதான் நானும் கண்டுபிடிக்கிறது அநேகமா. ஜீவரலட்சுமி எல்லாம் மாறி போடுவேன். மனோரமாவே பாட்டு சவுந்தரராயன் மனோரமாண்டு போடுவாங்க. எல்லாம் விளைச்சலம் சும்மா கண்டு பள்ள போடுறாங்களா? ஊடக தர்மம்
1: போடுவாரு.
0: அவர் வந்து பழைய பாட்டுகள் எல்லாம் எல்லாம் எல்லாம் சிறந்த நல்ல இது எடுத்து அவர் வந்து
1: நல்ல ஒரு விஷயத்தை பண்ணிட்டு
0: நல்ல தளம் அந்த தளம். வாழ்த்துக்கள் சிறப்புகள் மீண்டும் வர வேண்டும். வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்கள் அம்மா. நேரம் சரியாக 12 மணி. வாழ்த்துக்கள் 12:53 கஸ்தூரி கிருஷ்ணன் தேவா ஞானசேகரன் சரவணன் சியாமலா ஆகியோர் வந்து விளையாடி கொண்டு செல்கின்றார்கள். ஞானசேகரன் கிருஷ்ணன் உடைய விலங்கு உடைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வரலாம் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மீண்டும் 2 பெட்டிகளுக்கு செல்லும் பாக்கியம் கிடைக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற பெட்டிகள் 3, 4, 10, 12, 13, 14, 15 18, 19, 20, 21, 22, 24, 25 உங்களை நம்பி பல பட்டிகளை கொண்டு வந்து வைத்திருக்கின்றன. ஓடி வாருங்கள். வந்துவிட்டார் கஸ்தூரி. வணக்கம் வணக்கம் கஸ்தூரி. இரண்டாவது சுற்றுக்கு வந்துவிட்டார் கஸ்தூரி. வாழ்த்துக்கள் வாருங்கள். இப்பொழுது கூறப்படாமல் தடைப்பட்ட பதங்கள் எத்தனை பதங்களை நீங்கள் உணர்ந்தீர்கள்? வாழ்த்துக்கள். இலக்கம் 12 பெட்டியை கஸ்தூரி உங்கள் பெயரில் கொண்டு வைத்து விட்டோம். இப்பொழுது நீங்கள்
2: அண்டாகாகசம் அபுகாகசம் துறந்துடு சீசேம்
0: துறந்து விட்டது கட்டிக்காரி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று ஊகிக்கின்றீர்கள்?
2: 12 மூண்டடா மூண்டு தலையா
0: மூண்டா
2: இல்ல இல்ல இல்ல அப்படித்தான் சொல்ல நாலு
0: அப்படியா
2: நான்கு
0: எழுத்துக்கள் கொண்டது மகளே. இது வந்து இது கூறுகின்ற கருத்து எதுவாக இருக்கலாம் என்றால், இப்பொழுது சில பாகங்கள் உதிரி பாகங்கள் ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகி உதிரி பாகங்கள் சிதறி கிடக்கும், அதே போன்ற ஒரு மனிதருடைய உடல்களும் சிதறி கிடக்கும். அந்த சிதறி கிடப்பதை கூறும் ஒரு பதம், அதை கொண்டுதான் இது மனிதனா மிருகமா வாகனமா என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். சிதறப்பட்டுவே இருக்கும், அங்கங்கு காணப்படும், ஒன்றாக ஒரு இடத்தில் இருக்காது, பிறகு அவற்றை சேர்த்தாதான் உருவமாக வரும். ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல நீங்கள் படித்திருப்பீர்கள்.
2: நாலெழுத்து
0: மகளே. என்னம்மா பரவலா? அது என்ன பரவல்ல என்றால் இல்ல பரவல்ல இல்ல அந்த அதை அந்த உறுப்புகள் இல்ல இல்ல பறந்து எல்லாம் இருக்கும். உடல் அங்க அதாவது வந்து இந்த உடல்கள் எல்லாம் சிதறி கிடக்கும் அங்காலு, அதுக்கு ஒரு பொருள், அதுக்கு ஒரு பதவி இருக்கின்றது.
2: அங்கம்
0: இல்லையம்மா, அதாவது ரெண்டு தரமா முயற்சித்து விட்டீர்கள் மகளே. என்ன செய்வது, நீங்கள் மீண்டும் பெற வேண்டும் போல் தெரிகின்றது. அப்படித்தான் மீண்டும் பெறத்தான் வேண்டும். நீங்கள் சரியானதை நின்றீர்கள். அந்த பதத்தை பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாவற்றிலும் அது கூறுவார்கள், செய்தியில எல்லாம் கூறுவார்கள். இப்ப ஒருவரை அழைத்து விட்டு அவரை அங்காங்கு சிதறி போட்டு விடுவார்கள், அது அதுகளை கொண்டு இவர்கள் இது உருவங்களை அறிந்து கொள்வார்கள்.
2: அடுத்த
0: உறவாக யார் வரப்போகிறீர்கள்? ஓடி வாருங்கள். கஸ்தூரி வந்து விலங்கிட்டு கொண்டார், தனக்கு தானே விலங்கிட்டு கொண்டார். ஆர் வந்து அந்த விலங்கு உடைக்க போகின்றீர்கள். உடைத்தால் தான் கஸ்தூரி வர முடியும், அல்லது அவ வந்து உடைக்க வேண்டும்.
3: கண்களுக்குள் காதல் வந்து
0: கிருஷ்ணன், நீங்கள் மீண்டும் அழைக்கலாம் தானே, ஒரு தடவை அழைத்தீர்கள், வாருங்கள் மீண்டும் அழையுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? அழகி ராசா அப்படி இருக்கின்றார்கள்? அந்த
1: அக்கா
0: சத்தம் கேக்குது போல் இருக்கு, அவருடைய சத்தம் இல்ல என்ன மழை வரும் போன்று, ஆனா மழை இல்லை. சிறப்பு சிறப்பு. இருப்பினும் வருவதெல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று எண்ணிக்கொள்வோம். இப்பொழுது நாங்கள் காற்றலையிலே கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வுல நீங்கள் போட்டி போட்டு புள்ளிகளை பெற வந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஒருவர் தனக்கு ஒரு விலங்கிட்டு விட்டு சென்று விட்டார். கஸ்தூரி எண் 12 திறந்து சொல்ல முடியாமல் சென்று விட்டார். கேட்டீர்களா அந்த தரவுகளை? இல்லை
1: இல்லைங்கய்யா. கேள்வி சொல்லுங்கய்யா.
0: அவர் வந்து திறந்த பட்டி எண் 12 4 எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த ஒரு விபத்து நடந்துவிட்டால், ஒருவர் இறந்து விட்டால், அவருடைய உடல்கள் ஒன்றாக இல்லாமல் சிதறி கிடக்கும், ஆங்காங்கு கிடக்கும் இல்லையா? அதே போன்று ஒரு பொருள் அழிந்து விட்டால் அதனுடைய துண்டுகள் எல்லாம் எங்கெங்கோ இருக்கும், அதை கொண்டு வந்து ஒன்று சேர்த்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த அப்படி சிதறி கிடப்பதை ஒரு பதத்தால் அழைப்பார்கள். அது என்ன பதம்? மகளே, 4 எழுத்துகள்.
1: பிண்டம்.
0: என்னையாமா?
1: பிண்டம்
0: இன்பமா? ஆள் இறந்து விட்டது இல்ல, துண்டு துண்டா பிறந்து இன்பம் என்று பிண்டம். பிண்டம் என்பது முழு உடலையும் சேர்ந்தது. அது அல்ல, பிண்டம் என்பது அது ஒரு அது வந்து இறந்த பின்பு அவருடைய ஞாபகமாக ஒரு உருவகத்தை வைத்துக் கொள்வதுதான் பிண்டம். ஒரு சின்ன பிடியாக, ஒரு பிடி
1: திதி பண்றதுக்கு.
0: ஆமா, அதற்கு முன்பு நாங்கள் உடல்லே நாங்கள் உருவம் பெறுவதற்கு முன்பு இருப்பது கருவுக்குள்ளே பிண்டம், சரியா? அதுதான் பின்பு கை கால் மூக்கு கண் எல்லாம் வந்து வந்து வளர்ந்து 10 மாதிரி நாங்கள் குழந்தையாக வரும். அது ஒரு பிறந்த, அது பிறந்தவில்லை வேறு. இது சாதாரண ஒரு விபத்து நடந்து விட்டது, ஆள் அடையாளம் தெரியவில்லை, ஆங்காங்கு துண்டுகள் எல்லாம் சிதறி கிடக்கு, அதை கொண்டு வந்து பொருத்தி உண்டாக்கி ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொள்வார்கள். இது மனித உடலா மிருகத்தின் உடலா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த துண்டங்களை கொண்டு, அந்த துண்டு துண்டாக பறந்திருக்கும், சிதறி கிடக்கும், சிதறி கிடப்பது. சரி, அதில் இன்னொரு பெட்டி தானே, நீங்கள் உங்களுடைய சொந்த பெட்டிக்கு பாருங்கள். 3, 4 இருக்கின்றது, 10 இருக்கின்றது, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 24, 25 இத்தனை இலக்கங்கள் உண்டு. எது வேண்டும் உங்களுக்கு?
1: 3 இருக்குதாங்கய்யா.
0: வாழ்த்துக்கள், 3 உங்களுக்காக கொண்டு வரலாம். கொண்டு வந்து வைத்து விட்டேன் சாந்தி, எண் 3 பெட்டியை. உடனே மந்திரத்தை கூறுங்கள் பார்ப்போம். தவறப்பட்டுவிட்டது முழுமையாக.
1: அண்டகாக்கசம் அபு காக்கசம் திறந்திடு சீசே.
0: இப்பதானே திறந்தது பெட்டி, பார்த்தீங்களா? கெட்டிக்காரி. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்கள்?
1: 5.
0: கிட்டத்தட்ட கெட்டிக்காரி 6 எழுத்துக்களை கொண்ட பெட்டி. 6 எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்களை கொண்ட பெட்டி, நீங்கள் ஆலயங்களுக்கு எல்லாம் செல்வீர்கள். இந்து மத சிவமத பிள்ளை எல்லாம் ஆலயங்களையும் பார்த்துருங்க. ராஜகோபுரங்கள் எல்லாம் இருக்கும், கோபுரங்கள் எல்லாம் பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு ஆலயத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற ஒரு பெருவிழா, அது என்ன?
1: குடமுழுக்கு.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம் குடமுழுக்கு. கும்ப அபிஷேகம் என்று கூறுவார்கள், அது சரியான பதம் குடமுழுக்கு. கெட்டிக்காரி, உங்களுக்காக நான் 2 புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்க்கின்றேன். அது மட்டுமல்லாம் உங்களுக்கு 2வது பெட்டியின் திறக்கும் அனுமதி கிடைக்கின்றது. கெட்டிக்காரி, கெட்டிக்காரி நல்ல பதம். சரி, அடுத்து எந்த பதம் வேண்டும்? எந்த பெட்டி
1: அடுத்து என்ன? நான்கு
0: நான்கு நான்கு இருக்கின்றது. அதை உங்கள் பேரில் கொண்டு வந்தால் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அதை கொண்டு வந்து விட்டோம். இப்பொழுது சாந்தி, நான்காவது பெட்டி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. மந்திரத்தை கூறுங்களேன்.
1: அண்டகாக்கசம் அபு காக்கசம் திறந்திடு சீசே.
0: சிறப்பு சிறப்பு. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? போல் தெரிகின்றது கண்ணாடி குழாலே. நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கே காட்டப்படுகின்றது. சரி, அதிலே காட்டப்படுகின்ற பொருள் பதம் எங்கள் உடலுக்கு ஒரு பெயர். எங்கள் உடம்பு கை கால் மூக்கு எல்லாம் சேர்ந்த ஒரு உடம்பு. அதுக்கு எத்தனை சொற்கள் இருக்கிறது? அதிலே ஒரு பதம் இந்த பதம். எப்படி அழைப்பேன்? நான்கு எழுத்துக்களால் அழைக்கப்படும். எப்படி? இதை எப்படி சொல்லுவது?
1: உடல், உடலுக்கா? உடலு, உடம்பு.
0: உடம்பு. அடே, நான் எழுத்து தான். நான் அது அல்ல,
1: என்னிடம்
0: உருவம் வட்டம். உருவம் வந்து வட்டமா இருக்கு, சதுரமா இருக்கு, நீட்டா இருக்கு, கோணலா இருக்கு. அதுல உருவங்கள் இல்லை, அது இல்லை எங்கட இதுக்கு கூறப்படுவது.
1: தூய தமிழா இருக்கும் அது? ஏதாவது
0: தூய தமிழ்ல சாதாரணமாக தான் நாங்கள் எழுதுவோம். நாங்கள் பேச்சு வழக்கில் உபயோகிப்போம் அது.
1: வேற ஏதாவது தரவு தரவு இருக்குதாங்க ஐயா? வேற ஏதாவது?
0: வேற என்னம்மா தர? எங்களோட உடம்புக்கு நான் வேற என்ன தரவா தர முடியும்? பல பல பொருட்கள் இருக்கு, சொற்கள் இருக்குன்றன. வேற எப்படி அழைக்கலாம் இந்த உடம்பை?
1: எழுத்து கம்மியா வருதுங்க ஐயா.
0: நான் எழுத்து தானே
1: இல்ல, நான் நினைப்பது, நான் நினைப்பது எழுத்து கம்மியாக இருக்கிறது.
0: என்ன?
1: மேனி.
0: என்னமா?
1: மேனி.
0: மேனி இல்லாமா? மேனி, மேனியா? மேனி, மேனி நுடங்காது தும்பி கையான் பாதம். அது மேனி என்பது ரெண்டு எழுத்து. நல்ல பதம் மேனி, நல்ல பதம். அதே போன்ற நாலு எழுத்துல இருக்குதாம்மா. அப்ப எப்படி சொல்லுவோமா? மேனி மேனி என்று சொல்லுவோமோ? மேனி நல்ல பதம் கொண்டு வந்திருக்க. மேனி கெட்டிக்காரி, அது நல்ல. ஆனால் என்னிடம் இருப்பது அது அல்ல, இன்னும் ஒன்று இருக்கின்றது. மேனி நுடங்காது தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். காலம் எடுக்கிறது மகளே. என்ன பாடல் உங்களுக்கு வேண்டுமா? என்ன பாடல்?
1: மேனி பொன்மேனி
0: பொன்மேனி தழுவாமலோ அந்த பாடலா?
1: பொன்மேனி உருகுதே.
0: ஓ, வெண்மேனி உருகுதா? சரி, பொன்மேனி உருகுது அந்த பாடல். பொன்மேனி
1: பொன்மேனி உருகுதே
0: உருகுதே. சரி, பார்ப்போம். அடுத்த முறை வந்து கூறுவீர்கள் என்று எண்ணுகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். இரண்டு பதங்கள் இப்பொழுது கட்டுப்பாடு இருந்தது. அடுத்த ஒரு உடம் சொல்கின்றேன் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய ராஜராஜன். இல்லை, கஸ்தூரியை போடுகின்ற ராஜராஜனும் கஸ்தூரி வருகின்றத்தில் அழைக்கின்றீர்கள். ராஜராஜனுடைய இணைப்பு கிடைத்து விட்டது. வணக்கம் ராஜராஜன். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. நலம் நலம் அறிய ஆவல் ஐயா.
0: நலம் நலம் அறிய ஆவல் என்று கூறினீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றீர்கள். உங்கள் நலத்தை தந்தீர்கள், கேட்டுக்கொண்டோம், மகிழ்ச்சி. இப்பொழுது நீங்கள் அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்பதை கூற முடியுமா? தர்மபுரியில
2: ஐயா சற்று குளிராக உள்ளது ஐயா.
0: சற்று சற்று கிடைத்த தகவலின்படி தர்மபுரியில கொஞ்சம் குளிராக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நேரடியாக நாங்கள் போட்டிகள் நுழைவோம். இங்கே இரண்டு பெட்டிகள் விடை காணாமல் இருக்கின்றன. அவர்கள் விலங்கிட்டு கொண்டார்கள் தங்களுக்கு தாங்கள். இதை திறந்தால்தான் அவர்கள் மீண்டும் வந்து இணைய முடியும். ஒன்று வந்து நான்காவது இலக்கத்தில் உள்ள பெட்டியில் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எங்களுடைய சாந்தி அவர்களால் திறக்கப்பட்டது. உங்களால் கூற முடியுமா? உடம்புக்கு இன்னும் ஒரு பெயர். உடம்புக்கு இன்னும் ஒரு பதம்.
2: சரீரம்.
0: வாழ்த்துக்கள். சரியான பதத்தை குறிப்பிட்டார் ராஜராஜன். உங்களுக்கு உங்களுக்காக உங்கள் பெட்டியிலே ஒரு புள்ளியை சேர்த்து கொண்டேன். அவர் திறந்த பெட்டி, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு புள்ளி. அடுத்த பதம் சொல்லப்படாம சந்தோஷம், மகிழ்ச்சி, சாந்தி, உங்களுடைய விலங்கு உடைக்கப்பட்டுவிடும். சரீரம், சரியான பதில். அடுத்தது கஸ்தூரி ஒரு பெட்டியை திறந்து சொல்லாமல் இருக்கின்றது அந்த பெட்டி. ராஜராஜன் இலக்கம் 12, 4 எழுத்துக்களை கொண்டது. இந்த எழுத்துக்கள், இந்த விபத்துக்கள், இழப்புக்கள் நடந்த பின்பு ஒரு உடம்பு சிதறப்பட்டு சின்ன பின்னமாக கிடைக்கும் பொழுது அந்த துண்டங்களை எல்லாத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. எப்படி அதை கூறுவார்கள் உங்களுக்கு வழக்கறியில், வழக்கு மன்றங்களெல்லாம் வந்திருக்கும் அந்த பதம். அடுத்து பத்திரிகைகள், ஊடகங்களெல்லாம் அந்த பதங்களை உபயோகிப்பார்கள். நாங்களும் உபயோகிப்போம். அது எதுவாக இருக்கலாம். அதாவது வந்து ஒரு உடம்பினுடைய பகுதிகள் அங்காங்கு சிதறி கிடக்கின்றன, அவற்றை எப்படி கூறுவது?
2: உடம்போட பகுதிகள்.
0: ஆமாம், உடம்பு. இப்போ உடம்பாக இருந்திருந்தால் ஒரு அடையாளம் கண்டு கொள்ளலாம். அடையாளம் காணப்பட முடியாமல் ஆங்காங்கு எல்லாம் சிதறி கிடக்கின்றது. கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், அப்படி அப்படியெல்லாம் இருக்கின்றது. பேருந்து கொண்டு வந்து பொறுத்துனாத்தான் அதை தெரியும். இறந்த பின்பு இறந்த உயிரின் உடல்கள் ஆங்காங்கு சிதறப்பட்டு இருக்கும். அந்த உடலங்களை கூறுவது எப்படி? அந்த சிதறி கிடக்கும் பொருட்களை எப்படி கூறுவது? 4 எழுத்தில் கூறப்படுகிறது.
2: கூறுகள்
0: அல்ல, அல்ல.
2: தொகுப்பு
0: அல்ல. முயற்சித்து விட்டீர்கள் நீங்கள். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக உங்கள் பெட்டிக்கு வாருங்கள். இது நீங்கள் கூறவில்லை, 2 தடவை கொடுத்து விட்டேன் சந்தர்ப்பம். இப்பொழுது 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 24, 25 இவ்வளவும் இருக்கின்றன. எது வேண்டும்?
2: 18.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே உங்கள் மந்திரம் கொண்டு வந்து வைத்து விட்டேன் பெட்டி?
2: அண்டா காக்குசும் அபு காக்குசும் திறந்துடு சீசே.
0: சிறப்பு, திறந்து விட்டது பெட்டி. ஒரு ஊகம், எத்தனை எழுத்துக்களான பதம் அங்கே இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஐயா, 18வது பெட்டி என்பதனால் ஒரு 5 இருக்கும் ஐயா.
0: ஒரு 2 கூட்டி 7 ஆக தருகின்றார்கள். வேண்டுமா வேண்டாமா?
2: வேண்டும் ஐயா.
0: சரி, நான் தந்து விட்டேன். 7 எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கு காணப்படுகிறது. நான் மீண்டும் சரிபார்க்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 தான் அங்கே காணப்படுகின்றது. இந்த பொருள், இது ஒரு பொருள். இதை நாங்கள் சுகாதார ஆரோக்கியமானதாக உபயோகிக்கின்றோம். நாங்கள் தூங்கும் வேளைகளே, உட்காரும் வேளையிலே, செல்லும் வேளையிலே எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கின்றது. இது உடலுக்கு லேசாக இருப்பதற்கு கூறப்படுகின்றது. இது மன்னிக்க வேண்டவர்கள் தெரியாமல் கலைத்துக் கொண்டிருந்தார்கள். சரி, இது வந்து மரத்திலிருந்து, இது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது. மிகவும் மென்மையானது, பாரம் குறைந்தது. 7 எழுத்தில் கூறப்படுவது. புரிகின்றதா
2: ஐயா? அதாவது நம்ம உடம்பு மேல போட்டு தேய்க்கிறதாங்க ஐயா?
0: இல்லை இல்லை, தேய்ப்பதில்லை. நாங்கள் அதை எங்களோட சேர்த்து எங்கள் சுலபமாக எங்களுக்கு சுகத்துக்காக வைத்துக் கொள்வோம். தூங்கும்போது, உட்காரும் போது, எல்லாவற்றுக்கும் உபயோகிக்கிற பொருளுக்கு இது உபயோகப்படுகின்றது. இது ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது.
2: மரக்கட்டைகள்
0: இல்லை, இல்லை, மரக்கட்டை அண்டும் இல்லவா ஐயா? அது உடம்பை நோக்க பண்ணும் அல்லவா? இது மெதுவாக இருக்கு.
2: ஆமாங்க ஐயா.
0: அது மிகவும் சுலபமாக இருக்கு. ஆங்கிலத்தில் சாஃப்ட் என்று கூறுவார்கள். மெதுமையாக
2: கூறுவாங்க.
0: மெதுமையாக, சாஃப்ட், மெதுமையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும்,
2: மென்மையாக இருக்கும,
0: மென்மையாக இருக்கும், மெதுமையாக இருக்கும். இது மரத்திலும் இருக்கின்றது, செடியிலும் இருக்கின்றது. அநேகமாக மரத்தால் தான், மரத்தில் வருவதை தான் இந்த இது இங்கே நான் கூறுவது. மரத்தில் இருப்பதை, செடியிலும் இருக்கின்றது. இது பாரம் குறைந்தது.
2: பஞ்சுமெத்தை,
0: அது பஞ்சுமெத்தை. இந்த பஞ்சு எடுக்கப்படுகின்ற மரம் தோடு சேர்ந்து வரும். ஒரு மரத்தில் எடுக்கப்படுகின்றது இந்த பஞ்சு.
2: இளமம் பஞ்சு.
0: வாழ்த்துக்கள், சரியானதும். இலவம் பஞ்சு பருத்தியை விட மென்மையானது, பருத்தியை விட ஆரோக்கியமானது. ஆனா கிடைப்பது அரிது. பருத்தி செடி வளர்த்து பெரிய உற்பத்தியை செய்கிறார்கள். இலவம் பஞ்சில் தூங்கினால் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பு இலவம் பஞ்சு என்ற பதம் ஒரு நல்ல பதம். அதை கண்டுபிடித்த உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கின்றன. இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பெட்டிக்கும் அனுமதி பெற்றுவிட்டீர்கள். இரண்டாவது எந்த இலக்கம் எந்த எண் வேண்டும்?
2: என்னென்ன
0: இருப்பது மகன்? 13, 14, 15, 19, 20, 21, 22, 24, 25.
2: 21
0: உங்களுக்கு தேவை வேண்டும். வேண்டிய பதம் இங்கே பார்ப்போம். மந்திரத்தை தாருங்கள். ராஜராஜன்
2: அண்டகாகுசும் அபுகாகுசும் திறந்துடு சீசே.
0: திறந்து விட்டது, திறந்து விட்டது. இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஏழு.
0: கிட்டத்தட்ட கட்டிக்காரன் என்ற ஆறு எழுத்துல இருக்கின்றது. ஆறு எழுத்திலே இருக்கின்றது. இந்த ஆறு எழுத்திலே சொல்லப்படுகிற இந்த பொருள் ஒரு ஆபரணம், அணிகள் என்று கூறுவார்கள். ஆபரணம் குறிப்பாக பெண்கள் உபயோகிப்பார்கள். ஆனால் இன்றைய பெண்கள் அதை உபயோகிப்பதில் மணமக்களுக்கு இதை இதை அணிவார்கள். எங்களுடைய மதத்தில் உள்ள தெய்வங்களே பெண் தெய்வங்களுக்கு காணப்படுவது இது. கேள்விகள் என்னிடம் கேட்கலாம், வினாக்கள் என்னிடம் கேட்கலாம், உங்கள் தேவைக்கு இரண்டு தடவை கேட்கலாம். இது ஒரு ஆபரணம், மிகவும் பெரியது.
2: மாங்கல்யம்.
0: எல்லா பெண்களும் மாங்கல்யம் அணிந்திருக்கிறார்கள் ஐயா. மா நான் அது கூறவில்லை, அதை கூறவில்லை.
2: சரி, தங்க ஆபரணம் தானங்க?
0: ஆமாம், தங்கத்திலேயும் இருக்கின்றது. இப்பொழுது எல்லாம் வித்தியாசமாயும் இருக்கின்றது வேறு லோகங்களில். அன்று தங்கத்தில் இருந்திருக்கலாம்.
2: அனைத்து பெண்களும்
0: இல்லை. மணமாகிய பெண்கள் திருமண நாளில் அங்கே தெய்வங்களிலே, பெண் தெய்வங்களிலே காணப்படும், அநேகமாக காணப்படும். ஆண்களுக்கும் அரச காலத்திலிருந்து அந்த பழைய காலத்திலே அது பணத்தை மிகமான பணம் உள்ளவர்கள் அதை அணிவார்கள்.
2: சரிங்க ஐயா. ஐயா அது காலில் அணிவதா? இல்லை
0: இல்லை இல்லை, காலில் இல்லை, இடையில் அணிவது. இடுப்பில். இப்பொழுது கண்டுபிடித்து விட்டீர்கள்.
2: ஒட்டியானம்.
0: கட்டிக்காரன் ஒட்டியானம் என்பது சரியா? ஒட்டியானம் சரியான பதம். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியில் சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கலாம் அதை கூறுங்கள்.
2: விருப்பமான பாடல் ஆஹா கல்யாணத்துல வரும். இவர் நாணி நடித்த படம். மலையின் சாரலில் அணைய தோன்றது, நடுங்க தோன்றது.
0: ஓ, அப்படி இன்னொருக்கா கூறுங்கள். மலையின் சாரலில்
2: நனைய தோன்றது, நடுங்க தோன்றது. பிள்ளைகள் என்றே தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையலானது.
0: சிறப்பு, சிறப்பு. பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நீங்கள் வந்து பாடலாமே ஞாயிற்றுக்கிழமைகளிலே. சிறப்பு, நன்றாக.
2: ஞாயிற்றுக்கிழமை
0: பார்ப்போம் அடுத்த வாரம். இப்பொழுது சரியான பதத்தை இரண்டு தடவையும் கூறி இன்னொருவருடைய விலங்கை உடைத்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி.
0: எங்க சாந்தி, நீங்கள் வாருங்கள். உங்களுடைய பெட்டி திறக்கப்பட்டு விட்டது, கூறப்பட்டு விட்டது. ஓடி வாருங்கள் சாந்தி. உங்கள் விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது, அப்படிதானே?
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்
1: பதில் சொல்லிவிட்டார்கள் என்னுடைய பெட்டிக்கு
0: கூறிவிட்டார்கள். சரீரம் அது சொல்லாம மேனி கூறினீர்கள், உடம்பு கூறினீர்கள், சரீரத்தை மறந்து விட்டீர்கள். பார்த்தீர்களா? சரி, வாழ்த்துக்கள். இப்பொழுது பாருங்கள், 10 இருக்கின்றது, 13, 14, 15 இருக்கின்றது, 19, 20, 22, 24, 25 எது வேண்டும்?
1: 10.
0: சரி, மந்திரத்தை தாருங்கள்.
1: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து சீசே.
0: சபாஷ், திறந்து விட்டது. எங்கே உங்களுடைய ஊகம் ஒன்று? எத்தனை எழுத்து இருக்கும்?
1: 5.
0: கிட்டத்தட்ட கட்டிக்காரி, ஏனென்றால் 4 எழுத்திலே இருக்கின்றது. சரியா? நான்கு.
1: சரிங்க.
0: இது வந்து உயிரினங்கள் செய்கின்ற ஒரு விடயம், தங்களை அறியாமல் செய்வார்கள். உண்ணுவது, உறங்குவது, நடப்பது, இருப்பது, சிரிப்பது போன்று ஒரு ஒரு விடயம் தங்களை அறியாமல் வந்து கொள்ளும். அது நீங்கள் ஒரு போர் அடி, ஆங்கிலத்தில் போர் அடிக்கிறான்னு சொல்வார்கள், அது என்னன்னு சொல்கிறது, சோர்வு. சோர்வடைகிற நேரத்தில் இது உண்டாகும், தங்களை அறியாமல். அதை தடுக்க முடியாது. அதை எப்படி கூறுகிறது? விடயம் புரிந்து விட்டதோ? சோர்வடைகிற நேரத்தில் நாங்கள் செய்வது, எங்களை அறியாமல் செய்வது. எல்லா உயிரினங்களும் அதை செய்யும். அதுக்கு உண்மையான காரணம் வேறு, நாங்கள் அதுக்கு ஏதோ சொல்லிக் கொள்வோம். ஆனா இவர் போகும்போது தனியே போக மாட்டார், பக்கத்தில் உள்ளவர்களையும் செய்ய
1: செய்தாவி
0: தனி வழி போகாது என்று கூறுவார்கள் இல்லையா? கொட்டாவி எங்களை அறியாமல் ஒரு டயர், அது பேர் எப்படி கூறுவது? நீங்கள் எப்படி கொட்டாவி எங்கும் கூறுவதுதான் கொட்டாவி. அதை காரணம் என்னவாம்மா கொட்டாவி வருவதற்கு? உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பகுதியில் சேர்கின்றன, வாழ்த்துக்கள். அது காரணம்
1: என்ன?
0: ஒரு தடவை உள்ள அழுத்துக் கொள்வோம் கொட்டாவி. இது எங்களை அறியாமல், எங்களுடைய இயங்கு தசை எங்களை அறியாமல் செய்யும் ஒரு தொழில். வாழ்த்துக்கள் கொட்டாவி. அடே அதுக்கு வந்து போட்டிக்கு வந்து விட்டது, கண்டுபிடியில வந்து விட்டது அது. வாழ்த்துக்கள் சாந்தி.
1: அடிக்கடி
0: ஆக்சிஜன் காணாது, அடிக்கடி போர் அடிக்குதோ,
1: அடிக்கடி
0: உடம்ப முடித்து கொண்டு போவார். கொட்டாவி என்பது எங்கள் மீளப்பெறுகின்றோம், பிராணவாயுவை மீளப்பெறுகின்றோம், உள்ள பற்றாக்குறை காரணம். அதான் காரணம். சரி, அடுத்து எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு? 13, 14, 15, 19, 20, 22, 24, 25, 15 உங்களுக்கு வேண்டும். சரி, 15 பெட்டி எண்ணெய் கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் தரவுகளை தரப்போகின்றேன். அதற்கு முன்பு மந்திரத்தை
1: கூறுங்களேன்.
0: திறந்து விட்டது பெட்டி. சரி, இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஒரு மூன்று என்றபடியால் ஒரு இரண்டை சேர்த்து ஐந்தில் திறகின்றேன். வாழ்த்துக்கள். சரி, இது கூறுவது என்னவென்றால், இது வந்துவிட்டால் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது, மனித வாழ்க்கையிலே. ஏன் மிருகங்களுக்கு கூட, இப்போ மான் தண்ணி குடிக்க போகுது காட்டுக்குள்ளே, உங்கும் இங்கும் பார்த்து கொண்டு போகும், என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும். அதே போன்று பயமும் தான், வேறு காரணம் இருக்கின்றது. உங்களுக்கும் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு இது ஏற்பட்டதுன்னா பிரிவு, பிளவு, பெரிய பிரச்சனைகளை ஏற்பட்டு கொண்டிருக்கும். நம்பத்தகாதது அது எது? நம்பிக்கை இல்லாததுன்னு கூறுவது. ஒரு வருடம் அல்லது ஒரு விடயத்தை சந்தேகம் மத்தியார் சுத்தி வளர்ச்சி கூறுகின்றார். சாந்தி நேரடியாக உடைத்து விட்டார். சந்தேகம் என்பது அன்று எங்களுடைய கிருஷ்ணன் பாடல் கேட்டாரே, சந்தேகம் வந்துவிட்டா சந்தோஷம் கேடு. சந்தேகம்
1: சந்தோஷ கோடு
0: இல்ல, சந்தேக கோடு சந்தோஷ கேடு. வாழ்த்துக்கள். சந்தேகம். அப்ப எத்தனை பெட்டி திறந்து விட்டீர்கள்? ரெண்டு பெட்டி திறந்து பாடலையும் தந்து வெட்டிக்காரையின் பட்டத்தை பெற்றுக்கொண்டு பொன்மணி இருவது என்ற பாடலை கேட்க காத்து கொண்டிருங்கள். மீண்டும் ஒலிக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் சந்திப்போம். இன்னும் வரலாம், நீங்கள் வரலாம், பெட்டிகள் உண்டு, நேரம் உண்டு. இப்பொழுது கஸ்தூரி பலதரவை நீங்கள் அழைத்து விட்டீர்கள், இங்கே காணவில்லை. இரண்டாம் சுற்றுக்கு வருவதற்காக அழைக்கின்றீர்கள். இப்போ இரண்டாம் சுற்றுக்கு சாந்தி வந்து சென்று விட்டார், எங்கே வர வேண்டும். கிருஷ்ணா நீங்களும் அழைத்தீர்கள், உங்கள் இங்கே பெட்டிகள் உண்டு. 13, 14, 19, 20, 22, 24. அடே அப்பா, எத்தனை பெட்டிகள் இருக்கின்றன, கிட்டத்தட்ட 6 பெட்டிகள் இருக்கின்றன. ஓடி வாருங்கள். நேரம் சரியாக 1:23 தான் இருக்கின்றது. நாங்கள் நிகழ்ச்சியை வழக்கத்தை போல நிறைவு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, நாங்கள் பேச வேண்டியது இருக்கின்றது, உங்களுக்கு பதில் கூற வேண்டியிருக்கின்றது. பாடல்கள் ஒளிபரப்புவதற்கு 8 பேர் வந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் மீண்டும் இறுதி நேரத்தில் ஓடி வந்து விட்டார். கிருஷ்ணன் வணக்கம். கிருஷ்ணா வணக்கம், இரண்டாவது சுற்று. விலங்கு உடைத்து நீண்ட நேரம் ஆகிவிட்டது. இப்பொழுது உங்களுக்காக உங்களுக்காக ஒரு பெட்டி ஒன்று இருக்கின்றது. 12வது பெட்டியை திறந்த கஸ்தூரி அதனுடைய பதத்தை கூறவில்லை. என்னவென்று, இந்த உடல்கள் சிதறி கிடப்பதை எப்படி கூறுவது தெரியுமா?
3: சடலம்
0: அல்ல, அல்ல, மன்னிக்க வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் பெட்டிக்கு வாருங்கள். எந்த என்னையா? 24. வாழ்த்துக்கள். 24 மந்திரத்தை கூறுங்கள். எழுத்திருக்கலாம் கட்டிக்காரன் கிட்டத்தட்ட 3 எழுத்துக்கள் உண்டு. இதுவும் ஒரு பெண். மகாபாரதத்தில் உள்ள ராஜ மாதா பாண்டவர்களை பெற்றவர். என்ன பெயர்? என்று என்ன சோதனை காலம் கிருஷ்ணன், நீங்கள் தானே திறந்தீர்கள் இந்த பெட்டியை. மந்திரம் கூறாமல் கூறணும். மந்திரம் கூறினீர்களா இல்லையா?
3: கூறிவிட்டேன்.
0: அப்ப கூறுங்கள், பெயரை கூறுங்கள். மிகவும் சுலபமான பெயர் மகனே. 3 எழுத்தில் என்னையா?
3: 3 எழுத்துல கங்கைன்னு ஒரு பேர் இருக்கு.
0: கங்கை வந்து நதி அல்லவா? பெண்களுக்கும் கங்கைண்டு பேர் கங்கா ஆண்டு வைத்திருப்பார்கள். சரி, அது அல்ல, பொருந்தவில்லை. பாரதத்திலே
3: இருக்கின்றார்.
0: பொருந்தவில்லை. கிருஷ்ணா, பாரதத்தில் உள்ளவர்களை பாண்டவர்களை தெரியுமா உங்களுக்கு? பாண்டவர்கள் யார்? 5 பேர். அவர்களை பெற்றவர், அவர்களை பெற்ற தாய் அவதான்.

0: வாழ்த்துக்கள். நன்றி, மீண்டும் மீண்டும் பெற வேண்டும். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது சாந்தி இரண்டாவது தலைவியாக ஓடுகிறார். சாந்தி வணக்கம். சாந்தி வணக்கம். சாந்தி வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
1: பதில் சொல்லிட்டாங்களாங்க ஐயா?
0: ஆமா, அந்த 12 கஸ்தூரி திறந்த பெட்டிக்கு கூற முடியுமா? அந்த உடல் சிதறி கிடப்பது
1: அது
0: கொஞ்சம் கடினம். சரி, இப்பொழுது 24வது பெட்டி கிருஷ்ணா கூறியதுக்கு விவரம் கேட்டீர்கள், அதுக்கு என்ன பதில் உண்டு?
1: பாண்டவர்களுடைய தாய்.
0: ஆமா,
1: காந்தாரி.
0: காந்தாரி பல்லு கட்டிக்காரி ராம் பாரதத்தை மறுபடியும் சீரமைக்க வேண்டும் நாங்கள் தயவு செய்து. வாழ்த்துக்கள். பாண்டவர்களுடைய தாய் காந்தாரி, அப்படித்தானே கூறுகிறீர்கள்? அந்த கண்ணை கட்டி கொண்டு போதானே? பிழை பிழை பிழை பிறந்தவில்லை. பாரத அதான் பாரதத்தை நாங்கள் மறுபடியும் இருக்கா படிக்கப்படும் போல் கிடக்கின்றது. பிறந்தவில்லை மகளே.
1: உங்களுக்கான
0: பட்டிக்கு பாருங்கள். 13, 14, 19, 20, 22, 24 திறக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். கொண்டு வந்து வச்சு விட்டேன் உங்கள் பேரிலே. மந்திரத்தை கூறுங்கள் சாந்தி. கொஞ்சம் தடுக்கப்பட்டது, இருந்தாலும் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
1: 5
0: இல்லை, கிட்டத்தட்டவும் இல்லை, 3 எழுத்துக்களே இருக்கின்றது. நீங்கள் சரியா ஊகம்தானே. இது வந்து கூறுவது எங்கள் திதிகளை, எங்கள் நட்சத்திரங்களுக்கு பின்பு திதிகள், 15 திதிகள் இருக்கின்றன. அதிலே 9வது நாள் பெறும் திதியின் பெயர்
1: நவமி.
0: வாழ்த்துக்கள். 3 எழுத்துக்கள், நவமி சரியான பதம். மேலும் 2 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பெட்டியை திறவுங்கள்.
1: 12, 14
0: சரி, 14 எங்கே மந்திரம்? சரி, இதுக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? எத்தனை எழுத்துக்கள் காணலாம் இதுக்குள்ள?
1: 3.
0: இப்பொழுது அதுக்கு 2 கூட சொல்லி 5 தருகின்றேன். சரியா? இந்த 5 சொல்லு மிகவும் சுலபமான சொல்லு. ஆனா இதை நீங்கள் விரும்ப, நீங்கள் அப்படியானவர் அல்ல. இந்த உலகத்திலே ஒன்றுமே புரியாமல், எது செய்தாலும் புரியாமல் இருக்கிறவரை பார்த்து நாங்கள் கூறும் ஒரு பதம். ஒன்றும் விளங்க இல்லை உங்களுக்கு. நாங்கள் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரியாது. மது பிள்ளைகள் இருக்க புரிதன் கூட நீங்கள் சில போல சொல்லுவீர்கள், புரிதன் கூட உங்களை சொல்லுவார். ஒன்றும் முதலையில புத்தி எதுக்கு கூற ஒரு பதம் 5 எழுத்துக்களை கொண்டது.
1: 5 அப்பாவி
0: அல்ல அல்ல அப்பாவி
1: எதுவும் அறியாத
0: நேரம் செல்கின்றது, விரைவாக வர வேண்டும்.
1: எதுவும் அறியாத,
0: ஒன்றும் எப்படி சொன்னாலும் புரியாதப்பா. எப்படி சொல்லுவோம்? எது சொன்னாலும் புரியாது. திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியா இருக்கேன். சரி, சில சமயம் நீங்கள் சலித்து கொண்டு உங்கள் கணவரை சொல்வீர்கள், உங்கள் கணவர் உங்களை சொல்வார், நீங்கள் சில பிள்ளைகளை சொல்வீர்கள், நண்பர்களை சொல்வீர்கள், தோழர்களை சொல்வீர்கள். நேரமாக மகளே, அடுத்த வழிபட வேண்டும், நேரம் செல்கின்றது.
1: சரிங்க ஐயா.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் யார் உறவுனது. மீண்டும் நீங்கள் அழைத்து வரலாம், யார் வருகிறது பார்ப்போம். அடுத்த உறவாக யார் இணைப்பில் இருக்கின்றீர்கள்? ஓடி இன்னும் சில நிமிடங்கள் கூட்டப்பட்டு இருக்கின்றது. நேரம் என்றால் இன்னும் இங்கே கூறப்படாமல் பட்டியல். தேவா வந்து விட்டார். தேவா இங்கே சென்று விட்டார். தேவா வந்து விட்டு இங்கே இப்பொழுது 1 பதம் 2 பதம் கூறப்படாமல் இருக்கின்றது. அதை விட மூன்று நான்கு பெட்டிகள் இருக்கு. ராஜ்குமார் வந்து விட்டார், ராஜ்குமார் வாருங்க.

0: நண்பர்கள் வணக்கம். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இப்பொழுது இங்கே மூன்று பதங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று நீங்கள் முயற்சித்து விட்டீர்கள், முதல் அது வேண்டாம். இரண்டாவது இப்பொழுது 23வது 24வது பெட்டி இருக்கின்றது. அந்த பெட்டி கிருஷ்ணா திறந்து விட்டது. பாண்டவர்களுடைய தாயின் பெயர்
1: குந்தி.
0: குந்தி என்பது சரி. இந்த தடுமாறு என்னுடைய மகள் சாந்தி வந்து சொன்னார் காந்தாரி என்று விட்டார். துரியோதனன் ஆக்களின்
1: தாயார்
0: அவங்க. சரி, சிறப்பான பதிலை தந்த ராஜராஜன், உங்களுக்கு ஒரு புள்ளி சேருகின்றது. வாழ்த்துக்கள். அவருடைய பெட்டி என்றபடியால் நீங்கள் திறந்தீர்கள். இப்பொழுது இது மன்னிக்க வேண்டும், இது திறந்தது எங்களுடைய கிருஷ்ணன் தான் அதை திறந்தவர். இவ வந்து முயற்சி பண்ணி பார்த்தவர். இப்போ கிருஷ்ணன் விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது. நன்றி. அடுத்த விலங்கு எங்களுடைய சாந்தி இப்பொழுது திறந்தார் 14வது எண் பெட்டியை. அது கூறாமல் இருக்கின்றது. அது வந்து எப்படி சொன்னாலும் ஒன்றுமே புரியாத ஒருவரை பார்த்து நாங்கள் பேசுவது, நாங்கள் பேச்சு வழக்கிலே கூறும் ஒரு பதம்.
1: எத்தனை எழுத்துங்க ஐயா?
0: 5 எழுத்துக்களை கொண்டு. எப்படி சொன்னாலும் புரியும். நண்பர், நீங்கள் நல்ல நண்பனாக இருப்பார். எப்படி சொன்னாலும் அவருக்கு புரியாட்டி, நீங்கள் உடனே திட்டி விடுவீர்கள். எப்படி மற்றவர்கள் ஒன்றும் புரியவில்லை என்றால் நாங்கள் இப்படி எப்படி கூறினாலும் புரியாது. 5 எழுத்துக்களை கொண்டது. அதுக்கு நீங்கள் நேரம் செலவழிக்க தேவையில்லை. ஒரு தடவை முயற்சித்து விட்டு உங்கள் பெட்டிக்கு போகலாம்.
1: சரிங்க ஐயா.
0: சரி, இப்பொழுது 19, 20, 22 தான் இருக்கின்றது. மூன்று பெட்டிகள் உண்டு.
1: 22 போய்க்கலாம்.
0: 22 போய் பார்க்கலாம். சரி, கொண்டு வாருங்கள். வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள் ராஜராஜன்.
2: அண்டாகாகுஷம் அபோகாகுஷம் திறந்துடு சீசே.
0: திறந்து விட்டது. சபாஸ், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அதற்குள்ளே இருக்கிற பதம் எத்தனை எழுத்துக்களை கொண்டதாக இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: 5.
0: கிட்டத்தட்டவும் கட்டிக்காரன் இல்லை. 3 எழுத்திலே தான் இருக்கின்றது.
1: சரிங்க ஐயா.
0: இது ஊகம் தானே மகனே. சரி, இந்த 3 எழுத்துக்களும் கூறும் பதம் விரைவாக போவோம். இது வந்து இந்த சிற்பங்களை செய்பவர்கள், சித்திரங்களை வரைபவர்களின் கையிலே இருக்கின்ற ஒரு பொருள்.
1: தூரிகை.
0: வாழ்த்துக்கள். சரியாக தூரிகை எழுதாத நல்ல பாடல். தூரிகை பாடல்கள் இருக்கின்ற தூரிகை என்ற சரியான பதத்தை கொடுத்து ராஜராஜன் மீண்டும் 2 புள்ளிகளை தனது பையில் சேர்த்துக் கொண்டு 2வது பட்டிக்கு ஆளாகிறார். 2வதாக இப்பொழுது 19, 20 இருக்கின்றது. 25 இருக்கின்றது. எது வேண்டும்?
1: 25 எடுத்துக்கலாங்க.
0: 25 எடுத்துக்கொள்வோம். மந்திரத்தை கூறுங்கள். உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
2: அண்டகாகுஷம் அபுகாகுஷம் திறந்துடு சீசே.
0: விரைவாக கூறி அழகாக திறக்க வைத்தீர்கள். திறந்து விட்டது பெட்டி. அதற்குள்ளே கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
2: 4.
0: 4 முதல் தந்த இதை விட இது வந்து கூடவாக இதுதான் என்று 2வது 3வது கூடுதல் எழுத்துக்களை கொண்டது. 7 எழுத்துக்களை கொண்டது.
2: 7 எழுத்துக்கள். சரிங்க ஐயா.
0: சரி, இதுல இது வந்து ஒரு மலர், ஒரு பூ. இந்த பூ, இந்த பூவுக்கு இப்படி ஒரு பெயர் உண்டு. உங்களுக்கு வழக்கமான பெயர் எல்லோருக்கும் தெரியும். இப்படியும் ஒரு பெயர் உண்டு, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். சூரியன் போகும் திசையெல்லாம் தன்னை திருப்பி கொண்டு போகும் ஒரு பூ.
1: சூரியகாந்திங்க ஐயா?
0: ஆமா, சூரியகாந்திக்கு இப்படி இன்னும் ஒரு பேர் உண்டு.
1: சூரியகாந்திக்கு இன்னொரு பேராங்க?
0: ஆமா.
1: சூரியகாந்திக்கு இன்னும் ஒரு பெயர் என்று தமிழ் பேராங்க அது?
0: ஆமாம், ஆமாம்.
1: ஐயா, எத்தனை எழுத்து?
0: 7 எழுத்துக்களை கொண்டது.
1: அக்க புஷ்பம் அங்கயா?
0: புஷ்பம் 7 எழுத்து. அந்த இஷ் வந்து விட்டது. அப்படி அல்ல.
1: ஹ
2: ஐயா, பொழுது வணங்கி.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம் பொழுது வணங்கி. பொழுது என்பது சூரியனுடைய பொழுது, நேரத்தை. அது சூரியனை மட்டுமல்ல நேரத்தை அப்படியே வணங்கி கொண்டு போகும். அது போறது பொழுது, எப்படி பொழுது வணங்கி போகின்றதோ அதை வணங்கி கொண்டு போகும். பொழுது வணங்கி என்ற சரியான பதத்தை சேர்ந்த மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டு, கட்டிக்கார் என்ற பெயரையும் பெற்றுக்கொண்டு கட்டாய ஓய்விலே சொல்கின்றார். வாழ்த்துக்கள்
2: ராஜராஜன்.
0: பொழுது வணங்கி, இது பல வாரங்களுக்கு முன்பு எங்கள் பக்ஷத்திலே வந்த ஒரு பதம். வாழ்த்துக்கள், சிறப்பு.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. இன்னும் இரண்டு பதங்கள் இருக்கின்றன, எனக்கு நீடிக்க நேரம் கிடைத்திருக்கின்றது. இந்த ரெண்டு பதங்கள் முடியும் வரை நான் வானொலியில் இருப்பேன். எங்கே யார் வரப்போகின்ற, இன்னும் நான்கு புள்ளிகளுக்கு இடம் இருக்கின்றது. யார் வரப்போகின்றீர்கள்? ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம், நீங்கள் தான் வர வேண்டும் என்று நான் நினைத்தேன், வந்துவிட்டீர்கள். வாருங்கள், இப்பொழுது உங்களுடைய பதம் அங்கே கூறப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்து இங்கே இரண்டு பெட்டிகள் உண்டு, அதை விட இரண்டு மூன்று பெட்டிகள் சொல்லாமல் இருக்கின்றன. ஒன்று வந்து இந்த உடல்கள் எல்லாம் சிதறி போன பின்பு அந்த அவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு பதத்தால் அழைப்பார்கள், அந்த பதம் புரியுமா? எதுவும் இல்லை, பொருந்தவில்லை. அடுத்த பெட்டி வந்து எப்படி சொன்னாலும் வேற அது ஒரு இருக்கும், புத்தியே இல்லை. நாங்கள் எப்படி சொன்னாலும் புரியாதவரை பார்த்து நீங்கள் எப்படி கூறுவீர்கள் அவரை பார்த்து? மரமண்டை, மரமண்டை, அசமண்டை அல்ல, மரமண்டை என்று கூறுவீர்கள். சரியா, இது ஒரு மரமண்டை என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள். சரியாது, அது அதுக்கு உங்களுக்காக ஒரு புள்ளி வெற்றுப்பட்டியாக இருந்து இப்பொழுது ஒரு புள்ளி சேருகின்றது அங்கே. அடுத்தது சொல்லாமல் இருக்கின்ற பதம் மரமண்டை சிதலம் சொல்லப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது இரண்டு பெட்டிகள் சுத்தமாக இருக்கின்றது, அந்த இரண்டையும் திறப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கின்றது. வாருங்கள்.
2: என்ன இலக்கம்ப்பா?
0: 19, 20.
2: சரிப்பா, 19.
0: 19. எங்கே மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டா காகசம் அபு காகவும் திறந்துடு சீசே.
0: வாழ்த்துக்கள். திறந்து விட்டது பெட்டி. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: 6.
0: அந்த பெருசாக போக வேண்டாம் மகனே, இரண்டு எழுத்துக்கள் இருக்கு. இரண்டு எழுத்துக்கள். இந்த இரண்டு எழுத்துக்கள் ஒரு கவிதை பிறப்பதற்கும் ஒரு உயிர் பிறப்பதற்கும் காரணமாக உள்ளது. சுருக்கமாக சொன்னோம்.
2: கரு,
0: கரு. வாழ்த்துக்கள், சிறப்பு, சரியான பதம். கட்டிக்காரன், கட்டிக்காரன். கரு என்று கூறி இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டார். வெற்றுப்பட்டியா இருந்ததை நிறைத்து கொண்டார். வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்தது 20 மட்டும்தான் இருக்கின்றன. அந்த 20வது பெட்டி உங்களுக்காக நீங்கள் சொல்லாமலே கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும்.
2: அண்டா காக்கசம் அபு காக்கும் திறந்திரு சீசே.
0: திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள் ஞானசேகரன்?
2: 4. 4.
0: கிட்டத்தட்ட கட்டிக்காரன் 5 எழுத்திலே இருக்கின்றது. சரியா, இது வந்து ஒருவருடைய பெயர். இவர்தான் இந்த திருவாரங்கள், திருவாசகங்கள், திருப்புவாசகங்கள் எல்லாவற்றையும் செய்து திருமுறை ஆக்கியவர். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அவர் புராணங்களை அமைத்தவர், புராணங்களாக்கினவர். ஞானசேகரன் நாயன்மார்கள் பாடிய எல்லாவற்றை முறைப்படி எடுத்து திருமுறைகள் என்ற வகையிலே ஆக்கி வைத்தவர்.
2: திருமுறை
0: என்றால் இவருடைய பேர் தான் வரும் ஞாபகத்துக்கு. திருவாரங்கள், திருவாசகங்கள் எல்லாவற்றையும் திருமுறைகளாக வகுத்து கொடுத்தவர்.
2: சம்பந்தர்
0: அவர் பாடியவர் அல்ல மகனே, இவர்கள் பாடியவற்றையெல்லாம் வரையறுப்பாக முறைப்படி புகுந்து திருமுறைகள் என்று பெயர் வைத்து ஆக்கி கொடுத்தவர். உங்களுக்கு தெரியும்,
2: திருமூலன்.
0: அது அவரும் ஒரு சித்தர் அல்ல ஐயா, திருமூலர். அவர் திருமந்திரத்தை அவற்ற திருமந்திரத்தும் இந்த திருமுறைகளான இருக்குது. அவற்றையெல்லாம் வாழ்த்துக்கள். அவர்கள் இறுதியாக உங்கள் வாயால் கேட்க வேண்டும் என்று சுற்றி வளைத்து கொண்டு வந்து வந்து கெடுத்து கொண்டீர்கள். கட்டிக்காரன் மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்று கொண்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்தீர்கள். வாழ்த்துக்கள். நிறைவுக்கு கொண்டு வரவில்லை. பெட்டிகள் எல்லாம்
1: சூரியகாந்தி வந்துட்டாப்பா பேரு சூரியகாந்தி.
0: ஆமா, அதுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: ஞாயிறு திரும்பி,
0: ஞாயிறு திரும்பி என்று கூறலாம். அதை விட பொழுது வணங்கி என்று என்னிடம் இருந்தது. இந்த பேர் பொழுது வணங்கி ராஜராஜன் கூறியிருந்தார். பொழுது வணங்கி வாழ்த்துக்கள். ஞாயிறு திரும்பியனால் அது பதம் அந்த பதம். வாழ்த்துக்கள், சிறப்புகள், நன்றி. உங்களுக்கான பாடலும் குறிப்பிட்டு சென்றீர்கள் தானே, உங்கள் எல்லோருடைய பாடலும் கிடைக்கும். நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: நேரம் 1:42 காட்டுகின்றது எங்களுக்கு. இந்த வேளையில் நிகழ்ச்சி 25 பெட்டியிலும் 23 பெட்டிகள், 24 பெட்டிகள் விடுவிக்கப்பட்டு விட்டன. ஒரு பெட்டி விடுவிக்காமல் இருக்கின்றது. அந்த பெட்டி வந்து 12வது பெட்டி கஸ்தூரி திறந்தது. எல்லோரும் வந்து முயற்சி பண்ணி பார்த்தீர்கள். அவ்வளோ பெரிய விடயமில்லை. நீங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த பதம். அதை கூறுவது, இப்போ ஒரு விபத்து நடந்துவிட்டன. அங்கே எல்லாம் சிதறி கிடக்கின்றது. ஒருவருடைய உடல் அல்லது ஒரு மிருகத்தினுடைய உடல் என்னவோ அந்த விபத்திலே சிதறி அது இறந்து விட்டது. இறந்துவிட்டது. அது என்ன மிருகம் அல்லது என்ன யார் என்பதை அடையாளம் காணுவதற்கு அந்த துண்டங்கள் துண்டங்கள் துண்டங்களாக இருக்கும். அவையெல்லாம் ஒன்று சேர்த்து அல்லது அதில் இருக்க அடையாளங்களை பார்த்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதுகளெல்லாம் பத்திரிகைகள் ஊடகங்களிலெல்லாம் செய்திகளிலெல்லாம் கூறுவார்கள். அவற்றை கூறுவது சரியான பதம் 4 எழுத்துக்களை கொண்டது. சிதலம் என்று கூறுவது தெரிந்து கொண்டீர்களா? சிதலம், அங்கே சிதலங்களாக கிடந்தன. அவற்றை ஒன்று சேர்த்துத்தான் அடையாளம் காணப்பட்டன என்றெல்லாம் காணப்பட்டது என்றெல்லாம் செய்திகளிலே பரவி இருக்கும். பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். சிதலங்கள், சிதலம் என்று கூறுவது. நன்றி. நாங்கள் இன்று கண்டு கொண்ட பதங்கள் 25 பதங்கள் கொண்டு வந்து 25 கண்டுகொண்டோம். படிக்கின்றேன் முறைப்படி. அஞ்சுகம், மரலி, குடமுழுக்கு, சரீரம், வெள்ளைப்பூண்டு, குஞ்சம், வேளம், அபிமன்யு, கல்லறை, கொட்டாவி, மாசு, சிதலம், நவமி, மரமண்டை, சந்தேகம், விவசாயி, உயிர், இலவம் பஞ்சு, கரு, சேக்கிளார், ஒட்டியானம், தூரிகை, சகுந்தலை, குந்தி, பொழுது வணங்கி ஆகிய 25 பதங்களை கண்டுகொண்டோம். இந்த சிறு தொண்டு எங்கள் அன்னை தமிழ்தாய்க்கு நாங்கள் செய்வதாகும். எத்தனை பதங்கள் அத்தனையும் நாங்கள் உபயோகிக்கின்ற பதங்கள் மறைந்து மருவி போய் கிடக்கின்றன. ஒரு சில பதங்கள் என்று தெரிந்து கொண்டோம். அதற்கு இன்றைய பொக்கிஷம் நீங்களும் உதவி செய்தீர்கள். அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு உதவி நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை வந்து கஸ்தூரி முதல்நேயராகவும் கிருஷ்ணன், தேவா, ஞானசேகரன், சரவணன், சியாமலா, சாந்தி, ராஜராஜன் இவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்து சென்றார்கள். இந்த 8 உறவினர்களுக்கும் எங்கள் தமிழ் தொண்டிலே எனக்கு உதவியாக எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் சிறந்து உலகளாக இருந்து கேட்கும் உறவுகளுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கின்றது என்று ஒருவர் எழுதியிருக்கின்றார். இப்படியான பதங்கள் எங்களிடம் இருக்கின்றன. இவற்றை தெரிந்து கொள்வதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு வேண்டும். சிறப்பாக இருந்தது. பங்கு பற்றி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று அவர்கள் எழுதியவள் உங்கள் அனைவருக்கும் நானும் வாழ்த்து கூறிக்கொண்டு இப்பொழுது பெற்ற புள்ளிகளை பார்ப்போம். கஸ்தூரி 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். கிருஷ்ணன் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். தேவா 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். ஞானசேகரன் இறுதியாக வந்து வெறும்பட்டியாக இருந்தவர் 5 புள்ளிகளை சேர்த்துக்கொண்டார். அடுத்து சரவணனும் 6 புள்ளிகள் சேர்த்துக்கொண்டார். அடுத்து ஷியாமலா 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டீர்கள். சாந்தி 8 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள். அடுத்து ராஜராஜன் 10 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். முதலாவதாக ராஜராஜன், இரண்டாவதாக சாந்தி, மூன்றாவதாக சரவணன் இருக்கின்றார். ஏனையோரும் 4, 3, 2 என்று புள்ளிகள் பெறுவதை விட நீங்கள் உங்களோட முயற்சிகள் பெரும் முயற்சியாக இருந்து இதை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. ஒருவருக்கு ஒரு பதத்தை கொடுத்துவிட்டு அதற்குரிய தரவை தரும் பொழுது எல்லோரும் கேட்டுக்கொண்டு முயற்சி பண்ணுகிறீர்கள். எங்கள் தமிழை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது, தமிழை எடுத்துக்கொள்வது, தமிழை பெற்றுக்கொள்வது என்பது அறிவதற்கு ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உலகளாவ இந்த வானொலியை, சர்வதேச வானொலியாம் மொன்றியல் தமிழ் வானொலியை. அதனால் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் முடிக்க வேண்டும். அது வந்து 1:30 முடியும். வளமையாக நான் விரைவாக அந்த நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று 20 பதங்களை கொண்டு வந்தேன். இப்பொழுது வருகைக்கு எங்கள் உறவுகள் இணைந்து கொள்வது அதிகமாக இருக்கின்றபடியால் 5 பெட்டிகளை கூட கொண்டு வந்தேன். அடுத்த வாரமும் படித்தான் வரும், ஆனால் விரைவாக முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இது வந்து ஒன்று எங்களுடைய விவேகம் புத்திசாலித்தனம், 2வது சிந்திக்கும் ஆற்றல் ஞாபக சக்தி, அத்தோடு அதிர்ஷ்டமும் இருக்க வேண்டும். அதைத்தான் முருகா கடவுளே எனக்கு அது வேணும் இது ஒன்று கேட்கிறீர்கள். ஆதலால் இதற்கெல்லாம் விவேகம் இருக்க வேண்டும். அந்த விவேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் தாய்மொழியிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இணைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்தேன். அதிக நேரம் பிடிக்காமல் நேரத்தை எடுத்துக்கொள்கிறேன். எல்லோருக்கும் திருப்தியாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இணைந்து கொண்ட என் அன்பு நேயர்களை உங்களுக்கும் இந்த முக்கியமான பதம் சிதலம் என்றதை மறந்து விடாதீர்கள். சிதலம் என்றது முக்கியமான ஒரு பதம், அதை தேடி பாருங்கள், கிடைக்கும். மேலும் அதை பற்றி பேசி பாருங்கள். அடுத்தது நீங்கள் தந்த பதில்களிலேயும் நான் உங்களோடு கூறியது நகைச்சுவைகள் பல இருந்தது, யாரையும் புண்படுத்துவதாக இல்லை. நகைச்சுவையோடு விவேகமாக விவரமாக நாங்கள் சென்றோம் என்ற திருப்தியோடு 2026வது ஆண்டின் 9வது மாதத்தின் 9வது நாள் அறிவன் கிழமையிலே ஒலித்த கண்டுபிடி கண்டுபிடி என்ற இசையோடு வந்த பொக்கிஷத்தை இனிது நிரம்புக்கு கொண்டு வர உள்ளேன். இந்த வேளையிலே என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலாக எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் ஏகன் அவருக்கு அவர்கள் தாழ் பணிந்து ஓம் நமசிவாயோ என்று கூறி என் அன்பு உறவுகளை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நாங்கள் அன்பு கருணை சாந்தம் மனித நேயம் அறம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இறைவா நல்லதே நடக்க வேண்டும், நல்லருள் புரிய வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷம் நிறைவுக்கு வந்துவிட்டது. வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடும்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நீண்டகால கனவு ஒன்று நிறைவுக்கு வருகின்றது.

அன்பு உறவினர்கள் பலர் தங்கள் விருப்பமான பாடல்களை எழுதி கேட்கும் வேளையிலே அவற்றை எல்லாம் அழகாக தெரிந்தெடுத்து தேவையான இடத்திலே தேடி எடுத்து ஒளிபரப்பிக் கொண்டு மகள வைத்துக் கொண்டிருந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒரு சில அன்பு உறவுகள் நீண்ட நேர பாடல்களை கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் நியதியின்படி ஒலிபரப்ப முடியாத நிலையில் நாங்கள் இருந்த வேளையிலே சில அனுமதிகளை பெற்று இப்பொழுது நாங்கள் நீண்ட நேர பாடல்களை உங்களுக்கு தருவதாக, அதாவது நீண்ட நேர பாடல்கள் சிலவற்றை தொகுத்து அதை ஒரு தனி நிகழ்வாக தருவதாக உத்தேசித்து இருக்கின்றோம்.

நீண்ட நேர பாடல்களிலே பலவிதமான பாடல்கள் பல திரைப்படங்களில் வந்த வேளையிலும் அதை கேட்டு சுவாரஸ்யமாக நாங்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைத்து இறைவனுக்கும் நன்றி, மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி எனக்கு அந்த பணியை ஒப்படைத்த வேளையிலே உங்களோடு இணைந்து உங்கள் ஒத்துழைப்போடு சீர்பெறச் செய்யலாம் என்று அமர்ந்திருக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி கலையகத்துள் ஒளிபரப்பு பகுதியிலே

0: தேடல் முயற்சிகளில் கிடைத்த விவரங்களை கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொண்டு மாதத்தில் ஒரு தடவை நீண்ட நேர பாடல்களை எடுத்து வரலாம் என்று எண்ணி இன்று கன்னி முயற்சியாக இந்த முயற்சியை ஆரம்பிப்போம். முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி அந்த முருகப்பெருமானின் திருவருளோடு வருகின்ற ஒரு பாடல் ஒன்றை தேர்ந்தெடுத்து முதல் பாடலாக தர இருக்கின்றேன். அந்த பாடலே ஆறு படை வீடுகளும் பழனிமலை, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரம் குன்றம், திருத்தணிகமலை, பழைமுதிர் சோலை ஆகிய அவருடைய ஆறு படை வீடுகளையும் உள்ளடக்கி வரும் ஒரு பாடல். அந்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் 1967 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே கவிஞர்கள் திலகம் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே வகுக்கப்பட்ட அந்த பாடல் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களின் இசை வண்ணத்தில் உருவாகி வெண்கல குரலோன் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே ஒலித்த ஒரு பாடல் இப்பொழுது முதல் பாடலாக சமர்ப்பிக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் நீண்ட நேர பாடல்களுள் ஒரு பாடலாக.
1: இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் ஆறு, என் கந்தனுக்கும் சிரங்கள் ஆறு.
2: ஆஹா, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
1: சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18, தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. மொழியில் மட்டுமா, பார்க்குமிடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன்.
2: அது சரி, உமது ஆட்சிப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்?
1: அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன்.
2: கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது ஆறு வீடுகளை பற்றி மட்டும் அழகுற சொல்வதின் காரணம் என்னவோ,
1: என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் எல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது.
2: எப்படி?
1: அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது, அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது.
2: விளக்கமாக சொல்லும்.
1: கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வயானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது, இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுபடை வீடு.
2: ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நற்சீரரே.
1: ஐயா, என்னை தெரியுமா உங்களுக்கு?
2: நன்றாக தெரியும், ஆனால் என்னைத்தான் யாரென்று தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை.
1: உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை.
2: நற்கீரரே.
1: முருகா, சண்முகா, தேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது?
3: நற்கீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரடியாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நிலவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக விளங்கட்டும்.
1: ஐயனே, என்ன பேசுவேன், எதை பேசுவேன்? உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் வர தடைப்படுகிறது சுவாமி.
3: நற்கீரரே, உணர்ச்சி பெருக்கால் நானும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். எங்கே அறுபடை வீடுகளை சொற்றமிழால் பாடும்.

0: இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து முருகன் ஆசியை பெற்று தொடர்ந்து அடுத்த பாடல்களுக்கும் செல்வோம் என்று எண்ணும் வேளையிலே அடுத்து தேடலே கிடைத்த ஒரு பாடல் நீண்ட நேர பாடலாக அமைந்து எங்கள் கரத்திலே கிடைத்துள்ளது. இந்த பாடலை கேட்டு நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்களாக. இந்த பாடலை எத்தனை தடவைகள் கேட்டோம், யாரும் ஒலிபரப்ப முடியவில்லை என்று கூறிவிட்டார்களே. மொன்றியல் தமிழ் வானொலி என்று தருகின்றதே என்று ஆனந்தப்படும் வேளையிலே அடுத்து ஒரு பாடலும் மிகவும் நீண்ட பாடல்தான். அந்த பாடல் பெண்கள் தங்கம் என்ற ஒரு திரைப்படத்திலே பொன்மன செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவின் குழுவினரோடு நடித்த ஒரு பாடல். 1970 திரைக்கு வந்த வேளையிலே வாலிப கவிஞர் 5 தலைமுறைகளுக்கு பாடலை எழுதிய வாலி ஐயா அவர்களின் வரிகள் கே வி மகாதேவன் ஐயாவின் இசைக்கருவிகளுள் புகுந்து இசையோடு இசையாக வரும் அந்த பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் குழுவினரும் பாடுவது போன்ற ஒரு பாடல். அந்த பாடலை கதா காலாட்சேபம் என்றும் கூறிக்கொள்ளலாம். இதோ நவீன முறையில் அந்த பாடல் அன்றே வந்திருக்கின்றது. இன்று அதை கேட்டு மகிழ்வோமா?
1: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடைசி நிகழ்ச்சியா ஒரு புதுமையான கதா காலட்சேபம் நடைபெற இருக்கிறது. இப்ப நடக்க போற கதா காலட்சேபத்தின் பேரு சந்திரமண்டல விஜயம். இத நீங்க கடைசி வரை இருந்து கேட்கணும். தேங்க்யூ.
2: நம பகுத்தறி

0: ஆதவ கீர்த்தனாரம்பத்திலே அமெரிக்கா அமெரிக்கா என்கப்பட்ட தேசத்திலே இருந்து 1969 ஜூலை மாதம் 21 என்ன பண்ணால் தெரியுமோ? சுபயோக சுப தினத்திலே மீனம் மேஷம் கேட்டை ராகுகானம் இல்லாத ஒரு முகூர்த்த தினத்திலே அமெரிக்கா நரனை அதாகப்பட்டது மனுஷனை ராக்கெட்ல வச்சு சந்திர மண்டலத்துக்கு
1: அனுப்பின
0: அந்த வகி ரெண்டமோடு எஞ்சி செய்யும் அதிரே வெட்டவெளி பொட்டரொளி வட்டம் என மீறே
1: வெட்டவெளி பொட்டரொளி வட்டம் என மீறே
0: குண்டி அடித்து வரும் கிண்டி குதிரை என சுண்டல் வாங்க வரும் வாண்டு

0: சத்தத்தோடு ராக்கெட் புறப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவரும் ஆட்ரின் எங்கப்பட்டவரும் அடுத்து மறந்து போச்சே, மூணு பேர் ஆச்சே. பேர் என்னடா?
1: பேரா? என் பேர் வெங்கு. அவங்க சுப்புடி.
0: உங்க வேற யாரா கேட்டது? சரி பரவாயில்ல. ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணான் தெரியுமோ? சந்திரன் மேல காலை வச்சா.
2: அது சாட்சா சந்திரன் தானா?
0: மண்டுகளே, அதுல கூட டூப்ளிகேட். ராகு என்கிற பாம்பும் கேது என்கிற பாம்பும் அடிக்கடி பிடிச்சு கடிக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நிலா. இப்போ ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவன் சென்று வந்ததும் அதே நிலா.

0: இதை டெலிவிஷன்ல பார்த்து கொண்டிருந்தவா அத்தனை பேரும் என்ன பண்ணால் தெரியுமோ, ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே நல்லா அழுத்துங்க, ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே உன் வலது காலை எடுத்து வைத்து வா. இப்படி பாடி ஆடினா
1: அது நடக்கட்டும்னா இந்தியாவை ரியாக்ட் பண்ண சொல்லுங்க.
0: சொல்றேன், இப்படி அமெரிக்கா போய் வந்துட்டா ரஷ்யா இந்த ஃபீல்டுல ரொம்ப பண்ணிட்டு இருக்கா, ஏன் நம்ம இந்தியாவை கூட சந்திரனுக்கு போக கூடாதோன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு,
2: நம்ம நாடு.
0: போயிங் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி புஷ்ப விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு,
2: நம்ம நாடு.
0: ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு,
2: நம் நாடு.
1: இவ்வளவு
0: இன்னும் இருக்கேன்.

0: வடை மெது வடை மசால் வடை
1: வடை.
0: இப்படி இந்தியா எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கா. ஆமாம், இந்தியாவில எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ, இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா, 14 பாஷையிலையும் போட்டா, நம்ம பட்டுமாமி சும்மா இருப்பாளா? அவளுக்கும் வந்துடுத்து வேகம். அடுத்த அமெரிக்கால பாத்தேடா, அவ நாட்டுக்காரா மூணுக்கு போனதை கேட்டேடா. அப்படின்னா கடைசியில விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. பொது ஜனாபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாவை அனுப்ப கவர்னமெண்டார் முடிவு பண்ண, அதுக்காக ஒரு தனி அதிகாரியையும் போட்டா. அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார்.
2: என்ன ஐடியாவோ?
0: அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட்டு, தாய்க்கப்பல், பூச்சி வண்டி, ராக்கெட்டு எண்ணெய், ஸ்பேஸ் உடைகள், டெலிவிஷன் எட்செட்ரா எட்செட்ரா போன்ற சில்லற விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெற்றில பாக்கு, பூக்குளம், கூடம், சந்தனம், பத்தி, மாலை, மாதிரி, பந்தல், மேடை, மைக் அரேஞ்ச்மெண்ட், போட்டோகிராபர், இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். இதுக்கப்புறம் தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது. கடைசியிலே எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது வாரி சான்ஸ் பம்பாய்க்கு அட்டி சக்கேன்னா. ஆனா மறுபடியும் ஒரு ட்ரபிள் ஆரம்பமா எடுத்தோம். ட்ரபிளுக்கு காரணம், விண்வெளி வீரனாக, அதாவது ஆஸ்ட்ரோநாட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியாள்தான். அவன் பேர் சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன். பேரை கேட்டதும் அப்செக்ஷன், எதிர்ப்பு. சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் போனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா? மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் தானா கிடைச்சது? நகி நகி, அலவு பண்ண முடியாது. உடனே அதிகாரி பார்த்தார், பூலோகத்துல சொர்க்கமா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார்.
2: ஏன்?
0: ஏன்னா மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ்.
2: தமிழ்நாடுன்னு சொல்லுங்க.
0: தமிழ்

0: இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே கூடுவாங்கேரி பக்கத்திலே இருக்கிற துக்ளாங்கேரியிலே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார். இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது. பந்தல் என்ன, தோரணம் என்ன, சூடம் என்ன, சாம்பிராணி என்ன, டியூப் லைட் போட்டது
1: என்ன,
0: ஸ்பீக்கர் அமைத்தது
1: என்ன,
0: தேங்காய் உடைத்தது
1: என்ன, என்ன
0: திருஷ்டி கழித்தது
1: என்ன,
0: ஆக எல்லாம் ரெடியாச்சு. கும்பகோணம் மகாமகம் மாதிரி துக்ளாஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம், பெரும் கூட்டம். இறைவணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூப்பிட்டிருந்தார். டி எம் எஸ் வந்தார், பாட ஆரம்பிச்சார். என்ன பாடினார்?
2: மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கை படலாமா.
0: அட விஷ்ணுகளா, இதை அவர் பாடுவார். அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார். பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதர் மந்திரம் ஓத, தேங்கா உடைச்சு கற்பூரம் கொளுத்தி விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழிச்சு அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முந்தி, அடே வையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் லெட்டர் போடுடா என்று வாட்டியும், என்ன அவங்களைத்தானே சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்குங்கோ, கல்ச்சட்டியில புளியோதர வச்சிருக்கேன், ஒரு வாரம் கூட நன்னா இருக்கும், தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ஆசையா ஆம்படையாளும். அப்பா நேக்கு பாலும் வாங்கிட்டு வான்னு அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக்கொண்டனர். அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் நுழைந்து ஜன்னலை இழுத்து சாத்திர நேரம், நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்தின்றே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது. அவர்தான் பிரபல பஞ்சாங்க சிரவன்மணி, ஜோதிட மனோன்மணி, ஸ்ரீ

0: யார் எனி ஐடியா? அப்படி இன்னும் ஆங்கில மொழியில் கேட்டார்.
1: இத ரேடியோவில் 14 பாஷையிலையும் அஞ்சல் பண்ணா.
0: ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகை கணீர் என்று சொன்னார். மை டியர் ஆபீசர், அங்குள்ள அதிகாரி அவர்களே, தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய பிளண்டர் பண்ணிட்டேன். இன்னைக்கு அமாவாசை ஆச்சு, சந்திரனே கிடையாது. நம்ம இந்தியா எங்க போய் இறங்குறது? சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எதுன்னு இப்படி கேட்டார். அதிகாரி அசந்து போயிட்டார். ஒரே சலசலப்பு, ஒரே பரபரப்பு. அதிகாரி பார்த்தார், கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார். இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல. ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார். ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் 15 வருஷம் ஒத்தி வைக்கிறேன்.
2: மறுபௌர்ணமி வர்றதுக்கு 15 நாள் தானே?
0: தவறிப்போய் அந்த மனுஷன் 15 வருஷம் நிட்டார். அதிகாரியாச்சே, சொன்னது சொன்னதுதான், மாத்த முடியாதே. ஆகவே இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும். இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்ப சொல்லணும், அதை நீங்களும் கேட்கணும்.

பாடலை நாங்கள் கேட்பதற்கு பொறுமை நிறைய வேண்டும் எங்களுக்கு. காற்றலையிலே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு பாடலை கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பாடலை முடிக்க வேண்டும் என்பது நியதி. நீண்ட நேர பாடல்கள் ஒரு 10 பேர் வந்து கேட்கும் இடத்திலே 4 பேர் நீண்ட பாடலை கேட்டுவிட்டால் 10 பேர் கேட்கும் நேரம் 4 பேருடன் முடிவடைந்துவிடும். இப்படி பல காரணங்கள் அங்கே இருக்கின்ற அந்த பாடலை தேடி எடுத்தது சரியான பதிகளை கொண்டு வந்து தர வேண்டும். சில தளங்களிலே பாடலை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் வேளையிலே பாதி இருக்கும், மீதி இருக்காது, இறுதி இருக்கும், அப்படியான இடையூறுகள் எல்லாம் இருக்கும் வேளையில் ஒலிபரப்பு கடினமாக இருந்தது. வருகின்ற நீள பாடல்களை நாங்கள் வெட்டி குறுக்கி தருவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அது சட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். பல காரணங்களை கொண்டு அது நாங்கள் ஒதுக்கி வைத்து இன்று சில அனுமதிகளை பெற்று அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி பாடல்களை தர இருக்கின்றோம். உறவுகளிடமும் கேட்டிருந்தேன் பகிரங்கமாக, உங்களுக்கு தெரிந்த நீண்ட நேர பாடல்களை நீங்கள் தாருங்கள் என்றுதான் கேட்டிருந்தேன். அதை நான் யோசிக்கின்றேன் என்று இருந்தேன். இப்பொழுது தீர்க்கமான முடிவெடுத்து சரி, 2 பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். எப்படி இருந்தது கேட்பதற்கு? சலிப்படைகின்றீர்களா, அல்லது தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் வருகின்றதா, அல்லது இந்த பாடல் நீண்டு செல்லும் வரையிலே உங்களுக்கு புரிகின்றதா என்றெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ளவும். காட்சியோடு வரும்பொழுது சிறப்பாக இருக்கும். இது தனியே ஒலியிலே வருகின்றது. அப்ப ஒலியாக வரும்பொழுது சில சமயம் உங்களுக்கு சலிப்பும் தட்டலாம். பார்ப்போம் அடுத்து வரும் பாடல் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் என்று எண்ணும் பொழுது என்னுடைய தேடலில் வருகின்ற இன்னும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன்.

1984 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் தாய் மூகாம்பிகை. இந்த திரைப்படத்திலே எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மாவும் எஸ் ஜானகி அம்மாவும் பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடுகிறார்கள். இந்த இசை அரசிகள் பாடுகின்ற இசை வல்லுநர்கள் பாடுகின்ற இந்த பாடலை ஒரு பதிவிலே இருக்கின்றது. இசை அரசி பி சுசீலா அம்மா தான் இந்த வரிகளை கோர்த்தார் என்று அது அந்த தகவல் தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் அந்த பாடலுக்கு இசையமைத்தது இசைஞானி இளையராஜா என்று தெரிய வருகின்றது. அந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கலாம். நாங்கள் வானொலியிலே கேட்க வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இதுவும் ஒரு நீண்ட நேர பாடல். இங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது என்று நீண்ட நேர பாடல் என்ற வரிசையிலே எப்படி இருக்கின்றது என்று கேட்போம்.

என உறவுகளே, இந்த பாடலையும் கேட்டு பார்த்தோம். நீண்ட நேர பாடலாகத்தான் இருக்கின்றது. பொறுமையோடு இருந்து கேட்க வேண்டுமோ என்று எண்ணம் தோன்றுகின்றது அல்லவா? இருப்பினும் இசையின் ஞானம் உள்ளவர்களுக்கும் இசையை நன்றாக ரசிப்பவர்களுக்கும் இது ருசியாக இருக்கும். சுவைக்கக்கூடிய பாடலாகத்தான் இருக்கின்றது. அங்கே உட்புகுத்தப்பட்ட கருத்துக்களும் அப்படியான கருத்துக்கள் தான். இந்த வழி இன்னும் ஒரு பாடல் எனது கருத்தில் எட்டியது. அந்த பாடல் தேடலே கிடைத்த வழி. இந்த பாடல் 1958 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு காவிய பாடல் என்ற கூற வேண்டும். நடனத்தோடு அமைந்த ஒரு பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் என்று எனக்கு கையிலே கிடைத்திருக்கின்றது. இந்த பாடலை ஜிக்கி அம்மாவும் லீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள், பிரபல பின்னணி பாடகிகள். இதற்கு நான் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கும் வேளையிலே இந்த பாடலை எழுதியிருக்கின்றார்கள் சி ராமச்சந்திரன் என்ற கவிஞர். அவரோடு கொத்தமங்கலம் சுப்பு அவர்களும் இணைந்து எழுதியிருக்கின்றார் என்றும் வரும் வேளையில் இந்த விவரங்களோடு அவர்கள் தந்த அந்த பாடலை வைஜந்தி மாலா அம்மாவும் பத்மினியும் நடனம் ஆடும் ஒரு காட்சி இப்பொழுது உங்களுக்கு பாடல் எதுவென்று ஒரு சிலருக்கு புரிந்திருக்கும். அந்த பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல், 1958 ஆண்டு. அந்த பாடல் கண்ணும் கண்ணும் கலந்து என்று எங்களை எல்லாம் ஆட வைத்து வேடிக்கை பார்க்க இருக்கின்றது.

காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எழுந்து செல்லவே மனம் வராமல் அந்த பாடலை எங்கள் கண்முன்னே நடனம் ஆடுவது போன்றும் இந்த போட்டி நடனமா இது என்று எண்ணக்கூடிய வகையில் 1958 ஆண்டு எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறை இப்படி வலுவுள்ளதா சிறப்பானதா என்று எண்ண தோன்றுகின்றது. சரி, அப்படி என்றால் அடுத்த பாடலும் ஒன்று இருக்கின்றது, அதையும் கேட்டு பார்ப்போம் என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடல் 1969 ஆண்டு இயக்குனர் எம் ஏ திருமுகம் அவர்களின் இயக்கத்தில் வளர்ந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு வரும் இந்த பாடலை கவிஞரசர் கண்ணதாசன் ஐயா வரி கோர்த்து கொடுக்க திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கின்றார். இவர்களெல்லாம் இவ்வளவு சிறப்பாக வரி கோர்த்து இசை கோர்த்து கொடுத்த வேளையிலே இயக்கி கொடுத்தவருக்கு பெருமை தேடி திரைப்படத்துக்கு புகழ் சேர்த்து வைக்கும் வரையில் வரும் ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இதுவரை ஈடுணை இல்லாமல் அவரை பிரதிபண்ண முடியாமல் இருக்கின்ற ஒரு குரலுக்கு சொந்தக்காரி படம் பெறும் நடிகை கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்களின் குரலே கேட்க இருக்கின்றோம். 1969 ஆண்டு வெளிவந்த துணைவன் என்ற திரைப்படத்திலே பழனிமலை மீதிலே என்ற ஒரு பாடல். எங்கே அந்த வெண்கல குரலை கேட்போமா?

இறை அருள் கருணையால் என்று கேட்டு மகளும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நீண்ட நேர பாடல்களை கேட்கும் வண்ணம் அந்த பாடல்களை தேடி அதற்குரிய தகவல்களையும் திரட்டி மேலும் பல தகவல்கள் இருந்தாலும் தகவல்களை தந்து உங்களை நோகடிக்காமல் நேரத்தையும் கணக்கிலிட்டு பாடல்களுக்கு நேரத்தை அதிகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேச்சினை சுருக்கி இந்த அர்ப்பணித்திருக்கின்றேன். பார்ப்போம் அடுத்த பகுதியிலே எத்தனை பாடல்கள் வருகின்றது என்றும் உங்களால் முடிந்தவரை நீங்கள் நீண்ட நேர பாடல்களுடன் தெரிந்த பாடல்களை எனது முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். தொடர்ந்து நாங்கள் கேட்டு மகிழ்வோம். மாதத்தில் ஒரு நாள் இந்த நிகழ்வு வெளிவரும் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்ற இத்தனை நேரமும் பொறுமையோடு இருந்து இவ்வளவு காலமும் இருந்த பொறுமையை விட பெரும் பொறுமையை இன்று தந்து இந்த பாடலை விரும்பி கேட்பவர்களுக்கு ஒரு சிலர் இது என்ன நீண்ட பாடல்களை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்களே என்று சலிக்காமல் அவர்களுக்கும் ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை நாங்கள் ஒலிபரப்பியிருந்தோம். மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை உங்கள் அன்போடு இறைகருணையோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.